நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 20 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 12 தேதி இன்று திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:50. தொடர்வது மங்கள இசை.

நாள் ஒரு குரல். சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையாய் கடை. ஈகை என்னும் அதிகாரத்தில் வரும் இக்குறளின் பொருளானது, சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை, ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியதே ஆகும். இக்குறள் எண் 230. மீண்டும் ஒரு முறை குரல். சாதலின் எண்ணாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையாய் கடை. இக்குறளுக்கான பொருள், சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை, ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியதே ஆகும்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. நேர்களே, இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 ஏனைத்தானும் நல்லவை கேட்க, உறவுகளை பேணுதல். வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். காலை 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும். சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026 தொடர்ச்சி. வழங்குபவர் டி அரவிந்த்ராஜ் அவர்கள். 7:02 விளையாட்டுக்களம். மாணவர்கள் விளையாட்டில் சாதனை படைக்க பயிற்சியே பலம் குறித்து புதுச்சேரி மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் ஆர். சீனிவாசன் அவர் அரசு உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் டி. துரை அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. சிக்கன்குனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையும், 8:30 முதல் 8:55 வரை இனிய நேரம் நேரலை நிகழ்ச்சி. தலைப்பு குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க ஒருவர் மட்டும் விட்டுக் கொடுக்க வேண்டுமா? நெறிப்படுத்துபவர் ஆர். ஜே. அருள்முருகன். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச் கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. காலை 11:02 வளமான பாரதம். பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்டி பிஜிலி யோஜனா, பாரத பிரதமரின் தேசிய சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை

11:30 மேஜிக், பகல் 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் எபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ. 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி, சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற கானங்கள். பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர், இதில் உலக மூட்டு தினம் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி கார்த்திக் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர்ஜே ஜார்ஜ் மற்றும் ஆர்ஜே சன்றின். மாலை 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், இரவு 7:02 முதல் 7:15 வரை மீண்டும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்பதே, தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சந்ததை வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் மதியம் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00-8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 மதியம் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 மதியம் 2:00 இரவு 9:00 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02-8:45 தகவல் தளம், 8:30 சக்தி உலா, வாழ்வளிக்கும் வனதுர்கை, தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயம், படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். 9:00 அரங்கிசை, திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையால்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கதம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தலைப்பு உடலினை உறுதி செய், நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் சசிகலா. 12:00 டெக் குரு, இதில் அறிவியல் முத்துக்கள், வழங்குபவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து அறிவியல் ஆசான் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் சித்திரம், எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், குரல் வண்ணம் மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பகல் 1:00 மகளிர் நேரம், சமையல் குறிப்புகள், 2:15 என்றும் இனியவை, 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி மொழி பாடம், ஆசிரியர் டாக்டர் வி சௌமியா நாராயணன், மாணவி ஹிராஷா, சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், ராதா ஜெயலட்சுமி ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்பட ஒலி சித்திரம், இசை இளையராஜா, கதை இயக்கம் கே பாக்கியராஜ். 5:00 பொன்மாலை பொழுது, குயில் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள்,
7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. இதில் விழுப்புரம் மாவட்டம்

அர்பிசம்பாளையம் கிராம உழவர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியன கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் தில்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி, 10:35 தேன்மழை, 11 நிகழ்ச்சிகள், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே மதியம் 3 ஹிந்தியிலும், 8:15 2 மற்றும் 3:05 இரவு 9:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:10 மற்றும் 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேரம் 6:10. தொடர்வது
1: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உறவுகளை பேணுதல். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
2: பிறப்பு முதல் இறப்பு வரை பல்வேறு உறவுகளை இணைத்துக் கொள்ளும் நாம் ஒரு சில உறவுகளோடு மட்டும் நெருங்கி பழகும் நிலை ஏற்படுகின்றது. உறவு வலைக்குள் அகப்பட்டு கொண்ட மனிதன் உணர்வு நிலைக்குள் சிக்கிக்கொண்டு ஒழுகுவதை பார்க்கின்றோம். அறிவு நிலையில் வாழ்கின்றவன் துன்பத்தை கண்டு நடுங்குவதில்லை. உணர்ச்சி வசப்படுபவர்கள் துன்பத்தில் சோர்ந்து துவண்டு விடுவர். இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்நிலை சற்றே கடினம்தான். வெற்றி தோல்விகளை சமமாக பாவிக்க விடாமல் செய்வது நம் மனமே. தோல்வியிலிருந்து பாடம் கற்கும் அனுபவத்தை நம் மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். உறவுகளை பேணுதலை திருவள்ளுவர் சுற்றந்தடால் என்னும் சொல்லால் குறிக்கின்றார். இன்றைய பொருளுள் சுற்றத்தார் என்பவர் உறவினர் என்னும் பொருளில் வழங்கப்படுகின்றது. ஆனால் வள்ளுவர் உறவினர்களை மட்டும் குறிப்பிடவில்லை, நம்மை சுற்றி வாழும் அனைவரையுமே சுற்றத்தார் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழும் சமூகத்தில் பிறரை சார்ந்தே வாழ்கின்றான். அறிவினாலும் செல்வத்தாலும் அவன் உயர்ந்தாலும் பிற மனிதர்களுடன் பழகும் முறையிலேயே அவன் மதிக்கப்படுகின்றான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகும் வாழ்க்கை அமைப்பான சமூகத்தை சார்ந்து வாழக்கூடிய கட்டமைப்பையே இன்று பலரும் வலியுறுத்துகின்றனர். பிற மனிதர்களோடு இணைந்து வாழ்வதற்கு தங்கு தடை இல்லாத பரிவும் பேரன்பும் தன்னலமின்மையும் உறவு பாலமாக அமைகின்றது. புறநானூறு சுட்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கணியின் பூங்கன்னான் பாடல் கருத்து இதற்கு வலு சேர்க்கின்றது. சுற்றம் ஆக்கம் தரும், பாதுகாப்பு தரும். சுற்றம் சூழ வாழ்தல் என்பது ஒரு கலை. சுற்றத்தாரை பேணி வாழ்தலுக்கு இடையறாத அன்பு, நினைவில் போற்றி பாராட்டுதல், ஒத்துப்போதல், குற்றம் பாராதிருத்தல், விட்டு கொடுத்தல், பகமை பாராட்டுதிருத்தல், குறிப்பாக புறங்கூறாதிருத்தல் முதலான பண்புகள் தேவை. சுற்றத்தார் ஒருவரோடு ஒருவர் தொடர்பற்ற நிலையில் வாழ்ந்தாலும் பழைய நினைவுகளை மறவாமல் நட்பு பாராட்டும் இயல்புடையவர். மெய்தொட்டு பயிரல் என்னும் முறையில் கொஞ்சி குலாவி மகிழும் பண்பு சுற்றத்தார் கண்ணே மாட்டும் உள்ளது என்னும் நோக்கில் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உல என்று குறட்பா கூறுகின்றது. முக்கியமாக சுற்றத்தாரிடம் விருப்பையும் அன்பையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். விருப்பம் அற்றுப்போகாத உறவானது ஈரம் அற்றுப்போகாத நிலம் போன்றது. ஈரமான நிலம் விதையை ஏற்றுக்கொண்டு முளைவிட்டு தாவரத்தை துளிக்க செய்வது போன்று விருப்பமான உறவுகள் புது புது நன்மைகளை உறவுகளிடையே வளர்க்கும். கரை இல்லாத குளத்தில் நீர் தேங்காததை போன்று சுற்றமின்றி வாழ்பவன் பாதுகாப்பற்று பயனற்ற வாழ்க்கையை மேற்கொள்வான். கருவுற்ற தாய் குழந்தையின் முகம் கண்டதும் பிரசவித்த வேதனையை மறந்து இன்பம் அடைவதை போன்று ஏதேனும் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் சுற்றத்தாரின் அன்பும் ஆறுதலான வார்த்தைகளும் இன்பத்தை ஏற்படுத்தும் என்பதை பயாவும் வருத்தமும்

0: என்றக்கால் கவார் மகக்கொண்டு தாய் மறந்தாங்க, அசாத்தான் உற்ற வருத்தம் உசாத்தான் கேளிரை காணக்கிடும் என்று நாலடியார் குறிப்பிடுகின்றது. சுற்றத்தாரை பேணும் முறையில் ஒருவன் தன்னலமற்றவனாக இருக்க வேண்டும். சமூகத்தில் இன்று நிலவும் பெருவாரியான சிக்கல்களுக்கு சுயநலமே காரணமாக அமைகின்றது. பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறுத்தி யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்னும் நோக்கில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பிய சங்ககால செவ்வியல் வாழ்க்கை முறையை மேற்கொள்ளும் பட்சத்தில் சமூகம் செம்மாந்த நிலையை அடையும். சுற்றத்தினர் சூழ இருப்பவன் பெரிய பக்கபலம் உடையவனாக இருப்பான். இக்கருத்துக்கு அரணாக ராமன் சமூகத்தின் எல்லா உறவுகளையும் ஏற்று அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாய் வாழ்ந்ததை உகனுடு ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனுடு அறுவரானோம் என்னுடைய அன்பின் வந்த அகனவர் காதல் ஐய நின்னுடைய எழுவரானேன் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் முந்தை என்று கம்பர் சிறப்பாக சுட்டிக்காட்டுகின்றார். மனிதர்கள் சுற்றந்தழுவி ஒற்றுமையாய் உயர்வாய் வாழ வழி சொல்லும் கருத்துக்களை கடைபிடித்தால் சமூகம் உயர்வதோடு தனி மனிதன் உயர்நிலைக்கு செல்லலாம்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் உறவுகளை பேணுதல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15. உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மலம் வீசும் இந்த நிகழ்ச்சி தேவிய கராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பி. சுசீலா பாடியது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 25ஆம் நாள், திங்கட்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். நிகழ்ச்சியில் எல் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதியை கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: இதனால் கிராம பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நமது ஊர் ஏரியில் இன்று காலை 9 மணிக்கு மீன்பிடி திருவிழா நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் வீட்டுக்கு ஒரு ஆளாக வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை வேண்டி விரும்பி

0: மீன்பிடி
1: திருவிழாவை சொல்லிட்டு போனாங்க, 9 மணிக்கு மீன்பிடி திருவிழான்னு சொன்னாங்க. அதுல என்னப்பா இருக்குது
0: கதமுத்த? முதல்ல நான் கலந்துகிட்டு மீன் பிடிக்கலான்னு தான் போயிருக்கான்.
1: கதமுத்த அவசரப்படாதப்பா, வா வா நம்ம டீ கடையில உட்காந்து டீய குடிச்சிட்டு பொறுமையா போவோம்ப்பா.
0: அப்ப நீ வரங்கற?
1: நானும் வரேன்ப்பா,
0: ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம்ப்பா.
1: ஏப்பா ஒரு முக்கியமான விஷயம், முந்தானத்து இந்த எள்ளு பயிர் சாகுபடியை பத்தி கேட்ட.
0: ஆமா,
1: அப்புறம் என்ன பண்ண திடீர்னு முந்தானத்து சிறுதானிய பயிர் பஸ்ல வருது, அதை போய் இறக்கணும்னு பாதியில ஓடிவிட்டா?
0: அது வாங்கிட்டேன்ப்பா, பஸ்ல இருந்து வாங்கிட்டேன் சிறுதானியங்கள்லாம்.
1: நேத்து என்ன பண்ண, மாட்டுக்கு தண்ணி கட்டாம வந்து விட்டேன், நேரமாயி போச்சுப்பான்னு ஓடிவிட்டா?
0: ஆமாங்க, அது போது நம்ம தண்ணி காட்டினாதான் மாடு சந்தோஷமா இருந்ததுங்க.
1: சரிப்பா, இந்த எள்ளு சாகுபடியில இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குப்பா.
0: ஆமாங்க, அது போது ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மீதம் சொல்றேன்னு
1: சொன்ன. கரெக்டா சொல்றப்பா, எள்ளு பயிர் சாகுபடியில நான் என்னன்னாலும் உன்ட்ட சொன்னேன்.
0: எள்ளு பயிர் சாகுபடியில மானாவாரி பட்டம், இரவ பட்டம், நெல் தரிசு, மண் வகை, அப்புறம் நிலம் தயாரித்தல், விதை அளவு, விதை நேர்த்தி, பயிரிடவெளி, அப்புறம் பயிர் எண்ணிக்கை, விதைக்கும் முறை, ஒருங்கிணைந்த உர நிர்வாகம், களை நிர்வாகம், நீர் நிர்வாகம், பயிர் ஊக்கி தெளித்தல், இதெல்லாம் சொல்லிட்டு
1: வந்தா? இதெல்லாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல?
0: ஆமா.
1: அடுத்ததா கடைசியா என்ன சொல்றேன்னு உன்ட்ட சொல்லிட்டு போனானா?
0: அதான் கதை வந்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு பத்தி சொல்றேன்னு
1: சொன்ன. சரிப்பா, நோய் அப்புறம் வந்து பூச்சி தாக்குதல், இதுல எப்படி பயிர்களை நாம பாதுகாப்பா வச்சுக்கலாம்?
0: ஓஹோ,
1: இதுதான் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு.
0: சரி,
1: செடி சின்ன வயசா இருக்குல்ல, தளிரா இருக்கும் போது தளிர் பிணைக்கும் புழுக்கள் அப்படின்னு எள்ளு பயிரை வந்து தாக்கக்கூடிய புழுக்கள் உண்டுப்பா.
0: சரி சரி.
1: அப்புறம் எள்ளு காய் ஈ அப்படின்னு இருக்குது, அதுவும் காய சேதப்படுத்தும். இதெல்லாம் கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 மில்லி குயினால் பாஸ் 25 EC அப்படின்னு ஒரு மருந்து இருக்குப்பா.
0: ஓஹோ,
1: அதை 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து நல்லா செடி மேல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நாம தெளிக்கணும்.
0: ஓஹோ, இதெல்லாம் எங்க கிடைக்கும் காந்தமுத்த?
1: எப்பா இந்த குயினால் பாஸ் 25 EC மருந்து கடையில போய் கேட்டா குடுப்பாங்க.
0: சரி சரி.
1: அதை 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து அடிக்கணும், சும்மா அப்படியே அடிச்சு விடாத, செடி கருகி போடும்.
0: சரி சரி சரிப்பா, நீ சொல்ற மாதிரி செய்யறேன்.
1: இது பிடிக்கல உனக்கு, எப்பா நான் ரசாயனமே கதைக்காவாதுப்பா எனக்கு அப்படின்னு நீ சொல்ல வந்தீங்கன்னா, 2% வேப்ப எண்ணெய் கரைசல் அல்லது 0.03% வேப்பஞ்சார்ந்த மருந்துகளை 2 முறை பூக்கும் தருணத்திற்கு முன்பு நாம தெளிக்கணும்பா.
0: ஓஹோ,
1: இது மூலமாவும் நம்ம புழுக்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
0: சரி,

0: அப்புறம் எள்ளு காய் தொலைப்பான். அதை கட்டுப்படுத்தணும்னா பேசலோன் 4% அல்லது குயினால் பாஸ் 1% அல்லது மாலத்தியான் 5% தூள்களை ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ அப்படிங்கிற அளவுல விதைச்ச 25வது நாள், அப்புறம் 35வது நாள், அப்புறம் 60 நாளுக்கு பிறகு தூவலாம்.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி காத்துமுத்த.
0: அப்புறம் முடிக்கொத்து பேன் அப்படின்னு ஒரு நோய் வருதுப்பா.
1: ஓஹோ, என்ன குத்த?
0: ஆமாப்பா, முடிக்கொத்து பேன்.
1: ஓஹோ,
0: இத தவிர்க்க எள்ளு அப்புறம் துவரையின 6:1 அப்படிங்கிற சதவீதத்துல விதைக்கலாம்.
1: சரி,
0: இப்ப எள்ளு செடி 6 எடுத்துக்கிட்டோம்னா துவர செடி 1. இந்த விதத்துல வைக்கும் போது இந்த துவர செடிக்கு தான் அதிக பாதிப்பை உண்டு பண்ணிட்டு எள்ளு செடி தப்பிச்சுக்கும்பா.
1: சரி சரி.
0: அப்புறம் காய் நாவாய் பூச்சி, இதுவும் வந்து எள்ளு பயிரை தாக்கும். ஏக்கருக்கு 200 மில்லி டைக்ளோர் வாஸ், 76 WSC அப்படின்னு இருக்கு. இது இல்லாட்டினா 400 கிராம் கார்பரில், 50 WUB அப்படின்னு ஒரு மருந்து இருக்குப்பா. இதையும் தெளிச்சு நம்ம கட்டுப்படுத்தலாம். நீ ஒண்ணு இல்லப்பா, நம்ம விவசாய ஆபீசரை போய் கேட்டினா அவரே எள்ளு பயிர்ல என்னென்ன நோய் தாக்கும், அதுக்கு என்னென்ன மருந்துன்னு சொல்லிடுவாரு.
1: சரி சரி.
0: ஏக்கருக்கு 2 கிலோ மேங்கனீஸ் சல்பேட்டு 20 கிலோ மணலோட கலந்து நிலத்துல தூவறது மூலமா பற்றாக்குறை ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது மேங்கனீஸ் பற்றாக்குறை, அதை நிவர்த்தி செஞ்சுக்கலாம்.
1: சரி சரி.
0: இன்னொன்னுப்பா, இந்த வேரழுகல் நோய் வந்துச்சுன்னா செடி நல்லா பூத்து இருக்கும், காய் இருக்கும், பிஞ்சோட இருக்கும், திடீர்னு பார்த்தா அப்படியே செடி வாடி போய் அப்படியே செடி இறந்து போடும்பா. இந்த வேரழுகல் நோய் வராம இருக்கணும், அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஏக்கருக்கு 1 கிலோ சூடோமோனஸ் இல்லனா ட்ரைகோடெர்மா எதிர் உயிரி பூஞ்சான கொல்லி, இந்த மருந்த 20 கிலோ மணலோட கலந்து விதைச்ச 30வது நாள்ல நம்ம மண்ணில் இடணும். இது இல்லாட்டினா கார்பன் டாசி மருந்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் அப்படிங்கிற அளவுல கரைச்சி செடிக்கு பக்கத்துல நம்ம கீழே ஊத்தணும்பா. அப்புறம் இன்னொரு நோய் ஒன்று வருது, ஆல்டர்னேரியா இலைக்கருகள், அப்புறம் செர்சோஸ்போரா இலைப்புள்ளி நோய். இந்த நோயோட பேரு பணம் சொன்னது, ஏக்கருக்கு 400 கிராம் அந்த அளவுல மேங்கோசெப் மருந்த தெளிச்சு இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பொதுவா எள்ளு பயிர்ல நல்ல இடைவெளி இருந்து நல்ல சூரிய வெளிச்சம், தண்ணி வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி அதிகமா நிக்கவும் கூடாது, அதுக்குன்னு தண்ணியே இல்லாம இருந்துட கூடாது. இந்த மாதிரி பராமரிச்சு களையே இல்லாம பாத்துக்கிட்டோம்னா பூச்சி நோய் தாக்குதல் அந்த அளவுக்கு இருக்காதுப்பா. இத செஞ்சாவே மருந்து அடிக்கிற செலவு நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது.
1: அது முத எள்ளு சாகுபடியில பல தொழில்நுட்பங்களை பத்தி சொன்னப்பா, நல்லா புரிஞ்சுத. இந்த அறுவடையும் மகசூலை பத்தி கொஞ்சம் சொல்லிடுப்பா.
0: கருத்துமுத்து, செடியோடைய அடி இலை அது பழுத்து கொட்டிடுச்சுன்னு வச்சுக்க,
1: சரி,
0: எள்ளு செடி முத்திடுச்சு அப்படின்னு நாம முடிவு பண்ணிக்கலாம். ஒண்ணு இல்லப்பா, கீழே இருக்க அந்த எள்ளு இருக்குல்ல, அது கொஞ்சம் முத்தி கொஞ்சம் கருப்பா போயிடுச்சுனாவே, அப்புறம் மேல இருக்கிறதுலாம் கொஞ்சம் பச்சையா இருந்தாலும் அதை பத்தி நம்ம கவலை இல்ல, நம்ம செடியை அறுவடை பண்ணிடலாம். அறுவடை செஞ்ச செடிகளை வட்ட வடிவுல அடுக்கி 3-4 பற்ற போடணும். அப்புறம் செடியை எடுத்து நம்ம அப்படி கையால உழுக்கணும்னாவே 70% விதைகள் அப்படியே கொட்டிடும்பா. அப்புறம் மீண்டும் 1 நாள் வட்ட வடிவுல வச்சு அடுத்த நாள் மீண்டும் நாம விதைகளை பிரிச்சு எடுக்கணும்பா.
1: சரி சரி சரி.
0: சராசரியா ஏக்கருக்கு 300 கிலோ கிடைக்கும். அதிகமா ஒன்னும் செலவு கிடையாது, நல்ல லாபம் தரக்கூடியது எள்ளு பயிர் சாகுபடி.
1: கதமுத, இந்த எள் சாகுபடி பயிரிடுறதுல அதனுடைய தொழில்நுட்பங்களை பத்தி 3 நாளா நல்ல விஷயங்களை தெளிவா அழகா நான் சொன்னப்பா. நீ சொன்ன மாதிரியே நான் இதெல்லாம் பின்பற்ற எள்ளு பயிரிட்ட அதிக மகசூல் பெற்ற நல்ல லாபம் கண்டுபிடிக்கிறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா. கருத்தமுத்த, நேரம் ஆயிட்டே இருக்குதே.
1: சரி,
0: அத பாரு, ஊர் மக்கள் எல்லாம் ஏரி பக்கம் போயிட்டு இருக்காங்க. நாமளும் சீக்கிரம் போகணும்.
1: இன்னைக்கு
0: ஏரியில நான் வேற எந்த மீனையும் பிடிக்க போறது இல்ல, விரா மீனை மட்டும் விடுறதா இல்ல.
1: அதுதான்மா சூப்பர் மீன் பாத, விரால் மீன் தானே, எல்லா மீனையும் சேர்த்து புடிச்சிருவான்.
0: மீன் நம்ம புடிச்சோம்னா 1 பங்கு நமக்கு கொடுப்பாங்க, மத்தபடி எல்லாத்தையும் ஊருக்காரங்க எடுத்துக்குவாங்க. அப்புறம் பஞ்சாயத்துல வந்து ஊருக்கே ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 பங்கு அப்படின்னு பிரிச்சு கொடுப்பாங்க. அதனால நான் என்ன செய்ய போறேன்னா, விரா மீனை மட்டும் பிடிக்கலான்னு இருக்கேன்பா.
1: ஓஹோ, அதுதான்.

0: காரணமா?
1: ஆமாப்பா, ஏன்னா விராமி என்னப்பா ருசியா இருக்கும்,
0: நல்ல டேஸ்டா இருக்கும் மீன்.
1: சரி சரி பாப்பா கிளம்பலாம்.
0: சரி சரி காத்துமுதா. அப்ப இன்னைக்கு மதியம் வீட்டு வந்துடுறமா விரால் மீன் குழம்புக்கு.
1: சரிப்பா கட்டாயம் வாப்பா.
0: சரி சரி
1: சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி அப்படியே ஏறி பக்கம் வந்துடுறேன்ப்பா.
0: ஆ சரிப்பா, நானும் கிளம்புறேன்.
2: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் எல் சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்து உரையாடலின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள்.

0: நெல்லை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களின்போது இளையோர் உற்சாகத்தை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகளின்போது இளையோரிடம் கலந்துரையாடியதாகவும், நிதி, தொழில்நுட்பம், எரிசக்தி, விவசாயம் என பல துறைகளில் தங்கள் பணிகளை அவர்கள் எடுத்துரைத்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர்களின் பேரார்வமும் அர்ப்பணிப்பும் மிகச்சிறப்பு என்று திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி வடபழனி இடையிலான இரண்டாம் கட்ட வழித்தட பகுதி திறக்கப்பட்டுள்ளதன் மூலம் சென்னையின் பொது போக்குவரத்து வசதிகள் மேலும் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுமார் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பை மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வழிகாட்டுதலில் வளர்ச்சியடைந்த தமிழகத்தை உருவாக்கி அதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 5 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று திறந்து வைத்தார். இந்நிலையில் இத்திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு நேற்று திறக்கப்பட்ட பழனி ரயில் நிலையம் பயனாளிகளுக்கும் பக்தர்களுக்கும் பெரிதும் பயனளிக்கும் என்று பழனியைச் சேர்ந்த ரயில் பயணி நாகேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பாரத பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 5 ரயில் நிலையங்களை புதுப்பிச்சு மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த பழனி ரயில் நிலையம் மிக பழமை வாய்ந்த ரயில் நிலையம். இதை புதுப்பிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு இந்த பழனி நகர மக்கள் எல்லாருமே ரொம்ப வரவேற்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் 20 கோடி மதிப்புல இதை பிரதமர் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய பழனி ரயில் உபயோகப்பட சங்கத்தின் சார்பாக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம்.
1: நாமக்கல்லில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது, வசதிகளை மேலும் அதிகரித்துள்ளதாக ரயில் பயணி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: என் பெயர் நித்யா கார்த்திக். நான் நாமக்கல் ரயில் நிலையத்துல அடிக்கடி பயணம் செய்வேன். அமிர்த் பாரத் திட்டத்தின் மூலமா வந்து பிரதமர் மோடி காணொலி வாயிலா இந்த ரயில்வே ஸ்டேஷனை திறந்து வச்சாரு. நிறைய பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இதுல நியூவா வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து பயணம் செய்யற மாதிரி லிப்ட் பெசிலிட்டிஸ் இருக்கு. அதே போல குடிநீர் வந்து நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. டாய்லெட் பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க.
1: மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: மின்சாரம் தட்டுப்பாடு சரி செய்வதற்காக டெண்டர்கள் விடப்பட்டு

0: வெளியிலிருந்து கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கோம். விரைவில் அனைத்து மின்சார தட்டுப்பாடு சரி செய்யறதுக்கான அனைத்து வேலைப்பாடும் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து நம்ம கேஸ் பர்ச்சேஸ் வெளியிலிருந்து கேஸ் பவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் மீடியம் கான்ட்ராக்டும் லாங் டேர்ம் கான்ட்ராக்டும் போறதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டிருக்கு.
1: தமிழகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் அனைத்தும் விரைவில் சொந்த கட்டடத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாடகை செலவினங்களையும் தேவையில்லாத பிற செலவினங்களையும் குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிக அளவில் மினி பேருந்துகளை இயக்குவதன் மூலம் கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கோலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு கோலு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் குடமுழக்கு நிகழ்வை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் மாளிகை தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த 10 நாள் கொண்டாட்டங்களில் பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா கோலு நேற்று தொடங்கியது. முதல் நாளில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நேற்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை 10 நாட்கள் நவராத்திரி கலை விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. நவராத்திரி திருவிழா நடைபெறும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற உள்ளன. மேலும் கொலிச்சாவடியில் எழுந்திருளும் உற்சவம் அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட உள்ளன. அதன்படி முதல் நாளான நேற்று ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் எழுந்திருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 2ஆம் நாளான 12ஆம் தேதி அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலமும், 13ஆம் தேதி நாளான கோலாட்டம், 4ஆம் நாள் விழாவாக பட்டாபிஷேகம் திருக்கோலம் என வரும் 20ஆம் தேதி வரை பல்வேறு அலங்காரங்களில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். நவராத்திரியை முன்னிட்டு காலை மாலை வேளையிலே கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் திருமுறை இன்னிசை விழா, பக்தி இன்னிசை, பரதநாட்டியம், ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நவராத்திரி கலை விழா துவங்கியுள்ள நிலையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், மதுரை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். மேற்காப்பிரிக்க நாடான ஜிபூட்டியில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் கோர்கா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 80 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மாயமான 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது ஆண்டு நிறுவன தின கொண்டாட்டம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இமாச்சல பிரதேசத்தின் கீலாங்கில் மலைப்பகுதி மருத்துவ ஆராய்ச்சி மையத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மிசோரம் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை மத்திய வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி புதுதில்லியில் இன்று கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தீபாவளி கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னையில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்களை அமைப்பது குறித்து பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அருகே சேற்றில் சிக்கிய யானையை வனத்துறையினர் மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் சனிக்கிழமை தோறும் வீடுகளில் தேவையற்ற பழைய பொருட்களை பெற்று அவற்றை பாதுகாப்பாக அகற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் 24 டன் பழைய பொருட்கள் பெறப்பட்டு கொடுங்கையூர் எரியூட்டும் நிலையத்தில் அழிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 223 ரன் எடுத்தது. 224 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 5 போட்டிகளை கொண்ட தொடரில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 14ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்

0: சேட்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் தெலங்கானா முதலிடத்தையும் தமிழகம் இரண்டாம் இடத்தையும் கர்நாடகா மூன்றாம் இடத்தையும் பெற்றன. நாமக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் மூன்று இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க ராம் தங்கநகை மாளிகையில. உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி பாண்டிச்சேரி.
4: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026. தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் டி அரவிந்த ராஜா அவர்கள்.
5: வணக்கம். மண்ணை காக்கும் மகளிர் இந்த 2026 ஆண்டை ஐக்கிய நாடுகள் சபை பெண் விவசாயிகளின் சர்வதேச ஆண்டாக அறிவித்துள்ளது. இந்த சிறப்பான ஆண்டில் நமது பெண் விவசாயிகளை எப்படி திரவ இயற்கை உரங்கள் மூலம் சுயசார்பு பெறச் செய்யலாம் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். திரவ இயற்கை உரங்கள் என்றால் என்ன? இவை வீட்டிலேயே பெண்கள் எளிதாக தயாரிக்க முடியும், செலவு மிகவும் குறைவு. என்னென்ன இயற்கை உரங்களை நாம் பெண் விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம்? முதலாவதாக பஞ்சகவ்யா, பசுவின் 5 பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுவது பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரும். இரண்டாவதாக ஜீவாமிர்தம் எனும் இயற்கை உரம், மாட்டு சாணம், கோமியம், வெல்லம், பயர் மாவு கொண்டு தயாரிப்பது மண்ணில் நுண்ணுயிர்களை வளர்க்கும். மூன்றாவதாக மீன் அமிலம், தேமோர் கரைசல், அதாவது அமுத கரைசல் என்று கூட சொல்லலாம், வளர்ச்சி ஊக்கியாக செயல்படும். 1 ரூபாய் செலவில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களை பெருக்கக்கூடிய வேஸ்ட் டீகம்போசர், மரத்திலிருந்து விழக்கூடிய இலைகள், காய்ந்து போன புற்கள், தாவர செடிகள், இவை எல்லாம் சேர்ந்து வேஸ்ட் டீகம்போசராக மண்ணில் பயன்படுத்தி சிறந்த ஊக்கியாக பயன்படுத்தலாம். நம் வீட்டில் தோட்டத்திலும் பயன்படுத்தலாம். விவசாயிகள் அவர்களுடைய நிலங்களில் பயன்படுத்துவோமானால் அந்த மண்ணானது அதனுடைய தன்மை மாறாது, நன்கு சக்தியை பெற்று தாவரங்கள் வளர்க்கக்கூடிய நல்ல சூழலை வந்து உருவாக்கும். நாம் ஆரோக்கியமான உணவை உண்டு மகிழலாம். சரி, இதையெல்லாம் எப்படி ஒருங்கிணைப்பது? முதலாவதாக சுய உதவிக்குழுக்கள் மூலம் உற்பத்தி. ஒவ்வொரு கிராமத்திலும் 10 பெண்கள் சேர்ந்து திரவ உர உற்பத்தி கூடம் அமைக்கலாம். இது ஒரு தொழிலாக மாறும். இரண்டாவது செயல்பாடாக பள்ளி தோட்டம், வீட்டு தோட்டத்தில் பயன்பாடு, ரசாயனம் இல்லாத காய்கறியை உருவாக்கி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். மூன்றாவது வழி செலவு குறைப்பு, லாபம் அதிகரிப்பு. ஒரு ஏக்கருக்கு 5000 ரூபாய் ரசாயன உர செலவை ₹500 திரவ உரமாக குறைக்கலாம். இந்த லாபம் நேரடியாக பெண் விவசாயிக்கு செல்லும். ஆரோக்கியமான மண், ஆரோக்கியமான குடும்பம், ரசாயனம் இல்லாத உணவாக நாம் இந்த செயல்பாடுகளை செய்யலாம். நேயர்களே, இந்த 2026 ஆண்டு ஒரு வாய்ப்பு. இனி ஒரு பெண் விவசாயியை பார்க்கும் பொழுது வெறும் கூலி வேலை செய்பவர் என்று நினைக்காதீர்கள். அவர்தான் விஞ்ஞானி. எந்த பருவத்தில் எந்த விதை போட வேண்டும், எந்த பூச்சிக்கு எந்த இலைசாறு தெளிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதுதான் நம் பாரம்பரிய அறிவியல். நம் புதுச்சேரி மண்ணின் பெண் விவசாயிகளை கைகூப்பி வணங்குவோம்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026.

0: 6
1: தொடர்ச்சியினை கேட்டீர்கள்.
0: வழங்கியவர் டி அரவிந்த ராஜா அவர்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: ட்ரெண்டிங் டிசைன்ஸ் குமாருங்க, ராம் தங்கநகை மாளிகையில உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.

0: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் பாதவன். நவராத்திரி பண்டிகையையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். துர்கா தேவியின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் வலிமை, தைரியம் மற்றும் நல்ல ஞானத்தை வழங்கும் என்றும் அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அன்னை ஜெகதாம்பா தேவியின் கருணையுடன் வலுவான, வளமான மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் உறுதிப்பாட்டை அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நவராத்திரி பண்டிகை நேற்று தொடங்கியதை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியும் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடக செய்தியில் கற்பூர நாயகியே என்ற தமிழ் பக்தி பாடலின் வீடியோவையும் பகிர்ந்துள்ளார். தேவியின் ஆசீர்வாதம் மக்களிடையே பொறுமையையும் தன்னம்பிக்கையையும் ஊக்குவிக்கும் என்றும் பிரதமர் திரு மோடி நம்பிக்கை தெரிவித்தார். அன்னையின் தெய்வீக ஆசீர்வாதம் நாட்டு மக்கள் மீது எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இந்திய ரயில்வேயில் 3548 பட்டதாரி பணியிடங்களுக்கு தேர்வுகள் நடத்தப்பட இருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிக்கெட் மேற்பார்வையாளர், ஜூனியர் கணக்கு உதவியாளர் மற்றும் தட்டச்சர், மூத்த எழுத்தர் உள்ளிட்ட பிரிவுகளில் இந்த ரயில்வே தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் யாருக்கு வாக்களித்தால் மக்கள் நலம் பெறுவார்கள், தொகுதியின் வளர்ச்சி மேம்படும், எந்த வேட்பாளர் நம்மோடு துணை நிற்பார், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பார் என்று நன்கு சிந்தித்து ஆளுங்கட்சியின் வேட்பாளர் அசோக் ஆனந்திற்கு அறிவு சார்ந்து தட்டாஞ்சாவடி மக்கள் வாக்களித்துள்ளது பெருமைக்குரிய விஷயமாகும் என்று அதிமுக மாநில செயலாளரும் தற்காலிக சட்டப்பேரவை தலைவருமான திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். முதலியார்பேட்டையில் உள்ள ராமலிங்க சுவாமி கோவில் மடம் சார்பில் வள்ளலாரின் 204வது பிறந்தநாள் விழா, கோவில் மடத்தின் 78வது ஆண்டு துவக்க விழா நிறுவனர் திரு கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடந்தது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் திரு மதியழகன், மாநில நிர்வாகக்குழு தலைவர் திரு கணபதி, தமிழறிஞர் திரு வேல்முருகன், புதுவை தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் திரு கோதண்டபாணி, திருமதி ஜெயந்தி ராஜவேலு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தலைமை ஒருங்கிணைப்பாளர் கணேசனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
0: நேரம் 7:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தொடர்வது
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டுக்களம். இன்றைய நிகழ்ச்சியில் மாணவர்கள் விளையாட்டில் சாதனை படைக்க பயிற்சியே பலம் குறித்து புதுச்சேரி மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் ஆர் சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் டி துரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: பொதுவாக விளையாட்டு என்பது உடல் ஆரோக்கியத்திற்காக மட்டுமில்லாம மாணவர்களிடம் தன்னம்பிக்கை, ஒழுக்கம், விடாமுயற்சி, குழு உணர்வு, தலைமை பண்பு இப்படி பல்வேறு திறன்களையும் வளர்க்குது இல்லைங்களா?
4: ஆமா சார்.
3: மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த விளையாட்டை தேர்ந்தெடுத்து அதுல தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டு முறையான உணவு, ஓய்வு இது போல செயல்பாடுல செயல்பட்டாதான் சிறந்த சாதனைகளை படைக்க முடியும்.
4: கண்டிப்பா.
3: அந்த வகையில மாணவர்கள் தாங்கள் விரும்பிய விளையாட்டுல சிறந்து விளங்குவதற்காக எத்தகைய பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், உணவு அப்புறம் ஓய்வு இதெல்லாம் எப்படி இருக்கணும், போட்டிகளுக்கு எப்படியெல்லாம் தயாராகணும், உடற்கல்வி ஆசிரியரின் வழிகாட்டுதல் எந்த அளவுக்கு முக்கியமானது இதெல்லாம் நிறைய இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிறோம் சார். முதல்ல மாணவர்களுக்கு தங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை எப்படி எல்லாம் தேர்வு செய்யணும் சார்?
4: மாணவர்களுக்கு எந்த விளையாட்டுல ஆர்வம் அதிகமா இருக்குதோ அதை ஃபர்ஸ்ட் அந்த மாணவர்களை தேர்வு செய்ய நம்ம அனுமதிக்கணும். ஒரு பள்ளியில உடற்கல்வி ஆசிரியனுடைய முக்கிய வேலையா அதுதான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி பேசிஸ்ல அவன் இருக்கக்கூடிய லோக்கல் ஏரியாவில எந்த விளையாட்டு விளையாடுறாங்களோ அதையே வந்து அவன் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கடுத்தது

0: பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலயமாவும், அவங்க அப்பா இருக்கலாம், இல்லை அவங்க அம்மா வந்து முன்னாள் விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், அவங்க தாத்தா இருக்கலாம், அந்த பேசிஸில் கூட அந்த மாணவன் வந்து அந்த விளையாட்டை வந்து தேர்ந்தெடுப்பான்.
1: அதுக்காக சொல்ற மாதிரி அவங்க வீட்டில் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருந்தாலே அங்கே இருக்கிற அந்த மாணவனுக்கு ஆர்வம் அதிகமாக
0: இருக்கும். இது இல்லாமல் வந்து ஃபெமிலியர் ஸ்போர்ட்ஸ் பர்சனு இவன் பார்த்து, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளுடைய முன்னாள் விளையாட்டு வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர், தோனி, ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி, ரொனால்டோ, இவங்களை பார்த்து அந்த விளையாட்டை எடுத்து ஆர்வமா விளையாடுறதுக்கும் அந்த மாணவனுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி அவன் எந்த விளையாட்டுல ஆர்வமா இருக்கானோ அந்த விளையாட்டுல நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா அவன் சாதனை படைக்கிறதுக்கு நல்ல வழிகள் இருக்கு.
1: ஒரு விளையாட்டுல ஒரு மாணவன் சாதிக்கணும்னு விரும்பினா அந்த மாணவனுக்கு எப்படிப்பட்ட பயிற்சிகளை நீங்க கொடுக்குறீங்க?
0: முதல்ல வந்து அந்த மாணவன் வந்து சரியான பயிற்சியாளரை அணுகணும். அவங்ககிட்ட இருக்க திறமையினுடைய அடிப்படையில பயிற்சி வந்து ரெகுலரா தினந்தோறும் பயிற்சி எடுத்துக்கின்னு நேரத்தை அதுக்குன்னு ஒதுக்கினானா அவன் வந்து அந்த விளையாட்டுல சாதனை படைப்பான்.
1: விளையாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி முறையில என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்க கொடுப்பீங்க சார்?
0: ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு ஒரு பயிற்சி முறை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பல் வலி இருக்கு, அப்ப நம்ம வந்து பல் டாக்டர் பாக்குறோம். ஒரு டயபெட்டிஸ் இருக்கு, டயபெட்டிஸ் டாக்டர் பாக்குறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுக்குன்னு தனியா ஸ்பெஷலைஸ்டா பயிற்சி எடுத்த பயிற்சியாளர்கள் இருக்காங்க. அந்தந்த விளையாட்டு பயிற்சியாளர்கிட்ட போயிட்டு நம்ம முறையான பயிற்சி எடுத்துக்கணும்னா அவன் வந்து ஒரு சிறந்த விளையாட்டு வீரனா தேசிய அளவுல உலக அளவுல சாதனை படைக்கிறதுக்கு வழி இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது.
1: இப்போ தினசரி ஒரு மாணவன் பயிற்சி எடுக்கணும்னா எவ்வளவு நேரத்தை அவன் ஒதுக்கணும், காலையிலும் சரி மாலையிலும் சரி?
0: மாணவர்கள் வந்து அவனுடைய வயது பொறுத்துதான் வந்து நம்ம பயிற்சியில டைம் வந்து அவனுக்கு கொடுக்கறோம். உடல் நிலை பொறுத்தும் இருக்குது. பொதுவா சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், அடுத்தது அட்வான்ஸ் லெவல், இந்த கேட்டகரியில பயிற்சி எல்லாம் அழிச்சுன்னு வரோம். அந்த மாதிரி பார்க்குள்ள ஆரம்ப நிலையில ஒரு மாணவனுக்கு 45 ஒரு 60 நிமிஷம் ரெகுலர் பயிற்சி கொடுத்தாலுமே போதுமானது. அவனுடைய திறன் மேம்பட அவனுக்கு வந்து நம்ம அடுத்தது நேரத்தை அதிகப்படுத்தலாம். அது எப்படின்னா காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம்னு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அவன் வந்து பயிற்சி எடுத்தானா மிகச்சிறந்த விளையாட்டு வீரனா தேர்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை விட அட்வான்ஸ் லெவல் போகக்குள்ள 6 மணி நேரம், 10 மணி நேரம் சொல்லிட்டு அவன் அதிகப்படுத்தப்பட்ட அவன் இன்டர்நேஷனல் லெவல்ல சாதிக்க முடியுது.
1: ஒரு மாணவன் வந்து அவனுக்கு பிடிச்ச விளையாட்டுல பயிற்சி செய்யணும்னா பயிற்சிக்கு முன்பும் சரி பயிற்சிக்கு பின்பும் சரி அவன் என்ன மாதிரி உடற்பயிற்சி செய்யணும், நீங்க என்ன மாதிரி உடற்பயிற்சி எல்லாம் கொடுப்பீங்க? அது வார்ம் அப், கூல் டவுன், இது மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி சொல்லுங்க.
0: நிச்சயமா விளையாட்டுக்கு வந்து வார்ம் அப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் வார்ம் டவுன் வந்து வார்ம் அப்பை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா வார்ம் அப்ன்றது வந்து அவனுடைய மசில்ஸ டோன் பண்ணி ரெடி பண்றதுக்கு தான் வார்ம் அப். வார்ம் அப் செய்யாம ஒரு பயிற்சியில ஈடுபட்டானா அவனுக்கு வந்து மசில் இன்ஜுரிஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சடனா ஆடுறீங்கன்னா அவனுக்கு மசில் டேர், அதாவது சதை கிழிச்சலோ இல்ல தசை பிடிப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு.
1: எல்லா விளையாட்டுக்கும் ஒரே வார்ம் அப்
0: இல்ல, அந்தந்த விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான வார்ம் அப்புகள் தனித்தனியா இருக்குது. அந்தந்த பயிற்சியாளர்கள் வந்து கத்து கொடுப்பாங்க. வார்ம் டவுன்ன்றது 10-15 நிமிஷம் நம்ம வார்ம் டவுன் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வார்ம் டவுன் எதுக்கு பண்றோம்னா அடுத்த நாள் பயிற்சிக்கு போறதுக்கு முன்னாடி அவனுடைய மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸேஷனுக்கு ஆகணும். மசில் ரிலாக்ஸேஷன் ஆனாதான் அடுத்த நாள் பயிற்சிக்கு அவனால திறம்பட செயல்பட முடியும்.
1: கேமுக்கு தகுந்த மாதிரி வார்ம் அப்.
0: ஆமா, கேமுக்கு தகுந்த மாதிரி வார்ம் அப் இருக்கு. முதல்ல வந்து ஜாகிங் இருக்கு, ரன்னிங் இருக்கு, எக்ஸசைஸ் இருக்கு, அப்புறம் டைனமிக் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங், இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பயிற்சியில ஈடுபட முடியும். அதே மாதிரி பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் வார்ம் டவுன், பாடியை கூல் பண்றதுக்கு சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும். அது இல்லாம பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணியும் வார்ம் டவுன் பண்ணலாம். அது மாதிரி பண்ணோம்னா அவனுடைய பாடி கண்டிஷன் வந்து அடுத்த நாள் பயிற்சிக்கு ரெஸ்ட் கிடைக்கும். ஓய்வு முக்கியம் இல்லையா, அதனால
1: இப்ப ஓட்டம், கோகோ, கால்பந்து, கைப்பந்து, கிரிக்கெட், கபடி, தேக்குவாண்டோ, குத்துச்சண்டை, இப்படி பல்வேறு விளையாட்டுகள்ல அவனுடைய உடல் வலிமை, உடல் நெகிழ்வுத்தன்மையை எப்படி எல்லாம் மேம்படுத்திக்கலாம் சார்?
0: இந்த நெகிழ்வுத்தன்மைன்றது பிளெக்சிபிலிட்டி சார். பிளெக்சிபிலிட்டி இருந்தாதான் அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஒவ்வொரு விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி கொடுத்து அவனுடைய உடல் நெகிழ்வுத்தன்மையை நம்ம மேம்படுத்துறதுக்கு ஸ்கிப்பிங்கு, ஸ்குவாட்டு, லெக் ஜம்ப்பு, ஜாகிங்கு, ஸ்டெப்ஸு, அது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது, அதை கொடுக்கலாம். உடலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், உடல் வலிமை பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ், வெயிட் ட்ரைனிங்கு, ஸ்டெப்ஸு, வந்து சிங்கிள் லெக்கு, டபுள் லெக்கு, இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. அது அந்தந்த கேமுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பயிற்சியாளர்கள் வந்து கொடுப்பாங்க. அந்த பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா
1: அந்த விளையாட்டு விளையாடுறது ஈஸியா இருக்கும்.
0: ஆமா, அந்த விளையாட்டுக்கு தகுந்த ஸ்பெசிபிக் பயிற்சியில தான்

0: வந்து விளையாட முடியும்.
1: அந்த விளையாட்டில் நல்லா ஒரு தேர்ச்சி பெறலாம்,
0: தேர்ச்சி பெறலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் தான் அவனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொண்டு வர முடியும். லைஃப் லாங் அவனுக்கு வந்து விளையாட்டில் நல்ல சிறந்த வீரராக வர முடியும்.
1: ஃபார் எக்ஸாம்பிள் கொக்கோ, அதுக்கு என்ன மாதிரி உடல் நெகிழ்வுத்தன்மை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது?
0: கொக்கோவில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து அப்சர்வேஷன். அவன் வந்து பின்னாடி வரவங்களை கவனிச்சா தான் அவுட் ஆகாமல் ஓட முடியும். நெளிஞ்சு வளைஞ்சு ஓடணும். அந்த அளவுக்கு சிங்கிள் செயின், 2-3, டபுள் செயின், ரிங் கேமு, அது மாதிரி வந்து அப்சர்வ் பண்ணி ஓடுறதுக்கான ஓட்டங்களை கற்றுக் கொடுப்போம். அதுக்கடுத்தது உக்காஞ்சி விளையாடக்குள்ள சேசிங் பண்ணுறான்னா அவனுக்கு ஸ்ட்ரென்த்து வேணும், காலில் கையில் எல்லாம் ஸ்ட்ரென்த்து வேணும். அப்போ வந்து புஷ்அப்ஸு, வெயிட் ட்ரைனிங் கொடுத்து, ஹார்ம்ஸ் இது பண்ணுறது, ஸ்குவாடு போடுறது, இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவனுக்கு ஸ்ட்ரென்த்து பண்ணுவோம்.
1: இப்போ கொக்கோவில் கூட அந்த அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அப்போ வந்து பாதம் நல்லா ஃபுல்லும் படி வைக்காம ஒரு கால் ஓடணும்,
0: கோவில் தான் உட்காந்துட்டு குயிக்காக எழுந்து போகிற அந்த குயிக்னஸ் கொடுக்கறதுக்கு இப்போ சைக்கிள் டியூப் இருக்கு இல்லைங்களா சார், அதை போட்டு ஓட வைப்போம். மணல் பேகை வந்து கட்டி விட்டு ஸ்ட்ரென்த்னு கோசம் அதால் ஓட வச்சு அவனுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்து வலிமையை மேம்படுத்துவோம். இப்படி செய்கிறதுனால அவனுடைய பாடி வெயிட் வந்து கரெக்டாக வரும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், சிறந்த விளையாட்டு வீரருக்கு வரத்துக்கு நல்லா இருப்பார்.
1: தொடர்ந்து ஒரு மாணவன் பயிற்சி செய்யறதுல உடல் சோர்வெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கண்டிப்பாக ஈடுகட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க?
0: அந்த மாதிரி உடல் சோர்வு இருக்கக்குள்ள முக்கியமாக அவனுக்கு தேவை வந்து ரெஸ்ட். அதுக்கு அடுத்தது நல்ல உணவு முறை, சரிவிகித உணவு வேணும். அதுக்கு அடுத்தது நீர் ஆகாரம், உடம்புல நீர் சத்து குறைஞ்சிச்சுன்னா நீர் ஆகாரம் வேணும், இருந்ததுன்னா நல்ல ரெஸ்ட் கிடைக்கும்.
1: விளையாட்டு வீரர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி உணவு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குது, தினசரி உணவுல என்னென்ன சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு, அந்த சத்தான உணவுகள் எதெல்லாம் சாப்பிடலாம், அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: உணவுன்றது வந்து விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் இல்ல சார், சாதாரண மனிதர்களே உயிர் வாழ்னா உணவு கண்டிப்பா தேவை, அதுலயும் விளையாட்டு வீரர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவை. அப்போ ஒரு விளையாட்டு வீரனுடைய செயல்திறன் மிக முக்கியமானது. அந்த செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கு தினசரி உணவுல வந்து கார்போஹைட்ரேட் இருக்கணும், புரதம் இருக்கணும், ஆரோக்கியமான கொழுப்பு இருக்கணும், காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும், பழங்களை வந்து சாப்பிடணும், விட்டமின்ஸுகள் தாதுகள் நிறைந்த சிறுதானிய உணவுகளை அவங்க எடுத்துக்கணும், போதுமான தண்ணீரை வந்து அவர் குடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரிவிகித உணவு இந்த முறையை வந்து அவர் பின்பற்றினார்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் விளையாட்டில் சிறப்பாக இருக்கும்.
1: இறைச்சி எடுத்துக்கலாமா?
0: கண்டிப்பா இறைச்சி உண்டு, மட்டன் எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம், அவருடைய தேர்ந்தெடுக்க விளையாட்டை பொறுத்து இருக்குது.
1: தண்ணீர் அதிகமா எடுத்துக்கணும்னு சொல்றீங்க, எவ்வளவு தண்ணீர் எடுத்துக்கணும்?
0: தண்ணீர் எவ்வளவு எடுத்துக்கணுன்ற ஒரு அளவு வந்து சாதாரணமாவே நமக்கு மருத்துவர் சொல்றது வந்து ஒரு நாளைக்கு 3-5 லிட்டர் தண்ணி குடிங்க, அப்பதான் உங்களுடைய பாடி ஹீட் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க நார்மலா இருக்கிற மக்களுக்கு. அது விளையாட்டு வீரருக்கு அவங்க விளையாடுறதுனால உடம்புல வேர்வை அதிகமா சுரக்கும், அவர் குடிக்கிற தண்ணி பூரா வேர்வையா போயிடும். அந்த வேர்வை ஈடுகட்டுறதுக்கு அவருக்கு ஏற்படக்கூடிய நீர் சத்தை வந்து நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு கண்டிப்பா அவர் வந்து 5 லிட்டர்ல இருந்து 8 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி வரும்.
1: பயிற்சி செய்யும் போது,
0: பயிற்சி செய்யும் போது தேவையான அளவுக்கு மட்டும் குடிச்சா போதும். அதிக தண்ணி குடிச்சாலும் அவரால் அந்த நேரத்துல ஓடவோ குதிக்கவோ முடியாது, வயிறு வந்து ஃபுல் ஆயிடும், அது பண்ண முடியாது. பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் குடிக்கலாம், தேவையான அளவுக்கு தேவையான சமயத்துல குடிச்சிடலாம். அப்படி தண்ணி குடிக்கலன்னா என்ன ஆகும்னா தசை பிடிப்பு ஏற்படும், அதனால அவர் வந்து பயிற்சியில சரிவர ஈடுபட முடியாது.
1: விளையாட்டு வீரர்கள் பயிற்சி செய்யும் போதும் சரி சார், போட்டியில கலந்துக்க போறாங்க இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல, அப்ப என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும், என்ன மாதிரி உணவுகளை தவிர்க்கணும், அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: போட்டியில பங்கேற்றாலும் சரி பங்கேற்கனாலும் சரி ஒரு விளையாட்டு வீரர் வந்து ஜங்க் ஃபுட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பாக்கெட் ஐட்டம், ஆயில் டயட் எல்லாம் குறைச்சிட்டு சரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாருன்னா ரொம்ப சிறப்பானதா இருக்கும்.
1: பயிற்சிக்கு பிறகு உடலுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும், அதே சமயம் தூக்கமும் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, அப்ப ஒரு விளையாட்டு வீரர் அவருக்கு தூக்கம் எவ்வளவு தேவைப்படும் பயிற்சிக்கு அப்புறம்?
0: உணவு எப்படி முக்கியமோ அது மாதிரி வந்து தூக்கம் ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தையா இருக்கக்குள்ள 8-10 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுவாங்க, ஓரளவுக்கு அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் தூக்கமாக தேவை. இப்ப விளையாட்டு வீரர்கள் வந்து கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் விளையாடினாங்கன்னா தசை வலி இருக்கும், போன் பெயின் இருக்கும். இப்ப இப்படிப்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரம் தூங்கினாங்கன்னா அடுத்த நாள் அவங்க விளையாடுறதுக்கும் உடல் திறனை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்.
1: பள்ளி படிப்பையும் விளையாட்டு பயிற்சியும் மாணவர்கள் வந்து எப்படி சமநிலைப்படுத்திங்க சார்? ஒரு சில பெற்றோர் சொல்றதை கேட்டுக்கிறேன் சார், என்ன நல்லா படிச்சான் சார், இப்ப சுமாரா தான் படிக்கிறான், என்ன ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா கவனம் செலுத்துறான், அதனால படிப்புல கொஞ்சம் விட்டுறான் அப்படின்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்?
0: நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்துல படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நம்ம பேரண்ட்டு. விளையாடி ஏதாவது நம்ம மெடல் வாங்கினா பையன் வந்து வேலை வாய்ப்புக்கோ படிப்புக்கோ உதவுன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னு

0: கொஞ்சம் சிரமம்தான். அது வந்து சரியான திட்டமிட்டு நேரத்தை பயிற்சிக்கும் படிப்புக்கும் மாணவர்களை வந்து ஒதுக்கிக்கணும்.
1: இதுவரை மாணவர்கள் விளையாட்டில் சாதனை படைக்க பயிற்சியே பலம் குறித்து புதுச்சேரி மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் ஆர் சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் தி துரை அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. 3 நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்ற நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று அந்நாட்டு வங்கித்துறையினருடன் ஆலோசனை நடத்தினார். முதலீடுகளை இந்தியாவில் மேலும் அதிகரிப்பது குறித்து சிங்கப்பூர் வங்கித்துறையினருடன் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பங்கு முதலீடுகள் மற்றும் கடன் கட்டமைப்பில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அவர் சிங்கப்பூர் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே இந்த தாக்குதலில் காயமடைந்த இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அவரது குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதலில் காயமடைந்த இந்தியர்களில் 3 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. இதனிடையே தாக்குதல் நடத்தப்பட்ட ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது மீண்டும் மற்றொரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சவுதி அரேபிய ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் மார்ஷல் தீவுகளைச் சேர்ந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 இந்திய மாலுமிகள் பயணித்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதில் இருந்த 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் 2 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் மாயமான மாலுமிகளை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஏற்க முடியாது எனவும் பதற்றத்தை தணிக்க புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் உயர்கல்வி, சுகாதாரம் மற்றும் மகளிர் மேம்பாடு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு பேமா கண்டு தலைமையில் ஈட்டா நகரில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இத்திட்டங்களை அருணாச்சல பிரதேசத்தின் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதற்கு அமைச்சரவை கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. திரிபுராவில் சுகாதார கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று நடைபெற்ற சுகாதார முகாமில் பங்கேற்று பேசிய அவர் மாநிலத்தில் அவசர நோய் சிகிச்சை பிரிவு, இதய நோய் சிகிச்சைக்கான வசதிகள் போன்றவை அதிக அளவில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை உயர்தர மருத்துவ சிகிச்சைகளுக்காக பலர் வெளி மாநிலங்களுக்கு சென்றதாகவும் தற்போது அது

0: 50% அளவுக்கு குறைந்துள்ளதாகவும் திரு மாணிக் சஹா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. அசாமில் இளையோருக்கு அதிக அளவில் அரசு வேலைவாய்ப்புகளை வழங்க மாநில அரசு தொடர்ந்து தீவிரமாக செயலாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மாநில அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 400 பேருக்கு நேற்று குவஹாத்தியில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளில் 165,000 பேருக்கு அரசு பணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்தார். தொழில்நுட்ப கல்வியில் மகளிரை ஊக்குவிக்க மத்திய அரசு பிரகதி என்ற ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக தமிழகத்தின் சேலம் அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் படிப்பை நிறைவு செய்த மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என்னோட நேம் ஸ்ரீஜா. நான் வந்துட்டு பிரகதி ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆனேன். அண்ட் பிரகதி ஸ்காலர்ஷிப்போட யூஸ்ஃபுல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிறப்போ ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ், என்னென்ன ஃபீஸ் இருக்கோ எல்லாமே வந்துட்டு என்ன டிபெண்ட் பண்ணிதான் இருந்தேன். பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணலாம் இல்லை, அவங்க வந்துட்டு அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொடுக்காம இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இந்த காலேஜ்ல நாங்க வந்து வாங்கினோம். என் பேர் அக்குதா. இயர்லி வந்துட்டு 50,000 எனக்கு ஸ்காலர்ஷிப்பா கிடைக்கும். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து மம்மி வந்து ஃபார்மர், சோ அதனால ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்னால நான் வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ், லைக் ஹாஸ்டல் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் இதெல்லாமே பே பண்ணேன். அந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
2: வணக்கம், என் பேர் இளமதி, விழுப்புரம்ல இருந்து வரேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம்ல வந்துட்டு ட்ரிபிள் இ முடிச்சிருக்கேன். 2025th பேட்ச் பிரகதி ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கேன். 4 இயர்ஸுமே எனக்கு இது வந்து கொஞ்சம் பினான்சியலா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ஸ்காலர்ஷிப் மூலமா நான் நல்ல பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கேன். என்னோட ஃபீயை நானே பே பண்ணிருக்கேன்.
3: என் பேர் தவிப்பிரியா. நான் ஜிசிஏல மெட்டலர்ஜி முடிச்சிருக்கேன். நான் பேசிக்காவே எங்க அப்பா அம்மா வந்துட்டு ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஃபீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தாம நானே பே பண்ணிக்கிட்டேன்.
0: ஆந்திராவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் மேயர் மற்றும் நகர்ப்புற தலைவர்களை நேரடியாக மக்கள் தேர்வு செய்யும் நடைமுறையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். நெல்லூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 28 மாத கால ஆட்சியில் ஏராளமான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான அரசுகள் அமைந்துள்ளதால் வளர்ச்சித் திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த முடிவதாக அவர் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளிலும் இதேபோன்று இணக்கமான நிர்வாகம் அமைந்தால் வளர்ச்சி மேலும் விரைவுபடுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தில்லியில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் மின்சார ஆட்டோ திட்டம் தொடங்கப்படும் என்று தில்லி அரசு தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தில் முதல்கட்டமாக 1,300 இளஞ்சிவப்பு நிற மின் ஆட்டோக்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 1,170 மின் ஆட்டோக்கள் பெண்களுக்கும் 130 மின் ஆட்டோக்கள் திருநங்கைகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தில்லி அரசு கூறியுள்ளது. உலக மூட்டுவாத தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மூட்டுவாத சிகிச்சையில் இயன்முறை மருத்துவம் முக்கிய பங்காற்றுவதாக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் திரு புண்ணியக்கோட்டி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
4: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 12 உலக மூட்டுவாத தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தின் நோக்கம் மூட்டுவாதம், மூட்டுதல், தசைகள், எலும்புகளை பாதிக்கும் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். உலக சுகாதார அமைப்பின் 2019 ஆண்டின் கணக்கின்படி உலகத்தில் மொத்தம் 52 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்ட்டு கணக்கு நமக்கு இருக்கு. ஸோ மூட்டுவாதத்தில் பிசியோதெரப்பியின் முக்கியத்துவம் அப்படின்றத பார்ப்போம். பிசியோதெரப்பி மருத்துவம் என்பது மூட்டுவாதத்திற்கான முழுமையான சிகிச்சையின் மிக முக்கியமான அங்கமாகும். வலி வந்து ரொம்ப கடுமையாக ஆகிற வரைக்கும் காத்திருக்காம மூட்டுகளின் இயக்கத்தையும் தசை வலிமையை பராமரிக்கவும் செயல்பாடுகளை தொடரவும் இந்த பிசியோதெரப்பி மருத்துவம் மிக அவசியமானது.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் நோக்கில் எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவும் யுக்ரைனும் ஒப்புக்கொண்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு டிரம்ப் கூறியுள்ளார். எனினும் இதுகுறித்து முழுமையான விவரங்களை அவர் பதிவிடவில்லை. இந்த போர் நிறுத்தம் அறிவிப்பு தொடர்பாக ரஷ்யா இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த தயாராக இருப்பதாக யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அதிபரின் அறிவிப்பை வரவேற்பதாகவும், ஆனால் இந்த அறிவிப்புக்கு பிறகும் ரஷ்யா தங்களது நாட்டின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய மரபுசார் விளையாட்டு நிகழ்வு அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இதனை தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் கட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பாரம்பரிய விளையாட்டு நடைமுறைகளை வெளிப்படுத்தும் நோக்கில்

இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போட்டித்தன்மை, வெற்றி தோல்வியும் இல்லாத நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இதில் கலாச்சார பகிர்வு, கலந்துரையாடல் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்த அறிவு பகிர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. மலேசியாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் அடுத்த ஆண்டு சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் கேரள அணி 2-0 என்ற கோல் கணக்கில் காஷி அணியை வென்றது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் லாஸ்வேகாஸில் இன்று தொடங்குகிறது. 18 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 600 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு

0: இல் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 600-க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. தொடர்வது
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788-9-7789.
4: இன்றைய நிகழ்ச்சியில் சிக்குன் குனியா காய்ச்சல் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். சிக்கன்குனியா காய்ச்சலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மழைக்காலம் ஆரம்பிச்சுட்டுது. இந்த மழைக்காலத்தில் கொசுக்கள் மூலிமா பரவற நோய்களில் முக்கியமான நோய்களாக டெங்கு, சிக்கன்குனியா இந்த மாதிரி சில நோய்கள்லாம் முக்கியமாக நம்ம கருதப்படுது. அதில் சிக்கன்குனியாவை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சிக்கன்குனியா அப்படின்ற ஒரு அந்த வைரஸ் எய்டிஸ் இஜிப்டை அப்படின்ற ஒரு கொசுக்கள் மூலிமா தான் பரவுது. ஏற்கனவே நாம் பார்த்துருந்தபடி எய்டிஸ் இஜிப்டை அப்படின்ற கொசுக்கள் டெங்கு காய்ச்சல் மற்றும் சிக்கன்குனியா காய்ச்சலை காஸ் பண்ணுற அந்த வைரஸை வந்து இந்த கொசுக்கள் தான் கடத்தி மனிதர்களுக்கு இந்த நோயை பரப்புது. இந்த கொசுக்களுடைய முக்கியமான ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எய்டிஸ் இஜிப்டை கொசுக்கள் வந்து நன்னீரில் தான் வளரும். மழை நீர் அந்த மாதிரி சுத்தமான தண்ணீர் எங்கெங்கெல்லாம் தேங்கி இருக்குதோ அங்கே தான் அது வந்து ப்ரீடிங் பண்ணி அதோடைய கொசுக்கள் முட்டையை உற்பத்தி பண்ணி கொசுக்கள் உருவாகுது. ரெண்டாவது, இது பகல் நேரத்தில் கடிக்கிற கொசுக்கள். ஸோ இந்த மாதிரி பகல் நேரத்துலையும் கொசுக்கள் கடிக்கலாம். அது மூலியமா தான் இந்த டெங்கு சிக்கன்குனியா காய்ச்சல்லாம் வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கொசுக்கள் மூலியமா ஒருத்தவருக்கு சிக்கன்குனியா காய்ச்சல் வருது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கடுமையான காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கடுமையான மூட்டு வீக்கம், தசைவலி, தலைவலி, குமட்டல், அசதி, சில பேருக்கு ரேஷ் கூட ஸ்கின்ல வரலாம். குழந்தைகளுக்கு முகத்துல உடம்புல, பெரியவர்களுக்கு இந்த நோய் இருக்கும்போது நோய்க்கு அப்புறமும் 6 மாதத்துக்கு வரைக்கும் கூட சில பேருக்கு மூக்கை சுத்தி ரேஷஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நோய்க்கான அறிகுறிகள் இருக்கும்போது நம்ம அதுக்கான பரிசோதனைகளை நம்ம ஆரம்ப சுகாதார நிலையங்களில், அரசு மருத்துவமனைகளில் ரத்த பரிசோதனை செஞ்சு சிக்கன்குனியா வைரஸ் இருப்பதை மாலிகுலர் டெஸ்டிங் RT-PCR மூலியமா கண்டறியலாம். அப்படி கண்டறியும் போது இதுக்கான முக்கியமான சிகிச்சை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட், உடம்பு அடிக்குவேட் ரெஸ்ட் இருக்கணும். உடம்புல நீர் சத்து குறையாதபடி ஃப்ளூயிட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். நீர் பருகிட்டே இருக்க 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஜூஸோ இல்லை நீர் ஆகாரமோ அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக இதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வருதோ அப்படின்னும் போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலாம். இந்த மாதிரி காய்ச்சல் ஏற்படும் போது நம்ம வந்து NSAIDs அப்படின்ற ஆஸ்பிரின் இல்லை இபுப்ரூஃபன் அந்த மாதிரி சில ட்ரக்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதுவும் வந்து பிளேட்லெட் கவுண்டை குறைக்கலாம், இந்த காய்ச்சலோட வீரியத்தை அதிகப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி மாத்திரைகளை தவிர்ப்பது நல்லது. பாரஸ்டமால் சேஃபான ட்ரக் எடுத்துக்கலாம். ஸோ சிக்கன்குனியாவை இப்படி தான் நம்ம ட்ரீட் பண்ணலாம். ரொம்ப சிவியரான கேசஸை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பண்ணலாம். தடுக்க முடியுமா சிக்கன்குனியாவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்கன்குனியாவுக்கு இப்போதைக்கு தடுப்பூசிகள் இப்போதைக்கு எதுவும் கிடையாது. எப்படி நம்ம இந்த நோயிலேருந்து நம்மளை தற்காக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பு முறைகள் மெயினாக கொசுக்களை ப்ரீடிங் சைட்ஸை அழிக்கணும். எய்டிஸ் இஜிப்டே அப்படின்ற கொசுக்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், தேங்கிய தண்ணீர் அதில் தான் அதிகமாக வளருது. அப்படின்னும் போது எங்கெங்கெல்லாம் தண்ணி நம்ம வீட்டை சுற்றி தேங்கி இருக்கோ அதை எல்லாத்தையும் அகற்றணும். நம்ம வந்து ஏதாவது வெளியே போகும்போது நம்மளோட கை கால்கள் முழுசாக வந்து மறைக்கிற மாதிரி மூடின ஆடைகளை நம்ம உபயோகப்படுத்தணும். கொசுக்களை கடியிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கொசு விரட்டிகள் யூஸ் பண்ணலாம். ரிப்பல்லன்ஸோ விண்டோ ஸ்க்ரீன்ஸை வந்து நம்ம போட்டு வைக்கலாம். வீட்டுக்குள்ளே கொசு வலைகளை பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் நம்மளோட தடுப்பு முறைகளாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஜுரம், முக்கியமான சிவியரான ரொம்ப ஜாயிண்ட் பெயின், அதை மூட்டு வலியெல்லாம் ஏற்படும் போது டெங்கு காய்ச்சல் மட்டும் இல்லாமல் சிக்கன்குனியா காய்ச்சலாலும் இந்த மாதிரி அறிகுறிகள் வரலாம். அது சிக்கன்குனியா நோயாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி சிகிச்சை முறைகளை நம்ம கையாண்டா சிக்கன்குனியா நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். இந்த நீண்ட நாள் ஏற்படுற மூட்டு வலி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக அதுவாக இம்ப்ரூவ் ஆகிடும். அதுக்கு நம்மளுடைய உடம்புல தேவையான சத்தான ஆகாரம் எடுக்கும்போது, நீராகாரம் எடுக்கும்போது, பயிற்சிகள் செய்யும்போது அந்த மூட்டு வலியும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாள்கள் நாள் பட்டு போகும்போது அதுவும் சரியாக இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இந்த சிக்கன்குனியா நோயை வந்து நம்ம கண்டறியும் மூலயமா ப்ளஸ் அதை தடுக்கும் முறைகள் மூலயமா

0: இந்த சிவியரான மூட்டு வலி வரறதை நம்மளால ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ண முடியும். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சிக்குன்குனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. காலையில வெதர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு இல்லையா? நம்மளுடைய ஆபீஸும் ஸ்கூல் டைமும் ஐயோ சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு நம்மள தள்ளிக்கிட்டே இருக்கு. வெயிலும் வந்து நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூப்பரா வந்து வெயிலும் வந்தாச்சு. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்மளுடைய லைஃப் ரொம்பவே ஒரு மாதிரி ஜாலியாவும் போயிட்டு இருக்க ஒரு மாதிரி, என்னடா இது லீவ் விட மாட்டாங்க, இன்னும் ரெண்டு நாள் லீவ் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்லாம் மனசு சொல்லுது. அதுக்கு இல்லாம இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம வந்து என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே, மண்டே மார்னிங் சும்மா சூப்பரா ஸ்டார்ட் பண்ண நான் காயத்ரி வந்துட்டேன். என்ன மக்களே, நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. இன்னைக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, 9வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? 9வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதுதாங்க இன்னைக்கான Facebook question. உங்களுக்கு இது வந்து ஆன்சர் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா, உடனே ஆகாஷ்வாணி புதுச்சேரிங்கிற Facebook பக்கத்துல வணக்கம் மக்களே போஸ்ட்ல உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நிகழ்ச்சியோட முடிவுல தான் நான் சொல்ல போறேன். So stay tuned மக்களே, இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில வரும் முதல் பாடல்

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆமாங்க, எல்லாமே மாறும் தான். அதாவது நீங்க கஷ்டத்துல இருந்தா நீங்க அடுத்த இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ரொம்பவே நல்லா மாறும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதெல்லாம் நிறைய நல்லதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பாட்டை வந்து பிளே பண்ண. அடுத்ததா வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில நம்ம வந்து நடப்பு நிகழ்வுகள் வந்து தெரிந்து கொள்ளலாம். தெலுங்கு நூல் தொல்பொருள் கண்டுபிடிப்பு வந்து ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் இருக்க மேட்டூர் அணைக்கு அருகே இருக்க தெலுங்குநூர்ல 3000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் ஒரு எழுத்து முறை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்மளுக்கு வந்து தெரியும் இல்லையா, தமிழ் வந்து நம்ம எப்படி எழுதுவோம், பிராமி எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதே மாதிரிதான் இடமிருந்து வலமாக வரிசைப்படுத்தப்பட்ட 5 குறியீடுகளுடன் கூடிய சேதமடையாத கருப்பு சிவப்பு நிற கிண்ணம் வந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட குறியீடுகளின் மிக நீண்ட தொடராக இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க.

அதுக்கப்புறமா ரெண்டாவதா ஒரு கிண்ணத்துல வந்து அதே ஐந்து குறியீடுகள் வேறு வரிசையில இடம்பெற்றிருக்கு. இது ஒரு சாத்தியமான ஆரம்பகால எழுத்து முறையை உணர்த்தது இல்லையா. அடுத்ததா இந்த குறியீடுகள் வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி எழுத்துக்களின் முந்தைய நிலையை குறிப்பதாக அமையலாம் அப்படின்னு வந்து இந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தெலுங்குனூர் மற்றும் அதன் அருகில் உள்ள மாங்காடு ஆகியன கிமு 1600லிருந்து 1200ஆம் ஆண்டை சேர்ந்த இரும்புகால தலங்களாகவும் இருக்கு. தமிழ்நாட்டின் தலங்கள்ல இருக்க குறியீடு வந்து இந்த அடையாளங்கள் சிந்து சமவெளி தலங்கள்ல காணப்படும் குறியீடுகளுடன் சுமார் 90% வந்து ஒற்றுமையாக காணப்படுது. அதாவது வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்க தெலுங்குனூர் தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தில் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மக்களே, நிகழ்ச்சியில நம்ம வந்து எஃபி கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, 9வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு தான் கேட்டிருக்கீங்க. கேட்டிருக்கேன், நிறைய பேர் வந்து எஃபியில வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்களும் இன்னும் அனுப்பல அப்படின்னா உடனே ஆகாஷ்வாணி புதுச்சேரிங்கிற பேஸ்புக் பக்கத்துல வணக்கம் மக்களே போஸ்ட்ல உங்களுடைய ஆன்சர் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:45 எஃப்எம் ரெயின்போவின் வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம வந்து வேலை வாய்ப்பு செய்திகள் தான் தெரிந்து கொள்ள போகிறோம்.

இந்திய சாப்ட்வேர் டெக்னாலஜி பணி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு. அட்மின் ஆபீசர், டெக்னிக்கல் சப்போர்ட், அசிஸ்டன்ட், ஆபீஸ் அசிஸ்டன்ட் என மொத்தம் 10 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வித் தொகுதி என்னன்னா 10 வகுப்பு டிப்ளமோ டிகிரி இது வந்து இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னா 18 38 வயது வரைக்கும் இதுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கு. இதுக்கான தேர்ச்சி முறை என்ன அப்படின்னா எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் வந்து ₹500, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. இதற்கான விண்ணப்பிக்க கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு தாங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட். அதாவது இந்திய சாப்ட்வேர் டெக்னாலஜி பணி நிறுவனத்தில் இன்னைக்கு தான் அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட். இதுக்கான டீடைல்ஸ் வந்து எங்க நீங்க போய் தெரிஞ்சுக்கலாம் இல்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா recruitment.stpi.in என்ற இணையதளத்தில் நீங்க போய் செக் பண்ணிட்டு அப்ளையும் பண்ணிக்கலாம். மறக்காதீங்க நேயர்களே, இன்னைக்கு தான் இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட், ஓகேவா? அடுத்ததா தேசிய சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னிக்கல் ஆபீசர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் என மொத்தம் 13 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்பிஏ இதற்கான கல்வி தகுதி இதெல்லாம் இருக்கு. இதுக்கான வயது வரம்பு வந்து 18 வயது வரைக்கும் ஒரு கேட்டகரி இருக்கு. அடுத்ததா வந்து 18 வயது வரைக்கும் ஒரு கேட்டகரி இருக்கு. இந்த ரெண்டு கேட்டகரியில நீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை போய் அப்ளை பண்ணலாம். நீங்க இதுக்கான தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ₹500, பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. இதற்கான விண்ணப்பிக்க கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னா 15 அக்டோபர், அதாவது 15 அக்டோபர் அன்னைக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. இது அப்படின்னா தேசிய சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தோட அப்ளிகேஷன் வந்து 15 அக்டோபரோட க்ளோஸ் ஆகுது. இது வந்து டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் எங்க அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இணையதளத்தில் போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்றேன், என்ற இணையதளத்தில் நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். நேர்களே, நம்மளுடைய எஃபி க்வெஸ்சன் என்ன அப்படின்னா 9வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கேன். சூப்பரா வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. சீக்கிரம், இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய ஆன்சரை ஆகாஷ்வாணி புதுச்சேரிங்கிற பேஸ்புக் பக்கத்துல வணக்க மக்களை போஸ்ட்ல உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியோட நிறு தருணத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். நான் கடைசியா வந்து என்ன எஃபி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன் அப்படின்னா, 9வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா, பஞ்சாப், அதாவது நம்மளுடைய இந்தியாவில் இருக்க பஞ்சாப்ல தான் வந்து இது நடக்க போகுது. ஓகேவா, இதுல வந்து ஜலந்தர் மற்றும் மொஹாலியில இந்த ரெண்டு இடங்கள்ல வந்து நடக்க போகுது. ஜலந்தர்ல வந்து ஒலிம்பியன் சுர்ஜித் சிங் ஹாக்கி மைதானம் அதுல வந்து நடக்க போகுது. அதுவும் இல்லாம ஒலிம்பியன் பால்வீர் சிங் சீனியர் சர்வதேச ஹாக்கி மைதானம், இந்த ரெண்டு மைதானத்துலதான் வந்து இந்த போட்டிகள் வந்து நடைபெற போகுது. என்னைக்கு இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 27 அக்டோபர்ல இருந்து நவம்பர் 5 வரைக்கும் இது நடக்க போகுது. அதாவது 27 அக்டோபர்ல இருந்து 5 நவம்பர் வரைக்கும் இந்த ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பி ஹாக்கி போட்டி வந்து நடைபெற இருக்கு. இதுல வந்து என்னென்ன வந்து ஆசிய சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல இந்தியா, மலேசியா, ஜப்பான், தென்கொரியா, சீனா மற்றும் வங்கதேசம் அணிகள் வந்து போட்டியிடுது. நடப்பு சாம்பியனான இந்தியா வந்து 5 முறை சாம்பியன் பட்டம் வென்றிருக்கு. இதற்கு முன்பு 7வது ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி போட்டி வந்து எங்க நடந்தது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க சென்னையில தான் வந்து நடந்தது. அதாவது 2023 வந்து 7வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி வந்து தமிழ்நாட்டில் இருக்க சென்னையில தான் நடந்துச்சு. ஓகே நேர்களே, இந்த கேள்விக்கான பதில் வந்து ரொம்பவே அழகா எல்லாருமே சூப்பரா கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க எஃபில. அதெல்லாம் யார் யாருன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். வீரதுரை அரியலூர்ல இருந்து ஜான் ஹஜாம் நஜமுதீன், அரூர் கொடிக்கால்பாளையம்ல இருந்து அன்பு கெடார்ல இருந்து, திருவாரூர் கொடிக்கால்பாளையம்ல இருந்து ஷாகுல் அமித் ராஜா, பிரபு வீரா ராஜபாளையம்ல இருந்து ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான்ல இருந்து, புவனகிரியிலிருந்து சுமதி பாபு, அன்புராணி சென்னையிலிருந்து, மயிலையிலிருந்து பட்டாபி, சுகந்தி இளங்கோ லாஸ்பேட் பாண்டியிலிருந்து, ஹரிஹரன் அவங்க ஊர் பேரை வந்து அவர் மென்ஷன் பண்ணல, குத்தாலம் தேரடியிலிருந்து தில்லை வில்லானன், சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், புண்ணியம்மன் மேடிலிருந்து வெண்ணை கணேசன், நெமிலியிலிருந்து நந்தகுமார், எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் அமீத், செஞ்சியிலிருந்து கலைவாணி கனிஷ்மா, பாபு முள்ளக்காடிலிருந்து, புளுவபாளையம்லிருந்து ஆனந்த முருகன், வேலுமணி தனலட்சுமி பெங்களூர்லிருந்து, சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பாபு, ஜோதி அன்னப்பன் பேட்டையிலிருந்து அவங்களுடைய கமெண்ட்ஸை வந்து போட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே அழகா வந்து சூப்பரா, அதாவது ஆன்சர் மட்டும் இல்லாம அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டா வந்து கொடுத்திருந்தாங்க. எல்லாருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள்.
1: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
2: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
0: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு

வந்துட்டோம். அடுத்த நிகழ்ச்சி இனிய நேரம், நீங்க உங்களுக்கான அந்த கருத்துக்களை வந்து பதிவிடணும் அப்படின்னா 2271760 மற்றும் 2271770 எண்கள்ல கால் பண்ணி நீங்களும் ஆர்ஜே அருள் கூட நீங்க பேசலாம். ஓகே நேர்களே, நிகழ்ச்சி நிறைவா பாடல் வருது, தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று சென்னையில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த பின்னர் டெல்லி புறப்பட்டு சென்றார். சென்னை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மாநில பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பிரதமரை வழியனுப்பி வைத்தனர். முன்னதாக சென்னை IIT வளாகத்தில் நேற்று நடைபெற்ற 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களின் தொடக்க விழாவில் பிரதமர் திரு மோடி, தமிழ்நாடு ஆளுநர் திரு அர்லே, முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், அமைச்சர் புஷி ஆனந்த் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு மோடி சென்னை நிகழ்ச்சியில் பேசுகையில், ரஷ்ய அதிபர் புட்டினிடம் ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை தாம் வழங்கியதாகவும், மேலும் மகாகவி பாரதியின் அச்சமில்லை அச்சமில்லை என்ற கவிதை வரிகளையும் மாணவர்களிடம் எடுத்துக் கூறி உற்சாகத்தை ஏற்படுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சென்னை வருகையால் தமிழகத்தின் வளர்ச்சி மேலும் வலுப்பெறும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதிவில், சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட பணிகள், அம்ரித் பாரத் ரயில் நிலையங்களின் திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள், உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து துறைகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்கும் புதிய உத்வேகம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் அரசு மருத்துவமனையில் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இதுவரை 10,000த்திற்கும் மேற்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரோபோ கனெக்ட் எனும் நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் இந்த ரோபோ கனெக்ட் என்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர்களும் முன்னணி மருத்துவ நிபுணர்களும் கலந்து கொண்டனர். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட்டில் இந்தியா 14 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் காலை 8:02:59. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கூடிய அனைத்து அன்பு நேயர்களுக்கும் இனிய காலை நேர வணக்கங்களோடு. இன்றைய இனிய நேரம் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே அருள். எஸ் மக்களே, இன்னைக்கு இன்னைய தினம் ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் அமையட்டும். இன்றைய தினத்தை ரொம்ப ஹாப்பியா ரொம்ப எந்துவா ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். ஸோ வந்து டாபிக் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது போயிட்டு இருக்கும். பட் வந்து இன்னைக்கான டாபிக்கான ரீசன் என்ன, அது ஏன் இது டாபிக் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ரீகேப் போயிடலாமா. அதாவது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன், அதுக்குனால தான் இந்த டாப்பிக்கே கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு தாட் வந்துச்சு. எஸ், அதாவது வந்து ஒரு நான் போயிருந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தார், 2 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பையனும் வந்து பார்த்தீங்கன்னா கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே அவர் கொஞ்சம் செல்ல பிள்ளை பிள்ளை இருக்குது அப்பாவுக்கு, ஓகேவா. ஸோ அவர் வந்து கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க தம்பி வந்து அப்போ ஸ்லோவாக சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ வந்து அவங்க அப்பா என்ன உடனே அழ ஆரம்பிச்சிட்டான், சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு அந்த ஐஸ்கிரீமும் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுறா, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருந்தார். அந்த செல்ல சண்டை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கேட்டிருந்தாரு. உடனே அப்பா குறுக்கிட்டு ஏன் சண்டை போறீங்கன்னு போது, இல்லைப்பா ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், எனக்கு அந்த ஐஸ்கிரீமும் வேணும் அப்படின்னோடனே அப்பா என்ன சொன்னா, அண்ணன் தானடா, சரி குர்றா நான் வேற ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சு அந்த பையன்ட்ட வாங்கி கொடுத்துறாரு. உடனே இந்த பையன் என்ன ரியாக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, என்ன எப்போ பார்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க சொல்றீங்க, எனக்கு நம்ம அண்ணன் தானடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னும்போது உடனே எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இதே மாதிரி தான்ப்பா பண்றீங்க, அண்ணனுக்கு மட்டும் நான் விட்டு கொடுக்குறேன், அவன் மட்டும் எனக்கு விட்டே கொடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போச்சு.

0: இதை மைண்டில் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு டாபிக் அமைப்போது. எஸ், குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க ஒருவர் மட்டுமே வந்து எப்பயுமே விட்டு கொடுத்துட்டு இருக்கிறது சரியா, விட்டு கொடுக்க வேண்டுமா அப்படின்றது தான் தலைப்பு. ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் பேசலாம். 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற தொலைபேசி எண்களில் நீங்கள் விளைய நேரில் இருக்கும் பட்சத்தில் 0413 அப்படின்ற புதுவையோட முன் குறிப்பிட்டு நீயும் சேர்த்து பண்ணுங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: என்னங்க இத்தனை வருஷம் எங்கிட்ட பழகி இருக்கிறீங்க, இந்த குரல் தெரியலங்கிறீங்க.
0: கண்ணன் சார் மறக்க முடியுமா? சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்க சார். சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன, ஒரு குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னா ஒருத்தர் மட்டுமே எப்பவுமே விட்டு கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்றது சரியா இருக்குமா?
1: வணக்கம் சார், சிவமர இன்ப கண்ணன் பேசுறேங்க. அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத விட கணவன் விட்டு கொடுத்துடணும்.
0: கணவன் மனைவிக்குள்ள நீங்க சொல்றீங்க?
1: ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெளியில வரோம், வீட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அது மனசுக்குள்ளேயே ஓடிட்டு
0: இருந்துச்சுன்னு
1: நாம தொழில ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது, நாம வந்து வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, நம்மளை பார்த்து பிள்ளைங்க அவங்க அம்மா இருக்க ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நாம கொஞ்ச நேரம் தான் வீட்டுல இருக்கிறோம், ஆனா பிள்ளைங்க எப்பயுமே அவங்க கூட இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து மரியாதை இருக்காது. ரெண்டாவது வந்து ஒரு அடிபடிந்து போற என்னமோ பிள்ளைங்களுக்கு வராது. அப்ப நாம வந்து ஓரளவுக்கு அனுசரிச்சு போயிட்டோம்னு வச்சுங்க, அவங்க வந்து அவங்க வந்து நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வந்துட்டா நாம விட்டு கொடுத்து போறதுல தப்பு.
0: சோ நம்ம ஒரு முன் உதாரணமா இருக்கலாம் நம்ம ஃபேமிலிக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்.
1: ஆமா, அதை அந்த மாதிரி இருக்கிறதாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், ஒரு பேரும் நல்லா இருக்குங்க. அதே நேரத்துல நம்ம விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கிறோம் வச்சுங்களா,
0: சூப்பர், நல்ல அருமையாக கருத்தை பதிவு பண்ணீங்க, ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி
0: சார். மக்களை நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இனிய நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம், குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க ஒருவர் மட்டும் விட்டு கொடுக்க வேண்டுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதற்குரிய அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
4: என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குடும்பத்துல விட்டு கொடுக்கணும் சார், அப்பதான் குடும்பம் அப்படிங்கறது மகிழ்ச்சியா இருக்கும்.
0: ஓகே,
4: ஒரு குடும்பம் அப்படிங்கறது நடக்கும் பொழுது அது என்னமோ அதிகமான ஒரு தியாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்தது போல இருக்கும். ஒரு குடும்பத்தினுடைய அந்த மகிழ்ச்சிக்காக ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் விட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு கணவன் வந்து மனைவிக்காக விட்டு கொடுக்கணும், இக்கட்டான சில சிச்சுவேஷன்ஸ்ல மனைவிக்கு வந்து கணவன் விட்டு கொடுக்கும் பொழுது மனைவிக்கு தெரியும், ஆஹா எந்த அளவுக்கு நம்ம மேல பிரியமாக இருக்காங்க. ஈவன் பசங்க கூட சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் சார், அப்பாக்காகவும் சரி அம்மாக்காக சரி. ஏன்னா இப்ப வாழ்க்கைய பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டாக இருக்கு. சில சமயம் வந்து நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்தாலோ அல்லது ஒருவர் மாத்திரமே விட்டு கொடுத்துட்டு நடந்தாலோ குடும்பம் வந்து அந்த அளவுக்கு உயிர்ப்பு தன்மையோட
0: பேலன்ஸ் இல்லாம இருக்கும்.
4: பேலன்ஸ் இல்லாம இருக்கும். சில சமயம் அவங்களுக்கே வெறுப்பா போயிடும், என்னடா நான் மட்டும்தான் இங்க விட்டு கொடுக்கறேன், மத்தவங்க எல்லாருமே சுயநலவாதிகளாக இருக்கிறாங்களோ அப்படின்ட்டு கூட தோணும். அப்போ ஒவ்வொருத்தருமே விட்டு கொடுக்கும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய பாண்ட் ஆகும், சந்தோஷம் அப்படிங்கறது பெருகும், எல்லாத்த விட அந்த குடும்பம் அப்படிங்கறது உயிர்ப்பு தன்மையோட இருக்கும். எங்க வந்து விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருக்கோ அந்த குடும்பத்துல பிரதானமான ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கறதுமே இருக்கும். அதனால விட்டு கொடுப்பவர்கள் என்றும் கெட்டு போவதில்லை.
0: கருத்துக்களை பதிவு பண்ணீங்க, ரொம்ப நன்றி சார்.
4: Thank you, sir. Thank you.
0: ஸோ மக்களை நீங்களும் பேசலாம். 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற தொலைபேசி எண்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா நம்ம

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இனி நேரம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில வந்திருக்கூடிய அடுத்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார், நான் வரையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கணும்னா இட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: ஓகே,
2: தம்பி சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி எங்க அக்கா நிறைய எனக்காக விட்டு கொடுத்துருக்காங்க சின்ன வயசுல. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களும் சுயநலமா தான் மாறிட்டு இருந்தாங்க.
1: அது அவங்க காலத்தின் கட்டாயமா இருக்கலாம் இல்லையா?
2: அது அதுதான். அப்ப நான் தம்பி சின்னவன் இல்லையா, அப்படியே ஒரு செல்லம்.
1: ஓகே,
2: அதுக்கப்புறம் இப்போதான் குடும்பமே சந்தோஷம் பாருன்னு எல்லாருமே வீட்டு கொடுக்கணும், அப்பதான் அது நல்லா இருக்கும். ஒருத்தவங்க மட்டுமே விட்டு கொடுத்தாங்க அவங்க ஏமாளின்னு போயிடுவாங்க. கணவன் மனைவி வந்து ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கணும். ஒரு அவங்க கொஞ்சம் கோபமா பேர் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டா பேசிக்கணும், அப்பதான் அந்த அந்த ஃபேமிலி நல்லா ரன் ஆகும். அதே மாதிரி அந்த குடும்பம் எல்லாருமே வந்து ஒருத்தவங்க ஒருத்தங்க சரி இதுதான், சரி தம்பி இப்படிதான், அண்ணா இப்படிதான், அப்பா அப்படின்னா அப்படின்ற மாதிரி, அதாவது வயசானவங்க ரொம்ப ரொம்ப வீட்டு கொடுத்து பேசும் போகணும். ஏன்னா இப்ப ஒரு வேலைக்கு போற ஃபேமிலி இருக்கு, வயசானவங்க அவங்களுக்கு கரெக்ட் டைம் சாப்பாடு கொடுக்கணும்னா எல்லாரும் கட்டாயம்
1: தான்.
2: ஒரு டைம்ல அவசரத்துல கொஞ்சம் வச்சுட்டு அவங்க சாப்பிட்டு சொல்லி போயிருப்பாங்க, அதை நம்ம தப்ப புரிஞ்சிக்க கூடாது. ஏன்னா அவங்க சூழ்நிலை நம்ம புரிஞ்சு அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்.
1: ஏன்னா
2: வேலைக்கு அவங்க போகணும், பஸ் பிடிக்கணும், வண்டி எடுத்து போகணும், அங்க கரெக்டா போகணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் எல்லாம் சொல்லிட்டோம் ஒரு ஒரு நாளைக்கு வீட்டுல தண்ணி வராமடம் போயிடலாம் அப்படின்ற சுச்சுவேஷன். நம்ம அது வயசானவங்களும் அதாவது குடும்பத்துல பிற வயசானவங்களால நிறைய பிரச்சனைகள் வரும். அது ஏன்னா ஏன்னா அப்ப இருந்த மாதிரியே இப்ப இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிற காலத்துல எல்லாம் கரெக்டா நடந்திருக்கும், இப்போ கொஞ்சம் கம்மியா நடக்கும்.
1: எனக்கு இதுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கணும். அதாவது வந்து என்னன்னா, இப்ப அதாவது வந்து எல்லாருமே விட்டு கொடுத்து போகணும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னீங்க இல்லையா? இதுல எனக்கு ஒரு அவங்களோட குணாதிசயமும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அவரோட குணாதிசயம் அப்படிதான் போது ஏன் அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்து போக கூடாது?
2: அதாவது விட்டு கொடுத்து போக கூடாதுன்னு விட்டு கொடுத்து போகணும் தான் நானும் சொல்றேன்.
1: ஆனா எல்லாரும்
2: கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், அப்பதான் சார் அந்த அந்த உறவுக்கு மதிப்பு இருக்கும். நான் மட்டுமே விட்டு கொடுத்து போனா அவர் எப்படினாலும் சொல்லுவாங்க, அவரு சொல்லுவாரு புரிஞ்சுக்கணும். குடும்பத்துல அதாவது நிறைய பேர் இந்த முதியோர்கள் எல்லாம் போறாங்கன்னா அந்த புரிதல் இல்லாததான் ஒரு காரணமே. அவங்க பாத்துக்க முடியாதுன்னு இல்ல, அவங்க வேலைக்கு போறாங்க, நம்ம ஒரு 10 நிமிஷம் லேட்டா சாப்பிடலாமேன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா இவங்க அதே அதாவது பழைய நிலைமையிலே இருப்பாங்க, இவங்க வேலைக்கு போகும்போது எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது சாத்தியம் இல்லை இல்லைங்களா?
1: நிச்சயமா நிச்சயமா. சோ வந்து புரிதல் இருக்கணும், ரெண்டாவது வந்து விட்டு கொடுத்து போகணும், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காலத்திற்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா, அப்பதான் அந்த குடும்பம் சுமோசா இருக்கும், முதியவர்களுக்கு வேலை இல்லாம போயிடுன்றது என்னுடைய கருத்து.
1: ஓகே சார், சூப்பர், ரொம்ப அருமையா உங்களோட கருத்தை பதிவு பண்ணீங்க, ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி சார் உங்களுக்கு.
1: ஸோ மக்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க ஒருவர் மட்டும் விட்டு கொடுக்க வேண்டுமா அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய கருத்துக்கள் எதிர்பார்க்கப்படுது, இன்னும் நம்ம வந்து மக்கள்கிட்ட நிறைய பேச போகிறோம். ஸோ நீங்களும் பேசலாம். 2271 7 மற்றும் 2271 7 அப்படின்ற தொலைபேசியங்கள் நீங்கள் வெளியூர் நேர்களாக இருக்கும் பட்சத்தில் 0 4 1 3 அப்படின்ற புதுவையோட முன்குறியீட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் காலை 8:31 32 மணித்துள்ளாயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டுருக்கீங்க. இனி நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம தலைப்பில் பேசிட்டு இருக்கோம், குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க ஒருவர் மட்டும் விட்டு கொடுக்க வேண்டுமா அப்படின்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் நவரச நாயகன் அருண் சாருக்கு காலை வணக்கம். கடலூர்ல இருந்து வெளில பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க பஸ் வந்து எல்லா விஷயத்திலயும் விட்டு கொடுக்க முடியாது. ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லா விஷயத்திலயும் விட்டு கொடுக்க முடியாது. அவங்கள ரொம்ப மட்டம் தட்டுவாங்க. அதனால சில விஷயத்துல விட்டு கொடுக்கணும், சில விஷயத்துல விட்டு கொடுக்க முடியாது சார். அதனால என்னோட கருத்து. ஆனா ரெண்டு கை தட்டினாதான் ஓசை கிடைக்கும், புரியுதுங்களா? ஒரு கை கட்டினா வேற மாதிரி ஓசை கிடைக்கும், ஒரு ரெண்டு கை தட்டினா வேற மாதிரி ஓசை கிடைக்கும். அதனால நம்ம
2: ஒரு கையில ஓசை வராது மேடம், ஒரு கையில ஓசையே வராது.
3: அதுதான் என்னோட கருத்து. என்னன்னா சில விஷயத்துல விட்டு கொடுக்கணும், சில விஷயத்துல விட்டு கொடுக்கல. ஆனா விட்டு கொடுத்தா சீராக இருக்கலாம், சந்தோஷமாவும் வாழலாம் சார். என்னோட கருத்து அதுதான்.
2: ஓகே மேடம், அழைப்புக்கு நன்றி.
3: நன்றி நன்றி சார்.
2: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ,
4: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு காலை வணக்கம்.
2: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நல்லபாளையம்.
2: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
4: நீண்ட காலத்துக்கு பிறகு நீங்க வந்திருக்கீங்க. நாங்களும் தாங்கள் நலமா, எங்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள்
2: அனைவரும் நலமா இருக்கும் சார்.
4: நாம தலைப்புக்கு வருவோம்.
2: கண்டிப்பா சார்.
4: வாழ்க்கையில தானத்தில் சிறந்தது நிதானம் சொல்லுவாங்க. பொறுமை எனும் நகை அணிந்து கொள் என்கிறாள் தமிழ் மூதாட்டி. அது கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டுமல்ல, குடும்பம் அத்தனைக்குமே அது பொருத்தமான ஒரு விஷயம்.
2: சரி,
4: வாழ்க்கையில வந்து நம்ம வந்து அந்த விட்டு கொடுத்து போறது, ஒருத்தர் மன உணர்வுக்கு நன் மதிப்பு கொடுக்கறது, அந்த மன உணர்வுக்கு நாம கணவன் மனைவி மன உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கறது, மனைவி கணவனுடைய மன உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கறது, ஒரு சின்ன சின்ன விஷயத்த பெருசு பண்ணிக்கிட்டு போகாம மிக சாதாரண எடுத்துக்கிறது, இதெல்லாம் குடும்பத்துல வந்து ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு வழி. குடும்பத்துல கோபங்கிறதாங்க உள்ள நொழியாம நம்ம பிரதி குணம் நம்ம பிடிவாதம் இத ரெண்டையும் நாம காலத்துக்கு அது மாதிரி தவிர்த்துக்கிட்டு நாம இருக்கிறது தெரியாம ஒரு அமைதியான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா மட்டும்தான் நம்ம கடைசி வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம்.
2: ஓகே சார், சூப்பர்.
4: இல்ல சொன்னீங்கனாக்க பாக்குறவங்க வேடிக்கை பாக்குற மாதிரியும் விமர்சனம் பண்ற மாதிரியும்
2: கேலி செய்யற
4: மாதிரியும் வாழ்க்கை அமைஞ்சு போயிடும்.
2: ஓகே,
4: அதனால இந்த விஷயத்துதான் நம்ம விட்டு கொடுத்து போகணும், அந்த விஷயத்துதான் விட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கீடே கிடையாது. எல்லா விஷயத்துக்குமே நம்ம விட்டு கொடுத்து போறதுல ஒண்ணு நாம ஒண்ணு தவறு
2: குறைஞ்சு போயிட போறதுல
4: தாழ்ந்து போயிட மாட்டோம்.
2: நிச்சயமா
4: நம்ம குடும்பத்துக்கு தானே விட்டு கொடுக்கறோம், நம்ம நண்பருக்கு தானே விட்டு கொடுக்கறோம், நம்ம உறவுக்கு தானே விட்டு கொடுக்கறோம்,
2: நம்ம பசங்க நம்ம அப்பா
4: அப்படிங்கறத உணர்ந்தாலே போதும்.
2: ஓகே,
4: எங்க பாட்டி எங்க தாத்தா 5 பேர் அண்ணன் தம்பி ஓரகத்தீங்க, மறிக்கிற வழி ஒற்றுமையாக ஒரே கூட்டுக்குள்ள பங்கு பாக்கத்தை பிரிக்காமலே வாழ்ந்தாங்க.
2: ஓகே,
4: அப்ப அவங்க எடுத்துக்கிட்டு போனது முன்னெடுத்து போனது பொறுமை, முன்னெடுத்து போனது நிதானம். அதனாலதான் அவங்களால வாழ்க்கையில ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல குடும்பங்கிற ஒரு பேரை கொண்டுட்டு போயிட்டாங்க. ஒரு ஒருத்துக்கு வந்து முன்னதாக நம்ம வாழணும், பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வாழ்வு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொண்டு சொல்லிக் கொடுக்கற நேரங்களையும் நம்ம முன்னதாக வாழ்ந்து காட்டுற நேரங்களையும் குழந்தைகள் நம்மளை பார்த்து சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க.
2: சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் சொல்றீங்க.
4: அப்பா அம்மா இருக்க நேரங்களையும் இதை பார்த்து இப்ப குழந்தைங்க

0: பிரச்சனை பாதிட்டு போயிடுறாங்க. அதனால நல்ல ஒரு வாழ்க்கை வாழ சொன்னா இது மாதிரி விஷயங்களை கவனத்தில் எடுத்துட்டு போறாங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்து இவர் போல எவர் சொல்ற மாதிரி ஒரு பதிவு கொடுத்துட்டு போயிடலாம்.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க, அழைப்புக்கு நன்றி.
0: சரி,
1: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், நலவாணி பேசுறேன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, எந்த தலைப்போட்டி நீங்க வந்து என்ன சொல்ல விரும்பீங்க உங்களோட கருத்தை?
2: அதாவது வந்து விட்டு கொடுத்தோம்னா ரெண்டு கையும் தட்ட நேரத்துல தான் தட்டணும், மற்ற நேரத்துல தட்டக்கூடாது.
1: ஓகே,
2: எந்தெந்த நேரத்துல எந்தெந்த இடத்துல தட்டணுமோ தட்டணும் ரெண்டு கையும். அதே மாதிரி தான் சார் வாழ்க்கையும், எந்தெந்த நேரத்துல விட்டு கொடுக்கணுமோ அந்தந்த நேரத்துல விட்டு கொடுக்கணும், அந்தந்த நேரத்துல இது பண்ணணும்.
1: நன்றி. ஸோ நேர்களை நீங்களும் பேசலாம் நிகழ்ச்சியில், 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற தொலைபேசன்களில் நீங்கள் விளையினர்களாக இருக்கும் பட்சத்தில் 0413 அப்படின்ற புதுவியோட முன்குறைட்டியனையும் சேர்த்து ஹெல்ப் பண்ணுங்க. இது FM ரெயின்போ புதுவை 102.8 இனிய நேரம் நிகழ்ச்சி.

0: நேரம் காலை 8:40 இரண்டு மணி தொழில் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இனிய நேரம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் வந்திருக்கிற அடுத்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
1: இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் கூறி நிகழ்ச்சியில் ஆசை தம்பி புதுவையிலிருந்து.
0: புதுவையிலிருந்து சொல்லுங்க சார்.
1: ஆமா, அதாவது மிஸ்டர் அருள் முருகன் பேர் ரெண்டு, அவர் சொல்ல வந்த கருத்து ரெண்டு. ஆரம்பிச்சாரு குழந்தையிலிருந்து, ஒரு சிறுவன் பெரியவன் வந்து சிறுவனுக்கு இருக்கிறத வந்து அவன் கேட்டு பெற்று திரும்பவும்

0: அவன்ட்டு சின்ன ஒன்றை இருந்து கேட்டு பெறுகிறான். பிறகு பாத்தீங்கன்னா வளர்ந்த பின் பாத்தீங்கன்னா அவன் பெரியவன் ஆன உடனே அந்த பெரியவன் வந்து சிறுவனுக்கு விட்டு கொடுக்குறான். இந்த தம்பி இது நீ வச்சுக்கோன்றான். இத பாக்குற தம்பி என்ன சொல்றான், அண்ணன் நீ வச்சுக்கோ, இல்ல இல்ல நீதான் வச்சுக்கோ, இதை நம்ம பாக்குற மனசு நெகிழ்ந்து போகுது. ஓகே, இது வந்து சிறுவர்கள் சொல்ற மாதிரி சொல்றாரு. இத பார்த்து நீங்க பெரியவங்க வந்து கத்துக்கணும், விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தால் தான் வாழ்க்கை, விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை, விட்டு கொடுத்தால் தான் வாழ்க்கை இல்லை. இந்த நீ வச்சுக்கோ, இந்த நான் வச்சுக்கோன்னு கொடுக்குறோம், இந்த உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் தூக்கி போட்டு ஓடிச்சிட்டோம்னா என்ன வச்சுக்க, ரெண்டு பேருக்கும் இல்ல. அது மாதிரி வாழ்க்கையை உடைத்து விடாதீர்கள். ஒன்று நீ விட்டுப்போ இல்ல நான் விட்டு கொடுத்துறேன். அதாவது ஆரிஜின் இருக்கு, பெண்களுடைய ஆரிஜின் அடுப்பாங்க, மற்றபடி வீடு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் அவங்க தான். அதுல நாம எந்த அளவுக்கு உள்ள வரக்கூடாதோ வரக்கூடாது.
1: மற்ற எல்லா இடத்துலயுமே அவங்க சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா இப்போ.
0: அது அந்த இடத்துலயும் வந்து வந்து நமக்கு வந்து அவங்களும் சாதிக்கிறாங்க நம்மளும் சாதிக்கிறோம்னா, யாரு வந்து யாரு நல்ல கருத்து சொல்லி இது பண்றாங்களோ அது அந்த கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். அது அருள் முருகன், அருள் முருகன் ரெண்டு பேரு, அவர் ரெண்டு பேருக்கு நான் பாருங்க, சிறுவர்களுக்கும் குடுக்கறாரு, பெரியவங்களுக்கும் குடுக்கறாரு. அப்ப இது பெரியவங்க வந்து இத வந்து கத்துக்கணும்.
1: ஓகே சார்,
0: பெரியவங்க கத்துக்கிட்டே வாழ்க்கையை எங்கேயும் சேர்த்து விடாமல் விட்டு கொடுக்கணும். எந்த நிலையிலும் சரி, வீட்டிலும் சரி, ஆபீஸ்லயும் சரி, நீயா நானா, நோ நாம்
1: ஓகே
0: அப்படின்ற கருத்தோட போனோம்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.
1: நீங்க
0: தேங்க்யூ.
1: நேர்களை நீங்களும் பேசலாம். இனி நேரம் நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
2: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
3: புரட்சியின் அடையாளமாக,
2: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை,
3: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
2: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
3: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ பி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதின பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில்.
2: மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதிய தாய் புதின தொடர் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டீங்க. இனி நேரம் நிகழ்ச்சி டைம்ஸ் 8:43, 13 மணிக்குள்ளாயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில வந்திருக்கூடிய அடுத்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
4: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசுறாரு. எப்படி சார் இருக்கீங்க?
1: நலமா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நலமா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க மேடம்.
4: சார், கண்டிப்பா வந்து ஃபேமிலினா ஒருத்தங்க ஒருத்தங்க விட்டு கொடுத்துதான் ஆகணும். இப்ப விட்டு கொடுப்போம் கெட்டு போவதில்லை, கெட்டு போறவங்க விட்டு கொடுத்துல ஒரு பழமொழியே இருக்கு. என்னன்னா, இப்ப ஒரு நான் வெளியில இருந்து வராங்க, நான் வீட்டுல இருக்கேன்னா, அம்மா அந்த வேலையை செய்ய வேண்டியதானே கொஞ்சம் ஹார்ஷா பேசுறாங்கன்னு வச்சுக்கலாம். நான் அந்த நேரத்துல சரிங்க நான் செய்யறேன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, நான் செய்யறேன்னு சொல்லிட்டா அவங்களே செஞ்சிருவாங்க அந்த வேலையை. இல்ல அவங்க சொன்ன உடனே ஏன் நான் செய்யணுமா நீ செய்யக்கூடாதான்னு சொல்ற நேரத்துல அவங்களுக்கு இன்னும் கோபம் தான் வரும். அந்த நேரத்துல அன்பு வேணும், விட்டு கொடுக்குறதும் கண்டிப்பா வேணும். அந்த அன்போடு சேர்ந்து நம்ம செய்யும் போது அது ஒரு ஒரு விதமா சொன்ன வேலை சொன்னவங்களே செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம ஒரு கை இருக்குன்னா விரலும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு சார், எல்லாமே மாறி மாதிரி தான் குணங்கள் இருக்குன்னா அதிசயம் வேற யாரும் மாறும் தான். ஆனா அந்த நேரத்துல விட்டு கொடுத்தல் கண்டிப்பா குடும்பத்துல இருக்கணும் சார், மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் எல்லாமே, நம்ம உடம்பு ஆரோக்கியம் வரைக்கும் இருக்கும் சார் விட்டு கொடுத்தல.
1: நான் உங்ககிட்ட ஒரு விஷயம், நீங்க இப்ப காலையில இருந்து நிறைய வேலைகள் இருக்கும், அவங்களுக்கும் வேலை இருக்கும், அங்க இருந்து வராங்க, நீங்க அந்த டைம் தான் உட்காருங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வரும்போது அந்த அந்த டயர்ட்னஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். அந்த டைம்ல ஏமா இதை செஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இப்பதாங்க உட்காந்து நீங்க கொஞ்சம் அதை பாத்துருங்க அப்படின்னும் போது ஏன் வந்து அந்த அவங்க இப்பதானே உட்காந்துருப்பாங்க, நமக்கு ஏன் அந்த ஒரு யோசனை வரமாட்டேங்குதுன்னு தான் நான் கேக்குறேன்.
4: அதுதான் உண்மைதான் சார். வேற நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஒரு வேகத்துல வருவாங்க சார். அந்த நேரத்துல எங்க வீட்டுல அம்மாதான் பெரிய பாப்பா சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டா, சின்ன பாப்பா அம்மா அப்படி இருக்காங்களேன்ட்டு நான் கோமா பேசுறாலும் நான் தான் விட்டு கொடுக்குற ஆளு நானும் சார். எங்க வீட்டுல
1: எங்க
4: சின்ன பொண்ணு அது மாதிரியே இருக்கும், அது எனக்கு பிடிக்கும் பரவாயில்ல நம்ம குணாதீன, அதுதான் அவங்க இருக்கு நானே நல்லதா நடக்கணும்னு
1: நினைச்சுக்கோங்க.
4: கண்டிப்பாங்க சார், அவங்க நம்மள பார்த்தா நம்ம பிள்ளைங்க வளருவாங்க, அவங்களும் வெளியில பேர் எடுப்பாங்க சார்.
1: என்னோட
4: கருத்து இதுதான் சார்.
1: நன்றி,
4: நன்றிங்க சார்.

0: நிகழ்ச்சியில் நீங்களும் பேசலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததா ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
2: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in. HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
2: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
0: எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இனி நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க ஒருவர் மட்டும் விட்டு கொடுக்க வேண்டுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வந்திருக்கூடிய அடுத்த அழைப்பாளர்கள், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாரீங்க வந்து பேசுறீங்க?
3: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாரங்க சார்.
0: சொல்லுங்க சார்.
3: கண்டிப்பாங்க சார், விட்டு கொடுத்து போனா தான் அந்த குடும்பம் குடும்பமா இருக்கும். இல்லைன்னா நம்ம
0: நன்றி. எஸ், எல்லாருக்கும் பல விதமான கருத்துக்கள் இருக்கு. நம்ம குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பம் நல்லா அமைதியா நடக்கணும் அப்படின்னா ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுல எப்பயுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, எனக்கும் வந்து உணர்வுகள் இருக்கு, எனக்கும் கோபங்கள் வரும், எனக்கும் டயர்டா இருக்கும், அந்த நேரத்துல நான் விட்டு கொடுத்துட்டு போகணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னால முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டயல் பண்ணுங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க ஒருவர் மட்டும் விட்டு கொடுக்க வேண்டுமா அப்படின்ற தலைப்புல பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட அனைத்து நேயர்களுமே வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து பல கருத்துக்களை முன்னெடுத்து வச்சாங்க. எஸ், விட்டு கொடுக்கறது நல்லதுதான், பட் எல்லா நேரமும் ஒருத்தரை விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஸோ அவங்கவுங்களுடைய மனநிலை, அவங்கவுங்களுடைய சூழல், அவங்கவுங்களுடைய உணர்வுகள் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே விட்டு கொடுத்தோம் அப்படின்னா லைஃப் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களோடையும் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. ஸோ வந்து எல்லாமே நல்லது தான். ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியின் நிறைவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாடல் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்ட நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றிகளோட நிகழ்ச்சி நிறைவான பாடல் இது வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் அருவா சைபா சொரியா சிறங்கோ சைபா இதையில் அடையா சைபா சேத்து புண்ணா சைபா
2: சைபா.
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு குழந்தை தொட்டில படுத்துட்டு அழுதுட்டு இருக்கு. அவங்க அம்மா அடுப்பங்கரையில ஏதோ வேலையா இருக்கிறாங்க. அப்பா சும்மா இருக்கிறார் வழக்கம் போலவே. சரி, நாம ஏதாவது முயற்சி பண்ணி பாப்போமே, அழுகையை நிறுத்த முடியுமான்னு.

0: அப்படின்னு நினைச்சாரு அந்த அப்பா. ஏன்னா அம்மா வேலையா இருக்கிறாங்க, நாமும் சும்மா தானே இருக்கிறோம், ஏதாவது முயற்சி பண்ணி பார்ப்போம், குழந்தை அழுதுகிட்டு இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எழுந்திரிச்சு அந்த குழந்தை கிட்ட போனார். போனதும் என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார். சரி ஒரு தாலாட்டு பாடி பார்ப்போமே அப்படின்னு ஆரம்பிச்சார். இப்படிப்பட்ட விபரீதமான ஆசை அவருக்கு வந்திருக்க கூடாது, ஏதோ வந்துட்டது சரின்னு தாலாட்டு பாடினார். குழந்தை அது வரைக்கும் மெதுவா கத்திக்கிட்டு இருந்தது இல்ல, இப்ப இவர் தாலாட்டை கேட்ட உடனே பலமா கத்த ஆரம்பிச்சுட்டு அவரு பயந்து போட்டார். குடுகுடுன்னு ஓடி வந்து தன்னோட இடத்துல உட்காந்துகிட்டு மறுபடியும் பேப்பர் பார்க்க ஆரம்பிச்சுட்டார். ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரி. இப்ப அந்த அம்மா வந்தாங்க, அவங்க வந்து ஏதோ சொல்லி அந்த குழந்தைய சமாதானம் செய்ய வேண்டியதா போட்டு அந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டார் இவர் பாடுறேன்னு சொல்லி. குழந்தைய அழ வைக்கிறதுன்னா அது அப்பாவால தான் முடியும், அழற குழந்தைய அமைதிப்படுத்துறதுன்னா அது அம்மாவால தான் முடியும். இப்படி பல அம்மாக்கள் சொல்றது உண்டு, வேற வழி இல்லாம அப்பாக்களும் இதை ஒத்துக்கிறது உண்டு. இது வரைக்கும் சரி, இனிமே அவங்க அப்படி ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களாலையும் குழந்தையோட அழுகையை நிறுத்த முடியும், அதுக்கு ஒரு வழி இருக்குது, இப்ப நான் சொல்லி கொடுத்துடுறேன். மனோதத்துவ நிபுணர்கள் சில பேர் ஒரு சோதனை பண்ணி பார்த்துட்டு இதை சொல்லி இருக்கிறாங்க. அது என்ன வழி தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டு குழந்தை அழ ஆரம்பிக்குதா, உடனே ஒரு டேப் ரெக்கார்டரை எடுத்துக்கிட்டு அதுகிட்ட போங்க, அது அழறத அப்படியே நல்லா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த குழந்தை மறுபடியும் எப்பவாவது அழ ஆரம்பிச்சதுன்னா இந்த டேப்பை உடனே அதுக்கு போட்டு காட்டுங்க, அது அப்படியே உத்து கேட்கும், கப்சிப்புன்னு அழுகை நிறுத்திப்படும். அதே மாதிரி ஒரு மருந்து பாட்டில குழந்தை தொடப்படாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த பாட்டில் மேல ஒரு அழற குழந்தை படத்தை ஒட்டி வைங்க, அதை பார்த்துட்டுதுன்னா குழந்தைகள் அதை தொடரத்துக்கு தயங்க ஆரம்பிச்சிடும். ஆஸ்திரேலியாவில மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சோதனை எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதை சொல்றாங்க, இது நமக்கும் உபயோகப்படும். ஆக ஒரு குழந்தை அழற சத்தத்தை கேட்டா இன்னொரு குழந்தை அழுகையை நிறுத்திக்குது, ஒரு குழந்தை அழற மாதிரி உள்ள படத்தை இன்னொரு குழந்தை தொடரத்துக்கு யோசிக்குது. இதுதான் இன்னைக்கு தகவல். ஒரு வீட்டுல ஒரு குழந்தை அழுதுகிட்டே உட்கார்ந்து இருந்தது, எதிரில அவங்க அப்பா உட்காந்துகிட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தார். என்ன சொல்றீங்க குழந்தைகிட்ட அப்படின்னு, நீ அழறத நிறுத்தினாதான் நான் ஒரு பாட்டு பாடுவேன்னு சொல்றேன் அப்படின்னார். நீங்க இப்படி சொல்றதுனாலதான் அந்த குழந்தை நிறுத்தாம அழுதுகிட்டு இருக்கு, எங்க அழுகையை நிறுத்தினா நீங்க பாட ஆரம்பிச்சிருவீங்களோங்கிற பயம் அதுக்கு, அப்படி எல்லாம் குழந்தைய பயமுறுத்தாதீங்க அப்படின்னு அவரு அதை புரிஞ்சுகிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டார்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
9: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
10: அப்படியே பேசிட்டாலும்
8: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
11: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
9: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
8: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
11: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
9: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ரெயின்போவுக்கு

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். வளர்ந்து வரும் சவால்களுக்கு உலகம் தீர்வு காண்கிறது என்றும், அவற்றை வழங்குவதற்கான திறமையும் திறனும் இந்திய இளைஞர்களிடம் உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பொன்விழா கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்று பேசினார். வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 2014 5 இருந்த மெட்ரோ ரயில்களின் எண்ணிக்கை தற்போது 25 அதிகரித்துள்ளதாகவும், தமிழகத்திற்கு அதன் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும், வாழ்நாள் முழுவதும்

கற்றுக்கொள்வதற்கான ஏராளமான கருத்துக்கள் திருக்குறளில் உள்ளதாகவும் பிரதமர் திரு மோடி அப்போது பெருமிதத்தோடு தெரிவித்தார். பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு மோடி திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழக அரசு 100 நாட்களை கடந்து ஊழலற்ற அரசாக திகழ்வதாகவும், மேலும் 3ஆம் கட்ட மெட்ரோ ரயில்வே திட்டத்திற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்றும் பிரதமர் திரு மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வேண்டுகோள் வைத்தார். மேலும் கோதாவரி காவேரி நீர் திட்டத்தை தேசிய செயல்திட்டமாக செயல்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வேண்டும் என திரு ஜோசப் விஜய் பிரதமர் திரு மோடியிடம் அப்போது கேட்டுக் கொண்டார். ஜிப்மர் மனநலத்துறை மருத்துவத்துறை, ஜிப்மர் மற்றும் மத்திய அரசின் தேசிய தொலைபேசி மனநல சேவை இணைந்து உலக மனநல நாளையொட்டி மனநல விழிப்புணர்வு மராத்தான் ஓட்டத்தை நடத்தின. ஜிப்மர் கல்வி புலத்தின் தலைவர் டாக்டர் ரவிக்குமார் சிட்டோரியா மராத்தான் ஓட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஜிப்மர் விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு ஓட்டம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலை அருகே முடிவடைந்தது. ஜிப்மர் மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட 250 பேர் மராத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டனர். வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் தமிழகத்தின் சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடலை ஃப்ரம் ரெயின்போவில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 7598-51-0505 இந்த நம்பருக்கு உங்களுக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்குமோ அந்த பாடலை டைப் பண்ணி வாட்ஸ்அப்ல நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடலை ஃப்ரம் ரெயின்போவில் கேட்டு ரசிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யாருடைய பாடல் நம்ம வந்து கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டிப்பட்டியில இருந்து ஆராதனா வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் 10 என்றதுக்குள்ள திரைப்படத்துல இருந்து.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 9:08 45 எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததை நம்ம வந்து யாருடைய விருப்ப பாடலை வந்து பிளே பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகையிலிருந்து பாபு, சித்திரபிரியா, சஷ்டிகா இவங்களுடைய விருப்ப பாடல் கும்கி திரைப்படத்திலிருந்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 9:14. நேரு விருப்பம் நிகழ்ச்சியில நம்ம வந்து அடுத்ததா யாருடைய விருப்பப்பாடல கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சியிலிருந்து சுவாமிநாதன் சித்ரா அவங்களுடைய விருப்பப்பாடல் மரியான் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க இந்த ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல ஃப்ரம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணுமா? அப்போ உடனே போன் எடுத்து வாட்ஸ்அப்ல போயிட்டு 7598510505 அப்படிங்கிற நம்பர்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல் திரைப்படம் உங்களுடைய பெயர் ஊரை வந்து டைப் பண்ணி அமைச்சிங்கன்னா, ஃப்ரம் ரெயின்போல உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 9:25. எஃப்எம் ரெயின்போவின் நேர்விருப்பம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா வந்து நிறைய பேர் அழகழகா பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, அதுல இருந்து எதெல்லாம் இன்னும் சூப்பரா பாடலாம் போடலாம் அப்படின்னு நான் வந்து பாத்துட்டே இருக்கேன்.

அடுத்ததா யாருடைய விருப்பப்பாடலை நம்ம வந்து பிளே பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவை புதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியம் வந்து வாட்ஸ்அப்ல அவங்களுடைய விருப்பப்பாடலை கேட்டிருக்காங்க. என்ன படம்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலிருந்து.

0: அத்தியாயங்களை நெருங்கி
1: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
0: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ பி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதின பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில்.
1: மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதிய தாய் புதின தொடர் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.
2: நேரம் 9:26:17 எஃப் எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம யாரோட விருப்பப்படல கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிஷ் தாரிகா கீர்த்தனா விமல் காஞ்சிபுரம்ல இருந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் பீஸ்ட் திரைப்படத்துல இருந்து தொடர்ந்து கேளுங்க. எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8.

அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரிஷ், தாரிகா, கீர்த்தனா, விமல் காஞ்சிபுரம்ல இருந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் பீஸ்ட் திரைப்படத்துல இருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

வந்து தங்களான் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம். இதை விருப்பப்படலா யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, திட்டக்குடியிலிருந்து செல்வராசு, பாலாஜி, சரவணபாலன், கல்யாணி இவங்களுடைய விருப்பப்பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேரம் 9:35. எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல விருப்பப்படலா கேட்டிருக்காங்க செஞ்சிலிருந்து கலைவாணி கணிஷ்மா. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

நேரம் 9:39 ஐந்து நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் நேர விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து ரொம்பவே சூப்பரான பாட்டு கேட்டிருக்காங்க. சிவா, பிரேம், கபில், சிவனேஷ், சங்கீதா, லிபி, தீபாலி ஜார்க்கண்ட்ல இருந்து அவங்களுடைய விருப்ப பாடல் ஐலாண்ட் திரைப்படத்திலிருந்து.

0: HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்க முடியும். கருவுற்ற தாய்மார்கள் HIV பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.
1: பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 9:43. எஃப்எம் ரெயின்போவின் நேர்விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம வந்து ராமு தரணிகா ராம்பாக்கம்ல இருந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்துதான் வந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல பிளே பண்ணவே நிகழ்ச்சியில அடுத்துதான் வந்து குமார் கேரளால இருந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் வெள்ளக்காரதுரை திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா வந்து இந்த ஒரு மணி நேரம் போச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு யார் யாரோட பாடல வந்து பிளே பண்ண முடியல அப்படிங்கறத வந்து சொல்றேன். தூத்துக்குடியில இருந்து பாலசுப்ரமணியம், சீதாலட்சுமி, உளுந்தூர்பேட்டையில இருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன், பொன்னியம்மன் மேடிலிருந்து வண்ணை கணேசன், சுகன்யா பரத், சென்னையிலிருந்து ஜோதி, திருக்கடையூர்ல இருந்து நிரஞ்சன், பாண்டியிலிருந்து ஐயனார், மீரா, அஸ்மிதா, அஸ்மித்ரன், பன்ருட்டியிலிருந்து செங்கல்பட்டிலிருந்து பன்னீர்செல்வம், பழனி, ராதா பிரியா, தேனி மாவட்டம்லிருந்து தெற்கிருப்பிலிருந்து மணிகண்டன், செல்வம் பொம்மிநாயக்கன்பட்டியிலிருந்து ராமகிருஷ்ணன், கொழுமகொண்டானிலிருந்து வேதாரண்யம்லிருந்து மணிகண்டன், குனிஷா மணிகண்டன், கோவையிலிருந்து லூயிஸ் செல்வராஜ், கும்பகோணம் பட்டாளம்லிருந்து ரமேஷ் ஜெயந்தி, திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஆல்பர்ட் ஃபாத்திமா, காரைக்காலிலிருந்து சேப்பு விஜயராகவன், ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன், ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன், நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி, ஓட்டியிலிருந்து சுரேஷ், மகேந்திரன், மனோ, சோபனா, திகிழினியன், திகிழிசை, சுரேந்தர், காயத்ரி, நெல்லிக்குப்பம்லேருந்து இவங்களுக்குலாம் இன்னைக்கு பாடல் வந்து பிளே பண்ண முடியல. இவங்களுக்காக ஒரு பாடல் வந்து பிளே பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம கண்டாச்சி மங்கலம்ல இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இவங்க எல்லாருக்குமே சேர்ந்து இப்போ நம்ம எஃப்எம் ரெயின்போ சார்பாக ஒரு பாடல் பிளே பண்ணுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களே நாளைக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுடைய பாடல் கண்டிப்பா எஃப்எம் ரெயின்போவில் பிளே ஆகும்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். வங்கித் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. 3 நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று அந்நாட்டு வங்கித் துறையினருடன் ஆலோசனை நடத்தினார். முதலீடுகளை இந்தியாவில் மேலும் அதிகரிப்பது குறித்து ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்த இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் உயர்கல்வி, சுகாதாரம் மற்றும் மகளிர் மேம்பாடு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் திரு பேமா கண்டு தலைமையில் தலைநகர் இட்டாநகரில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. திரிபுராவில் சுகாதார கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சகா தெரிவித்துள்ளார். அஸ்ஸாமில் இளையோருக்கு அதிக அளவில் அரசு வேலைவாய்ப்புகள் வழங்கி மாநில அரசு தொடர்ந்து தீவிரமாக செயலாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா

மாநில அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 400 பேருக்கு குவஹாத்தியில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசுகையில் தெரிவித்தார். திருக்கனூர் அரசு சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட செட்டிப்பட்டு காசநோய் இல்லா கிராம பஞ்சாயத்தாக அறிவிக்கப்பட்டு நடந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி விருது மற்றும் காந்தியின் வெண்கல உருவச்சிலையையும் சான்றிதழும் வழங்கி சிறப்பித்தார். 2026 ஆண்டிற்கான சில்வர் விருதுக்கு திருக்கனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

92.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் காலை 10:02:59 துளிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்ட ரசிக்கு வர்க்கம். இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே அருள். இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வழக்கம் போல ஒரு கேம் ஷோ இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய அறிவுத்திறனை சோதிக்கக்கூடிய சில புதிர் கேள்விகள் இருக்கலாம். விடுகதையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடுகதை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சில கணக்கீடு சம்பந்தமான ஒரு கேள்விகள் இருக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா வெர்பல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி லாஜிக்கல் சம்பந்தமான சில கேள்விகள் இருக்கும் அப்படின்னு லீட் கொடுத்தாச்சு. ஸோ நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ஒரு பாடலை கேட்டு வந்தலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திரங்கள், இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு. தசாவதாரம் திரைப்படத்தில் இந்த பாடல் உங்களுக்காக கேட்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து ஒரு பாடலை கேட்டாங்க, அதுக்கப்புறமா நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளை நேர்கள்லாம் அப்படியே லைனில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டலாமா? ஒரு கூடையில் 6 ஆப்பிள் இருக்குது. நல்ல கேள்வியை உள்வாங்கிக்கோங்க. ஒரு கூடையில் 6 ஆப்பிள் இருக்குது, 6 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஆப்பிள் கொடுக்கணும், சரியா? ஒரு கூடையில் 6 ஆப்பிள் இருக்குது, 6 குழந்தைகள் இருக்காங்க, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஆப்பிள் கொடுக்கணும். ஆனால் எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த கூடையில் ஒரு ஆப்பிள் மீதி இருக்கணும். ஆன்சர் தெரியுமா? கண்டுபிடிங்க, யோசிங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சூப்பர் சார், கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வர லைன்ல வர ஆரம்பிச்சிட்டீங்க. சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? மறுபடியும் கேள்வி கேட்கணுமா உங்ககிட்ட? ஒண்ணும் இல்ல, சிம்பிளா ஒரு லாஜிக் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஒரு 6 ஆப்பிள் இருக்கு, சரியா? 6 ஆப்பிள், 6 குழந்தைகள் உங்க பக்கத்துல இருக்காங்க. அந்த 6 குழந்தைகளுக்கும் நீங்க பிரிச்சு கொடுக்கணும். அவங்க எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு ஆப்பிள் அந்த கூடையில மீதி இருக்கணும். எப்படி கொடுப்பீங்க?
2: புரியலையே?
1: ஐயோ, ஃபர்ஸ்ட் ஆளா

வந்து மாட்டிக்கிட்டனே, என்ன பண்றது அப்படி. சூப்பர், ஓகே. கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சுட்டு மறுபடியும் கால் பண்ணுங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போல நீங்களும் பேசலாம், உங்களோட சரியான விட என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஓகே சார், அழைப்புக்கு நன்றி. எஸ் மக்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான். ஒருத்தட்ட ஆறு ஆப்பிள் இருக்கு, அவங்ககிட்ட பக்கத்தில் ஆறு குழந்தைகள் இருக்காங்க. அந்த ஆறு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு ஆப்பிள் கொடுக்கணும், ஆனால் எல்லாருக்கும் கொடுத்ததுக்கப்புறமும் அந்த கூடையில் ஒரு ஆப்பிள் இருக்கணும். எப்படி அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுருக்கீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சி டைம் சரியா 10:17, 1 தொழில் ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் வந்திருக்கிற அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் சார், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கும் சார்.
2: சொல்லுங்க சார், நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா விடை?
3: ஆமா சார், 5 பேருக்கு 5 ஆப்பிள் கொடுத்துருவோம் சார்.
2: 5 பேருக்கு 5 ஆப்பிள் கொடுத்துறீங்க, சரி.
3: பேலன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல சார்?
2: ஆமா இருக்கு.
3: அது கூடையிலே இருக்கட்டும். அந்த கூடையோட 6வது ஆளுக்கு கொடுத்துட்டா கூடையில ஒரு ஆப்பிள் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த கூடையில ஆப்பிள் இருக்கு, அவ்வளவுதான் சார்.
2: அவ்வளவுதான், கூடையோட நீங்க கொடுத்துருவீங்க.
3: ஆமா,
2: இது ஓர வஞ்சனா இல்லையா?
3: நன்றி சார். ஹலோ வணக்கம். ஹலோ
2: என்னாச்சுன்னு தெரியல, அடுத்த நேயரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ஸோ வந்து இதற்கான விடை என்ன அப்படின்றத ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நேயர் சொன்ன மாதிரி தான், கிட்டத்தட்ட பார்த்தா அடுத்த நேயர் வந்துட்டாங்க. ஹலோ வணக்கம்.

0: ஓகே, கரெக்ட். ரெண்டு நேயர்கள் சொன்னதுமே சரியான விடை. ஸோ ரெண்டு பேருமே பாராட்டுகள். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேயர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் பாராட்டுகள் சொல்லலாம். ஓகேவா?
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி சார், நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: ஸோ நேர்களை, இந்த மாதிரியான கேள்விகள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இருக்க போது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். அதாவது ஒரு மின்சார ரயில் இருக்குது, அது வந்து வடக்கு நோக்கி பயணம் போயிட்டுருக்கு, காற்று வந்து தெற்கு நோக்கி வீசுது. அப்படின்னா புகை எந்த திசையில் வீசும் அப்படின்னு, அதாவது அந்த புகை வந்து எந்த பக்கம் வீசும் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்கள். 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற தொலைபேசி எண்கள். ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும், ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க. சரவணா திரைப்படத்துல இருந்தேன்

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அடுத்த அழைப்பாளர், அதுக்கு முன்னாடி கேள்வியை மறுபடியும் சொல்லிடலாமா? ஒரு மின்சார ரயில் வந்து வடக்கு நோக்கி போயிட்டு இருக்கு. அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வடக்கு நோக்கி போயிட்டு இருக்கும்போது காற்று வந்து தெற்கு நோக்கி வீசுது. அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய புகை எந்த பக்கம் போகும் அப்படின்றது தான் கேள்வி. கொஞ்சம் லைட்டாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம், யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா காணோம் உங்களை.
0: அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃப்ளைட் ஏறி ஊர் உலகம் சுற்றி பாத்துட்டு வந்துடலாம்னு போயிருந்தோம். நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்தாச்சு மேடம், பார்த்தாச்சு மேடம்.
1: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் சார். கேள்வி எல்லாம் சூப்பரா கொண்டு வந்திருக்கீங்க,
0: ரொம்ப நன்றி. எல்லாம் உங்களுக்காக தான், எல்லாமே நேர்லான உங்களுக்காக
1: மட்டும்தான்.
0: ஓகே, ஆன்சர் என்ன சொல்லுங்க
1: சார்? ஒரு மின்சார
0: ரயில்
1: எப்படி சார் போக
0: வரும்? அழைப்புக்கு நன்றிமா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
1: தேங்க்யூ,
0: தேங்க்யூ. எஸ், நான் சொன்ன அந்த ட்விஸ்ட் இதுதான், அந்த மின்சார ரயில்.

தேங்க்யூ. எஸ் நான் சொன்ன அந்த ட்விஸ்ட் இதுதான், அந்த மின்சார ரயிலில் புகை அப்படின்றது வராது. அடுத்ததா ஒரு கணிதம் சார்ந்த கேள்வி, ஓகேவா? இதுக்கு வந்து கொஞ்சம் டெப்தா நீங்க கால்குலேஷன்லாம் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ வந்து கேள்விக்கு வந்துடுவோம். 1, 4, 9, 16, 25 இதற்கு அடுத்த எண் என்ன? என்னன்றது மட்டும் பத்தாது, அது எப்படி வரும் அப்படின்றதையும் எனக்கு கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி சொல்லணும். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, 1, 4, 9, 16, 25 இதற்கு அடுத்த எண் என்ன வரும் அப்படின்றது தான் கேள்வி. ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கால் பண்ணுங்க நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற தொலைபேசன்களில் நீங்கள் விளையாடுநர்களாக இருக்கும் பட்சத்தில் 0413 அப்படின்ற புதுவையோட முன்கூட்டியும் சேர்த்து ரயில் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்தில் வந்துட்டு இருக்கு. கேட்கலாம் நேரம் சரியாக 10:57 59 நிமிடங்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है?
2: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के सीपी ग्राम्स पोर्टल पर समाधान दीदी।
1: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है। आपको बस अपनी शिकायत को बोलना है। समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुंचाती है।
2: आज ही www.pgportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें।
1: सारी शिकायतों का समाधान सीपी ग्राम की समाधान दीदी।
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுருக்கீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சி டைம் சரியா 10:34 தொழிலாயிருக்கு. நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், 1, 4, 9, 16, 25 இதற்கு அடுத்து வரக்கூடிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். வந்திருக்கூடிய அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் சார், நெல்லிக்குப்பத்துல இருந்து சுரேந்தர் பேசுறேன்.
3: சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: கண்டுபிடிச்சாச்சு சார்.
3: சொல்லுங்க.
4: அது ஸ்கொயர்ல வரும் சார், 6636.
3: ஓகே, சரியான விட எந்த லாஜிக்ல நீங்க கண்டுபிடிச்சீங்கன்றத தெரிஞ்சுக்கலாமா?
4: ஓகே சார், அதாவது 1, 1, 1, 2, 2, 4 ஸ்கொயர்ல வருது இல்லையா, 2, 4, 3, 9, 16, 25, 65, 6636.
3: ஓகே ரைட், இது எப்படி சுலபமா டக்குன்னு எடுத்து முடிச்சிட்டீங்களா இல்ல வந்து கொஞ்சம் கால்குலேஷன்லாம்
4: பண்ணீங்களா? இல்ல இல்ல, சம்லாம் நான் போட்டு பாத்துர்க்கேன்.
3: ஓ, போட்டு பாத்துர்க்கீங்க?
4: ஆமா ஆமா.
3: ரைட், ஓகே. எக்ஸாமினேஷன்ல ஏதா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? நன்றி, சரியான விடை சொல்லிருக்கீங்க. எஸ், இந்த மாதிரிதான் ரொம்ப கேள்விகள் வந்து ஈஸியா தான் இருக்கும். சோ அந்த லாஜிக்கல் சம்பந்தமாகவும் இருக்கும். சோ நேயர்களே, நீங்களும் பேசலாம். 2271 7600 அப்படின்ற தொலைபேசி எண்கள்ல நீங்க தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கலாம். சரியா, அடுத்த கேள்வி இதெல்லாம் சொல்லியாச்சு, அடுத்த கேள்வி சொன்னோம் இல்லையா? கண்டிப்பா அதற்கான நேரம் தான் இது. என்ன அப்படின்னா, ஒரு கடிகாரம் இருக்கு சரியா, வீட்டுல ஒரு கடிகாரம், வீட்டுல ஜென்ரலா ஒரு கடிகாரம் எடுத்துக்கோங்க. ஒரு கடிகாரம் இருக்கு, 6 முறை அடிக்கிறதுக்கு 5 வினாடிகள் ஆகுது. அதாவது அந்த கடிகாரத்தில் அந்த டைமிங் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி 6 முறை அடிக்கிறதுக்கு 5 வினாடிகள் எடுத்துக்குது அப்படின்னா, அதே கடிகாரத்தில் 12 முறை அடிக்கிறதுக்கு எத்தனை வினாடிகள் எடுத்துக்கொள்ளும் என்பதுதான் கேள்வி. மறுபடியும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு கடிகாரத்தில் 6 முறை மணி அடிக்கிறதுக்கு 5 வினாடிகள் எடுத்துக்குது அப்படின்னா, அதே கடிகாரத்தில் 12 முறை மணி அடிக்கிறதுக்கு எத்தனை வினாடிகள் எடுத்துக்கொள்ளும் என்பதுதான் கேள்வி. ஆன்சர் தெரிந்தவங்க கால் பண்ணுங்க நம்ம FM ரெயின்போவுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் உங்களுக்காக பாபா திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
1: புரட்சியின் அடையாளமாக,
0: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
1: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
0: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
1: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏபி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதின பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில்.
0: மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதிய தாய் புதின தொடர் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.
2: நேரம் 10:42 நிமிடம், 57 மணி துளி இலாட்டிருக்கு FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுருக்கீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சி எல்லா கேள்விகளுக்கும் நேர்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு நம்ம ஆன்சர் சொல்லிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. லாஸ்டா கேட்டிருந்த கேள்வி, ஒரு கடிகாரம் இருக்கு, அதுல 6 முறை மணி அடிக்கிறதுக்கு 5 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறது, அதே கடிகாரம் 12 முறை மணி அடிக்கிறதுக்கு எத்தனை வினாடிகள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். வரக்கூடிய அழைப்பாளர்கள் வணக்கம்.
3: வணக்கம் சார், அருண் சாருக்கு
2: வணக்கம். நலமா இருக்கேன். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கடலூர்ல இருந்து வெல்ல பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க மேடம்.
3: நல்ல சூப்பரா எடுத்து வந்திருக்கீங்க சார், எல்லா கொஸ்டினும் சூப்பரா இருந்தது.
2: நல்ல
3: புதிருக்கு மேல பாமா, அந்த ஆன்சர் முன்னாடி வந்தது அதுவும் நல்ல ஈஸியான இது, அது வர முடியல.
2: ஓகே,
3: இதுக்கு சொல்றேன் சார்.
2: இதுக்கு சொல்லிறீங்களா?
3: இது வந்து 10 வினாடிகள் தான் இருக்கும் நினைக்கிறேன், நீங்க கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லணும்.
2: நான் கண்டுபிடிச்சு சொல்லணுமா? எங்க, நான் வந்து கண்டுபிடிச்ச எல்லாம் சொல்ல மாட்டேன், நான் உங்ககிட்ட கேள்விகள் தான் வச்சிருக்கேன், அதுக்கான விடை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா?
3: ஓகே சார், ஓகே சார்.
2: அது சரியா தவறான்றதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். எப்படி 10ன்றது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் விளக்கங்க.
3: 10 அப்படின்னா நீங்க பஸ் வந்து 6 மணி அடிக்கிறதுக்கு 5 வினாடிகள்னு சொன்னீங்க, அப்ப 12 6 டு 12 எடுத்தா 10 வினாடிகள் தான் நான் ஒரு மணி போட்டேன்.
2: ஓ, அந்த கால்குலேஷன்ல போட்டுருக்கீங்க.
3: அப்படி போட்டேன். இன்னொன்னு பார்த்தா 11 வந்தது சார், இருந்தாலும் எனக்கு 10 தான் கொஞ்சம் இதா இருக்கு. இப்ப 6, ஆமா 6 வந்து போட்டீங்கன்னா 5 நிமிஷம் வருது, 7க்கு 7 போட்டீங்கன்னா 6 வரும். இப்படி ஒன்னொன்னா கூட்டிக்கிற 11 வருது. இருந்தாலும் இது டவுட்டா இருக்கு.
2: வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஆதிபாளையத்துல இருந்து பலராம் சார். சார்
2: பலராம் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: ஆன்சர் கண்டுபிடிச்சேன் சார. 10 நொடி தான் சார் ஆகும்.
2: 10 நொடி தான் ஆகுமா?
4: ஆமா சார்.
2: ஓகே சரி, அதாவது வந்து 10 நொடி அப்படின்றது என்ன கேட்டா ஒரு டவுட் தான் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். 10 நொடின்றது தவறான விடை, சரியா? அது ஏன்றது, அது ஏன்றத நான் அடுத்து சொல்றேன், அடுத்த நேயர்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம், சரியா? அழைப்புக்கு நன்றி சார். ஹலோ, வணக்கம். ஹலோ,
4: வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், ஆன்சர் கண்டுபிடிச்சீங்களா? நல்லா இருக்கீங்களா?
4: 12
2: வினாடிகள். என்னடா இது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றீங்களே. ஒருத்தர் 10ன்றாங்க, ஒருத்தர் 10 11 இருக்குன்றாங்க, ஒருத்தர் 12ன்றீங்க. சரி, 12ன்றது எந்த லாஜிக்ல சொல்லுங்களேன். சரியான விடை என்னன்றதை அடுத்த நேயர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி சார். ஓகே, சோ அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: சண்முகபுரம் குப்புசாமி.
2: சொல்லுங்க சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரியான விடையை நம்ம ரிவீல் பண்ண போறோம், சரியா? கேக்குங்க. நன்றி சார். சோ சரியான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 11 வினாடிகள் அப்படின்றது சரியான விடை. சோ ஒரு நேயர் சொன்னாங்க 10 இருக்கலாம், 11 இருக்கலாம், பட் வந்து என்னோட இது வந்து 10 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 6 முறை அடிக்கிறதுக்கு 5 வினாடிகள், அதுக்கப்புறம் நீங்க அப்படியே கால்குலேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 12வது முறை

வந்து அடிக்கிறதுக்கு 11 வினாடிகள் எடுத்திருக்கும் அப்படின்றது சரியான விடை. இதான் லாஜிக் அதில். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேள்விக்கான விடையை முயற்சி செய்த அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றிகள். நிறைய பேர் நிறைய விஷயங்களை யோசிச்சு இப்படி வருமா அப்படி வருமா நம்ம சரியான விடையை சொல்லிட மாட்டோமா அப்படின்ற ஆர்வம் புரியுது. அடுத்த கேள்விக்கு போகலாம். சரியா, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இரண்டு தந்தைகளும் இரண்டு மகன்களும் சேர்ந்து 3 மாம்பழங்களை வாங்குகிறார்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இரண்டு தந்தைகளும் இரண்டு மகன்களும் சேர்ந்து 3 மாம்பழங்களை வாங்குறாங்க. ஒவ்வொருவருக்கும் 1 மாம்பழம் கிடைக்குது. அப்படின்னா எத்தனை பேர் அப்படின்றது தான் கேள்வி. அதில் யாராரு அப்படின்றதும் கொஞ்சம் விளக்கம் முடிஞ்சதுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நானே சொல்கிறேன். இரண்டு தந்தைகளும் இரண்டு மகன்களும் சேர்ந்து 3 மாம்பழங்களை வாங்குகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் 1 மாம்பழம் கிடைக்குது. இது எப்படி, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி. ஆன்சர் தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்க நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற தொலைபேசி எண்கள். நிகழ்ச்சியில் பாடல் அடுத்ததாக கேட்கலாம், அட்டகாசம் திரைப்படத்திலிருந்தே.

0: நேரம் 10:52, 13 மணி தொழிலாயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சி. இன்னைக்கு நிறைய கேள்விகளுக்கு நேயர்கள் வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப சூப்பராக வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேட்டிருந்த கேள்வி, இரண்டு தந்தைகளும் இரண்டு மகன்களும் சேர்ந்து 3 மாம்பழங்களை வாங்குகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் 1 மாம்பழம் கிடைக்கிறது. எப்படி அந்த உறவு முறை என்ன, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரீங்க இருந்து பேசுறீங்க?
1: மேல் மாம்பட்டில இருந்து ராதாகிருஷ்ணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சோம்.
0: எப்படி சொல்லுங்க, யார், எத்தனை பேர் இருக்காங்க?
1: அப்பா, அவர் பிள்ளை.
0: அப்பா, அவர் பிள்ளை.
1: அவர் பிள்ளை.
0: அவர் பிள்ளை.
1: மூணு, ரெண்டு அப்பா, ரெண்டு பிள்ளைங்க.
0: ஓ சரி, ரைட், ஓகே. சோ வந்து தாத்தா, தந்தை, மகன், இல்லனா தாத்தா, மகன், பேரன், இப்படி வச்சுக்கலாமா?
1: அழைப்புக்கு
0: நன்றி. சரியான விடை சொல்லி இருக்கீங்க. நல்ல முயற்சி சார்.
1: நன்றி சார்.
0: ஸோ நேயர்களே, நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் விடை. அதாவது எப்படின்னா, இரண்டு தந்தைகள் இரண்டு மகன்கள் சேர்ந்து 3 மாம்பழங்களை வாங்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1 பழம் கிடைக்குது அப்படின்னா 3 பேர், தந்தை, மகன், பேரன் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா தந்தை, தாத்தா, தந்தை, பேரன் இப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா தாத்தா, மகன், தந்தை, இப்படி 3 வச்சுக்கலாம். ஸோ வந்து சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் அப்படின்றது சரியான விடை. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நேயர்கள் கலந்துகிட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதைத் தொடர்ந்து ஒரு பாடல் வந்துட்டுருக்கு. இதோட கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது. ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அருள்.
2: பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். உலக மூட்டுவாத தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மூட்டுவாத சிகிச்சையில் இயன்முறை மருத்துவம் முக்கிய பங்காற்றுவதாக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் திரு புண்ணிய கோடி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அதேபோல் புதுச்சேரி எலும்பியல் நிபுணர் டாக்டர் வீரப்பன் இளம் வயதினருக்கும் முழங்கால் வலி ஏற்படுவதாகவும், எனவே மருத்துவ ஆலோசனையுடன் சரியான உடற்பயிற்சி செய்வது, தசைகளை வலுப்படுத்துவது, மூட்டுக்களுக்கு தேவையற்ற அழுத்தத்தை தவிர்ப்பது ஆகியவை மூட்டு ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் என்று உலக மூட்டுவாத தினமான இன்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அகமதாபாத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய மரபுசார் விளையாட்டு நிகழ்வினை இன்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மான்சுக் மாண்டவியா தொடங்கி வைக்கிறார். போட்டித் தன்மையும் வெற்றி தோல்வியும் இல்லாத நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இதில் கலாச்சார பகிர்வு, கலந்துரையாடல் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்த அறிவு பகிர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நவராத்திரி விழா கொலு நேற்று தொடங்கியது. தீபாவளி கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னையில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்களை அமைப்பது குறித்து பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ரஷ்யா உக்ரைன் இடையே எரிசக்தி கட்டமைப்புகளின் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் நோக்கில் எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தம் அறிவிப்பு தொடர்பாக ரஷ்யா இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் லாஸ் வேகஸில் இன்று தொடங்குகிறது. 18 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 600 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
0: நேரம் 11 மணி 2 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
1: நேயர்கள் கேட்க இருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்ட் பிஜிலி யோஜனா PMSG பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: சரி, இன்னைக்கு சூர்யா வீட்டுக்கு போயிட்டு எங்கேயோ புறப்படணும் சொன்னாரு, அவரையும் போய் பார்த்துட்டேன், அப்படி கிளம்புவோம். சரி, வண்டி எடுப்போம். ஆ, ஒரு வழியா சூர்யா வீட்டுக்கு வந்துட்டான். சரி, காலிங் பெல் அடிச்சு இருக்கிறா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சூர்யா,
1: யாரு? சக்தி குரல் மாதிரி இருக்கு, கதவு திறப்போம். வாப்பா சக்தி, வா வா.
0: ஆ சூர்யா, என்ன சோகமா இருக்கிற? வந்த உடனே ஒரு உற்சாகமா இருப்பா.
1: அட, ஒண்ணு இல்லப்பா, காலையிலே மூட் அவுட்டு.
0: அடடா, மூட் அவுட்டுக்கு என்ன காரணம்?
1: செல்போன்ல ஒரு மெசேஜ் வந்தது.
0: என்ன மெசேஜ்?
1: கரண்ட் பில்லுப்பா.
0: கரண்ட் பில்லுக்கா? அதுக்கா இப்படி சோகமா இருக்கிறா?
1: ஏப்பா, கரண்ட் பில்லு நான் நினைச்சதை விட கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதான் ஒரே சோகமா இருக்கேன். கையில வேற காசு இல்ல, எப்படி கட்ட போறேன்னே தெரியல. அதான் யோசனை பண்ணிட்டே இருந்தப்பா இந்த நேரம் பார்த்து நீ வந்த.
0: என்ன சூர்யா, உங்க வீட்டுக்கு என்ன ஒரு 500-600 வந்துருக்குமா?
1: ஏப்பா, ஒரு 3000 ரூபாய்ப்பா. ஆமாப்பா,
0: 3000 சுவிட்சுமா? ஏன் சூர்யா, 24 மணி நேரமும் ஃபேனு லைட்டு எல்லாத்தையும் போட்டுனே இருப்பேன்.
1: போடுவோம்ப்பா, அப்பப்ப மறந்து போய் ஆள் இல்லாம அப்படியே ஓடிட்டு கிடக்கும்.
0: ஓஹோ,
1: அத குறைக்கணும்னு பார்த்தாலும் அது முடிய மாட்டேங்குது.
0: ஏன் சூர்யா, நாட்டுல கரண்ட் மிச்சப்படுத்தணும்பா. தேவையான நேரத்துல லைட்ட போடணும், தேவையான நேரத்துல ஃபேன போடணும். நீ எந்த நேரம் போடனே இருப்ப இவ்வளவு?
1: ஏப்பா, ஏதோ செஞ்சிட்டா. அதாவது இந்த கரண்ட் பில்ல குறைச்சி கொஞ்சமா கட்டுற மாதிரி ஏதாவது வழி இருந்தா சொல்லு.
0: வேற என்ன சூர்யா, அதுக்கு ஒரு அருமையான திட்டம் இருக்குத.
1: என்னப்பா, என்ன திட்டம்?
0: அது பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம்பா.
1: என்னப்பா, என்னமோ சொல்ற?
0: ஆமா,
1: பாரத பிரதமர் மின்சாரத்தை சேமிக்கிறதுக்கா இல்ல உற்பத்தி பண்றதுக்கா வேற என்னமோ சொல்ல வர?
0: சூர்யா, PM சூர்யாகர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம்.
1: ஓஹோ, சரி சரி.
0: சூர்யா, அந்த திட்டம் எதை பத்தினா, நம்ம வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல மொட்டை மாடியில சோலார் பேனல் அமைச்சு அதன் மூலமா கரண்ட் எடுக்கிறத.
1: ஓஹோ, கரண்ட் எடுத்து நம்ம வீட்டுக்கே நம்ம பயன்படுத்தலாமா?
0: ஆமா, நம்ம வீட்டுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அது போக நம்ம அரசாங்கத்துக்கு விக்கலாம்பா.
1: ஓஹோ, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்காப்பா.
0: ஆமா
1: எப்பா, அப்படி பார்த்தா நீ சொல்றது இந்த புதுப்பிக்க வல்ல எரிசக்தி பா.
0: புதுப்பிக்க வல்ல எரிசக்தியா?
1: ஆமாப்பா.
0: அப்படின்னா என்ன?
1: ஏன்பா, இப்ப நம்ம பெட்ரோலு டீசலு வந்து மண்ணெண்ணெய், அப்புறம் நம்ம நேச்சுரல் கேஸ்னு சொல்றோம் இல்லையா, எரிவாயு, இதெல்லாம் பூமிக்குள்ளாரந்து நம்ம ஏற்கனவே இருக்கிறதான எடுத்து பயன்படுத்துறோம்.
0: ஆமா,
1: அப்ப வர வர குறைஞ்சிக்கிட்டே வரும்ல. ஆனா இந்த காற்றால மின்சாரம், அப்புறம் இந்த சூரிய மின்சாரம், அப்புறம் நீர் மின்சாரம்,
0: ஆமா,
1: இதெல்லாம் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி.
0: ஓஹோ,
1: நம்ம எடுக்க எடுக்க அது குறையவே குறையாது. அந்த எரிசக்தியை எடுத்து நம்ம பயன்படுத்தினோம்னா நாடு மட்டும் இல்லப்பா, இந்த உலகமே சுபீட்சமா இருக்கும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும்.
0: அடடா, கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஏன் சூர்யா, சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் சொல்ற? அது என்ன சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும்?
1: சக்தியே, ஒரு விஷயம் சொல்றேன் கேளு.
0: சரி,
1: இப்ப நம்ம பைக் ஓட்டிட்டு போறோம்.
0: ஆமா,
1: புகை அடிக்குதா?
0: ஆமா.
1: அந்த புகைய நம்ம சுவாசிச்சா எப்படி இருக்கு?
0: ஐயோ, மூச்சு தண்ணது, நம்ம உடம்பே கரிகரியா படிஞ்சிருதுப்பா, ரொம்ப மாசு இல்ல அது.
1: ஆமாப்பா, இப்ப பைக்ல இருந்து வர்ற புகையே இவ்வளவு ஆபத்தா இருக்குல்ல.
0: ஆமா,
1: அப்ப பெரிய பெரிய தொழிற்சாலைகள், அப்புறம் வந்து இப்ப இதுக்கான பல நிலையங்கள் இருக்கு இல்லையா.
0: ஆமா,
1: அதுங்க வெளியிடுற அந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இதெல்லாம் உலகத்தையே கெடுக்குதுப்பா.
0: கரெக்டா சொன்னப்பா.
1: அப்ப மின்சார உற்பத்திக்காக நம்ம நில

0: கரிய போட்டு எரிச்சு அதுல இருந்து நம்ம நீராவிய கொண்டு வந்து அந்த நீராவி மூலமா கரண்ட உற்பத்தி பண்ணி எம்மோ செலவு, அத சுற்றுச்சூழலும் கெடுது.
1: ஆமா,
0: அதே நேரத்துல சூரிய வெளிச்சம் வருது இல்ல, அப்படியே அந்த சூரிய தகட வச்சு அது மூலமா நம்ம மின்சாரத்தை தயாரிச்சோம்னா ஏதாவது கெட்டது இருக்கா?
1: ஒண்ணும் இல்லப்பா, நல்லாதானே இருக்குதா?
0: ஆமாப்பா, இந்த சூரிய மின் தகடு மூலமா மின் உற்பத்தி செஞ்சோம்னா சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது.
1: ஆமா,
0: ரைட்டா? அதனாலதான் இந்த சூரிய சக்திய வந்து பயன்படுத்தணும்னு நம்ம பிரதமர் முடிவு பண்ணி நீ சொன்ன ஒரு திட்டம்.
1: ஆமா, பிரதான் மந்திரி சூரிய கர் முஃப்ட் பிஜிலி யோஜனா.
0: ஆமாப்பா, இந்த திட்டத்தை அதுக்கு தப்பா அவர் கொண்டு வந்திருக்கணும். இந்த திட்டத்துல ஏதாவது மானியம் எல்லாம் கொடுக்கறாருப்பா?
1: சூர்யா, நிறைய மானியம் கொடுக்கறாங்க, வங்கியில குறைஞ்ச வட்டியில லோனு கூட தராங்கப்பா.
0: ஓ, அப்படியாப்பா?
1: ஆமா ஆமா.
0: அப்ப அதிகமா ஒண்ணு செலவே இல்ல.
1: செலவே இல்ல.
0: அப்ப என் வீட்டுக்கு நான் அதை அமைச்சிட வேண்டியதான்ப்பா.
1: முதல்ல அதை செய்யப்பா. நீ
0: சக்தி, ஒரு விஷயம்ப்பா, இந்த பிரதமருடைய சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் சொன்னீல்ல?
1: ஆமா.
0: இது சம்பந்தமா உனக்கு என்னென்னலாம் தெரியும் அதை முதல்ல எனக்கு சொல்லு.
1: சூர்யா, இந்த பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்னா நாட்டுல 1 கோடி வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் நோக்கத்துல பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் என்னும் மத்திய அரசின் திட்டம் தொடங்கி இருக்காங்க.
0: ஓகே.
1: அதாவது நம்ம வீட்டுல மேற்கூரையில சூரிய மின்சார அலகுகளை அமைக்கிறவங்க இந்த திட்டத்துல சேரலாம்பா.
0: ஓஹோ, அப்ப நான் வந்து என் வீட்டுல இந்த சூரிய தகட அமைக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் போய் சேர்ந்துக்கலாம்.
1: ஆமா.
0: ஓகே ஓகே.
1: சூரிய சக்தி மின்சாரத்தை தயாரிக்கும் இந்த அலகுகளை அமைக்கும் வீடுகள் ஒவ்வொரு மாசமும் 300 யூனிட் வரை மின்சாரத்தை இலவசம் பெறலாம்பா.
0: என்னப்பா அது, எப்படி சொல்ற?
1: ஆமா,
0: 300 யூனிட் வரை இலவசமா?
1: 75,021 கோடி ஒதுக்கீட்டுடன் கூடிய இந்த லட்சிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்குப்பா.
0: ஓஹோ, அப்படியாப்பா?
1: ஆமா.
0: சரி சரி, இந்த பிரதமருடைய சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் எப்படி செயல்படுது?
1: கரெக்டா கேட்ட. இந்த திட்டத்துல சேர்றவங்க 2 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட சூரிய சக்தி அலகு அமைச்சோம்னா 60% மானியம் கிடைக்கும்.
0: ஓஹோ, அதாவது 2 கிலோவாட்னா 60% மானியம்.
1: ஆமா,
0: 1,00,000 ரூபாய்னா 60,000 ரூபாய் அவங்களே கொடுத்துறாங்க.
1: கரெக்டா சொன்ன.
0: சரி சரி,
1: 2-3 கிலோவாட் உற்பத்தி திறனுக்கு கூடுதலா 40% மானியம் வழங்கப்படும்.
0: ஓஹோ, அப்படியாப்பா?
1: ஆமா.
0: சரி, நானே ஒரு 5 கிலோவாட் 10 கிலோவாட் இப்படி உற்பத்தி பண்ணனா
1: அதிகபட்ச வரம்பு 3 கிலோவாட் உற்பத்தி திறன் வரைக்கும் தான்.
0: ஓஹோ, ஒரு வீடுனா நம்ம 3 கிலோவாட் உற்பத்தி திறன் கொண்ட இந்த அமைப்பை நம்ம செயல்படுத்திக்கலாம்.
1: ஆமா.
0: சரிப்பா, 1 கிலோவாட் அமைக்கணும்னு வச்சுக்க.
1: ஆமா.
0: அதிகபட்சம் எவ்வளவு மானியம் கிடைக்கும்?
1: 30,000 மானியம் கிடைக்கும்பா.
0: 30,000 ரூபாயா?
1: ஆமா. 2 கிலோவாட் அமைப்புக்கு 60,000, 3 கிலோவாட் அப்புறம் அதுக்கு மேல அமைக்கிறவங்களுக்கு அலகுக்கு 78,000 மானியம் வழங்கப்படும்.
0: நல்ல ஸ்கீமா இருக்கப்பா அது.
1: ஆமா,
0: அதனாலதான் பாண்டி முழுக்க பல வீட்டுல இப்ப பார்த்தா இந்த மின்சார கூரை போட்டுக்கிட்டு நான் கரண்ட் பில் எல்லாம் கம்மி ஆக்கிட்டேன், 5,000 இருந்த கரண்ட் பில்லு இப்ப எனக்கு 500 ரூபாய் தான் வருதுங்கிறாங்க. நான் ஏதோ பொய் சொல்றாங்க விளையாடுறாங்கன்னு நினைச்சேன், உண்மையிலேயேப்பா?
1: ஆமா சூர்யா, நீ சொல்ற மாதிரியா பாக்குற வீடெல்லாம் ஒரே சூரிய மின் தகடுதாமா இருக்கு.
0: ஆமாப்பா. சரிப்பா, இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தகுதி தான் என்ன?
1: கரெக்டா கேட்டப்பா. இந்த திட்டத்துல சேர்றவங்க இந்தியர்களாக இருக்கணும். முக்கியமா சூரிய சக்தி தகடுகளை அமைப்பதற்கு ஏற்ற வகையிலான கூரை கொண்ட சொந்த வீடு இருக்கணும். முக்கியமா.
0: ஓகே ஓகே. அதாவது இவங்க கூரைன்னா அந்த காலத்துல இருக்கும் அந்த கூரையே சொல்ல, மாடி வீடு மொட்டை மாடி இதெல்லாம் கூரை தான். அப்படி சொந்த வீடு இருக்கணும்.
1: அந்த வீட்டுக்கு மின்சார இணைப்பு கட்டாயம் இருக்கணும்பா.
0: ஓஹோ, மின்சார இணைப்புனா அரசாங்கத்துல இருந்து மின்சார இணைப்பை வாங்கி ஏற்கனவே பயன்படுத்துற வீடா இருக்கணும்.
1: ஆமா,
0: ரைட்டு.
1: சர்வீஸ் வீடா இருக்கணும். அப்புறம் வேறு எந்த திட்டத்தின் மூலமா சூரிய சக்தி மின்சாரத்திற்காக மானியம் பெறுபவராக இருக்க கூடாது.
0: ஓஹோ ஓஹோ, இந்த திட்டத்துலதான் நம்ம மானியமும் பெறணும். அதான். சரி, இந்த திட்டத்துல இப்ப என்ன ஏதுன்னு தகுதி எல்லாம் சொல்லிட்ட, எப்படி நான் சேர்றது?
1: இது நல்ல கேள்வி கேட்ட பண்ணி. இந்த திட்டத்துல சேர்ற ஆர்வம் உடையவங்க www.pmsuryagar.gov.in இந்த தேசிய தளத்துல பதிவு செஞ்சிருக்கணும்.
0: ஓஹோ, முதல்ல இந்த www.pmsuryagar.gov.in www.govi.in இதுல வந்து பதிவு செஞ்சு வச்சுக்கணும்.
1: ஆமா, மின்சார விநியோகம் செய்யும் நிறுவனம், அப்புறம் மாநிலத்தை அதுல குறிப்பிடணும். மேற்கூரை சூரிய சக்தி தகடுகளை அமைக்கும் நிறுவனங்களையோ இல்ல தனி நபர்களையோ நுகர்வோர் தேர்வு செஞ்சுக்கணும்.
0: சரி, இந்த மின் நுகர்வோர் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 1,00,000 ரூபாய் 60,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா,
0: பாக்கி 40,000 ரூபாய்க்கு நான் எங்க

0: போவான், ஏதாவது லோனுக்குன்னு எங்கயாவது பேங்க்ல குடுக்கறாங்களா?
1: முக்கியமானது கேட்டப்பண்ணியா, சோலார் மின் அமைப்புகளை நிறுவுவதற்கு கடன் வசதியும் இந்த திட்டத்தில் இருக்கு.
0: ஓஹோ,
1: 3 கிலோவாட் அமைப்புகளை நிறுவ 7% என்ற குறைந்த வட்டியில கடனும் பெறலாம்.
2: 7% கடனா? எப்படிப்பா இது? அரசாங்கம் அப்ப நமக்கு உதவி செய்யணும்னு இந்த திட்டத்தை வச்சிருக்குப்பா.
1: அருமையான திட்டம் பாத்த. இன்னும் சொல்றேன் கேள, ரிசர்வ் வங்கியின் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்திற்கு ஏற்ப கடன் விகிதம் மாறுபடும்பா.
0: ஓஹோ, அப்ப கொஞ்சம் குறையலாம், கொஞ்சோண்டு கூடலாம்.
1: ஆமா.
0: ஓஹோ, அது எப்படி? உதாரணத்துக்கு சொல்லலாம்.
1: கரெக்டா கேட்டா, தற்போதைய 6.5% என்ற ரெப்போ வட்டி விகிதம் 5.5% குறைஞ்சதுன்னா இந்த திட்டத்தின் 7% வட்டி என்பது 6% குறையும்.
0: ஓஹோ, குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
1: இருக்கு.
0: சரிப்பா, இன்னொன்னு, ஆரம்பத்துல சொன்ன இந்த மானியம் வந்து 1 கிலோவாட்னா 30,000 சொன்ன, 2 கிலோவாட்னா 60,000 சொன்ன, இந்த மானியம் பெறத்துக்கு வழிமுறை என்ன?
1: கரெக்டா கேட்டப்பா, மானியத்தை பெறுவதற்கு முதல்ல இணையதளத்துல பதிவு செய்யணும். அப்புறம் மாநிலம், மின் விநியோக நிறுவனத்தின் பெயரை குறிப்பிடணும், மின் இணைப்பு என்ன, நம்ம மொபைல் நம்பரு, அப்புறம் இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் குறிப்பிடணும்.
0: ஓஹோ, இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குப்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. நான் உடனே அதெல்லாம் பதிவு பண்ணிடுறேன்ப்பா. சரி, மேற்கொண்டு சொல்லுப்பா.
1: இதை அடுத்து மின் இணைப்பு என்ன, அப்புறம் நம்மளுடைய மொபைல் நம்பரை லாகின் செய்யணும்.
0: சரிப்பா.
1: அப்புறம் படிவத்தின் அடிப்படையில மேற்கூரை சூரிய சக்தி இணைப்புக்கு விண்ணப்பிக்கணும்.
0: ஓஹோ, அப்படியாப்பா? விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை சொல்லிட்டேன். சரி, உரிய அனுமதி பெற்றுட்டோம்னா நம்ம பதிவு செய்துள்ள விற்பனையாளர் மூலம் சூரிய சக்தி தகடுகளை வீட்டின் மேற்கூரையில நம்ம நிரூபிக்கலாம்.
1: ஆமா,
0: நல்ல விஷயம் நிறைய சொன்னப்பா. எனக்கு என்னன்னாப்பா, இது சம்பந்தமா இன்னும் யார்ட்டையாவது கேட்டு நல்ல விவரமா நமக்கு புரிஞ்சுக்கணும்னா நம்ம யார போய் அணுகலாம்?
1: சூர்யா, இது சம்பந்தமா புதுவை பல்கலைக்கழகம் பசுமை ஆற்றலியல் துறையில முனைவர் பி. திலகன் அவர்கள் இருக்காங்க.
0: ஓகே ஓகே,
1: அவர்கிட்ட போய் கேட்டோம்னா எல்லா விவரங்களையும் இது சம்பந்தமா நிறைய சொல்லுவாருப்பா.
0: சரிப்பா, நம்ம என்ன செய்யறோம்?
1: சரியா,
0: உடனே வண்டி எடுக்கிறோம்.
1: ஆமா,
0: அவர் வீட்டுக்கு நம்ம போறோம். வண்டி எடுக்கிறியப்பா?
1: சரி சரி சரி, நான் வண்டியில தான் வந்தேன், அப்படியே போயிடலாம்.
0: சரிப்பா, நான் கதவு பூட்டிட்டு வரேன்ப்பா.
1: சரி சரி சரி,
0: வண்டி எடுப்பா,
1: போலாம்.
0: போலாம்ப்பா. சரி சக்தி, நீ சொல்லிட்டே இருந்த அனுமதி எப்படி பெறணும் அதெல்லாம் சொன்னப்பா. அதுக்கு பிறகு நம்ம பதிவு செய்த விற்பனையாளர் மூலம் சூரிய சக்தி தகடுகள் அமைக்கிறது வரைக்கும் சொன்ன எனக்கு. சரி, அதுக்கு பிறகு அந்த சூரிய சக்தி அளவு நம்ம நிறுவப்பட்ட பின்னரு நாம என்னென்ன செய்யணும்? ஏன்னா இப்ப நாம எவ்வளவு கரண்ட் உற்பத்தி பண்றோம், அதுக்கெல்லாம் மீட்டர் எல்லாம் வைக்கணும், அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல, அதையும் சொல்லிட்டே வாய். அவர் வீடு போற வரைக்கும்
1: நீ கரெக்டா கேட்டா, சூரிய சக்தி அளவு நிறுவப்பட்டதுக்கு அப்புறம் அதன் விவரங்களை தெரிவித்து மீட்டர் பெறுவதற்கு விண்ணப்பிக்கணும்.
0: அப்பா, இந்த சூரிய சக்தி தகடுகளை நம்ம நிறுவன உடனே மீட்டர் பெறுவதற்கு விண்ணப்பிக்கணும். ரைட், ஓகே. அப்புறம்
1: மீட்டரை பொருத்திய பின்பு அமைப்பு சான்றிதழை இணையதளத்தின் மூலம் பெற்றுக்கலாம்.
0: ஓகே ஓகே.
1: அதுக்கப்புறம் அந்த பணிகள் நிறைவேறதுக்கு அப்புறம் நுகர்வோர் தங்களது வங்கி கணக்கில் விவரங்களை கேன்சல் செய்யப்பட்ட காசோலை மூலம் தளத்தில் தெரிவிக்கணும்.
0: ஓஹோ, இப்படி ஒரு இது இருக்குதா? சரிப்பா,
1: அடுத்த 30 நாட்களுக்குள்ள நமக்கான மானியம் நம்ம வங்கி கணக்கில் செலுத்தப்படும்.
0: ஓஹோ, முதல்ல மானியம் வந்துடும்.
1: ஆமா,
0: ரைட். சரி, இந்த திட்டத்துல வீடுகள் ஏன் சேர்க்கப்படுது அதை பத்தி எனக்கு சொல்லு.
1: மக்கள் தங்களுடைய மின்சார கட்டணத்தை சேமிப்பதற்காக இந்த திட்டத்துல வீடுகள் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றன.
0: ஓஹோ, அதாவது பெரிய பெரிய ஆலைகள் அவங்களுக்கு கொடுக்கலாம், ஆனா பொதுமக்கள் வீடுகளுக்கு இதை கொடுக்கறாங்கன்னா மக்கள் மின் கட்டணத்தை சேமிக்கணும், அது அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணணும்.
1: ஆமா, கரெக்டா சொல்லுங்க.
0: அப்படியாப்பா, சரிப்பா சரிப்பா. இப்ப பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இருக்குல்ல, நீ சொன்ன 3 கிலோவாட் வரைக்கும் நம்ம வந்து அந்த மின்சக்தியை பெறலாம் அப்படின்னு. இப்ப 300 யூனிட் மின்சாரத்தை நுகரும் வீட்டுக்கு ஒரு ஆண்டுல தோராயமா எவ்வளவுப்பா சேமிப்பு?
1: கரெக்டா கேட்டப்பா, 15,000 சேமிப்பை உத்தரவாதப்படுத்துருது.
0: ஓஹோ, 15,000 ரூபாய் ஒரு ஆண்டுல வந்து அந்த நுகர்வோராகிய நமக்கு வந்து இலவசமா அரசாங்கம் குடுக்கற மாதிரி.
1: ஆமா,
0: நல்ல விஷயமா இருக்குப்பா.
1: இதனால சொந்த மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு கிட்டத்தட்ட 1,800 ரூபாயில இருந்து 1,875 வரை சேமிக்கலாம்பா.
0: இப்பா நல்ல திட்டமா இருக்குப்பா.
1: ஆமா,
0: சரி, நம்ம கடன் வாங்குறோம் இல்லையா?
1: ஆமா,
0: அந்த கடன் நீனே சொன்ன 7%, அப்புறம் அந்த ரெப்போ வங்கி வந்து அது குறைஞ்சதுன்னா 6 கூட ஆகலாம் சொன்ன.
1: ஆமா,
0: இப்ப மாசம் ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணணும்ல வாங்கின லோனை.
1: ஆமா,
0: அது போக என்ன லாபம் வரும் அத சொல்லு.
1: சூர்யா, மாதாந்திர

0: தவணையா 610 ரூபாய் நம்ம செலுத்திய பின்னர் மாசத்துக்கு 1265 ரூபாய் தோராயமா, வருஷத்துக்கு 5000 மிச்சப்படுத்தலாம்பா.
1: ஓஹோ, அதாவது நம்ம வாங்கின லோனை ரீபேமெண்ட்டுக்கு நம்ம கட்டினது போகவே 15,000 வருஷத்துக்கு மிச்சங்கிற.
0: ஆமா
1: அப்பா, இந்த திட்டத்தை பத்தி நல்ல பல விஷயம் நீ சொன்னப்பா. ஆனாலும் எனக்கு இந்த திட்டத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் செய்தி தெரியணும் தான். இப்ப அவர் வீடு நெருங்கிட்டோம்.
0: ஆமா ஆமா ஆமா,
1: அதோ தெரிஞ்சு பார்ப்பா அவரு கூட.
0: ஓ, அது இருக்க சூர்யா, அவரு வீட்ல சூரிய மின் தவறுகள்லாம் அமைச்சுக்கிறாரா?
1: ஆமாப்பா, அவரு இந்த இலவச மின்சாரம் மாதிரி இதை பெற்றுட்டு இருக்காரு உள்ள இருக்கு.
0: ஆமா ஆமா ஆமா.
1: சரி பாப்பா, வண்டி நிப்பாட்டி உள்ள போவோம்.
0: சரி சரி சரி. சார் சார் சார், வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், உங்களை தான் பார்க்க வந்தோம்.
2: வணக்கம் சார்.
1: இந்த சூரிய சக்தி மின்சாரம் இருக்குல்ல?
2: ஆமா சார்.
1: அது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார்.
0: ஆமா சார்.
1: சார் கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க சார், நான் அப்படியே போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்.
3: என் மனமார்ந்த வணக்கங்கள். பொதுவாக ஆற்றல் என்பது வேலை செய்ய தேவையான திறன் என்று வரையறுக்கப்படுகிறது. இதில் உயிரினங்களின் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றல் உணவுப் பொருள்களில் இருந்து பெறப்படுகிறது. ஆனால் இயந்திரங்களின் இயக்கம் எரிபொருள்களை எரிப்பதன் மூலம் நடத்தப்படுகிறது. உயிரினங்கள் உணவுப் பொருட்களிலிருந்து தன் ஆற்றலை பெறும் பொழுது எந்த விதமான சூழ்நிலை சீர்கேட்டையும் விளைவிப்பதில்லை. ஆனால் இயந்திரங்கள் எரிபொருட்களை எரிக்கும் பொழுது சூழ்நிலை சீர்கேட்டை விளைவிக்கக்கூடிய விளைபொருட்களை விடுவிக்கின்றன. இயந்திரங்கள் தன் ஆற்றல் மூலகங்களாக நிலக்கரி, பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் எரிவாயுக்களை பயன்படுத்துகின்றன. அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது இயந்திரங்களின் ஆற்றல் மாற்றும் சக்தி கார்னாட் வரம்பு அடிப்படையில் சுமார் 55% தாண்டுவதில்லை. இதோடு மட்டுமல்லாமல் எரிக்கப்படும் எரிபொருட்களின் எச்சமாக கரியமில வாயுவும் விளை பொருட்களாக நைட்ரஜன் ஆக்சைடு, கந்தக ஆக்சைடு, ஆவியாகக்கூடிய கரிம வகை கூட்டுப் பொருட்கள், கண்டறியப்படும் அளவிலான ஹைட்ரஜன் சயனைடு என்ற விஷப்பொருள், கண்டறியப்படும் அளவிலான கதிர்வீச்சு பொருட்கள், திண்ம விளை பொருட்கள் ஆகியவை காற்றில் உமிழப்படுவதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. இதில் கரியமில வாயுவின் பங்கு மிக அதிகமாகும். இதன் அடிப்படையில் இதன் அளவீட்டை 1 கிலோவாட் மணி அளவிலான மின்சார உற்பத்திக்கு கண்டறியும் பொழுது நிலக்கரியிலிருந்து பெறப்படும் மின்சாரத்திற்கு சுமார் 900 முதல் 1050 கிராம் வரையிலான உமிழ்வும், திரவ எரிபொருட்களுக்கு 650 முதல் 900 கிராம் வரையிலான உமிழ்வும், வாயு எரிபொருட்களுக்கு 350 கிராம் முதல் 500 கிராம் வரையிலான உமிழ்வுகளும் இருப்பதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. இவ்வாறு உமிழப்படும் கரியமில வாயு ஒரு நாளைக்கு 1,00,000 டன்களாக உலகளவில் இருப்பதால் சுற்றுச்சூழல் வெப்பநிலையை தூண்டி பருவநிலை மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் காற்றில் உள்ள கரியமில வாயுவின் அளவானது தற்கால அளவில் 400 PPM அளவிற்கு மேலாக தாண்டி செல்வதால் சுவாச கோளாறுகள் உண்டாகவும் காரணமாகிறது. ஆக மொத்தத்தில் நாளுக்கு நாள் நாம் நம் சௌகரியங்களுக்காக பல்வேறு வகையான இயந்திரங்களை பயன்படுத்துவதால் அத்தகைய இயந்திரங்களில் இருந்து வெளிப்படும் புகையின் மூலம் நாம் வாழும் சுற்றுச்சூழல் மிக அதிக அளவில் சீர்கெட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் நம் கவனத்தில் வருவதுதான் தினமும் புதுப்பிக்கப்படும் சூரிய சக்தி. இந்த சூரிய சக்தியானது தடையற்ற முதன்மை வகை சக்தியாக வரையறுக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் சூரிய சக்தியானது நாள் முழுவதும் மற்றும் வருடங்கள் முழுவதும் பல மில்லியன் ஆண்டுகளாக நம் பூமிக்கு வந்தடைந்து கொண்டே இருக்கின்றன. ஆகையால் இந்த சூரிய சக்தியானது நம் வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் பொழுது எந்த விதமான விளைவுகளையும் ஏற்படுத்துவதில்லை. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்வதற்கும் மற்றும் நமக்கு தேவையான உணவை தயாரிப்பதற்கும், சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்கும், சூரிய ஒளியிலிருந்து வெப்பத்தை உண்டாக்குவதற்கும் இந்த சூரிய சக்தி பயன்படுத்தப்படுகிறது. மேலும் சூரிய ஒளியானது காற்று மண்டலத்தில் பாய்ந்து காற்றை வெப்பப்படுத்துவதன் மூலம் காற்றோட்ட மண்டலத்தை உருவாக்கி இதன் மூலம் நம் காற்றாலை மின்சாரம் தயாரிக்க உதவுகிறது. மேலும் சூரிய ஒளியானது நீர்நிலைகளில் பாய்ந்து நீரை ஆவியாக்கி மழைப்பொழிவை உண்டாக்கி நீர் பரவலை ஏற்படுத்துவதன் மூலம் நீர் மின்சாரம் தயாரிக்க உதவுகிறது. சூரிய ஒளியானது கடல் நீரில் பாய்ந்து கடல் நீரோட்டங்களை உண்டாக்கி கடல் நீரோட்டத்திலிருந்து மின்சாரம் தயாரிக்க வழிவகுக்கிறது. ஆக மொத்தத்தில் சூரிய ஒளி முதன்மை சக்தியாக செயல்பட்டு பல்வேறு வகையான இரண்டாம் நிலை சக்தி மூலகங்களை இந்த பூமியில் உருவாக்கி கொடுக்கிறது. நம்முடைய பயன்பாட்டு வகை ஆற்றல் தேவைகளில் தலையாய பங்கு வகிப்பது மின்னாற்றல். மின்னாற்றலை சூரிய ஒளியில் இருந்து குறை கடத்திகள் என்று கூறப்படும் செமிகண்டக்டர்களை கொண்டு உற்பத்தி

செய்யப்படும் சூரிய மின் கருவிகள் மூலம் நேரடியாக மின்சாரமாக மாற்றலாம். அவ்வாறு மாற்றப்படும் தொழில்நுட்பம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் படிக சிலிக்கான் குறைகடத்தியை கொண்டு உருவாக்கப்படும் சூரிய மின் கருவியானது 25 முதல் 28% அளவிலான சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்ற உள்ளது. மேலும் இந்த கருவிகளின் விலை மிகவும் குறைவானதாகும். இன்றைய காலகட்டத்தில் சூரிய மின் கருவிகளை தேவைக்கேற்ப ஒன்றிணைத்து சூரிய மின் பலகையாக மாற்றி நம் தேவைக்கேற்ப இந்த சூரிய மின் பலகைகளை பயன்படுத்தலாம். இன்றைய காலகட்டத்தில் இந்திய சந்தைகளில் சுமார் 550 வாட் மின்சாரம் வழங்கக்கூடிய சூரிய பலகைகள் முதல் 720 வாட் மின்சாரம் வழங்கக்கூடிய சூரிய பலகை வரை விற்கப்படுகின்றன. இதில் 550 வாட் சூரிய மின் பலகையை பயன்படுத்தி ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 750 முதல் 800 அலகு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். மேலும் சூரிய மின்சாரத்தை உருவாக்கி பயன்படுத்தும் பொழுது கரியமில வாயுவோ அல்லது வேறு எந்த வகையான நச்சு பொருள்களோ காற்றில் உமிழப்படுவதில்லை. ஆகையால் சூரிய மின்சாரமானது புகையில்லா மின்சாரமாகும். எனவே ஒவ்வொரு அலகு சூரிய மின்சாரத்தை உற்பத்தி செய்து பயன்படுத்தும் பொழுது சுமார் 900 கிராம் முதல் 1050 கிராம் வரையிலான கரியமில வாயு உற்பத்தி தடுக்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டுதான் நமது இந்திய அரசாங்கம் தனது மின் தேவைக்கு சுமார் 168.4 GW அளவிலான சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை நாடு முழுவதும் நிறுவி நமது மின்சார தேவையில் பெரும் பகுதியை புகையில்லா மின்சாரமாக மாற்றி வருகிறது. இந்த அளவு 50% மின்சார தேவையை பூர்த்தி செய்வதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. இதோடு மட்டுமல்லாமல் தனது பிரதம மந்திரி சூரிய மின் வீச்சு திட்டத்தின் மூலம் சூரிய மின்சார பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காக சூரிய மின் உற்பத்தி மையங்கள் அமைப்பதற்கு மானியமாக அரசாங்கம் 30,000 ரூபாய் ஒரு கிலோவாட் என்ற அளவில் முதல் 2 கிலோவாட்டிற்கும் மேலும் 18,000 ரூபாய் பர் கிலோவாட் என்று 2 கிலோவாட்டிற்கு மேலும் வழங்கி 1 கிலோவாட், 2 கிலோவாட் மற்றும் 3 கிலோவாட் வீட்டு கூரை மின் உற்பத்தி திட்டங்களை ஊக்குவிக்கிறது. இதற்கு மேலும் இந்திய அரசாங்கம் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டும் விவசாயிகளுக்கு தேவையான மின்திறனை உற்பத்தி செய்வதற்காகவும் பிரதான் மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தம் மகாபியான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கவும் சுற்றுச்சூழ்நிலையை பாதுகாக்கவும் பயன்படுத்தும் வகையில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் அரசு மானியம் 60% வழங்கப்பட்டு சூரிய மின் மோட்டார் அமைத்தல், சூரிய மின் உற்பத்தியை மின் மோட்டார் பயன்படுத்தும் மின் இணைப்புகளுடன் இணைத்து சூரிய ஒளி மயமாக்குதல் மற்றும் சுமார் 2 MW வரையிலான மின் உற்பத்தி நிலையங்களை தன்னுடைய விவசாய நிலங்களில் நிறுவி மின் பகிர்வு இணைப்புகளுடன் இணைத்து வருமானம் பெறுதல் போன்ற பியு குசும் என்ற திட்டத்தையும் கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் சூரிய மின் உற்பத்தி இந்தியாவில் ஊக்குவிக்கப்பட்டு புகையில்லா மின்சார உற்பத்திக்கு இந்திய அரசாங்கமே வழிவகை செய்கிறது. மேலும் நாம் இந்த சூரிய மின்கல உற்பத்தி அமைப்புகளை வீட்டில் நிறுவுவதன் மூலம் நமக்கு தேவையான போக்குவரத்திற்கு மின் ஊர்திகளை கொண்டு இந்த மின்சாரங்களை பயன்படுத்தி புகையில்லா பயணத்தையும் மேற்கொள்ள வழிவகை செய்கிறது. ஆக சூரிய மின்சாரத்தை நாம் சூரிய மின் உற்பத்தி மையங்களை அமைத்து வீட்டிற்கும் மற்றும் போக்குவரத்திற்கும் பயன்படுத்தும் பொழுது நம்மால் புகையில்லாத வாழ்க்கையை வாழ முடியும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பிரதான் மந்திரி சூரிய கார் திட்டத்தின் மூலம் சுமார் 120 யூனிட் அளவிற்கான மின்சாரத்தை பயன்படுத்துபவர்களுக்கு 1 கிலோவாட் மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்து கொடுத்தல், அரசு மானியமாக 30,000 ரூபாய் வழங்குதல், மேலும் 120 முதல் 300 அலகுகள் வரையான மின்சார தேவையுள்ள வீடுகளுக்கு 2 கிலோவாட் மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்து 60,000 வரை மானியம் வழங்குதல், மேலும் 300 அலகுகள் யூனிட்டிற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 78,000 ரூபாய் அளவிலான மானியம் வழங்கி மின் உற்பத்தி நிலையங்களை அமைத்து கொடுத்தல். இதுவே பிரதான மந்திரி சூரிய கார் திட்டத்தின் அம்சமாகும். புதுச்சேரி வந்து அதற்கு மேல் 30% மானியம் வழங்குவதாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
மேலும் இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமெனில் பயனாளிகள் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் மினிஸ்ட்ரி

மூலம் அங்கீகரிக்கப்பட்ட சூரிய மின் உற்பத்தி நிலைய பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் என்பது கட்டாயமாக உள்ளது. பல தனியார் நிறுவனங்கள் மரபுசாரா எரிசக்தி அமைச்சகத்தில் பதிவு செய்து ஒப்புதல் பெறப்பட்ட கருவிகளை கொண்டு இந்த சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவுகின்றன. இதற்கு மரபுசாரா எரிசக்தி அமைச்சகம் மானியம் வழங்குகிறது. இந்திய பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் என்று பார்க்கும் பொழுது இரண்டு வகையில் இது பயன்படுகிறது. அதாவது இந்த சூரிய மின் உற்பத்தி திட்டமானது சூழ்நிலை சீர்கேட்டிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. இந்த சூழ்நிலை சீர்கேட்டிற்கு ஒரு அழகாக கார்பன் கிரெடிட் என்ற முறை பயன்படுத்தப்படுகிறது. சூரிய மின் உற்பத்தியின் மூலம் உற்பத்தி செய்யும் மின்சாரத்திற்கு கார்பன் கிரெடிட்டுகள் வழங்கப்பட்டு அந்த கரி உமிழக்கூடிய உற்பத்தி நிலையங்களால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்திற்கு இந்த கார்பன் கிரெடிட்டுகள் வந்து சமன் செய்யப்பட்டு சூழ்நிலை சீர்கேட்டை குறைப்பதற்கு உதவுகிறது. ஆக நாம் ஒரு மணி நேரம் நிலக்கரி மின்சார உற்பத்தி மையத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் ஒரு மெகாவாட்டிற்கு

0: கிரெடிட்ஸ்கள் வழங்கப்பட்டு அந்த கரி உமிழக்கூடிய உற்பத்தி நிலையங்களால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்திற்கு இந்த கார்பன் கிரெடிட்டுகள் வந்து சமன் செய்யப்பட்டு சூழ்நிலை சீர்கேட்டை குறைப்பதற்கு உதவுகிறது. ஆக நாம் ஒரு மணி நேரம் நிலக்கரி மின்சார உற்பத்தி மையத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் ஒரு மெகாவாட்டிற்கு சுமார் 150 முதல் 200 கிலோகிராம் அளவிலான நிலக்கரி தேவைப்படுகிறது. ஆக நம்முடைய நிலக்கரியின் தேவை மற்றும் நிலக்கரியின் விலை என்பவை மிக அதிக அளவில் மிச்சப்படுத்தப்படுகிறது. இது இந்திய பொருளாதாரத்தில் சூரிய மின்கலங்களை பயன்படுத்துவதன் மூலம் மிக அதிக அளவிலான சேமிப்பை உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம்.
1: பல்வேறு செய்திகளை பகிர்ந்துட்டீங்க சார், உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
2: நன்றி, வணக்கம்.
3: சூர்யா சாரு நிறைய விஷயங்களை சொன்னாருப்பா.
4: ஆமாப்பா, ஒரு ஆற்றல் மூலகங்கள்ல இருந்து என்னென்ன ஆற்றல்லாம் இருக்குது, அதுல புதுப்பிக்க வல்ல ஆற்றல்னா என்ன, அதுல சூரிய ஆற்றல்னா என்ன, எப்படி வந்து கார்பன் எமிஷன் இல்லாம இந்த உலகத்தை வந்து காக்குறதுல இந்த சூரிய ஆற்றல் பயன்படுது. எப்பா பெரிய அறிவாளியா இருப்பாரு.
3: நிறைய சொன்னாரு, எனக்கு ஒண்ணு புரியல, தல சுத்தர மாதிரி இருக்குது பேச பேச.
4: எப்பா எனக்கு எல்லாம் புரிஞ்சதுப்பா, நிறைய விஷயம் நல்ல விஷயம் எல்லாம் சொன்னாரு. எனக்கு இப்ப ஒரே விஷயம் தான்ப்பா, நம்ம அடுத்து வீட்டுக்கு போக கூடாது, நேரா இந்த திட்டத்துக்கு எப்படி பதிவு பண்ணணும். நீ சொன்ன இல்லையா அந்த www.pmsuryakar.gov.in சொன்னியா, அதுல போய் நம்ம முதல்ல பதிவு பண்ணியே தீரணும்ப்பா.
3: ஆமா சூர்யா, நேரா வண்டியா பொது சேவை மையம் கம்ப்யூட்டருக்கு போயிட்டா பதிவு பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவான்.
4: சரிப்பா, அப்ப வண்டி எடுப்பா, நம்ம கிளம்பலாம். சரிப்பா,
3: புறப்படுறா.
4: போலாம்ப்பா.
5: நேயர்கள், இதுவரை வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி சூரியகர் முஃப்ட் பிஜிலி யோஜனா PMSG பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி சி கலைச்செல்வி.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:31, 12 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில மஹதி மற்றும் சைந்தவி குரல்கள்ல வருது. இன் இசையே அளபடையேன் தொடங்கும் வரலாறு திரைப்படத்திலிருந்து

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11:47, 20 நொடிகள். FM ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சைந்தவி குரல்ல தெய்வ திருமகள் திரைப்படத்திலிருந்து.

0: ஹெச்ஐவி பாதிப்புக்கு உள்ளானவர்களை ஒதுக்காதீர். ஹெச்ஐவி பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் பழகுவதால், சேர்ந்து சாப்பிடுவதால், சேர்ந்து வேலை செய்வதால், ஒரே கழிவறையை பயன்படுத்துவதால் ஹெச்ஐவி பரவாது.
1: ஹெச்ஐவி ஆல் பாதிக்கப்பட்டவரும் நம்மில் ஒருவர் தான் என்று அன்பு காட்டுவோம், ஆறுதலாயிருப்போம். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில நிறைவாக வரும் பாடல் ஹரிணி, ரூப்குமார் மற்றும் ஆண்ட்ரியா ஜெமீரா குரல்கள்ல மதராசபட்டினம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழை நீரை சேமிப்போம், பயன் பெறுவோம்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சி பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி வடபழனி இடையிலான இரண்டாம் கட்ட வழித்தட பகுதி திறக்கப்பட்டதன் மூலம் சென்னையின் பொது போக்குவரத்து வசதிகள் மூலம் மேலும் ஒரு புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்த நிலையில், பழனி ரயில் நிலையம் பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் பெரிதும் பயனளிக்கும் என்று ரயில் பயணிகள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக புதுடெல்லியில் உள்ள 6 மெட்ரோ நிலையங்களில் இன்று காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகள் மூடப்பட்டிருக்கும் என்று டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பட்டேல் சவுக், ஜன்பத், ராஜீவ் சவுக், மண்டி ஹவுஸ், சென்ட்ரல் செக்ரட்டரியேட், பாராகம்பா ரோடு ஆகியவை அந்த நிலையங்களாகும். மிசோரம் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மத்திய வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று தொடங்கி வைக்கிறார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான ஜிபுத்தியில் இன்று படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் கோர்கா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 80 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மாயமான 50 பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், திருப்பூர், மதுரை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்று, மேலும் புதுச்சேரியின் சில இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு.

90.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் நண்பர்கள் 12:03 துளிகள். எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே அருள். அக்டோபர் 12 இன்றைய தினத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ நிகழ்ச்சியின் துவக்கமா பாடல் வந்துட்டு இருக்க கேட்கலாம். அதுக்கப்புறமா பாடலுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் அக்டோபர் 12 அன்னைக்கு சிறப்பான தினமா வந்து கடைபிடிக்கப்பட்டு வருது அண்ட் வந்து அனுசரிக்கப்படுது அப்படின்ற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திரங்களில் எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி டைம் சரியா 12:09:34 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு அக்டோபர் 12 இன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 12 உலக மூட்டு வலி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருளை வந்து மையமா வச்சு கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த வகையில இந்த வருடம் உங்கள் கனவுகளை அடையுங்கள் அப்படின்றதுதான் இந்த வருடத்தினுடைய கருப்பொருள். சரி, இந்த உலக மூட்டு வலி தினத்தினுடைய முக்கிய நோக்கம் எதுக்காக எல்லாம் இந்த தினத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கீழ்வாதம், முடக்குவாதம் மற்றும் பிற தசை கூட்டு நோய்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை பத்தின விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் எதாவது இருந்ததுன்னா உடனே வந்து மருத்துவர் அணுகி அதுக்கான ஆலோசனைகளை பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருது. இதனுடைய பொதுவான அறிகுறிகளாக பார்த்தீங்கன்னாக்கா, மூட்டுகளில் கடுமையான வலி மற்றும் வீக்கம் இருக்கலாம், காலை அல்லனா ரொம்ப நேரம் இருந்ததுக்கு அப்புறம் மூட்டுகளில் விரைப்பிதம், ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டக்குன்னு பிடிச்சிட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய தினத்தில் வேற என்னென்ன ஸ்பெஷல்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, ஜோடி திரைப்படத்தில் இருந்தேன்.

வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு டைம் சொன்ன 12:16 17 நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1785 1821 இடைப்பட்ட காலத்தில் வெளிவந்த ஒரு இந்திய ஆங்கில மொழி செய்தித்தாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 12 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் முதலாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து முன்னணி செய்தித்தாளாகவும் இது திகழ்ந்திருக்கு. அரசாங்க அறிவிப்புகளை அச்சிடுவதற்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செய்தித்தாளாகவும் இருந்தது. இதை வந்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஜான்சன் அப்படின்றவர் தான் இது முதல் முதலாக வந்து அச்சிட்டு வெளியிட்டார். ஸோ இந்த தகவலோட நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில். VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20%.

0: HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களை ஒதுக்காதீர். HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் பழகுவதால், சேர்ந்து சாப்பிடுவதால், சேர்ந்து வேலை செய்வதால், ஒரே கழிவறையை பயன்படுத்துவதால் HIV பரவாது.
1: HIV-ஆல் பாதிக்கப்பட்டவரும் நம்மில் ஒருவர்தான் என்று அன்பு காட்டுவோம், ஆறுதலாயிருப்போம். மேலும் விவரங்களுக்கு 1

0: HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களை ஒதுக்காதீர். HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் பழகுவதால், சேர்ந்து சாப்பிடுவதால், சேர்ந்து வேலை செய்வதால், ஒரே கழிவறையை பயன்படுத்துவதால் HIV பரவாது.
1: HIV ஆல் பாதிக்கப்பட்டவரும் நம்மில் ஒருவர் தான் என்று அன்பு காட்டுவோம், ஆறுதலாயிருப்போம். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: FM ரெயின்போ புதுவை 108.8 கேட்டுட்டீங்க. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி, இன்னைக்கு நிகழ்ச்சியில அடுத்ததா தெரிஞ்சுக்கப்பற தகவல், அதாவது அக்டோபர் 12 என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1999 அக்டோபர் 12 அன்றைக்கு உலகின் மக்கள் தொகை 6 பில்லியனை எட்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரபூர்வமாக அறிவிச்சது இன்னைக்குதான். 6 பில்லியன்னா 600 கோடி மக்கள் தொகையை இன்னைக்கு தான் எட்டிருக்கு, அதாவது 1999 அக்டோபர் 12 அன்னைக்கு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை குறிக்கக்கூடிய வகையில் போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சரஜோவில் பிறந்த குழந்தை தான் வந்து உலகின் 6 பில்லியனை தொட்ட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஐநா அமைப்பால் அடையாளப்படுத்தப்பட்டார் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த தகவலோட நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வந்துட்டு கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியோட நிறைவு தன்னதுக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் காதல் மன்னன் திரைப்படத்தில் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகன் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு மிகவும் அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ராணுவக் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர் பருவநிலை மாற்றம், தீவிரவாதம் போன்ற பிரச்சினைகளை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வசுதேவ குடும்பகம் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகத்திற்கே பொருந்தும் என்றும் அவர் கூறினார். பேரிடர் காலங்களில் உலக நாடுகளுக்கு உதவும் நாடுகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர் அரசியல் சாசனம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமத்துவம், நீதி, சுதந்திரத்தை உறுதி செய்துள்ளதாக கூறினார். மனித உரிமை ஆணையம் சுகாதாரம், உணவு, வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் ஆகியவற்றுடன் இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மனித உரிமை பாதுகாப்பிற்கு மனித உரிமை ஆணையத்தின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 33 ஆண்டுகளில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் 24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இதில் 23 லட்சம் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கைபேசி செயலி மூலம் பொதுமக்கள் எளிதாக புகார்களை பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீதிமன்றத்தை அணுக அனைவருக்கும் உரிமை இருப்பதாக தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதி உட்பட ஒவ்வொரு குடிமகனும் நீதிக்காக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் வாயில்கள் திறந்திருக்கும் என்று கூறிய திரு சூரியகாந்த் அனைத்து தரப்பினரின் மனுக்களை வரவேற்பதாக தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் வாழ்க்கை சமூக நீதிக்கும் அரசியல் நேர்மைக்கும் ஊக்கசக்தியாக திகழ்வதாக கூறியுள்ளார். சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்ல அவரது எண்ணங்களை பின்பற்றி முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. மும்பையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படை வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த கப்பல் சேர்க்கப்பட்டது. கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த கப்பலுக்கு குஜராத்தின் ஜூனாகட் மாவட்டத்தில் உள்ள மீனவ துறைமுகமான மங்க்ரோலின் பெயரில் சூட்டப்பட்டுள்ளது. கடந்த 2004 ஏப்ரல்

0: ஏழாம் தேதி வரை கடற்படையில் சேவையாற்றிய INS மங்க்ரோல் கப்பலின் பெயர் தற்போது மீண்டும் சூட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் 80% உள்நாட்டு தயாரிப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் கொச்சின் கப்பல் கட்டும் தளம் இந்த கப்பலை தயாரித்துள்ளது. இந்த கப்பலில் அபை சோனார் சென்சார் கருவிகள், நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் திறன் கொண்ட ராக்கெட் ஏவுதளம், மரீஷ் டோர்பிடோ ஏவுதளங்கள் இடம்பெற்றுள்ளன. நவராத்திரியின் இரண்டாம் நாளான இன்று பிரம்மாச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரம்மாச்சாரிணி தேவி தியாகம், தவம் மற்றும் உறுதி ஆகியவற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தைரியமும் சுயக்கட்டுப்பாடும் ஏற்பட பிரம்மாச்சாரிணியின் அருள் நாட்டு மக்களுக்கு கிடைக்கட்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கன்ஹா காப்பு காடுகளில் காட்டெருமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அசாமின் காசிரங்கா தேசிய வனப்பூங்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 8 காட்டெருமைகள் கன்ஹா காப்பு காடுகளில் விடப்பட்டன. அடுத்த 3 ஆண்டுகளில் 50 காட்டெருமைகளை இந்த பகுதியில் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு தீவிர வாக்காளர் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. கடந்த 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான முகாம் நடைபெற்றது. அனைத்து தகுதியான வாக்காளர்களும் பெயர் சேர்ப்பதற்கும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் இம்முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சீவ் வர்மா தலைமையில் இந்த முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று மை பாரத் இயக்கம் குறித்து இடம்பெறுகிறது.
2: மத்திய அரசு மை பாரத் கேந்திராவை கடந்த 2023 ஆம் ஆண்டு அக்டோபர் 31 தேதி தொடங்கியது. நாட்டின் வளர்ச்சிக்கு 21வது நூற்றாண்டில் மை பாரத் முக்கிய பங்கு வகிக்க உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களை நாட்டின் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைத்து செயல்படுவதே இதன் நோக்கமாகும் என்று அவர் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மை பாரத் இளைஞர்களின் பங்களிப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மை பாரத் மூலம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் இளைஞர்கள் தேசிய அளவில் தங்களது திறன்களை வெளிப்படுத்தி வருவதாக மை பாரத்தின் மாநில இயக்குநர் திரு அர்பித் திவாரி தெரிவித்துள்ளார். இளைஞர்களிடையே தலைமைத்துவ பண்பு, பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஏற்படுத்துவதே மை பாரத்தின் நோக்கமாகும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்களிப்பை உறுதி செய்ய இது வழிவகை செய்யும். நாட்டின் வளர்ச்சிக்காக இளைஞர்களின் ஆற்றலை இணைத்து மை பாரத் செயல்பட்டு வருகிறது.
0: ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் மீதான போரை நிறுத்தும் வரை ரஷ்யா மீது கடந்த 2022 ஆம் ஆண்டு அமெரிக்கா வர்த்தக தடை விதித்திருந்தது. இந்த தடையை மீறும் செயல் இது என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறை கூறியுள்ளனர். அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் திரு டிரம்பை தொடர்பு கொண்டதையடுத்து ரஷ்யாவிலிருந்து 3 லட்சம் டன் டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுக்கப்பட்டது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு முழு அதிகாரம் அளிக்கும் தீர்மானம் கடந்த வாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா மீது 4 ஏ

0: ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரியாதின் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், சுகாடம் எரிவாயு நிலையம், தானாசிப் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், தம்மம் சர்வதேச விமான நிலையம் ஆகிய இடங்களில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்களுக்கு விமானங்களை இயக்க வேண்டாம் என்றும் விமான நிறுவனங்களுக்கு ஹவுட்டி அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் மக்கா மதீனா புனித தலங்களுக்கு உள்ள விமான சேவைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் ஹவுத்தி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. கவுஹாட்டியில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று தமிழகத்திற்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 363 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணியின் பந்து வீச்சாளர்கள் தீபேஷ் சரவணகுமார் ஆகியோர் தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 12:54
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: ஒழிக என்று ஒரு இளங்குரல் கோஷமிட்டது. எனினும் அந்த கோஷம் அங்கு நடந்து கொண்டிருந்த வாக்குவாதத்தில் அமிழ்ந்து அடங்கிவிட்டது. தாயின் உள்ளத்தில் சுருக்கென்று வேதனை தோன்றியது. அவள் தனக்கு அடுத்தாற்போல் நின்று கொண்டிருந்த எளிய உடைத்தரித்த இளைஞனை பார்த்தாள். சவசடங்கை கூட தோழர்களின் இஷ்டம் போல் நடத்துவதற்கு விடமாட்டேன் என்கிறார்கள் என்று அவள் ஆக்ரோஷத்தோடு சொன்னாள். இது ஒரு அவமானம். வெறுப்புணர்ச்சி மேலோங்கியது. ஜனங்களது தலைகளுக்கு மேலாக சவப்பெட்டியின் மூடி அசைந்தது. அதில் உள்ள சிவப்பு நாடாக்கள் காற்றில் அசைந்தாடின. அந்த பட்டு நாடாக்கள் ஜனத்திரளுக்கு மேலாக படப்படுத்து ஒலித்தன. போலீசாருக்கும் ஜனக்கூட்டத்திற்கும் கலவரம் ஏற்படக்கூடும் என்ற பயம் தாயின் மனத்தில் ஏற்பட்டது. எனவே அவள் ஏதேதோ முணுமுணுத்துக் கொண்டே அங்கும் இங்கும் விறுவிறு என நடந்து திரிந்தாள். அவர்கள் அப்படி விரும்பினால் அவர்கள் இஷ்டப்படியே நடந்து தொலையட்டுமே. வேண்டுமானால் அவர்கள் அந்த நாடாக்களை எடுத்துக் கொள்ளட்டுமே. நாம் தான் கொஞ்சம் விட்டுக் கொடுப்போமே. யாரோ ஒருவனின் கூர்மையும் பலமும் கொண்ட குரல் அங்கு நிலவிய சப்தத்தை விழுங்கி மேலோங்கி ஒலித்தது. எங்களது தோழனை, எங்களது சித்திரவதையால் உயிர் நீத்த எங்களது தோழனை, கல்லறைக்கு வழி அனுப்பி வைக்கும் எங்கள் உரிமையைத்தான் நாங்கள் கோருகிறோம். ஒரு உரத்த பாட்டுக்குரல் ஒலிக்க ஆரம்பித்தது. இணையும் ஈடும் இல்லாத இந்த போரில் நீங்கள் எல்லாம் பணையும் வைத்தே உம் உயிரை பலியாய் கொடுத்தீர் கொடுத்தீரே. நாடாக்களை எடு, அவற்றை வெட்டி தள்ளு. எகோ உருவிய வாழ் வீச்சு ஒலித்து இறைந்தது. கூச்சல்களை எதிர்பார்த்து தாய் தன் கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் ஜனங்களோ முணுமுணுக்கத்தான் செய்தார்கள். சீற்றம் கொண்ட ஓநாய்களைப் போல் உருமினார்கள். பிறகு அவர்கள் மௌனமாக தங்கள் தலைகளை தொங்க போட்டவாறே விலகி நடந்தார்கள். அவர்களது காலடி ஓசை தெரு முழுவதும் நிரம்பி ஒலித்தது. அலங்கோலமாக்கப்பட்ட சவப்பெட்டியின் மேலிருந்து கசங்கிப்போன பூமாலைகள் ஜனக்கூட்டத்தின் தலைகளுக்கு மேலாக உதிர்ந்து மிதந்தன. அவர்களுக்கு பக்கத்தில் குதிரை போலீஸ்காரர்கள் பாரா கொடுத்து உலாவிக் கொண்டிருந்தார்கள். தாய் நடைபாதை வழியாக நடந்து வந்தாள். அவளால் இப்பொழுது சவப்பெட்டியை கூட காண முடியவில்லை. அந்த சவப்பெட்டியை சுற்றிலும் தெரு முழுவதுமே முன்னும் பின்னும் ஜனத்திரள் பெருகி வந்தது. சாம்பல் நிறம் படைத்த குதிரை போலீஸ்காரர்கள் பின்புறத்திலும் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே சமயம் இருமருங்கும் போலீஸ்காரர்கள் தங்களது உடைவாளின் கைப்பிடியில் கைகளை போட்டவாறே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் துப்பறிபவர்களின் கூறிய

0: கண்கள் ஜனங்களின் முகங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டே வருவதை தாய் கண்டாள். சென்று வாராய் தோழனே, சென்று வாராய் தோழனே என்று இரு சோக குரல்கள் பாடின. பாட்டில்லாமலே போகலாம் என்று யாரோ கத்தினார்கள். பெரியோர்களே, நாம் மௌனமாகவே செல்வோம். அந்த குரலில் ஏதோ ஒரு உறுதியும் அழுத்தமும் இருந்தது. அந்த சோக கீதம் திடீரென்று நின்றது. பேச்சுக்குரல் அடங்கியது. சரளை கற்கள் பாவிய தெருவில் ஒரே கதியில் செல்லும் மங்கிய காலடி ஓசை மட்டுமே கேட்டது. அந்த ஓசை ஜனங்களுக்கு மேலாக எழுந்து நிர்மலமான வான மண்டலத்தில் மிதந்து எங்கோ தூர தொலைவில் பெய்யும் புயல் மழையின் இடி ஓசையை போல் காற்றை நடுக்கி உலுக்கியது. ஒரு பலத்த குளிர்காற்று உரத்து வீசி தெரு புழுதியையும் குப்பை கூளங்களையும் வாரி அள்ளி ஜனங்களின் மீது எரிச்சலோடு வீசி எறிந்தது. அவர்களது தலைமீதும் சட்டை துணிமணிகள் மீதும் வீசி அடித்து கண்களை இறுக்க மூடச் செய்தது. மார்பில் ஓங்கி அரைந்தது. காலை சுற்றி வளைத்து வீசியது. அந்த மௌன ஊர்வலம், பாதிரிகள் யாருமின்றி, இதயத்தை கவ்வும் இனிய கீதம் எதுவுமின்றி சென்றது. அந்த ஊர்வலமும் ஊர்வலத்தில் தோன்றிய சிந்தனை தோய்ந்த முகங்களும் நெறிந்த நெற்றிகளும் தாயின் உள்ளத்தில் பயங்கர உணர்ச்சியை நிரப்பின. மெதுமெதுவாக பல சிந்தனைகள் அவள் மனத்தில் வட்டமிட்டன. அந்த சிந்தனைகளை அவள் சோகம் தோய்ந்த வார்த்தைகளால் பொதிந்து தனக்குள் சொல்லிக் கொண்டாள். உங்களில் அநேகர் சத்தியத்திற்காக போராடவே இல்லை. அவள் குனிந்த தலையோடு நடந்து சென்றாள். அவர்கள் ஈகோரை புதைக்க செல்வதாகவே அவளுக்கு தோன்றவில்லை. ஆனால் தனக்கு மிகவும் அத்தியாவசியமான அருமையான நெருங்கிய ஏதோ ஒன்றைத்தான் அவர்கள் புதைக்கப் போவதாக அவளுக்கு பட்டது. அவள் நிராதரவான உணர்ச்சிக்கு ஆளானாள். அந்த காரியத்திற்கு தான் அந்நியமாக போனது மாதிரி உணர்ந்தாள். ஈகோரை வழி அனுப்பும் இந்த மனிதர்களுடன் ஒத்துப்போகாத ஒரு சமணமற்ற கவலை உணர்ச்சி அவள் இதயத்தில் நிரம்பி நின்றது. உண்மைதான், ஈகோர் கடவுள் இருப்பதாக நம்பியதில்லை. இந்த மனிதர்களும் தான் நம்பவில்லை என்று அவள் தனக்குள் நினைத்துக் கொண்டாள். அந்த எண்ணத்தையே மேலும் மேலும் தொடர விரும்பவில்லை. தனது இதயத்தை அழுத்திக் கொண்டிருக்கும் பெரும் பார உணர்ச்சியிலிருந்து விடுபடுவதற்கு முயன்றவாறே அவள் பெருமூச்செறிந்தாள். கடவுளே, அருமை இயேசுநாதரே, நானும் கூடவா இப்படி இருப்பேன்? அவர்கள் இடுகாட்டை அடைந்தார்கள். சமாதிகளுக்கு மத்தியில் செல்லும் ஒடுங்கிய நடைபாதைகளை சுற்றி வளைத்து நடந்து கடைசியாக சிறு வெள்ளை நிற சிலுவைகளாக காணப்படும் ஒரு பரந்த வெட்ட வெளிக்கு வந்து சேர்ந்தார்கள். சவக்குழியை சுற்றி அவர்கள் மௌனமாகவே குழுமினார்கள். சமாதிகளுக்கு மத்தியில் வந்து சேர்ந்த அந்த உயிருள்ள மனிதர்களின் ஆழ்ந்த மௌனம் வெகு பயங்கரமாக தோன்றியது. இந்த பயங்கர சூழ்நிலை தாயின் இதயத்தை நடுக்கியது. அந்த சிலுவைகளுக்கு ஊடாக காற்று ஊளையிட்டு இறைந்து வீசிற்று. சவப்பெட்டியின் மீது கிடந்த கசங்கிய மலர்களை உலைத்தெறிந்தது. போலீஸ்காரர்கள் அணிவகுத்து நின்று தங்கள் தலைவனையே பார்த்தவாறு நின்றார்கள். கரிய புருவங்களும் நீளமான தலைமயிரும் நெடிய தோற்றமும் கொண்ட ஒரு வெளியேறிய வாலிபன் சவக்குழியின் தலைமாட்டருகே போய் நின்றான். அந்த சமயத்தில் அந்த போலீஸ் அதிகாரியின் முரட்டுக்குரல் சத்தமிட்டது.
1: பெரியோர்களே, தோழர்களே
0: என்று அந்த கரிய புருவமுடைய இளைஞன் தெளிந்த உரத்த குரலில் பேசத் தொடங்கினான்.
1: ஒரு நிமிஷம் என்றான் அதிகாரி. இங்கு நீங்கள் எந்தவிதமான பிரசங்கமும் செய்ய நான் அனுமதிக்க முடியாது. எனவே உங்களை எச்சரிக்கிறேன். நான் ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் கூறி முடித்து விடுகிறேன்
0: என்று அந்த இளைஞன் அமைதியாக சொன்னான். பிறகு பேசத் தொடங்கினான்.
1: தோழர்களே, நம்முடைய நண்பனும் நல்ல ஆசிரியனுமாக விளங்கிய இந்த தோழனின் சமாதி அருகே நாம் ஒரு பிரகஞ்சை செய்வோம். அவனது கொள்கைகளை நாம் என்றும் மறக்க மாட்டோம். நாம் அனைவரும், நம்மில் ஒவ்வொருவரும், நமது தாய் நாட்டின் சீர்கேட்டுக்கெல்லாம் மூல காரணமான இந்த தீமையை, இந்த அடக்குமுறை ஆட்சியை, எதேச்சிகார ஆட்சியை சவக்குழி தோண்டி புதைப்பதற்கே நமது ஆயுட்காலம் முழுவதும் என்றென்றும் இடையராது போராடி பாடுபடுவோம். அவனை கைது செய்
0: என்று அதிகாரி கத்தினான். ஆனால் அவனது குரல் அப்போது எழுந்த கோஷ பெயரொலியில் முங்கி முழுகிவிட்டது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: ஏய், இங்க தாதா கிங்.
5: கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: தொடர்வது பகல் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று சென்னையில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த பின்னர் டெல்லி புறப்பட்டு சென்றார். சென்னை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மாநில பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பிரதமரை வழி அனுப்பி வைத்தனர். முன்னதாக சென்னை ஐஐடி வளாகத்தில் நேற்று நடைபெற்ற 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களின் தொடக்க விழாவில் பிரதமர் திரு மோடி, தமிழ்நாடு ஆளுநர் திரு அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், அமைச்சர் புஷி ஆனந்த் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சி பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2ம் கட்ட வழித்தட பகுதி திறக்கப்பட்டதன் மூலம் சென்னையின் பொது போக்குவரத்தின் வசதிகள் மூலம் மேலும் ஒரு புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் யாருக்கு வாக்களித்தால் மக்கள் நலம் பெறுவார்கள், தொகுதியின் வளர்ச்சி மேம்படும், எந்த வேட்பாளர் நம்மோடு துணை நிற்பார், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பார் என்று நன்கு சிந்தித்து ஆளுங்கட்சியின் வேட்பாளர் அசோக் ஆனந்திற்கு அறிவு சார்ந்து தட்டாஞ்சாவடி மக்கள் வாக்களித்துள்ளது பெருமைக்குரிய விஷயமாகும் என்றும், முதலமைச்சர் ரங்கசாமியின் நல்லாட்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அதிமுக மாநில செயலாளரும் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவருமான திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். திருக்கனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட செட்டிப்பட்டு காசநோய் இல்லா கிராம பஞ்சாயத்தாக அறிவிக்கப்பட்டு பின்னர் நடந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி விருது மற்றும் காந்தியின் வெண்கல உருவச்சிலையையும் சான்றிதழும் வழங்கி சிறப்பித்து பாராட்டினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

101.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 1:02 மணித்துளிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்ட ரசிகருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு விருப்பமான உங்களோட ஃபேவரட்டான ஷோ ஹாய் ஸ்நேகிதியே. அதுல வந்து பாத்தீங்கன்னா குக்கரி ஷோ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னா, உங்களுக்கு விருப்பமான நீங்க அடிக்கடி நீங்க செய்யக்கூடிய ஒரு உணவுப் பொருளை பத்தி சொல்லலாம். இதுல அது மட்டும் இல்லாம இப்ப ஃபெஸ்டிவல் டைம் வேற வரப்போகுது, அதுல இந்த டைம்ல நீங்க என்னென்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்வீங்க உங்க வீட்டுல, இல்லைன்னா வந்து வேற ஏதாவது காரமா கூட இருக்கலாங்க. காரம் அப்படின்றது எல்லாருக்குமே பிடிச்சிடும். ஸோ அறுசுவையிலையும் நீங்க வந்து கில்லி அப்படின்னா அந்த உணவு

முறைகளை நீங்க சொல்லலாம், சின்ன சின்ன டிப்ஸ் கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கான ஷோ இதை நீங்க நேரில் நீங்க கால் பண்ணலாம். 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற தொலைபேசி எண்களில் நீங்க வெளியே நேர்களாக இருக்கும் பட்சத்தில் 0413 அப்படின்ற புதுவையோட முன் குறியீட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான உணவு சார்ந்த தலைப்பில் தான் இன்னைக்கு தலைப்பில் அந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். உணவு சார்ந்து நீங்க என்னென்னலாம் செய்வீங்க, ஈஸியாக செய்யக்கூடியது டிப்ஸ் கொடுங்களேன், ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து இந்த டைம் இந்த லன்ச் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு பரபரப்போடய இருப்போம். சே மதியம் என்ன செய்யலாம், இது என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம், பொரியல் என்ன வைக்கிறது, கூட்டு என்ன வைக்கிறது, சாம்பார் வைக்கலாமா இல்லை குழம்பு வைக்கலாமா, இப்படி நிறைய விஷயங்கள் மைண்டில் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்கேஸ் அந்த பதட்டத்தில் பொரியல்லையோ இல்லை வறுவல்லையோ வந்து பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வீட்டில் ரஸ்க் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரஸ்கை எடுங்க, அப்படியே தூளாக்குங்க, அப்படியே தூளாக்கிட்டு அப்படியே மேலே அந்த வறுவல் மேலேயும் அந்த பொரியல் மேலேயும் தூவி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரம் அப்படியே டவுன் ஆகிடும், அந்த கிறிஸ்பியும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக்கலாம். நம்பர் அதுதான் 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற தொலைபேசி எண்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் வந்துட்டுருக்கு வாட்ச்மேன் வடிவேல் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஹாய் சுனிதே, நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமையல் குறிப்புகள் அப்படின்றது சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நேர்களான நீங்களும் பங்கெடுத்துக்கலாம் நிகழ்ச்சியில். 2271-7760 மற்றும் 2271-7770 அப்படின்ற தொலைபேசிகள் உங்களுக்கு ஆகாதுட்டுருக்கு. நீங்கள் வெளியே நேர்களாக இருக்கும் பட்சத்தில் 0413 அப்படின்ற புதுவையோட முன்கூறிட்டே நேம் சேர்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் எல்லாருமே விசேஷ நாட்களில் வடை சுடுறது அப்படின்னு, விசேஷ நாள் மட்டும் இல்லை எப்பவுமே எனக்கு வடை சுடுறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க, மாவுல அரை கப் சாதத்தை பிசைஞ்சு கலந்து வடை சுட்டு எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயுமே குடிக்காது அப்படின்றது ஒரு சின்ன டிப், ட்ரை பண்ணி பாருங்க, இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சரியா, எஸ் நிகழ்ச்சியில் நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது அந்த வடை மாவு பதத்தை சொல்லிட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில் வந்திருக்கூடிய அடுத்த ஃபர்ஸ்ட் முதல் நேயர் யார்? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், சாமிதன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமா இருக்கேன் சார், ரொம்ப நாளா காணோம் உங்களை.
1: இன்னைக்கு வந்துட்டோம்ல.
2: அதான் சார்.
1: எஸ் மேம், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
1: ஓகே, சொல்லுங்க என்ன டிப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இந்த லஞ்ச் என்ன ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்களா?
2: நீங்க சார் டிப்ஸ் தான் சொல்லுமா, ரெசிபி என்ன சொல்லுமா?
1: எது வேணா சொல்லலாம் மேடம்.
2: கற்பூரத்தை நல்லா நொறுக்கி அதுல கலந்து கொசு இதில வச்சா கொசு நிறைய வராது. அப்புறம் பார்த்தா பூ அதிகமா, நம்ம பூ வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம், அது வாடாம இருக்கிறதுக்காக சில்வர் பாக்ஸ் என்ன பண்ணோம், கொஞ்சம் கீழே அரிசி கொட்டிட்டு மேல ஒரு கவர் வச்சுட்டு அப்புறம் பூவை வச்சு வச்சா அது ஒரு 2 வாரத்துக்கு இடாம இருக்கும் சார்.
1: எப்படி சில்வர் பாக்ஸ்ல கொஞ்சம் அரிசியை கொட்டிட்டு?
2: ஆமா, அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கவர் வச்சு பூவை வச்சா மூடி வச்சிருந்தோம் சார், அது வந்து ஒரு 2 வாரத்துக்கு இடாம இருக்கும்.
1: வாவ், சூப்பரான ஐடியாவா இருக்கே. அடுத்து
2: அத்து சார், ரெண்டுதான் அத்தது திணை புட்டு அரிசி சொல்றேன் சார், திணை மாவுல புட்டு திணை அரிசியை நல்லா கழுவி நம்ம என்ன பண்ணோம், ஒரு கப் அரிசி எடுத்துக்கணும், அதை வந்து நல்லா கழுவி காட்டன் துணில காய வச்சுட்டு அப்புறம் மிக்சியில குறைக்கும் நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து ரவ உப்பு தண்ணி தெளிச்சு நல்லா அந்த கட்டி இல்லாம கரட்டி எடுத்துக்கணும். எடுத்து நம்ம இட்லி முன்னால வாழையிலேயோ துணி கூட வச்சுக்கலாம், இதை நம்ம விருப்பம்னா வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்து ஒரு வேற பாத்திரத்துல கொட்டி அதுல கொஞ்சம் நம்ம நாட்டு சக்கரை, நம்மளுக்கு பிடிச்சது எது வேணா போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் திருவி போட்டு நல்லா கலந்து நெய்ல முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து கொட்டி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராங்க சார். அது கூட ஒரு வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், காலை டிஃபனுக்கு நல்லா இருக்கும்.
1: நல்ல ஹெல்த்தியான ரெசிபியாவும் இருக்கு. ஓகே, சூப்பர் மேடம். நீங்க சொன்னதுல எனக்கு ரெண்டு எல்லா விஷயமே பிடிச்சிருந்தது. அதுலயும் வந்து நான் புதுசா இருந்தது அப்படின்னா இந்த பூ கெடாம இருக்கிறது அப்படின்றது ஒரு புதுசா இருந்தது.
2: தீபாவளி வருது சார், எல்லாரும் முறுக்கு சுடுவாங்க, நம்ம எல்சியா ராகி மாவு ஒரு கப் எடுத்துக்கணும், அதுல கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் கால் கப் வந்து பவுடர் போட்டு

0: வெள்ளித்தலை பவுடர் போட்டு கொஞ்சம் உப்பு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் இந்த எள்ளு அது போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்டா மிக்ஸ் பண்ணி முறுக்குமா அதை புரிஞ்சு எடுத்து அது எண்ணெயில போட்டு எடுத்தா சார் முறுக்கு.
1: சூப்பர் மேம், நல்ல ஹெல்த்தியான டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கீங்க, நல்ல ரெசிபிஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி மேடம். நன்றி. எஸ் மேம் சொன்ன மாதிரி நிறைய ரெசிபிஸ் சொன்னாங்க, ரெண்டு ரெசிபிஸ் சொன்னாங்க, அது வந்து திணையிலையும் சரி அடுத்தது ராகிலையும் சொன்னாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த வீட்டில் செய்யக்கூடிய இந்த ரெண்டு டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், புதுசாக இருந்தது அந்த பூ வச்சு பார்க்குறது. ஸோ நீங்களும் பங்கெடுத்துக்கலாம் நிகழ்ச்சியில், 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற தொலைபேசி எண்களில் உங்களுக்காக அடுத்ததாக ஒரு விளம்பர இடைவெளி, அடுத்ததாக ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in. HIV பாதிக்கப்பட்டவரிடம் பாகுபாடு காட்டுவது HIV எய்ட்ஸ் தடுப்பு சட்டம் 2017 படி குற்றம். 1 வருட சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கக்கூடும். HIV பாதிக்கப்பட்டவர்களை பாகுபாடு காட்டாமல் நம்மில் ஒருவர் ஐயிட்டுக் கொள்வோம்.
1: அவர்களுக்கும் நம்மை போல் வாழ வசிக்க உரிமை உண்டு என்பதை உணர்வோம். HIV ஆல் பாதிப்புக்கு உள்ளானோர் ART மையத்தில் உள்ள மாநில குறை தீர்ப்பு அதிகாரியை அணுகி தீர்வு பெறலாம். வெளியிடுவோர் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க குக்கரி ஷோவில். அடுத்ததான் உங்களுக்கான 2 டிப்ஸ் சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, எந்த வகை சட்னி அரைச்சாலும் சிறிதளவு பூண்டு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா அதோட சுவையும் சரி அதனுடைய வாசனையும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, காளான் வாங்குவோம் வீட்டில் வந்து, மஷ்ரூம் அப்படின்றது வாங்கிட்டு வந்துடும். வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வெளியில் வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகிடும், அப்படியே ஒரு பிளாக் கலரில் அப்படியே மாறி மாறி கெட்டு போயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, காளானில் வாங்கிட்டு வந்து ஒரு பேப்பரில் ரேப் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை நம்மளோட ஷோவில் ஷேர் பண்ணிக்கலாம். 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற தொலைபேசிகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் பாடல் என்ன ச மச்சான் திரைப்படத்தில் வந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: பாதுகாப்பற்ற உடலுறவு HIV பரவ முக்கிய வழி. பாதுகாப்பற்ற உடலுறவை தவிர்த்திடுங்கள். ஆணுறை தேவையற்ற கர்ப்பத்தை தடுக்கும். பால்வினை நோய் மற்றும் HIV வராமல் தடுக்கும். பாதுகாப்பான உடலுறவு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்.
1: அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதே, குக்கரி ஷோ நிகழ்ச்சியில் வந்து பேச வந்திருக்கூடிய அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
1: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு மேடம், சொல்லுங்க மேடம், என்ன டிப்ஸ் கொடுக்க போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எல்லாம் உங்களுக்கு வாழ்த்துக்கள், கேட்டுட்டு சூப்பரா இருந்துச்சு, இனிய மேல நல்லா இருந்துச்சு, சூப்பரா குளிரவும் சூப்பரா இருக்கு.
0: நன்றி.
1: நான் வந்து ஃபர்ஸ்ட் உளுந்து சாப்பாடு சொல்றேங்க சார். உளுந்து பொங்கலும் சொல்லலாம், சாப்பாடும் சொல்லலாம். வேறு என்னன்னா, நம்ம கருப்பு உளுந்து வந்து இருக்குங்களா, அதை வந்து அலசி ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கணும், இல்ல மூணு டம்ளர் கூட தண்ணி வச்சுக்கலாம் சார். அந்த குக்கர்ல வச்சுக்கணும், கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி உளுந்து போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு வேக வைக்கணும் சார். குக்கர்ல மூணு விசில் வந்தோடனே எடுத்துட்டு மறுபடியும் நல்லெண்ணெய் கடுகு அந்த மிளகு வந்து இடிச்சு போடணும். மிளகும் சிறுகும் அப்படியே மத்து வச்சு கூட இடிச்சு போடலாம். அது கூட தாளிச்சு கொஞ்சம் நீங்க வேற எதுவும் போடுறதில்ல, இது மட்டும் தாளிச்சு அது கூட ஊத்திக்கலாம் சார். நம்ம விருப்பப்பட்டா முந்திரி பருப்பு கூட போடுவாங்க, ஆனா இதுக்கு இடுப்படியே சட்டலாம் சூப்பரா இருக்கும் சார். வெறும் நல்லெண்ணெய் தாளிச்சு ஊத்துனா நல்லா இருக்கும், பொங்கல் மாதிரி ஊத்திட்டு. அதுக்கு வந்து நம்ம மல்லாட்டை பூண்டு அது கூட வந்து உப்பு அப்புறம் கொஞ்சமா ஒரு ஒன் புளி ஒரு துண்டு வச்சு மல்லாட்டு சட்னி அரைங்க சார். இருக்கு
0: சொன்னாங்க
1: பசங்க வச்சிருக்க, இது மாதிரி செஞ்சு சாப்பிட நீ

0: சொல்லிட்டு பசுமை கூடு அப்படி சொல்லி சொன்னாங்க சார். அதனால செஞ்சு நல்லா தான் சார் இருந்துச்சு அதுவும்.
1: சூப்பர்.
0: அப்புறம் பாத்தீங்கன்னா சோள மாவு தோசை அதுவும் செஞ்சோம் சார். நம்ம வந்து அரிசி மாவு நம்ம அரிசி வச்சிருக்கோம் சார், அதே மாதிரிதான் சோளம் கடையில வாங்கிட்டு வந்து ஊற வச்சுட்டு அது கூட வந்து உளுந்து வெந்தயம் ஊற வச்சு போட்டு நம்ம முடிஞ்ச நம்ம மாவு வீட்டுல இருந்தா அது கூட கொஞ்சம் எடுத்து கலந்து போட்டு தோசை ஊத்துட்டு சூப்பரா இருக்கும் சார். அது மாதிரி வந்து இப்ப நம்ம முருங்கைக்கீரை எல்லாம் வந்து கீரை சாம்பார் சரியா பசங்க சாப்பிட மாட்டாங்க, கீரை சாம்பார் தான் நல்லது. ஆனா அது சோவையில பண்ணி நம்ம பசங்க கொடுத்துருக்க சார் இங்க நல்லா இருந்துச்சு சார். வெறும் பூ எப்படின்னா பூண்டு மிளகு சீரகம் ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாய் இது கூட வந்து இதெல்லாம் வதக்கிட்டு எண்ணெயில லைட்டா சூடு இருக்கும் போது அந்த முருங்கைக்கீரை ஒரு கப்பு வந்து நம்ம அலசி உருவி வச்சிருக்கோம்ல சார், அது ரொம்ப பீச்சு எல்லாம் விடக்கூடாது. இது இந்த சூட்டோட அது போட்டோம்னா லைட்டா ஒரு டக்கு டக்குன்னு வதங்கின மாதிரி கொசுன மாதிரி ஆகும் ஒரு மாதிரி. அது உடனே நம்ம ரொம்ப அனல தட்டாம கொண்டு நிறுத்திட்டு அது கூட ஒரு துண்டு புளி அது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைச்சி அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடலாம். லைட் நம்ம தாளி சாதம் கிட்டே ஒரு ரொம்ப எண்ணெய் கடுகு போட்டு வெறும் சாதமா கிண்டி அப்படியே பசங்க கூட்ட சூப்பரா இருக்கும் சார். அது மாதிரி நிறைய

0: ஒரு துண்டு புளி அது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைச்சி அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடலாம். நம்ம தாள் சாதம் ஒரு ரொம்ப எண்ணெய் கடுகு போட்டு வெறும் சாதமா சிந்தி அப்படியே பசங்க கூட்ட சூப்பரா இருக்கும் சார். அது மாதிரி நிறைய செய்யலாம். அப்புறம் வந்து நம்ம ரசம் வைக்கிறோம் சார், நம்ம மிளகு சீரகம் ரசம், அதுல நம்ம வெறும் ரசம் மட்டும் சேர்த்துக்காம புதினா அப்படியே நம்ம தூவி விடுறோங்களா, புதினா தழலாம் அது மாதிரி இல்லாம எப்படின்னா நிறைய நம்ம இந்த தழை இருக்கும் போது நம்ம துவையில அடிக்கணும் இல்லைங்களா. அது மாதிரி நம்ம வெறும்னே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கடுகெல்லாம் போட தேவையில்ல, ஒரு ஸ்பூன் எண்ணெய் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அது அப்படியே போட்டோன்னு ஒரு வதங்கு வதங்கும். நம்ம வெறும்னே அரைச்சா பச்சையா ஒரு மாதிரி லைட்டா துப்பு துப்பியா நாதாரா
1: தெரியும்.
0: ஆமா சார், லைட்டா வதக்கி அதை ஒரு அரை அரைச்சி அது கூட நம்ம மிளகு சீரகமோ காஞ்ச மிளகோ நம்ம ரசம் எப்படி சார் பூண்டெல்லாம் வைப்போம் அதை கூட போட்டு ரசம் வச்சு பார்த்துக்கோ, அவ்வளவு சூப்பரா இருக்குது சார். அதை நான் அடிக்கடி ட்ரை பண்ணுவோம் சார். அது மாதிரி
1: சூப்பர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்கம்மா, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நேர்களே நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. அதோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தது சொல்றோம். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே மேம், சொல்லுங்க மேம், வேற ஏதாவது டிப்ஸ் வச்சிருக்கீங்களா?
0: நீங்க சொல்ற டிப்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு சார். நேர்கள் நல்லா சொல்றாங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றி மேடம், நன்றி மேடம், அழைப்புக்கு நன்றி.
0: தேங்க்யூ சார்.
1: ஸோ நேர்களை உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் டிப்ஸும் நீங்களும் சொல்லலாம், இல்லை வேற ஏதாவது ரெசிபிஸ் இருந்ததுனாலும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கலாம், கலந்துக்கலாம், அது உலக மக்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கே ஜே யேசுதாஸ் குரலில் பாடல் வந்துட்டுருக்கு, ஊரெல்லாம் உன் பாட்டு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். அதற்கு முன்பாக
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இதில் குக்கரி ஷோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நிறைய சமையல் டிப்ஸும் என்னென்ன உணவுகள்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் மகளிர் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் வந்திருக்கிற அடுத்த நேயர்கள் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தமிழத்தா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க சார்.
0: சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நிகழ்ச்சி அருமை, சூப்பருங்க சார்.
0: ஓகே, நீங்க என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க இப்போ?
1: நான் வந்து இப்ப நவராத்திரி வந்துருச்சு இல்லைங்களா, சுண்டல் தினம் ஒரு சுண்டல் பண்ணுவாங்க. அந்த சுண்டல் தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போடாம கொஞ்சம் தேங்காய், ஒரு காஞ்ச மிளகாயோ பச்சை மிளகாயோ எது நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு பிடிக்குமோ அது மாதிரி போட்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு மிக்சியில அரைச்சிட்டு அந்த சுண்டலை நல்லா நைட்டே ஊற வச்சிடறோமா, காலையில வேக வச்சுட்டு தண்ணிய வந்து அதோட ஹைலைட்னா அந்த தண்ணிய வந்து ரசம் வச்சுக்கலாம்.
0: ஊற வச்ச தண்ணி கீழே ஊத்தாம,
1: ஊற வச்ச தண்ணி, அந்த வேக வச்ச தண்ணி,
0: ஓகே,
1: சுண்டல் வேக வைக்கிறீங்களா, அது அது தினம் ஒரு வகை கொள்ளு பாசி பயிறு சுண்டல் அது மாதிரி எல்லாம்
0: பண்ணுவாங்க.
1: ஆமா, அது அதுல வந்து மொச்சக்கொட்டையும் பச்சை பட்டாணியும் வேண்டாம், அது கொஞ்சம் டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்காது. இது எல்லா சுண்டல் தண்ணியும் வந்து அப்படியே அதை ரசம் வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப இந்த வேக வச்சுட்டு எடுத்துட்டு உப்பு போட்டு வேக வச்சிருமா, இந்த மிளகாய் வெங்காயம் சாரி தேங்காய் கருவேப்பிலை இஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க, அதை அதோட கலந்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அது ஒரு சுண்டல் மசாலா சுண்டல் மாதிரி நல்லா இருக்கும்.
0: ஓகே,
1: அது சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரசமும் வச்சுக்கலாம், அது சைட் டிஷ்ஷாவும் வச்சுக்கலாம் சுண்டல்ல, இல்ல
0: எல்லாருக்கும்
1: கொடுக்கலாம். ஆமா, எல்லாருக்கும் வர்றவங்களுக்கும் கொடுக்கலாம்.
0: ஓகே,
1: அதுக்கப்புறம் வந்து இப்போ லஞ்சுக்கு நீங்க என்ன செய்யறது என்ன செய்யறது, நீங்க ரெண்டு தொகையல் சொல்ற பாருங்க,
0: ரெண்டு தொகையல்
1: ரொம்ப சிம்பிளா, தேங்காய் தொகையல், தேங்காய் திருகி வச்சுட்டு அந்த தேங்காய் எவ்வளவு நம்ம எத்தனை பேர் இருக்குமோ எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் புளி உப்பு மிளகாய் அவ்வளவுதான், அதை போட்டு அரைச்சிட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு அந்த கரு

0: வெப்படகம் ஒண்ணு இருக்கும், அத வந்து அந்த தாளிச்சு பொன்னிறமா ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, அத பொன்னிறமா தாளிச்சு அந்த தொகையில போட்டு ஒரு சுத்து அரைச்சிட்டு அதை எடுத்து வச்சு அந்த அதே தாளிப்ப ரசத்துக்கும் கொஞ்சம் விட்டுக்கலாம். அதே தாளிச்சு போட்டு அப்படியே தொகையல் ரசம் சுண்டல் எல்லாம் ஆயிடுச்சு மத்தியானம். அப்புறம் இன்னொரு தொகையில என்னன்னா, இந்த மணத்தக்காளி கீரை எல்லாம் பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதையும் அப்படியே லேசா வதக்கிட்டு எண்ணெய் கூட விடாம அப்படியே வதக்கணும்னா அந்த தண்ணி இதெல்லாம் சுண்டி அந்த வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி அதெல்லாம் போட்டு அரைச்சு இத கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சு வச்சா அது ஒரு தொகையல். மணத்தக்காளி கீரை தொகையல் ஆயிடுது. இது மாதிரி ரொம்ப சமையல், ரொம்ப சாம்பாரு காரக்குழம்பு அப்படி எல்லாம்
1: வைக்காம
0: ரொம்ப சிம்பிளான சமையல், என்ன பண்ணலாம்னு அப்படியே பண்ணிடலாம் சார்.
1: அதுதான் சூப்பர் மேடம், நிறைய டிப்ஸ் சொன்னீங்க, இந்த நவராத்திரி ஸ்பெஷல் சொன்னீங்க. அதை விட என்னன்னா ஈஸியான தொகையில் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சாதத்தை மட்டும் அடிச்சுட்டேன், ஏதாவது ரசம் வைக்கலாமா இது பண்ணலாமான்றது டக்குன்னு தொகையில அரைச்சி சாப்பிட்டுலாம். சூப்பர்.
0: அதுக்கப்புறம் பச்சை காய்கறிகள்னா கேரட்டு கலர்ஃபுல்லா, ஒரு கேரட்டு ஒரு பீட்ரூட் இல்ல இது கல்லரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணி இல்ல துருவியோ வச்சுட்டு அது கூட கொஞ்சம் முளக்கட்டின பச்சை பயிரை போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு அதை அப்படியே பச்சையாவே அப்படியே
1: சாப்பிட்டு
0: தயிர் தயிர் வேணும்னா தயிர்ல
1: போட்டு
0: சாலடா சாப்பிட்டுக்கலாம் நம்ம. அது ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஸ்பைசியா இல்லாம ரொம்ப ஹெல்த்தியானதா இருக்கும்.
1: ஓகே மேடம், சூப்பர் மேடம், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப நன்றி மேடம்.
0: தேங்க்யூ சார், சிம்பிள் அண்ட் சமையல்.
1: தேங்க்யூ மேம், தேங்க்யூ,
0: தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார்.
1: நிகழ்ச்சியில 2 2 7 1 7 1 மற்றும் 2 2 7 1 7 7 0 அப்படின்ற தொலைபேசி எண்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 95.8 கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதன் நிகழ்ச்சியில் குக்கரி ஷோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிப்ஸ் இப்போ தெரிஞ்சுக்கலாமா? அதான் என்ன, மழைக்காலத்தில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த உப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் அப்படியே இயற்கையோட யூஸ் பண்ணும்போதோ இல்லை மழை சார்லட்டோ நீர் வந்து சேர்ந்துடும். ஸோ இது சேராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் உப்பை கொட்டி காற்று புகாத மாதிரி மூடி வச்சோம் அப்படின்னா அதில் நீர் சேராது. இது ஜென்ரலாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம், ஏன்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்று வந்து உள்ளார போகிறப்போ அது வந்து நீராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து மழைக்காலங்களில் ரொம்ப அதிகமாக நடக்கும். ஸோ இது பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பலகாரம்லாம் இப்போ செய்வோம். இந்த சீசன் வர நமக்கு தீபாவளி, அடுத்து நவராத்திரி இப்போ போயிட்டுருக்கு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ஸில் நம்ம வந்து இந்த பலகாரங்களுக்காக பாகு வந்து செய்வோம். இதில் கொஞ்சம் அந்த பாகு பதம் வந்த உடனே கொஞ்சோண்டு லெமனை வந்து அப்படியே புழிஞ்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பாகு முறியவே முடியாது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: ஸோ நேர்களை இன்னைக்கு ஹாய் ஸ்னேகித நிகழ்ச்சியில் குக்கரி ஷோ நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேர்கள் நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்ட அவங்களுடைய சமையல் குறிப்புகளையும் என்னென்ன ரெசிபிஸ் அப்படின்றதையும் சொன்னாங்க. ஸோ நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றிகளோட நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வருது கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி. ஆளுமை சிறக்க வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
3: எந்த ஒரு பொதுவாழ்வு நிகழ்விற்கும் குறித்த நேரத்துக்கு செல்ல வேண்டும் என்பதிலே நான் மிக குறிப்பாக இருக்கிறேன். ஆனால் சமீப நாட்களாக இந்த விஷயத்தில் இப்பொழுதெல்லாம் மெல்ல நான் மாறிவிட்டேன் என்று சொல்லலாம். ஆமாம், குறித்த நேரத்திற்கு முன்பாகவே ஒரு நிகழ்ச்சிக்கோ அல்லது வேறு எதற்குமோ நான் சென்று விடுகிறேன். இதென்ன பழக்கம், இது சரிதானா என்று கேட்பீர்கள். என்னுடைய அனுபவத்தை நான் சொன்னால் ஒருவேளை என்னுடைய கருத்தோடு நீங்கள் இயந்து போவீர்கள் என்று தோன்றுகிறது. பொன்னேரியிலே ஒரு கல்லூரியிலே பேச கூப்பிட்டிருந்தார்கள். 10 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது என்று சொன்னார்கள். நான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்த பொதுஜன தொடர்பு அதிகாரியிடத்திலே சொன்னேன், நான் 9:30 வந்து விடுகிறேனே என்றேன். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் சரியாக 10 மணிக்கு வந்தால் போதும் என்றார். இல்லை இல்லை, நான் 9:30 தான் வருவேன் என்று சொன்னேன். ஏன் என்று சொன்னால், முதல்வர் அறையிலே அமர வைத்து முந்திரி பருப்பு, சிப்ஸு, குடிக்க இளநீர் இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் எங்கேருந்து 10 மணிக்கு மேடை ஏறுறது? 10:15 ஆகிடுவது அல்லவா? எனவே நான் தயவுசெய்து முன்னதாகவே வந்து விடுகிறேன். அந்த உபசரிப்பை எல்லாம் முன்னாடி முடித்து கொள்ளுங்கள். 1000-2000 பிள்ளைகளை காக்க வைப்பது முறையல்ல, சரியல்ல. எனவே தயவுசெய்து என்னுடைய பாணிக்கு நீங்கள் மாறுங்கள் என்று அவரிடத்திலே கேட்டுக்கொண்டேன். ஆனால் அந்த கல்லூரியில் நடந்த இன்னொன்றையும் நான் சொல்ல வேண்டும். 10:20 வரைக்கும் அந்த கல்லூரியினுடைய தலைவர் வரவே இல்லை. நான் சொன்னேன், முதல்வரிடத்திலே பிள்ளைகள் எல்லாம் காத்திருக்கிறார்களே, நாம் ஆரம்பித்து விடுவோமே, தலைவர் பாடு வந்து சேர்ந்து கொள்ளட்டுமே என்றேன். அவர் பயப்படுகிறார், தண்டித்து விடுவாரோ கண்டித்து விடுவாரோ என்று. அப்படிப்பட்ட நிலைமையிலே முதல்வர் இருக்கிறார், அதை நம்ம குறை சொல்லவில்லை. அவர் தவிர்த்தார் என்பதை மட்டும் நான் புரிந்து கொண்டேன். ஆனால் 10:30 அந்த தலைவர் வந்தார். சரி என்று ஆரம்பித்தோம், பிள்ளைகளை எல்லாம் காக்க வைத்தோமே என்கிற குற்ற உணர்வு எனக்கு நிறைய இருந்தது. இப்போ வந்துடுவார், இப்போ வந்துடுவார், பராக் பராக்னு சொல்லி இப்படி 1/2 மணி நேரம் கடத்திட்டாங்களே என்று எனக்கு ரொம்ப வருத்தம். அது இருக்கட்டும். கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட், என்னுடைய பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கணும். அதற்காக அமைந்தகரையில் இருக்கிற ஒரு சேவை மையத்திற்கு 4:30 என்னை வர சொல்லியிருந்தார்கள். நான் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குமோ என்று கூடுதலாக நேரம் வைத்து போனேன். நான் முன்னதாகவே போய்விட்டேன். சரி, முன்னதாக போனால் ஏன் இவ்வளவு முன்னதாக வந்தீர்கள், உட்காருங்கள் என்று மூலையில உட்காருங்கள் என்று சொல்வார்கள் என்று பார்த்தால் என்னை உடனே அனுமதித்து விட்டார்கள். ஓ, முன்னதாக வருவதில் இப்படி கூட நன்மை இருக்கிறதா என்று நான் ஆச்சரியப்பட்டேன். ஒவ்வொரு நிகழ்வுக்கும், உதாரணமாக நாம் வந்து ரயிலை பிடிப்பதாக இருந்தாலும் சரி, விமானத்திலே ஏறுவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முகூர்த்தமாக இருந்தாலும் சரி, திரைப்படமாக இருந்தாலும் சரி, வெகு முன்னதாக சென்று விட்டால் அதில் சில நன்மைகள் இருக்கின்றன என்பதை நான் கண்டுகொண்டேன். எனவே அதை பின்பற்ற முடியுமா என்று ஒவ்வொருவரும் முயன்று பாருங்கள். எந்த இடத்திற்கு நாம் சீக்கிரம் சென்று விடக்கூடாது என்று சொன்னால், ஒரு வில்லத்திலே நம்மை விருந்திற்கு அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகச் சரியான நேரத்துக்கு நுழைய வேண்டும். நான் என்ன செய்வேன், 5-10 நிமிடம் முன்னதாக போய் அந்த வீடு தொலைதூரத்திலே தெரிகிற தூரத்திலே வண்டியை நிறுத்தி கொண்டு காத்து கொண்டே இருப்பேன். ஏன் என்று சொன்னால், திடீரென்று விருந்தினர் முன்னதாக வந்துவிட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு கையும் உடல காலும் உடலை ஒருபாடு வந்துட்டாரு, இன்னும் அடுப்பில் விஷயம் இருக்குதுன்னு வரவேற்புறேன்னு அப்படி போட்டு வச்சுருக்கேன் என்றெல்லாம் அவர்கள் சங்கடப்படுவார்கள். எனவே அன்பு கூர்ந்து இந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களில் எல்லாம் நாம் நேரத்திற்கு முன்பாகவே சென்று விடுவதை பற்றி அன்பு கூர்ந்து பரிசீலியுங்கள். குறித்த நேரம் என்பது நல்ல பழக்கம் என்றால், குறித்த நேரத்துக்கு மிக முன்பாகவே சென்று விடுவது மிக மிக நல்ல பழக்கம் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன்.
2: ஆளுமை சிறக்க வழங்க

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:20. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கானங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. மங்கையர் எல்லாம் மல்லிகை தோட்டம், மற்றவர் எல்லாம் வண்டுகள் கூட்டம். பாடல் கேட்கலாம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். பி. சுசீலா பாடிய பாடல் தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
2: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
3: பட்டு சிறகடிக்கும் நானொரு சிட்டுக்குருவியடி, கட்டுக்கடங்காமல் மலையில் கொட்டும் அருவியடி. காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் MS விஸ்வநாதன் இசையில், பி சுசீலா பாடிய பாடல் சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன கல்யாணம் அடி கல்யாணம், உங்க கல்யாணம் அடி கல்யாணம்.
1: HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களை ஒதுக்காதீர். HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் பழகுவதால், சேர்ந்து சாப்பிடுவதால், சேர்ந்து வேலை செய்வதால், ஒரே கழிவறையை பயன்படுத்துவதால் HIV பரவாது.
2: HIV-ஆல் பாதிக்கப்பட்டவரும் நம்மில் ஒருவர் தான் என்று அன்பு காட்டுவோம், ஆறுதலாயிருப்போம். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி.

0: ஒதுக்காதீர். HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் பழகுவதால், சேர்ந்து சாப்பிடுவதால், சேர்ந்து வேலை செய்வதால், ஒரே கழிவறையை பயன்படுத்துவதால் HIV பரவாது.
1: HIV ஆல் பாதிக்கப்பட்டவரும் நம்மில் ஒருவர் தான் என்று அன்பு காட்டுவோம், ஆறுதலாயிருப்போம். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 2:30. FM ரெயின்போவில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நாளை மணமேடை மாலைகள் வழங்காதோ, நாதஸ்வரத்தோடு மேளங்கள் முழங்காதோ. பாடல் கேட்கலாம் MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன், PB ஸ்ரீனிவாஸ், LR ஈஸ்வரி, CS கணேஷ், P சுசீலா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்களது FM ரெயின்போ புதுவை 102.8.

எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம், எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: மாலை சூடும் மணமகளும் நீதானடி அம்மா, இந்த மணமகனை கண் திறந்து பாரடி அம்மா. காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல், கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், குடும்ப தலைவன் திரைப்படத்திலிருந்து.
3: திருமணமாம் திருமணம்.

பட்டி பூவை போல செவந்திருப்பாளாம், நைசு சீலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம், செம்பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம், நை

0: புதுச்சேரி.
1: வான் மேகங்கள் வெள்ளி ஊஞ்சல் போல் திங்கள் மேனியை தொட்டு தாளாட்டுது. காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாணி ஜெயராம் குரலில், தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:45. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற காலங்கள். திருமணம் என்றதும் அடக்கம், கண்கள் திறந்தாலும் உறக்கம்.

மூச்சு விடாமல் பாடுகிறேன், முகத்தில் பாவம் இல்லை. முடிவு சொல்லாமல் ஓடுகிறாய், நீ பெண்ணா புரியவில்லை. காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல் TM சவுந்தரராஜன், P சுசீலா இணைந்து பாடிய பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நாம சுதந்திரமா நடக்கிறதுக்கும் விரும்பிய இடத்துக்கு ஓடி ஆடி போறதுக்கும் தினசரி வேலைகளை தடையின்றி செய்யறதுக்கும் ஆதாரமே நம்ம உடம்புல இருக்க மூட்டுகள் தான். அப்படிப்பட்ட மூட்டுகளை நம்ம எவ்வளவு பத்திரமா பாத்துக்கணும், அந்த மூட்டுகளை போற்றி பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துற ஒரு முக்கியமான நாளாகிய உலக மூட்டுவாத தினம் தான் இன்று. மூட்டுல வர வழிய வெறும் தைலத்தோட முடிச்சுக்காம ஆரம்பத்திலேயே அதை கண்டறிஞ்சி ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படிங்கறத பத்தி விளக்கமா சொல்ல டாக்டர் காத்துட்டு இருக்காரு. எஸ் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உலக மூட்டுவாத தினம் குறித்து விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காரு புதுச்சேரி எலும்பியல் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி கார்த்திக் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்.
1: நேயர்களே, மூட்டுவாதம் சம்பந்தமான நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275 2330 அப்படிங்கிற இந்த 2 நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நபராக இருந்தா 0413 அப்படிங்கிற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், முதல் கேள்வி, இந்த உலக மூட்டுவாத தினம் எப்ப தொடங்கப்பட்டது, இதோட நோக்கம் என்ன, இந்த வருஷம் இதோட தீம் என்ன டாக்டர்?
3: இது வந்து 1996 அந்த வருஷத்தில் முதல்ல கண்டறிஞ்சு ஆரம்பிச்சிருக்காங்க. யூரோப்பியன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஊர்லேருந்து தான் இதை வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட வந்து இந்த வருஷத்தோட தீம் பார்த்தீங்கன்னா ரெமிஷன் இஸ் மோர் தென் அ நம்பர் அப்படி. அதோட தமிழாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸுக்கு வந்து குணமடைகிறது ரொம்ப முக்கியம், பிளட் டெஸ்ட்டில் இருக்கிறதோட அதுதான் அதோட தீம். ஸோ அதோட மெயின் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி டயக்னோசிஸ், ஆரம்பத்திலே யார் யாருக்கெல்லாம் வருமோ அது கண்டறிதல், அப்ரோப்ரியேட் ட்ரீட்மெண்ட், அதுக்கு பேஷண்ட்ஸுக்கு என்ன வியாதியில் டயக்னோஸ் பண்ண அதுக்கேற்ற அடிக்குவேட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. இதை பண்ணனா ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசபிலிட்டி, அதாவது முடங்கி போகாமல். முடக்கவாதம்னா என்ன, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு அந்த வியாதியோட கடைசியாக அந்த வியாதியோட எண்ட் ரிசல்ட்டு ஒரு ஜாயிண்ட் வீணாக போய் டேமேஜ் ஆகி மடங்கி போயிடும், முட்டி வந்து நவுந்து போயிடும். சில பேர் நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப வளைஞ்ச மாதிரியோ நெளிஞ்ச மாதிரி நடப்பாங்கள்ல, அவங்க பிறவிலே ஊனமானவங்கள வளர வயதாக அந்த மாதிரி ஆகும். ஸோ அதெல்லாம் தடுக்க கொடுக்கக்கூடிய ஊனம் டைப் ஆஃப் வியாதிகள். ஸோ அந்த இது அந்த மாதிரியான வியாதி, அதனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு நாள் கொண்டாடுறாங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த மூட்டுவாதம் அப்படின்னா என்ன, இது எதனால் ஏற்படுது?
3: மூட்டுவாதம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வந்து வயதான வயதாக தேய்மானம் ஆகும், அது வந்து நார்மல் டீஜென்ரேட்டிவ் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ டயர் மாதிரி, அது டயர் ஆரம்பத்தில் யூஸ் பண்ணுறப்ப ஒழுங்காக தான் இருக்கும், வயதாக வயதாக அது டேமேஜ் ஆகிற மாதிரி டேமேஜ் ஆகிறது. இது இல்லாமல் சில வியாதிகள் மூலமாகவும் இந்த மூட்டு வந்து டேமேஜ் ஆகும். அதில் ஒரு சில வியாதிகள் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம், மூட்டுவாதம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நாங்கள் குரூப்பாக ருமட்டாய்ட் அது போன்ற ரிலேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ், நான் ரூமட்டாய்ட் சீரோ நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்போம். ஸோ இதில் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வியாதிகள் அடங்கும். நீங்கள் முடக்குவாதம் அப்படின்னா ஒரு வியாதி மட்டும் கிடையாது, இந்த பிளட் டெஸ்ட் நெகட்டிவாக இருக்குன்றதால இது இந்த வியாதி இல்லை அப்படின்ற மாதிரி பேஷண்ட்ஸ் எடுத்துக்கக்கூடாது. இதில் 6-8 விதமான வியாதிகள் இருக்குங்க.
1: ஓகே டாக்டர், அடுத்தது ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்.

0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஏழுமலை.
0: ஓகே, டாக்டர் இருக்காரு, உங்க சந்தேகங்களை கேளுங்க சார்.
2: வணக்கங்க ஐயா.
1: வணக்கம் சார்,
2: சொல்லுங்க.
1: எங்க வீட்டில் உக்காந்து ஏன்டா வலிக்குதுன்றாங்க.
2: எங்க முட்டியில வலிக்குதுன்னு சொல்றாங்களா?
1: இடுப்புல வலிக்குது, காலில் வலிக்குது.
2: அதுதான் இடுப்பு. எத்தனை வருஷங்களா அந்த மாதிரி இருக்குங்க?
1: ஒரு வருஷமா இருக்கு.
2: ஒரு வருஷமா இருக்கு. வயசு?
1: வயசு 55.
2: 55 இல்லை. இது வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஆர்த்ரைட்டிஸ் டேன்ற இதெல்லாம் முடக்கவாதம் ரிலேட்டடான டாபிக் இன்றைக்கி. ஆனால் அவங்களுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் முடக்கவாதம் டைப் ஆஃப் வியாதி இல்லை. அவங்களுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அதாவது எலும்பு தேய்மான வியாதி இல்லை. அது டைப்பான டிஸார்டர், அதாவது முட்டியில் இடுப்பு வலி இருக்கிறது. சரிங்களா? ஸோ அதுக்கு எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, தேய்மானம் இடுப்புலையும் முட்டிலையும் தேய்மானம் வந்து வயசாக வரும்ல, அந்த விதமான தேய்மானமாக தான் இருக்கணும். ஏன்னா 55 வயசுக்கு மேலே தான் ஆரம்பிச்சிருக்குன்றதால. நீங்கள் வந்து வயசு வலி வந்து ரொம்ப தாங்க முடியாத வலியாக இருக்கா இல்லை மிதமான வீட்டில் வேலைலாம் செய்ய முடியுதுங்களா உங்களால்? இல்லை அதான், அவங்களால எல்லா வேலையும் செய்ய முடியுதுங்களா? வீட்டிலையோ வெளியே கடைக்கு போயிட்டு வர முடியுதுங்களா? கோயிலுக்கு போயிட்டு வர முடியுதுங்களா?
1: கஷ்டமா இருக்கு.
2: ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா? ஸோ அப்போ வந்து நீங்க வந்து இது ஃபர்தர் வீட்டிலேயே நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, அந்த ஸ்டேஜ் தான் இருக்காங்க. நீங்க அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரணும், அவங்கள ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணிட்டு எவல்யூஷன் பண்ணணும். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறதோ சரி, பிளட் டெஸ்ட் தேவைனா பார்க்கணும். முட்டி இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கு, இடுப்பு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு பரிசோதிக்கணுங்க. பரிசோதிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் சொன்னால் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நான் இப்போ இந்த மருந்துக்கு சாப்பிடுங்க, இந்த ஆயின்மெண்ட் தடவுங்க அப்படின்னு நான் சொல்றது வந்து சரியாக இருக்காது. புரியுதுங்களா? பக்கத்தில் நீங்கள் அதான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எலும்பு முறியோ டாக்டர் எங்கேயாவது பார்க்க போனீங்கன்னா அவங்க பொறுமையாக பார்த்து, ஏன்னா நீங்கள் சொல்கிற கண்டிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. லேசாக இடுப்பு வலி முட்டை வலி இருக்கவங்க வந்து வீட்டில் தைலம் ஹாட் பேக் வைக்கிறது, வாக்கிங் போகிறது, அது மூலமாக வலியை குறைக்க முடியும். பட் நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதால சொல்கிறேன், நீங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டரை தான் ஃபஸ்ட் கன்சல்ட் பண்ணணும். அங்கே பார்த்துட்டு அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ண முடியுங்க. ஸ்கேன்லாம் பண்ணிட்டீங்களா? அவங்க என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருப்பாங்களே உங்ககிட்ட என்ன பண்ணது? ஹலோ,
0: ஹலோ சார், இருக்கீங்களா? சொல்லுங்க சார்.
2: இருக்குங்க. வியாதிகள்
0: ஓகே டாக்டர். இப்போ இந்த மூட்டு தேய்மானத்துக்கும் முடக்குவாதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
2: மூட்டு தேய்மானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயது வந்து 45+50 வயதுக்கு மேலே தான் உங்களுக்கு லேசாக வலி ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அவங்க ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க, அவங்களால எல்லா வேலையும் செய்ய முடியும். இப்போ போன நேரம் சொன்னபடி 55 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வலி வரலை, அவங்களுக்கு வந்து மூட்டு தேய்மான வியாதியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. முடக்குவாதம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, பட் மோஸ்ட் காமனாக இப்போ நம்ம அது எப்படி நம்ம அணுகணும்னா, நாங்கள் ஓபிடியில் ரெகுலராக பார்க்குற பேஷண்ட், ரெகுலராக ட்ரீட்மெண்ட் பேஷண்ட், அவங்க ரெகுலராக சொல்கிற சிம்டம்ஸ் அப்புறம் மற்றும் ரிசர்ச் இதெல்லாம் என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் நான் சொல்ல முடியும். இப்போ முடக்கவாதமும் சேர்ந்து இருந்திருக்கலாம், பட் மோஸ்ட் காமனாக அவங்களுக்கு மூட்டு தேய்மான வியாதி தான் இருக்குது. அவங்களுக்கு முழக்கவாதம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுன்னா, மிடில் ஏஜ்டு லைக் 30-40 இல்லைனா சில பேருக்கு 20 ஆரம்பிச்சிடும். அவங்களுக்குலாம் வந்து வலி ஆரம்பிக்கும். சரிங்களா? வலி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ஜாயின்ட் பெயின்ஸ் நிறைய முட்டுன்றது வந்து ஒரு முட்டு மட்டும் கிடையாது, முட்டின்றது ஒரு முட்டு, முழங்கால் முட்டி இருக்கு, இடுப்புல ஒரு முட்டி இருக்கு, கையில ஒரு முட்டி இருக்கு, ஜாயிண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இது எல்லாமே முட்டி தான். சரிங்களா? மோஸ்டா நம்ம நீ ஜாயிண்ட்டுன்னு சொல்ற கீழே இருக்க முட்டியை மட்டும் தான் முட்டுன்னு சொல்லுவோம், பட் உடம்புல இருக்க எல்லா ஜாயிண்ட்டும் முட்டு தான். ஸோ நிறைய ஜாயிண்ட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும் இந்த முடக்குவாதம்ன்ற வியாதியில் இருக்கவங்களுக்கு. ஸோ அது வந்து 5 மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து முடக்குவாதமாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. 5 ஜாயிண்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. வீங்கி இருக்கும், தொட்டா வலிக்கும், அவங்களுக்கு மூவ்மெண்ட் பண்ணால் பெயின் இருக்கும், காலையில் இருந்துச்சா டைட்டாக இருக்கும், ஸ்டிஃப்னஸ்னா உங்களுக்கு அசைக்கிறதுக்கு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு முடக்குவாதம் தான் இருக்க வாய்ப்பு
0: இருக்கு. ஓகே டாக்டர், அடுத்த நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.

0: மாவட்டம். வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
1: டாக்டர் இருக்காங்க சார், உங்க சந்தேகங்களை கேளுங்க.
0: டாக்டர் வணக்கம், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு டாக்டர். நான் ஒன்னு கேக்குறேன் டாக்டர். பெண்களுக்கு குறிப்பிட்டு 40 வயதுக்கு மேல அந்த போன்ஸ் அப்படிங்கறது ரொம்ப பிரிட்டல் ஆகுது, எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், தேய்மானம் அப்படிங்கறது வருது. அவங்க அந்த கண்டிஷன்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, பட் தள்ளி போடலான்னு கேள்விப்பட்டேன். என்ன லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் அப்படிங்கறது பண்ணணும், சோ தட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாதிப்புல இருந்து கொஞ்சம் அவங்க நழுவலாம், அது ஒண்ணும். ரெண்டாவது டாக்டர், இந்த எலும்ப தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும்போது அந்த நெட்டை மாதிரி உடையும், காலம் அடக்கி பண்ணும்போது அந்த சமயத்துல வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பெஸ்டா இருக்குமே தவிர்த்து நமக்கு மருந்து கொடுக்கறது எஃபெக்டிவா இருக்காது அப்படிங்கிறாங்க. சோ அந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கறது எதனால ஏற்படுது? அது அது வந்து நம்ம காலதாமதமா காமிக்கிறதுனால எக்ஸ்ட்ரீமா போயிடுதா, அல்லது சிலருக்கு எக்ஸ்ட்ரீம் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனே ஸ்டார்டிங்லயே உருவாகிடுமா? அண்ட் அதற்குரிய அந்த சிகிச்சை எஸ்பெஷலி ரிலேட்டட் டு அந்த ஆபரேஷன் எப்படி மாறி இருக்கு அந்த மெத்தட், இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். நான் அப்படியே உங்க ஆன்சர்ஸ் ரேடியோல கேட்டுக்கிறேன்.
2: சரி,
1: நன்றி சார், நன்றி.
0: ஓகே, பை மேம், பை மேம்,
1: நன்றி.
2: ஸோ அவங்க வந்து ரெண்டு விதமாக கேட்டிருந்தாங்க இந்த இது கேள்வியை. முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா 40-45 வயசுக்கு மேலே பெண்களுக்கு ஏன் போன்ஸ் வந்து வீக்காக ஆகுதுன்னு சொல்கிறாங்க, எதனால் ஆகுது. ரெண்டாவது வந்து அது முட்டு தேய்மானம், ரொம்ப தேய்மானாச்சுன்னா சர்ஜரி தான் பண்ணணும், அது ஏன் பண்ணணும், அது பண்ணுறதான ரீசன்ட்டு. ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா 40 வயது கடந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மாதவிடாய் முடிகிற ஸ்டேஜ் அது, சரிங்களா. ஸோ பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் அந்த ஹார்மோன்ஸ் தான் அவங்க எலும்பை வந்து நல்லா பார்த்துக்குது. ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் பார்த்துக்குது, பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் பார்த்துக்குது. பார்த்துக்குதுன்னா லைக் அது வந்து உங்களுக்கு எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படுது. உங்கள் தண்ணி நீர் அளவாக இருக்கட்டும், உங்களை எக்ஸசைஸாக இருக்கட்டும், உங்களோட சத்தான உணவு உட்கொள்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் ஹார்மோனல் திங் மெயின். ஸோ 40 வயசுக்கு மேலே பார்த்தா பெண்களுக்கு ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைய ஆரம்பிக்கும், அப்போ வந்து அவங்களுக்கு வீக்னஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடியாது, தள்ளி போட முடியாது, அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக. ஸோ அதை எப்படி தள்ளி போடலாம்னா நம்ம வந்து ருட்டீன் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, பாடி வெயிட் எக்ஸசைசஸ்ன்ட்டு. ஸோ இந்த வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் ப்ரிவென்ஸ் த ஆஸ்டியோபோரோ 6-50%, அதாவது 50% வரை ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகாமல் தடுக்கலாம். வெயிட் லிஃப்டிங்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 கிலோ வெயிட் எடை கொண்ட வெயிட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சின்னதாக வாக்கிங் போகிறது, சின்னதாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லைனா பாடி வெயிட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா வாக்கிங்கு, உட்காந்து எழுந்திருக்கிற தோப்பு கரணம் போடுறது, இது எல்லாமே பாடி வெயிட் எக்ஸசைஸ் ஆகலாம். முடிஞ்சால் ஒரு ஸ்கிப்பிங் பண்ணுறது, முடிஞ்சால் ஒரு சின்னதாக ஜாகிங் பண்ணுறது, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இந்த போன் வந்து பிரிட்டில் ஆகாமல் இருக்க பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ இருக்க நம்ம உணவு முறையில் வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியும் கால்சியம் விட்டமின் டி டெஃபிஷியன்சியும் ரொம்ப கம்மியாக இருக்குது, சரிங்களா. அதில் இருக்கிற உணவு முறையை மாற்றிட்டு நம்ம ரெகுலராக சாப்பிட்ற உணவு முறை இல்லாமல் இது அதிகமாக இருக்க மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி சாப்பிட்டா எலும்பு வந்து பிரிட்டில் ஆகாமல் பார்த்துக்க முடியும். ஸோ அப்படி ஃபுட்டு விதத்தில் என்னென்ன மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து டீ காஃபிக்கு பதில் பாலாக குடிக்கிறது, 2 வேளை பால் குடிக்கிறது, அது ஒன்று. சீ ஃபுட் வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் மீன், இது இறால் வகைகள், ஃபிஷ்ல கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இறால் வகைகள் அதிகமாக இருக்குது, அதில் வந்து கால்சியமும் ப்ரோட்டீன் எல்லாம் கலந்த மாதிரியும் இருக்கும். இது இல்லாமல் கால்சியம் அதிகமாக இருக்க ஃபுட் பார்த்திங்கன்னா ராகி, ராகியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கூழ் வந்து டெய்லி முடிஞ்சால் 1 வேளை ராகி கஞ்சியோ இல்லை கூழோ, இது டெய்லி 1 வேளை. இது இல்லாமல் வந்து நட்ஸ் பார்த்தீங்கன்னா மலாட்டை, இந்த முந்திரி, பாதாம் பிஸ்தா, பாதாம் பிஸ்தா காசுலேயும் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு மலாட்டை, மலாட்டையிலேயே நிறையா இருக்குது. ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா கோவால் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்க உங்கள் போன்ஸ் வந்து வீக்காகவும் தடுக்கலாம். இது வந்து முதல். ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா முட்டு தேய்மானம் வந்து முன்னாடி காமிக்காததால் தான் சில பேருக்கு ரொம்ப அதிகமாக எடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சொல்ல முடியாது. சில வியாதிகள் இப்போ இன்றைக்கி முடக்கவாத டாபிக் இருக்குல்ல, ஸோ முடக்கவாதன்ற மாதிரி வியாதியை வந்து நீங்கள் முன்னாடியே ட்ரீட் பண்ணலைன்னா அது டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா முட்டி டேமேஜ் ஆனதும் வந்து முன்னாடியே காமிக்காததாலேயோ இல்லை மருத்துவர் சரியாக ட்ரீட் பண்ணாததாலேயோ கிடையாது. அது வந்து அவங்கவுங்களோட பாடி கண்டிஷன், வெயிட்டு, அவங்களோட எடை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது, அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், அவங்க எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கலாம், வாக்கிங் போகாமல் இருக்கலாம், சன்லைட் அதாவது சூரிய ஒளி அடிக்குவேட்டாக படாமல் இருக்கலாம். ஸோ இந்தமாரி காரணத்தாலேயும் முட்டு தேய்மானம் அதிகம் ஆகும். ஸோ அப்படி அதிகமாக ஆகியிருக்கு, சர்ஜரி பண்ணுற ஸ்டேஜுக்கு தான் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா முன்னாடி இருக்க முறைகள் பார்த்தீங்கன்னா 60 வயசோ 50 வயசுக்கு மேலே எந்த ஆப்ரேஷன் சொன்னாலும் ரிஸ்க் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க.

0: முன்னாடி ஜென்ரேஷன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-10 வருஷம் முன்னாடி, புரியுதுங்களா? இப்போ இருக்க ஜென்ரேஷனில் 60 வயசாக இருந்தாலுமே அது எங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வயசானவங்கலாம் சொல்ல மாட்டோம், 75 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் வயசானவங்களாம் நாங்கள் எடுத்துப்போம். ஸோ 60 வயசு இஸ் ஆல்சோ யங் ஆக்டிவ் தான். ஸோ 60 வயசில் இருக்கவங்க யாராவது இந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்கள மறுபடியும் வீட்டிலே இருப்பாங்க நடக்க முடியலன்னு சொல்கிறவங்கள இந்த சர்ஜரி பண்ணால் அவங்களால நடக்க முடியுமா, அவங்களால ஒரு ட்ரிப்பு டூர் போயிட்டு வர முடியுமா, கோயிலுக்கு போயிட்டு வர முடியுமா, பஸ் ஏரியா தானே போயிட்டு வர முடியுமா, நாங்கள் அசஸ் பண்ணுவோம். அவங்க மற்றபடி முட்டிய தவிர மற்ற எல்லாம் பாடி பார்ட்ஸ் நல்லா இருக்கு, ஆள் நல்லா தான் இருக்காங்கன்னா நாங்கள் அதை டைரெக்டாக அட்வைஸ் பண்ணுவோம், சரிங்களா? நீ ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது முட்டு மாத்திர சிகிச்சை, இந்த ரீசன்ட் ட்ரீட்மெண்ட் அதுதான் சார் சொல்றாருங்க, சரிங்களா?
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்தலாம். இணைந்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
2: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றைய விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.

0: நேரம் 3:20. வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். டாக்டர் அர்த்தா ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: விழுப்புரம் நடமாணி மேடம்.
0: ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களுக்கு.
2: வணக்கம்
1: சார். வணக்கம் சார். வணக்கம் சார்.
2: ம், சொல்லுங்க
1: சார். எனக்கு ஏஜ் 56 சார். எனக்கு
2: ம், சொல்லுங்க.
1: இந்த மூத்து வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, மூணு பிரச்சனை. நம்ம வேலைக்கு போகிறது சார், ஒரு 30 சமீபத்தில் தான் ஒரு ஒரு ஒரு 20 நாள் மட்டும் வேலையை விட்டு வேலைக்கு ஏதோ வேலைக்கு போயிட்டோம்னா நிறுத்து சார். வேற
2: முட்டி வலியினால வேலையை விட்டு நிறுத்துற அளவுக்கு வலிக்கும்.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப ஓவர் பெயின் சார். மூட்டுல பெயின், இப்புல பெயின், இடுப்புல பெயின், கழுத்துல பெயின், மூணு பெயின் இருந்தாலும் நம்ம ஒண்ணுமே முடியல, தாக்கு பிடிக்க முடியல. நான் வந்து டேப்லெட் கன்சல்ட் பண்ண டாக்டர், ஆர்த்தோ டாக்டர், அவங்க டேப்லெட்ஸ் சாப்பிடாத, ஒன்லி ஜெல்லு மட்டும் தடவுறாங்க. ஜெல்லு கடையை பார்த்தா அப்படியே அந்த நேரத்துக்கு மாதிரி எது தேவை. அப்புறம் வந்து நீக்கியா போட்டேன், நீக்கியா போடல. அந்த நேரத்துக்கு மாதிரி எது மறுபடியும் மற்ற நேரத்துக்கு மறுபடியும் நீக்கியா ஒரு நாள் ரெண்டு நாள் சொன்னா திரும்ப மூணா நாள் வந்து போகுது.
2: சரிங்க, புரியுதுங்க, புரியுதுங்க.
1: இது வந்து எனக்கு வந்து கேள்விப்பட்டேன் சார். அந்த மூட்டுல ஒரு ஜவ்வு இருக்கும், ஹிப்ல ஒரு ஜவ்வு இருக்கும், கழுத்துல ஒரு நெக்ல ஒரு ஜவ்வு இருக்கும், டிஸ்க் இருக்கும்னு கேள்விப்பட்டேன்
2: நானு.
1: இந்த டிஸ்கினுடைய பிரச்சனையால தான் இது மாதிரி வருமா, இல்ல டிஸ்க் அந்த டிஸ்க் சரிபடுறது ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணணுமா, இல்ல உணவு முறையில மாற்றம் பண்ணணுமா, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கொஞ்சம் கேட்டுறேன்.
2: சரிங்க, சரிங்க. ஸோ வந்து இப்போ இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முட்டி, இடுப்பு, கழுத்து மூணு விதத்துலேயும் வந்து வலி இருக்குது, ரொம்ப அதிகமான வலி இருக்குது. அது வலினால வேலைக்கே போக முடியலன்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து சிவியர் டிசபிலிட்டி. டிசபிலிட்டினா நடக்கவே முடியாத ஒரு ஒரு டிசபிலிட்டின்னு சொல்லுவோம்ல, பக்கவாதம் வந்தவங்க. அதே மாதிரி தான் இப்போ வரும். என்னால் வலியால் என்னால் நடக்க வேலைக்கு போக முடியல, என்னால் வீட்டை விட்டு வெளியே போட முடியல, இது ஒரு டைப் ஆஃப் சிவியர் டிசபிலிட்டி தான் வருது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து எப்படி பார்க்கணும்னா, நாங்கள் வந்து அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணோம், அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணணும். அக்ரெசிவானா இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வந்தால் உடனே எல்லாரும் பரபரப்பாக வளர்ப்பு, அந்த மாதிரி டாக்டருங்க வந்து இந்த பேஷண்ட்டை வேற மாதிரி பார்க்கணும். அதே கழுத்து வலியோடு தான் 5 பேஷண்ட் இருப்பாங்க. ஆனால் இவங்கள பார்க்குறப்ப நாங்கள் கொஞ்சம் அக்ரெசிவாக பார்க்கலனா பேஷண்ட் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க, பேஷண்ட் வந்து வீட்டோட இருந்துருவாங்க, அந்த வலியும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ண ட்ரீட்மெண்ட்டு வந்து மறுபடியும் அதே மாதிரி தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும், உங்கள் கழுத்தில் வந்து என்னென்ன காரணத்தால் வலி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தில் மறுபடியும் எலும்புகள் இருக்குது, தசை பகுதியில் இருக்குது, அவங்க சொன்ன மாதிரி டிஸ்க்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு ஸ்பைனல் கார்ட் இருக்கு, இதுல எதில் இருந்தாலும் வலி இருக்கும். காமனாக தேமானத்தோட வலி வந்து இருக்கும், பட் அது வேலைக்கு போற அளவுக்கு சிவியரா இருக்க வாய்ப்பு கம்மி. டிஸ்க் ப்ராப்ளம் ரொம்ப கழுத்து நம்ம அழுத்திட்டு இருந்தால் இந்தளவுக்கு ஒரு வலி இருக்கலாம். இடுப்பு பகுதியிலையும் இதே மாதிரி தான், டிஸ்க் ப்ராப்ளம் நரம்ப அழுத்திட்டு இருந்தால் இந்தளவுக்கு வலி இருக்கலாம். முட்டி வலி வந்து முட்டி தேமானத்தினால வந்திருக்க மோஸ்ட் காமனாக அது காரணம் இருக்குது. ஸோ இப்போ இந்த மூணு வலியில் வந்து அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமான வலி எதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். மூணுமே ரொம்ப அதிகமாக சிவியர் செய்தியில் இருக்காதுங்க. ஸோ அதை திருப்பி எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்ப இப்போ பேஷண்ட்டை வந்து நாங்கள் நான் ஒரு டாக்டராக இருந்தாலும் இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து என்ன எதனால்னா, அவங்க போய் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அந்த ட்ரீட்மெண்ட்டை ட்ரை பண்ணிவிட்டு சரியாகலாம் திருப்பி வரணும், அவங்க இவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு அவங்களும் நினச்சிக்க கூடாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ கிரேடடாக இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம். எந்த பேஷண்ட் வந்தாலும் நாங்கள் டேரெக்டாக வந்து இல்லை உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்றதில்ல, முதல்ல நாங்கள் கன்சர்வேட்டிவ் தான் பண்ணணும். எதாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் சைடில் இருக்க ப்ராப்ளம்ஸ் கிளியர் பண்ணுங்கள், ஃபுட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள், குடிப்பழக்கம் ஸ்மோக்கிங்ஸ்னால் அதை அவாய்ட் பண்ணுங்கள், வேறு அன்ஹெல்தி திங்ஸ் ராத்திரி தூங்க முடியலன்னா தூங்குற மாதிரி பாருங்கள், அதெல்லாம் சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த லேசாக கேட்குற வலி மாத்திரை, இந்த தைலம், இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணுறது, இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அதில் இம்ப்ரூவ் ஆகாத பட்சத்தில் எவாலுவேஷன், எவாலுவேஷனில் பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இது உங்கள் இவங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு நாங்கள் முடிவெடுக்கணும். மாத்திரை மருந்து இல்லாமல் சர்ஜரி இல்லைன்னா ஸ்டீராய்ட் இன்ஜெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இது தேவைன்னு அவங்களுக்கு முடிவாயிடுச்சுன்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணணும். அது பண்ணினா ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? அதான் 4 ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் இவர் இன்னும் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கார் அவர் சொல்கிறத வச்சு எனக்கு புரியுது. அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த அவங்க இவங்க பார்க்குற டாக்டர்ஸ் வந்து மூவ் ஆகணாக வந்து தேடணும். இவர் இல்லைனா இவர் டாக்டருக்கு வேறு டாக்டர் யாராவது பார்த்துட்டு அங்கே போய் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி இவர் பார்க்கணுங்க. பண்ணுறப்ப இவருக்கு ரிசல்ட் கிடைக்கும்.
0: ஓகே டாக்டர். இப்போ இந்த முடக்குவாதம் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸா?
2: ஆமாங்க, ஆட்டோ இம்யூன் டிசீஸ் டைப்பில் தான் வரும். ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்ற டைப்பில் தான் வரும். ஸோ ஆட்டோ இம்யூனிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி வந்து நம்ம உடம்புல எதுக்கு இருக்குது, கிருமிகள் ஏதாவது வந்தால் அதை வந்து நம்ம டிஃபென்ஸ் மூலமாக அட்டாக் பண்ணுறதுக்காக இருக்குது. ஆட்டோ இம்யூனிட்டினா என்னென்னா, இந்த இம்யூனிட்டி வந்து

0: கிருமிகளை தாக்காமல் நம்ம உடம்புல இருக்க தசை பகுதிகளை தாக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் ஆட்டோ இம்யூனிட்டி. ஸோ இது வந்து எதனால் வருதுன்னா, இதில் நிறைய ஃபேக்டர்ஸு, மைக்ரோ திங்ஸ் நிறைய இருக்குது. அந்த நம்மளுக்கு வர பெத்தோஜன் மாதிரி நம்ம உடம்புல இருக்க நார்மல் டிஷ்யூவே அந்த இம்யூனிட்டி பெத்தோஜன் நினச்சிட்டு அது வந்து அதோட தாக்கங்களை வந்து நம்ம ஜாயிண்ட்டில் வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் முடக்கவாதம்ஸ் டைப் ஆஃப் ஆட்டோமேட்டிக் டிசீஸ் தான்.
1: ஓகே டாக்டர், அடுத்தது ஒரு நேர் வந்திருக்காங்க. ஸோ கால் கட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ அந்த முடக்குவாதம் வந்து அதிகம் பாதிக்கப்படும்போது, இந்த முடக்குவாதத்தால் அதிகம் பாதிக்கப்படும் உடல் பாகங்கள் அப்படின்னா என்னென்ன?
0: முடக்குவாதத்தால் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பாதிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட்ஸ், சுற்றி இருக்கிற டெண்டான்ஸ், அது சுற்றி இருக்க சைனோவேம். ஸோ ஜாயிண்ட்டுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலமும் இந்த இலமும் ஜாயிண்டாக ஒரு இடம், அது ஜாயிண்ட் சரிங்களா. நம்மளுக்கு பொறுத்தவரைக்கும் அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரிகிறது, பெருசாக இருக்கிறது. சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சியூல்னு சொல்லுவாங்க, கேப்சியூல் சைனோவேம். சைனோவேம்ன்றது அதுக்கு மேலே இருக்கிற ஒரு லேயர் ஆஃப் டிஷ்யூ, அதுவும் அஃபெக்ட் ஆகுது. அது அதுக்கு சுற்றி இருக்க தசை பகுதிகள் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கல, இன்சர்ட் ஆகும் அந்த இடம் சுற்றி. இப்போ ஒரு முட்டியில் நீங்கள் கை வச்சிங்கன்னா அதில் ஒரு 10 விதமான லேயர்
1: இருக்குது.
0: அந்த 10 லேயரில் ஒரு 7-8 லேயர் வந்து அஃபெக்ட் ஆகும் புரிதுங்கள் முடக்கவாதத்தால். நம்மளுக்கு பார்க்குறப்ப முட்டி அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவோம், பட் அதில் இந்தந்த இத்தனை டிசீஸ். ஸோ அதை முன்னாடி சொன்ன மாதிரி நீ ஜாயிண்ட் முட்டின்றது ஒரு ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட் அது ஒரு முட்டி, அங்கே அஃபெக்ட் ஆகும். ஆங்கிள் ஜாயிண்ட் அது அஃபெக்ட் ஆகும். ஸ்மால் ஜாயிண்ட்ஸ், இந்த கை விரலில் இருக்க 3 ஜாயிண்ட் இருக்குல்ல, இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும் முடக்குவாதத்தில். இது எல்லா ஜாயிண்ட்டும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்றது அந்த யூரோப்பியன் கிரைட்டீரியா மூலமாக மோர் தென் 10 ஜாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங், அதாவது 10 ஜாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும் சில பேருக்கு, அவங்களுக்குலாம் ரொம்ப அதிகமான சிவியர் டிசீஸ் இருக்குன்றது தான் அர்த்தம்.
1: ஓகே டாக்டர், அடுத்ததாக ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஒரு கால் மணி நேரம் ஆகுது அவங்க அதிகமா நடப்பாங்க, எதுனா ஆட்டோ எல்லாம் போக மாட்டாங்க, நடந்து போயிடுவாங்க, அதால வடிக்குதா என்ன டாக்டர் சொல்லுங்க. ரேடியோல
0: நன்றி
1: மேம்.
0: இப்போ போன நேரம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து முட்டி வலி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உட்காந்து எழுந்திருக்கிறதுக்கு வந்து 15 ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதிகமாக நடக்கிறதுனால வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அதிகமாக நடக்கணும், நடந்தால் தான் நல்லது. முட்டி வலிக்கு வந்து தேய்மானம் ஆகுறதுன்றது ஒரு காரணமாக இருக்கும். அந்த தேய்மானத்தோட இது வந்து சில பேருக்கு வேறு வேறு அளவில் இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு 10 இருந்துட்டு போயிடும், அதோட 6 கழிச்சு தான் வரும். சில பேருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், 6 டெய்லி இருந்துகிட்டே இருக்கும், வலிச்சிட்டே இருக்கும். சில பேருக்கு வருஷத்துக்கு 1 இல்லை 2 அந்த மாதிரி வரும். ஸோ இவங்ககிட்ட அந்த ஹிஸ்ட்ரி டேக்கிங்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு MBBS படிக்கிறப்பையோ இல்லை PG படிக்கிறப்பையோ ஹிஸ்ட்ரி டேக்கிங்னா பேஷண்ட்டை வந்து அவங்க எவ்வளோ நாள் முட்டி வலிக்குது, எந்த முட்டி வலிக்குது, எப்போ ஆரம்பிச்சது, எப்போ போச்சு, எத்தனை மணிக்கு வரும், ராத்திரி வருமா, பகலில் வருமா, இது எல்லாம் கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வருவோம். நேர்கள் போய் இதில் ரேடியோவில் பேசுகிறப்ப 2-3 லைன் தான் சொல்ல முடியும், அதனால என்னால் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸாமின் பண்ணி சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் மோஸ்ட் ப்ராப்ளம் வந்து அவங்ககிட்ட நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கண்டிஷன் என்னன்னு ஃபஸ்ட் அசஸ் பண்ணுங்கள். அவங்க முட்டி வலினால அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப எஃபெக்ட் ஆகுதா இல்லையா, அவங்களால வந்து வீட்டில் நடமாட முடியுதா, வீட்டில் அவங்களால தன்னை தனியாக பார்த்துக்க முடியுதா, பாத்ரூம் போக முடியுதா, குளிக்க முடியுதா, வெளியே போயிட்டு கடைக்கு போயிட்டு வர முடியுதா, வழியோட பண்ணுறாங்க, இதெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க ஆனால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, அது வந்து பரவாயில்ல. ஆக்சுவலாக தைலம் வேதி தேய்ச்சிட்டு பேராசிட்டமால் ஜாஸ்தி வலிச்சுலாம் போட்டுக்கலாம், அந்த அது பரவாயில்லையான வியாதி தான். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கன்சர்வேட் ட்ரீட்மெண்ட், லைக் கன்சர்வேட்னா நீ கேப் போடுறதோ இல்லை கிரேப் பேண்டேஜ் போடுறதோ இல்லை அப்பப்போ வலிக்கிறப்ப தைலம் தேய்ச்சிக்கிறதோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போதும். அவங்க ஸ்டேஜ் வந்து ரொம்ப மோசமாக வருது எப்போ தெரியும்னா, அவங்களால வந்து வீட்டில் இருக்க வேலையே செய்ய முடியாது, வீட்டில் இங்கேருந்து அங்கே போக முடியாது, ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, அவங்க பேசுறத வச்சே தெரிஞ்சுக்க முடியும், அவங்களால வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க சொன்னதை பார்க்கும்போது எனக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கான்னு கரெக்டாக கணிக்க முடியல. சிவியர் ஸ்டேஜாக இருந்தால் அவங்க வந்து லைக் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் போகணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மாத்திரை, மருந்து, ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஜாயிண்ட்டுக்குள்ளே இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது, புரியுதுங்களா, அதுவுமே வந்து சில பேருக்கு தான் மட்டும்தான் கொஞ்சம் நாளைக்கு நிற்கும். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரிஸ். ஸோ அறுவை சிகிச்சை, இதில் என்ன அறுவை சிகிச்சை பண்ணலாம், எந்த அறுவை சிகிச்சை பண்ணால் அவங்களுக்கு கிளியராக இருக்கும் இல்லை, இந்த டிஸ்கஷன்லாம் பேஷண்ட்டை பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும், ஏன்னா நிறைய பேர் பண்ணுறதில்லை. அதுக்கு பண்ணவங்களாம் வந்து இவங்க பார்த்தாங்களோ இல்லை அவங்க ஊரில் யாராவது பண்ணவங்க தெரிஞ்சால் தான் இவங்க அடுத்தது போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இன்னும் நம்ம ஊரில் வர ஆரம்பிக்கல, அது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் வைட் ஸ்ப்ரெட்டாக. இப்போ ஒரு LSCS, லைக் LSCSனா என்னது, குழந்தை பிறப்புக்கு பண்ணுற சர்ஜரி அறுவை சிகிச்சை இருக்குல்ல, அந்த அளவுக்கு மூட்டு மாத்த அறுவை சிகிச்சை எல்லாருக்கும் நடைமுறையில் வரலை சரிங்களா. இந்த ஊரில் இன்னும் வரலை, நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் பேஷண்ட் வந்து எங்களுக்கு இது வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் பண்ணி விடுங்க, நாங்கள் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க வேணான்ட்டு போயிட்டுறாங்க, அந்த ஸ்டேஜ் தான் இருக்காங்க.
1: ஓகே சார், அடுத்த நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்.

0: ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? என்னது நீங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு HIV பரவ முக்கிய வழி. பாதுகாப்பற்ற உடலுறவை தவிர்த்திடுங்கள். ஆணுறை தேவையற்ற கர்ப்பத்தை தடுக்கும். பால்வினை நோய் மற்றும் HIV வராமல் தடுக்கும். பாதுகாப்பான உடலுறவு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்.
2: அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: நேரம் 3:36. வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். டாக்டர் அடுத்த நேரம் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்ங்க, பாண்டிச்சேரியில இருந்து.
1: பாண்டிச்சேரி பேர் சொல்லுங்க மேம்.
2: சேர்மாவதி.
1: ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகம் எங்களுக்கு கேளுங்க.
3: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
3: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து 52 வயசு ஆகுது சார். எனக்கு வந்து இந்த சுண்டி விரல் ரெண்டு விரல் வந்து கொஞ்சம் மடங்கின மாதிரி ஆயிடுச்சு. எப்பயாவது ஒரு டைம் அந்த மூட்டு வீங்கி போயிட்டு வலி இருக்கு.
3: கையிலீங்களா?
2: கை சுண்டி விரல், ரெண்டு சுண்டு விரலுமே
3: சுண்டு விரல்ல மடங்கின மாதிரி ஆயிடுச்சு. எப்பயாவது வீங்கி
2: லைட்டா பெண்ட் ஆயிடுச்சுங்க சார். அது வந்து மூட்டு வந்து வீக்கமா இருக்கு. எப்பயாவது வீங்கிட்டு வலிக்குது.
3: வலி இருக்குங்க. இது வேற யார்கிட்ட காமிச்சிருக்கீங்களா இந்த டிசீஸ் பத்தி? எவ்வளவு நாளா இருக்கு
2: இது? வேற எனக்கு வந்து ஒரு 7 வருஷமா இருக்கு சார். இது
3: நான்
2: எங்கேயும் காமிச்சதுலாம் இல்ல. எப்பயாவதுதான் வலி இருக்குதுன்றதுனால அதை அப்படியே இது பண்ணிக்கல. இப்ப நீங்க போன்ல இது பாத்து ரேடியோல கேட்டு இருந்த போது சரி எதுக்கும் டவுட் கேட்டுக்குமேட்டுதான் போன் எடுத்து சார். பெருசா எடுத்துக்கல,
3: என்ன ஆகும் ஏதுன்னு எனக்கு தெரியல.
2: சரிங்கம்மா,
3: மட்டும் தானாகவே நல்லா இருக்குங்களா?
2: போறேன்.
3: அதான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு 2-3 வியாதிகள் இருக்கு. லிகமெண்டஸ் லாக்சிட்டி வியாதியிலயும் இந்த மாதிரி வந்து கை கால் வளைஞ்சு போகலாம், கை முட்டிகள். பட் ஆனா வந்து இந்த ரூமடாய்டு இப்ப நாங்க
2: வந்து ஒரு பொருளும் வெளியில நாங்க வாங்கி சாப்பிட்டு நான் வாங்கணும், பசங்களும் வீட்டுல செய்யறதா சாப்பிடுவோம்.
3: உங்களுக்கு வந்து அது வந்து வேலை செய்யறதுக்கு ஏதாவது தொந்தரவா இருக்கு இல்ல வேற ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருக்கு?
2: எப்பயாவது ஒரு டைம் லைட்டா அந்த மூட்டு அந்த நடுவரல் அந்த நடுவுல வீங்கி போயிடு.
3: தெரியும்.
2: அவங்க வந்து இதுல இருக்காங்க, சண்டிகர்ல இருக்காங்க.
3: சரிங்க,
2: அங்க ஒர்க் பண்றாங்க சார். ஆனா அவங்க எடுத்து பார்த்தாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னுட்டாங்க.
3: இல்ல இல்ல, அதுதான் அது எலும்பு முடி டாக்டர் கிட்ட பாருங்க, அப்படி இல்லைன்னா ரூமட்டாலஜிஸ்ட், இந்த ரெண்டு டாக்டர் தான் இதுக்கான ஃபீல்டு. நீங்க அவங்க பார்த்துட்டு நாங்க எங்களுக்கு பிளட் டெஸ்ட்ல நிறைய விதமா இருக்கு. இது இது இது இந்த வியாதி இருக்கான்னு கண்டறியதுக்கு சில பிளட் டெஸ்ட் இருக்கு, அதை பார்க்கணும். பார்த்துட்டு அது நெகட்டிவா இருக்கா இல்லையன்ற மாதிரி சொல்லணும். அது நெகட்டிவா இருந்துச்சு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து இருந்துட்டே இருக்குன்னா நீங்க ஃபாலோ அப்ல அப்சர்வேஷன்ல இருக்கணும். அப்சர்வேஷன்லாம் உங்க முட்டி முட்டி ஜாயிண்ட் டேமேஜ் ஆகுதான்னு நாங்கள் பார்க்கணும். இல்லை இன்னும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை டாக்டர் கிட்ட விசிட் வரணும். ப்ராக்ரெசிவாக ஏதாவது அதிகமாயிட்டே போதா, ஏதாவது முட்டி வீணாகுதா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் இப்போ உங்களுக்கு பெஸ்ட்டு பாசிபிள் ட்ரீட்மெண்ட்டாக இருக்க முடியுமா? உங்களுக்கு வந்து இப்போ இப்போதைக்கு உடனே இது பண்ணுங்க அதை பண்ணுங்க பயப்பட எதுவும் தேவை, நல்லா தான் இருக்கீங்க. ஒரு சும்மா ஒரு ஹெல்த் செக்அப் மாதிரி டாக்டர்கிட்ட ஒரு எலும்பு டாக்டர்கிட்ட போய் பார்க்குறீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரொம்பாயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அதில் அளவுலாம் இருக்குது, இந்த அளவு இவ்வளோ அளவு இருக்கணும், அது கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா, இன்ஃப்ளமேஷன் இப்போ இருக்கா இல்லையான்னு. இன்ஃப்ளமேஷன் இன்னைக்கு இப்போ கரண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க, இன்ஃப்ளமேஷன் இருக்கிறது நல்லது இல்லை, உங்கள் முட்டி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை கண்டினியூ பண்ணலாமா? சரிங்களா? சத்து குறைபாடுனால இந்த விரல் மடங்கி போற அளவுக்கு பெண்டுன்றதே ஆகக்கூடாது, கை நேரம் தான் இருக்கணும், அடிப்படாம அடிப்பட்டு எலும்பு உடஞ்சா மட்டும்தான் நான்

மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என

0: பெண்ட் ஆகலாம். வயசு ரொம்ப அதிகமான ஒரு 65-70 மேல ஆனா ஆகலாம். நீங்க 52 கொஞ்சம் யங் ஏஜ் தான், இந்த ஏஜ்ல வந்து அந்த மாதிரி பெண்டா எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் கம்மி தான். சரிங்களா, நீங்க இதுக்கு பயப்பட எதுவும் தேவையில்ல. இருந்தாலும் அடுத்த வாட்டி பே செக்அப் போனீங்கன்னா இதுக்கும் சேர்த்து எவாலுவேஷன் பண்ண சொல்லி சொல்லுங்க. சரிங்களா, சரி,
1: நன்றி, நன்றி.
2: HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களை ஒதுக்காதீர். HIV பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் பழகுவதால், சேர்ந்து சாப்பிடுவதால், சேர்ந்து வேலை செய்வதால், ஒரே கழிவறையை பயன்படுத்துவதால் HIV பரவாது.
3: HIV ஆல் பாதிக்கப்பட்டவரும் நம்மில் ஒருவர் தான் என்று அன்பு காட்டுவோம், ஆறுதலாயிருப்போம். மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சார், இப்போ அடுத்த கேள்வி வந்து, இது பெரியவங்களுக்கு மட்டும்தான் வருமா இல்லை குழந்தைகளுக்குமே வருமா?
2: அதுதான் நான் சொல்கிற மாதிரி, அது மிடில் ஏஜில் தான் காமனாக ஆரம்பிக்கும், 30-40 வரைக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது, அது பேர் ஜோனைல் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஜேஆர்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமைன் டிசீஸ் நிறையா இருக்குது, அது வந்து ஜாயிண்ட் எஸ்எல்இன்னு ஒரு ஆட்டோமைன் டிசீஸ் இருக்குது, அது குழந்தையிலேருந்தே தென்படும், அந்த இதுலேயும் ஜாயிண்ட்டுகள் பாதிக்கப்படும். சரிங்களா, குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரியான செட் ஆஃப் டிசீசஸ் இருக்குது. லைக் பார்க்குறப்ப வந்து நம்ம வந்து ஜுரம் வந்துட்டு போனப்ப வந்துடுச்சு, இல்லை வேறு ஏதோ சும்மா இருக்கு முட்டி வலி அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம பொதுமக்களாக இருக்கும்போது ஒரு முட்டி வலிக்குதுன்னா நம்ம என்ன நினைப்போம், சரி எல்லாருக்கும் வர இடத்துல நினைப்போம். குழந்தைங்களுக்கு அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நான் சொல்கிறது வந்து 30 வந்தாலே முடக்கவாதாயே முட்டி வந்து நவுந்துரும், இல்லை மடங்கி போன மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டுருக்கேன். குழந்தைகள் வந்துச்சுன்னா இன்னும் சீரியஸாக அஃபெக்ட் ஆகிருக்கும். அவங்க வந்து பருவ வயசு 18-20 வரப்பவே ஜாயின்ட்லாம் டேமேஜ் ஆகிடக்கூடாது. அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஏதோ தெரியுது, ஒரு குழந்தையால் விளையாட முடியல, ஒரு குழந்தை வந்து ஜாயிண்டில் வலி இருக்குது, வலி இருக்குது, வீங்கி இருக்குது, இல்லை தொட்டா சூடாக இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அணுகணும் மருத்துவர்.
1: ஓகே டாக்டர், அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம்.
2: சரி,
1: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ
3: ஹலோ வணக்கம். நான் தனபால் பேசுறேன்.
1: ஓகே டாக்டர், இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க.
2: வணக்கம். வணக்கங்க.
3: நான் வந்து ஒரு நடக்கிறது அதிகமா நல்லா வேகமா நடப்பேன். ஆ, இந்த ஒன்னையில நடந்தா வலிக்குது சார். அது வலிக்குதுன்னா கருங்காலுக்கே பாதம்
2: பாதத்துல மட்டும்தான் வலி இருக்குங்களா?
3: ஆமா ஆமா, கடுங்காலாம் வலிக்கல. கடுங்காலுக்கு மேல அத பாத்து மேல அந்த கண், இந்த கண் வருதுல அந்த முட்டி.
2: ஆமாங்க ஆமா, ஆங்கிள் ஜாயிண்ட்.
3: ஆமா, அதுல இருந்து தான் வலிக்குது, மேல எல்லாம் வலிக்கல.
2: உங்க வயசுங்க?
3: 72 சார்.
2: 72.
3: நடக்கவங்க வேகமா நடக்க முடியல, ஆனா நடந்து சார் நான் வாக்கிங் போறேன்.
2: என்ன வியாதி, என்ன சொல்ல முடியாதுங்க. சரிங்களா, அதுக்கு என்ன இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் காமனா ஒரு சத்து குறைபாடா தான் இருக்கணும். உங்களால ஃபுட்ல வந்து அடிக்கடி சாப்பாட்டில் வந்து அதிகமாக இந்த சத்து நான் சொன்ன மாதிரி ராகி சேர்த்துக்கிறதோ, இல்லை கால்சியம் ரிச் ஃபுட்டோ, இல்லை நான்வெஜ் மீன் வகைகளை சேர்த்துக்க முடியாததோ, இல்லை வெயில் படாத காரணங்களோ ஏதோ ஒன்று காரணத்தால் உங்களுக்கு பாதம் வலி ஏற்படலாம். சுகர் இருக்குங்களா உங்களுக்கு? மறுபடியும் பழைய மாதிரி வாக்கிங் ரிசீவ் பண்ணுங்க, இப்படி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பிப்போம். நீங்கள் முதல்ல அப்படி பண்ணுங்க, கொஞ்ச நாளில் உங்களுக்கு அது சரியாகலை, ஒரு ஒரு மாதம் ட்ரை பண்ணுங்க. ஆயின்மெண்ட் ஏதாவது தைலம் இல்லை வலி ஆயின்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க, மாத்திரைகள் எதுவும் போடாதீங்க. ஒரு 2-3 பாருங்க, அதில் சரியாகாத பட்சத்தில் நீங்கள் டாக்டர் பாருங்க, அவங்க பார்த்துட்டு வேறு ஏதாவது வீங்கி இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கா, இல்லை ஏதாவது ஜாயிண்ட் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்க மாதிரி இருக்கா இல்லையான்றதை பற்றி சொல்லுவாங்க. சரிங்களா?
1: ஓகே டாக்டர், நீங்க சொன்னீங்க அது வந்து சத்து குறைபாட்டால வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த விட்டமின் டி கால்சியம் குறைபாட்டால மூட்டு வலி வருமா?
2: விட்டமின் டி கால்சியம் குறைபாடால் கண்டிப்பாக மூட்டு வலி வரும். சரிங்களா, கால்சியம் விட்டமின் டி தான் வந்து நம்ம போனோட பில்டிங் பிளாக்ஸ்.

0: போனோட 90% வந்து அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் அதிக மினரல்ஸ் வந்து கால்சியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம் இது கலந்து தான் இருக்குது. ஸோ வந்து போக போக உங்களுக்கு வந்து எலும்பு வலி எப்போ ஆரம்பிக்கணும், 50% ஆஃப் த ரிசர்வ் குறைஞ்சா தான் ஆரம்பிக்கும். இன்னையிலேருந்து நீங்கள் 2 வருஷத்துக்கு சரியாக உங்கள் உடம்பை பார்த்துக்கலாம் தான் வலியாக ஆரம்பிக்கும். நாளைக்கு வலிக்குது அப்படின்றது வந்து இப்போ இன்றைக்கி ஒருத்தங்களுக்கு வலி இருக்குன்னா அது முந்தானியத்துலேருந்து டெஃபிஷியன்சி ஆனதில்லை, அது பிறந்த 2-3 வருஷமாக அவங்க வந்து டெஃபிஷியன் ஸ்டேட்டில் இருக்காங்க, அப்போ தான் அவங்க ஸ்டார்ட் ஆகும் வலின்றது, சரிங்களா. ஸோ எப்படி கால்சியம் டெஃபிஷியன்சி வருது அப்படின்றது மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம குடிக்கிற தண்ணி இப்போ மினரல் வாட்டரில் அதிகமாக கால்சியம் டெஃபிசிட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா காஃபி டீ அது கூட சேர்த்து பார்க்குறப்ப பாலில் அந்த கால்சியம் அப்சார்ப்ஷன் கம்மியாக இருக்குது. மற்றபடி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள் இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி உட்கொள்றதில்ல, நம்ம சேர்த்துக்கிறதில்ல. நம்ம சாப்பிட்ற ஒரு சாம்பார் சாதம் ரசம்னா அது பக்கத்தில் வைக்கிற கூட்டு வந்து ரொம்ப கம்மியாக சிறிதளவில் தான் எடுத்துக்கிறோம். மற்றபடி நார்மல் தோசை இட்லி சட்னியில் வந்து கால்சியமில் இருக்கிற ஃபுட்டு கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிறதுலையும் சன்லைட்டுக்கு வந்து விட்டமின் டெய்லி வந்து வாக்கிங் போகிறது, சன்லைட் எக்ஸ்போஷர் எந்த நேரம் வந்தாலும் காலையில் போனால் நல்லது, வேற ஈவினிங் போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் உடம்புல படுற மாதிரி பார்த்துக்கணும். இது அடிக்குவேட்டாக இருக்க இருக்கவே உடம்புல வந்து கால்சியமும் விட்டமின் டியும் பில்டப் ஆகிடும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இது ஆரம்பத்திலே கண்டறிய என்னென்ன மருத்துவ பரிசோதனைகள்லாம் செய்யணும்?
0: ஆரம்பத்துலேயே இப்போ நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், மருத்துவர்கிட்ட போனால் அவங்க மருத்துவர் தான் செய்யணும். நீங்களாக டெஸ்ட் எடுக்கிறப்ப உங்களுக்கு தெரியாது, அந்த லேபில் இருக்கவங்களுக்கும் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியாது. பட் மருத்துவராக வந்து நான் வந்து ஒரு மெடிக்கல் அட்வைஸாக பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் ஏர்லி மார்னிங் ஸ்டிப்னஸ், தூங்கி எழுந்திரிச்சோடனே ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக வலி இருக்கும். தூங்கி எழுந்திரிச்சோடனே கை காலெலாம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், எந்திரிச்சி நடக்க முடியாது, உடனே இடுப்பு வலி இருக்கும், முட்டி வலி இருக்கும், உடனே நடக்க முடியாது. ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் எடுக்கும் அவங்க வந்து அது ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. இதுதான் கிளாசிக்கல் சிம்டம். அப்புறம் வந்து மோர் தென் 5 ஜாயிண்ட் பெயின்ஸ், மோர் தென் 3 ஜாயிண்ட் பெயின், அதாவது 2 முட்டியும் வலிக்கிறது, கையில் இருக்க ஜாயிண்ட் வலிக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஜாயிண்ட் இன்வால்மெண்ட் ஆகாக இது ரூமடாய்டுக்கு வந்து இது வந்து சிம்டம்ஸ். வயது பார்ப்போம், வயது வந்து ஆல்மோஸ்ட் 35-40 to 40 இருக்கணும், இது ஒன்று. அடுத்து வந்து ஜாயிண்ட் ஸ்வெல்லிங், கிளினிக்கலாக பார்க்குறப்ப முட்டியோ இல்லை ஏதாவது ஒரு பகுதியோ சூடாக இருக்கும், வீக்கம் இருக்க மாதிரி இருக்கும், தொட்டா அழுத்தினா அவங்களுக்கு வலி இருக்கும், இது வந்து கிளினிக் ரிசம்ஷன். பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு CBC, CRP, ஏஎஸ்ஓடைட்டர், ஆர்ஏ ஃபேக்டரி, இந்த மாதிரி ஒரு 6-7 விதமான பிளட் டெஸ்ட் இருக்குது. இந்த ஒரு பிளட் டெஸ்ட்டும் ஒன்று வந்து சிக்னிஃபை பண்ணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு வாத வியாதினா ஒரு 7 விதமான வியாதிகளை கலந்தது தான். ஸோ இந்த 7 விதமான வியாதி வந்து எது அவங்களுக்கு இருக்குன்றது கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற தனியான மருத்துவம் ஏதாவது தேவைப்படுது, அது தனியாக கொடுத்தா மட்டும்தான் அந்த வியாதி குறையும். நம்ம பொதுவாக இதுக்கு இதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கிடையாது.
2: உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: டாக்டர், இப்போ மூட்டுவாதத்தால் மன அழுத்தம் ஏற்படுமா?
0: மன அழுத்தம் வந்து கண்டிப்பாக ஏற்படும், ஆரம்பத்திலே ஏற்படாது. பட் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து வலி வந்து குறையாத பட்சத்தில் வந்து அவங்க குடும்பத்தினர் வந்து அவங்கள வேறு மாதிரி பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவாக இருக்க மாதிரி அவங்களே நினச்சிப்பாங்க. குடும்பத்தினர் வந்து இவங்க அதாவது ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா கணவனுக்கும் அதே வயசோ இல்லை அதாவது அதிகமாக இருக்கலாம், அவங்களுக்கு இருக்காது இந்த சிம்டம்ஸ், மனைவிக்கு இருக்கலாம், இல்லை கணவனுக்கு இருக்கும் மனைவிக்கு இருக்காது, சரிங்களா. அதனால் அலட்சியமாக எடுத்துப்பாங்க, இது அவங்களுக்கு இருக்க வழி வந்து அப்படிப்பட்ட வழி இல்லை, நீயா நினச்சிக்கிற, டிவியில் பார்க்குற ஒரு இது ஒரு ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸோ இல்லை நம்ம செல்லில் வாட்ஸ்அப்பில் பார்க்குற ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் அவங்கள ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்து இதில் சரியாயிடணும், சரியாகல, நீ வெயிட்டை குறைக்கணும், நீ வேறு இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களோட ரொட்டீனோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப நாளாக வேறையாக இருக்கும். அதை திடீர்னு மாற்ற சொன்னால் இப்போ ஒருத்தங்களை ஜாகிங் போக முடியாது திடீர்னு 50 வயசில், நீங்கள் 30 வயசுலேருந்து பண்ணால் தான் அதை பண்ண முடியும், 50 வயசில் அதை பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணலாம்னு பார்த்து ட்ரீட் பண்ணால் அவங்களுக்கு அந்த வலி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அந்த வலி குறையவே இல்லை, நமக்கே ஒரு கழுத்து வலிக்குது, ஒரு 3 நாள் இருந்தாலே நம்மளால வேலைக்கு போக முடியாது, வர முடியாது. 6 மாதம் இருந்தால் எப்படி இருக்கும், 1 வருஷம் இருந்தால் எப்படி இருக்கும், கழுத்து வரனால ஒரு படத்துக்கு சினிமா என் வயசுல சொல்கிறேன் ஒரு சினிமாக்கு போக முடியலன்றதே எனக்கு மன அழுத்தமாக இருக்கும். அப்போ 50 வயசு 60 வயசாக இருக்கவங்க வந்து ஒரு அவங்களால கோயிலுக்கு போக முடியாது, அவங்களால நடந்து வெளியே எங்கேயும் போக முடியாது, அவங்களுக்கும் ஆசைகள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் பண்ண சின்ன வயசில் நான் 50ன்றது இப்போதைக்கு சின்ன வயசு தான், 55-60ன்றதுலாம் அவங்களால பண்ண முடியலனா அவங்களுக்கு ஸ்லோவாக அந்த மன அழுத்தம் வரும். அது எப்படி வெளிப்படுன்னு பார்த்தீங்கன்னா ராத்திரியில் தூக்கம் வராது, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஏதோ குறைபாடாக இருக்குது, ஏதோ ஒன்று சரியில்லைன்ற மாதிரி அந்த மாதிரி தோண்டிகிட்டே இருக்கும், இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுன்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, சரிங்களா. அதனால் மன அழுத்தம்ன்ற வியாதியோடு வரமாட்டாங்க, பட் அவங்களுக்கு ஒரு லேசான ஒரு மன அழுத்தம் சிம்டம்ஸ் இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ எந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் எலும்பு டாக்டரை விட்டுட்டு மூட்டுவாத மருத்துவரை போய் பார்க்கணும் அப்படின்றது அவசியம்?
0: இப்போ வந்து ரூமட்டாலஜி ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இது ரெண்டு டாக்டருங்களுமே இந்த முடக்கவாத வியாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இது முடக்கவாதன்றது வந்து ரொம்ப தனியான வியாதி, அது ரொம்ப கஷ்டமான வியாதி ட்ரீட்மெண்ட்

0: ால் தான் ருமட்டாலஜிஸ்ட்னு ஒரு தனி படிப்பே வந்திருக்கு. சரிங்களா, நாங்கள் ருமட்டாலஜி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறோம், மற்ற விதமான இதுவும் பண்ணுறோம். பட் ருமட்டாலஜிஸ்ட் வந்து வெறும் இந்த ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு முழக்கவாதம் இந்த மாதிரி வியாதிக்கு மட்டும் மாத்திரை வடிவத்தில் இருக்க ட்ரீட்மெண்ட், மாத்திரை மருந்து அந்த ட்ரீட்மெண்ட்ஸை மட்டும் அவங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆர்த்தோபடிக் எலும்பு முறிவு டாக்டர் நாங்கள் என்ன பண்ணுவோம், மாத்திரை விதமான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவோம், இதுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் அந்த சர்ஜரியும் சேர்த்து பண்ணுவோம். எங்களோட அவங்க தான் வந்து இதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட்டையோ இல்லை எவாலுவேஷன் பண்ணுறதோ இல்லை அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாத்திரை கொடுத்தா வேலை செய்யும், இந்த மாத்திரை கொடுத்தா அதில் இதில் இருக்க ஸ்பெஷலிஸ்ட் எங்களோட ஒரு படி அவங்க அதிகம் தான் ருமட்டாலஜிஸ்ட்ன்றவங்க. ஏன்னா அது ருமட்டாலஜிஸ்ட்ன்றவங்க தான் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த டிசீஸோட பெர்ஃபெக்ட் டாக்டர்ஸ். சரிங்களா, நாங்களும் அது பண்ணுறோம். இப்போ ருமட்டாலஜிஸ்ட் வந்து நிறைய கிடைக்க, கார்டியாலஜிஸ்ட் எல்லாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அந்த ருமட்டாலஜிஸ்ட் வந்து நிறைய பேர் இல்லாததால் நாங்களும் சேர்ந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: ஓகே டாக்டர், அடுத்து நேர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே டாக்டர், இருக்காங்க சொன்னீங்க. எனக்கு
0: வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா.
2: எனக்கு முதுகெலும்பு இடுப்பு எலும்பு கீழே விழுந்து நவுந்து போச்சு.
0: இடுப்பு எலும்பு கீழே விழுந்து நவுந்து போச்சு. உங்க வயசுக்கு ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? உங்க வயசுமா? 75. சரிங்கம்மா, சொல்லுங்க. வேற என்ன இப்ப இப்ப என்ன பண்ணது உங்களுக்கு?
2: டெய்லி
0: நைட் ஒரு பாராசிட்டமால் மாத்திரை போடுறீங்க? உங்க வயசுல 60 மேல இருக்க எல்லாருக்குமே பாராசிட்டமால் பேஸ் மாத்திரை தான் கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வலி இருந்தா 2 கூட போடலாம், அப்படி இல்லைன்னா ராத்திரி நீங்க போடுறது பெருசா ஒன்றும் தப்பா இருக்காது. பட் தினமும் அது பழகாம, அது பழகாத மாதிரி பாருங்க. எனக்கு அது வலி கம்மியா இருந்தாலும் அதை போடாதீங்க, தைலம் மாதிரி தேய்ச்சிக்கிற மாதிரி பாருங்கம்மா. சரிங்களா, நீங்கள் அது முதல்ல வலி வந்து ஒரு லேசாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் பாராசிட்டமால்லாம் கொஞ்சம் வேலை செய்யும் கேட்கும். ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சுங்க உங்களுக்கு அடிபட்டு எலும்பு நவுந்து போய்? புரியுதுமாம்மா. உங்களுக்கு வந்து உங்களுக்கு வலி ஜாஸ்தியாக இருக்குன்னா திரும்பி ஒரு டெஸ்ட்டோ ஸ்கேனோ எடுத்து பார்த்துட்டு வேறு சில காரணத்தால் வலி இருக்கும், அந்த காரணம் இருக்குன்னா அதை பார்த்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வலி குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அப்படி தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா, நீங்கள் வந்து ஜிஹெச்லேயோ இல்லை கோரிமேட்லேயோ வந்து காமிக்கிறீங்கன்னா அங்கே இருக்க டாக்டர் மறுபடியும் பரிசோதித்து பார்ப்பாங்க. கூட யாரும் இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் உங்கள் ஏரியா வீட்டில் சமூக ஆர்வலர்கள் யாராவது இருப்பாங்க, அவங்கள வேணால் கூட்டுகிட்டு வரலாம். நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க ஒரு நாள் பார்த்துட்டு உங்களுக்கு இது தேவைப்படுது, இது தேவைப்படல, உங்களுக்கு அடுத்த விதமான சிகிச்சை எதாவது இருக்குன்னா அதை செய்வாங்க. செஞ்சாங்கன்னா வலி கம்மியாகும். இல்லை இல்லை, போடலாம், ஒன்றும் தப்பு இருக்காது, நீங்கள் இதை போடலாம். தினமும் எதுவும் வராது, எதுவும் வராதுமா, நீங்கள் போடலாம். தினமும் போடுற மாதிரியே போடுங்க, ஒன்றும் தப்பு ஆகாது. பட் அதான் வலி ஜாஸ்தியாக இருக்குன்னா போடுறதுனால ஒன்றும் பெருசாக தப்பு வராதுமா, அது மாத்திரை போடுறதால. சரிங்களா,
1: நன்றிம்மா, நன்றி. கடைசி கேள்வி, நம்ம மூட்டுகளை ஆரோக்கியமாக வச்சுக்க நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான 2 விஷயங்கள் சார்.
0: மூட்டுகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வந்து எக்ஸசைஸ், வாக்கிங். இது சிம்பிளாக சொல்கிறதுனால தான் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா மைல்டாக வந்து அந்த ஜாகிங் பண்ணுறது, தோப்பு கரணம் போடுறது, சின்னதாக ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்விம்மிங் பண்ணுறது, பேட்மிண்டன் விளையாடுறது, இது எல்லாமே முட்டிகளை வந்து அந்த மசில்ஸ்லாம் வந்து கரெக்டாக டோனாக இருக்க பார்த்துக்கும். இல்லை உங்களால் அந்த எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னா சிம்பிள் வாக்கிங் எக்ஸசைஸ் மட்டும் போதும். உங்களுக்கு வாக்கிங் கூட பண்ண முடியாதவங்க வந்து விஎம்ஓ எக்ஸசைஸ், கியூ எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு முட்டிக்கு அடியில் வந்து ஒரு துணியை வச்சு அழுத்தி பிடிங்க, அந்த மாதிரி சில முட்டியை தூக்கி பிடிச்சி ஒரு 10 வெயிட் பண்ணுங்கள், அந்த மாதிரி சில எக்ஸசைசஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் இப்போதைக்கு அந்த ரொம்ப நடக்க முடியாதவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. வேறு வந்து எக்ஸசைஸ் சைக்கிளிங் பண்ணால் த்ரெட்மில்ல நடந்தால் முட்டி வலி தேய்மானம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி பயப்படுறது. எதுவுமே பண்ணாதவங்களுக்கு தான் அதிகமாகும். இந்த மாதிரி எந்த எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணாலும் முட்டி ஸ்ட்ராங்காக தான் ஆகும், தேய்மானம் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க, கம்மி தாங்க.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு உலக மூட்டுவாத தினம் பற்றி நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணுங்க, நம்ம நேர்கள் கேட்ட கேள்விக்கும் அப்படியே டீட்டெயிலாக பதில் சொன்னீங்க. ஸோ இன்றைய

0: நிகழ்ச்சி நம்ம நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நேயர்கள் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
1: நன்றிங்க, தேங்க்யூ.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 4:44 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷன். இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில நிறைய ஃபன்னான டைலாக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாம் பேசி உங்க நடிப்பு திறமையை கொண்டு வர வேண்டிய ஒரு நேரம் இது. நீங்க போன் எடுத்து ரெடியா இருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான டைலாக் இதோ.
2: பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணு கலகா.
1: கேட்டீங்களா டைலாக?
3: கேட்டீங்களா மக்களே? இந்த டைலாக பல வாட்டி கேட்டிருப்பீங்க,
1: இருந்தாலும் இன்னைக்கு சொல்ல ரெடியா இருங்க.
3: சொல்ல மட்டும் இல்ல, நடிச்சு காட்ட போறேன்.
1: நடிச்சு உங்க மாடுலேஷன்லாம் நீங்க வெளிப்படுத்த ரெடியா இருக்கணும். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண் இருக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. காட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. என்ன ஆர்ஜி ரேவதி டைலாக் நீங்க பேச ரெடியா இருக்கீங்களா? இல்ல
2: ஏதாவது பேசலாம். அதுக்கு முன்னாடி நேர்களா எப்படி பேசுறாங்கன்னு
1: பாத்து வந்த உடனே என்கிட்ட நேரா வராதீங்கன்னு சொல்றீங்களா?
2: திருப்பாதீங்கப்பா மைக், இந்த பக்கம் திருப்பாதீங்கப்பா. சாண்ட்ரா நேர் வந்திருக்காங்க, யாரங்க இருந்து கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: அறம் பேங்கில இருந்து ஐயப்பன்.
2: ஐயப்பன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கோம். டைலாக் கேட்டீங்களா?
4: பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணு கழகா.
1: கேட்டீங்களா சார்?
2: பேசலாமா? நடிச்சிடலாமா?
3: நடிச்சிடலாம்.
2: அதெல்லாம் எனக்கு ஜுஜிபி
1: டீல்
2: பண்றாரு.
3: இவர் பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், இவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூர், தஞ்சாவூருக்கே இவர் வாரிசு, அதுவும் இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணு கலை.
1: வாவ், சூப்பரா சொல்றீங்களே சார்.
2: டைலாக் நீங்க யார்ட்டயாவது நேர்ல சொல்லிருக்கீங்களா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட யார்ட்டயா பேசுறப்போ?
3: படம் ஓடும் போது நடிச்சு பாப்போம் நாங்களே.
1: பாத்தீங்களா, வந்த உடனே ஒரே ஸ்ட்ரெச்ல அடிச்சு நவுத்திட்டு போயிட்டாரு.
2: நம்ம நேயர்கள்லாம் வேற மாதிரி.
1: கண்டிப்பா
2: பாத்து நம்ம கத்துக்கணும், அப்ப நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். என்ன சொல்றீங்க?
1: கண்டிப்பா. அப்ப நீங்க நடிக்க ரெடியா இருக்கீங்க நான் நம்புறேன்.
2: இப்படிதான் போட்டு வாங்கறது, எப்படி எல்லாம் புடுங்குறாரு பாருங்க வாயில.
1: கண்டிப்பா.

0: வர வைக்கணும்ல, இன்னொரு காலரும் வராங்க, அவங்ககிட்ட பேசிடலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வேற எங்க பேசுறீங்க?
2: நான் கடலூர் தேவனாம்பட்டினம் ஏ அன்னூர் பாஷா.
0: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கோம் சார்.
2: சார், மேடம் பேர் ரேவதி, உங்க பேர் சார்?
0: என் பேர் புவனேஷ் சார். புவனேஷ்.
2: புவனேஷ் சாருக்கும் ரேவதி மேடமுக்கும் என்னுடைய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
1: டைலாக் கேட்டீங்களா?
2: கேட்டேன்.
1: நடிச்சிடலாமா? பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலாமா?
2: தஞ்சாவூருக்கே வாரிசு.
1: தஞ்சாவூருக்கே வாரிசு.
2: எனக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது. குடிக்கிறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. குடிக்கிறவங்கள நட்பு கூட வச்சுக்க மாட்டேன்.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ கட் கேமரா ரோலிங். ஸோ உங்களுக்காக அடுத்ததான் இன்னொரு டைலாக் நாங்கள் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஆர்ஜே பூவி என்ன டைலாக் போட போறீங்க?
1: எடுத்த உடனே சிம்பிளான, சரி கொஞ்சம் லென்தியன் டைலாக்
0: வந்து எல்லாமே சிம்பிள் தான். இப்போ நெக்ஸ்ட் லெவல் அதோட கொஞ்சம்
1: அப்படி போலாமே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன்.
0: கேட்டலாம்
1: என்னாச்சு?
0: அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேரம் 4:20 நான்கு நொடிகள் ஆகிட்டு இருக்கேன். ரெயின்போ பொதுவாய் 102.8 கார்ட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்னொரு காலர் வந்திருக்காங்க, நீங்க ரெடியாவே இருங்க எதுக்கோ அப்படின்னு நான் சொல்றேன்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், ஜோதி திருக்கடையூர் அண்ணப்பன்பேட்டை.
0: எப்படி இருக்கீங்க மேடம்?
2: நல்லா இருக்கோம் சார்,
0: நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கும் ஜோதி மேடம். ரெடியா இருக்காங்க,
1: கேட்டுட்டேன்றீங்க.
2: இவர் பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், இவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கு இவர் தான் வாரிசாக்கும்.
1: வாரிசாக்கும்
0: வாரிசாக்கும்
2: வாரிசாக்கும் இவரு உத்து பார்த்தாலே

0: பெருசாலி கண்ணுக்கு தெரியாது, இவர் தான் கண்ணுக்கு அழகாக்கும்.
1: நீங்க எங்களை சொல்லலையே, நீங்க டக்குனு ஆரம்பிச்சப்போ எங்களை தான் சொல்றீங்களோ
2: பண்ற மாதிரி தெரிஞ்சது.
1: சூப்பர் சூப்பர். மேல டைலாக் உங்களுக்கு பிடிச்ச டைலாக் ஏதாவது
3: இன்னொரு காலரும்
4: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
5: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.

0: ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு ஹெச்ஐவி பரவுதலை தடுக்க முடியும். கருவுற்ற தாய்மார்கள் ஹெச்ஐவி பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.
1: பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு ஹெச்ஐவி பரவுதலை தடுக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக ஹெச்ஐவி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: மீண்டும் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. எஸ், நீங்க பேச மாட்டீங்கனாலும் உங்களை நான் கடைசியா பேச வைக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன்.
1: விட மாட்டீங்க,
0: வாய்ப்பே இல்ல மாட்டிக்கிட்டீங்கல்ல இன்னைக்கு.
1: ஆஹா, சரி ஓகே, அடுத்ததான் நேர் வந்திருக்காங்க, யாரும் கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் புவனேஸ்வர் சார். வணக்கம் ரேவதி மேடம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? யார் இங்க
2: பேசுறீங்க? இருவருக்கும் இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
2: உங்களுடன் உரையாடுவது தங்கபாண்டி முதலியார்பேட்டை.
1: தங்கபாண்டி சார்,
2: பெரிய
3: சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணு கலகா.
1: சோழர்
2: பரம்பரை, இவரு ராஜராஜ சோழன், அவரு ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கு இவங்க தான் வாரிசு. இந்த பெருசாடி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா.
0: அவ்வளவுதான், ஸ்டார்டிங் ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு.
1: தங்க பாண்டி சார் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. இன்னைக்கு டயலாக் கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள்ல கொஞ்சம் மறந்துட்டாரு. ஓகே சார், வேற பேசலாமா?
2: ரொம்ப நாள் சேர்ந்து வந்திருக்கேன் மேடம், மறுபடியும்
0: டச் விட்டு போச்சு இல்ல,
1: பிரேக் விட்டதுனால கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஓகே சார், மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எஸ் கட் கேமரா ரோலிங்.
2: இவர் பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜேந்திர சோழன், அவரு சாரி இவரு ராஜராஜ சோழன், அவரு ராஜேந்திர சோழன். இதுங்க தான் தஞ்சாவூருக்கு வாரிசா?
0: மாடுலேஷன் போடுங்க பாருங்க, சூப்பரா போடுங்க சார்.
2: இந்த பெருசாரி கண்ணுக்கே தெரியாது,
1: இது கண்ணுக்கழகா.
0: கண்ணுக்கழகா,
2: கண்ணுக்கழகா,
1: கண்ணுக்கழகா.
0: அவ்வளவுதான், அவ்வளவுதான்.
1: அடுத்த டைலாக் உங்களுக்கு புவனேஷ் இப்ப போடுவாரு, அதையும் கேட்டுட்டு பேசலாமா
0: சார்?
2: ஓகே சார்.
1: ஓகே,
2: கூடவே என்னாச்சு மாமா, இந்த ஊருக்குள்ள நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அப்படி இவங்க?
1: ஊருக்குள்ள இந்த மாதிரி பேசிருக்கீங்களா?
2: பேசிருக்கேன் மேடம், நிறைய
0: பேசிருக்கோம். சொல்ல முடியாது, ஏன் கேக்குறீங்க?
2: அடிக்கடி பேச

0: அந்த இதுதான் அஜித் டயலாக் மாதிரி விஜய் டயலாக் இதெல்லாம் பேசுவோம். இந்த மாதிரி லாங் இது டயலாக் எல்லாம் இனிமே குறி வச்சா இடம் விழும்.
1: எப்படி பாத்தீங்களா வந்து
2: ரொம்ப நாள் கழிச்சு வர்றதுனால கொஞ்சம்

0: வணக்கம் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்து சந்திரசேகர். நிலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம். அதோட போன கட்ல புவனேஸ்வர் ரேவதி ஒரு கால் எடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா?
1: ஆமா, கட் ஆயிடுச்சு.
0: கட்டா போச்சு பாத்தீங்களா? காலர் ஓடினாங்கன்னா அது எந்த கரெக்டா 20 ரிங் அடிச்சது, 21வது ரிங்ல ஒரு கட்டு. ஐயோ ராமா அப்படிங்கிற மாதிரி
2: திரும்ப பேக்
1: முயற்சியை வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விடாமுயற்சியோட வந்துட்டீங்க.
0: என்னப்பா இது, கடைசி நேரம்
2: லேட் ஆகுதுன்னா பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் சார்ங்களா?
0: பெரிய
3: சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணு கழகா?
1: கண்ணு கழகா கேட்டீங்களா சார்?
2: கேட்டேன்.
0: இவங்க ரெண்டு பேரும் பெரிய சோழர் பரம்பரை, ராஜராஜ சோழன், இவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க, அது சொல்லுங்க, தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரு தான் வாரிசு. பெருச்சாளி மாதிரி முகம் இருக்கு,
2: இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது.
0: இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, கண்ணுக்கு அழகா?
1: அவ்வளவுதான் சார்.
0: அப்பா
1: எப்படியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்றீங்களா?
0: இவர் பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழர், இவர் ராஜேந்திர சோழர். தஞ்சாவூரே அது மட்டும் சொல்லுங்க,
1: தஞ்சாவூருக்கு இவர் தான் வாரிசு.
0: அவ்வளவுதான், இதோட முப்ப. தஞ்சாவூருக்கே இவர் தான் வாரிசு. அடுத்துக்கிட்டே, இவரு பெரிய சோழர் பரம்பரை, இவரு ராஜராஜ சோழர், இவரு ராஜேந்திர சோழர். இவங்க ரெண்டு பேரும் தான் தஞ்சாவூருக்கே
1: தஞ்சாவூருக்கே வாரிசு.
0: இவங்க ரெண்டு பேரும் தான் தஞ்சாவூருக்கே வாரிசு. அடுத்து
2: ரொம்ப சோகமா இருக்கு சார்,
1: எமோஷனலா போயிட்டீங்க, சூப்பரா பேசுறீங்க.
2: அடுத்து
0: கோபமா கோபமா, இவரு பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழரு, இவர் ராஜேந்திர சோழரு. இவங்க ரெண்டு பேருக்கும் தான் தஞ்சாவூருக்கே சொத்து,
1: வாரிசு வாரிசு சார், வாரிசு.
0: இவங்க ரெண்டு பேரும் தான் தஞ்சாவூருக்கே வாரிசு. இவங்க ரெண்டு பேரும் சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழர், இவர் ராஜேந்திர சோழர். இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த தஞ்சாவூருக்கே சோழர் பரம்பரை.
2: எனக்கு எப்பயுமே நீங்க கடைசியா ஒரு குழந்தை வாய்ஸ் எடுப்பீங்க பாத்தீங்களா? அந்த வாய்ஸ் சூப்பரா இருக்கும் சொல்லுவேன், என்ன நல்லா இருக்கும்.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி.
1: சூப்பர் சார், தேங்க் யூ.
0: தேங்க் யூ இருவருக்கும், நன்றி, பை
1: பை சார். பாத்தீங்களா, நம்ம நம்ம எஃப்எம் நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா டைலாக் பேசுறதுல மட்டும் இல்ல, மாடுலேஷன்லயும் கிங் அண்ட் குயின் சொல்லலாம்.
2: அதுதான் சொல்றேன், நடிகர் நடிகை அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கணும். அந்த மாடுலேஷன் டெலிவர் பண்ற விதம் ஆகட்டும், அந்த ஸ்லாங் ஆகட்டும், எல்லாமே வந்து
1: ஸ்டைலா இருக்கட்டும்,
2: தவறாது அப்படின்ற மாதிரி செமையா பேசுவாங்க.
1: எல்லாருமே சூப்பரா பேசினாங்க. சோ தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம், ஒரு சாங் குள்ள போயிடலாமா?
2: கண்டிப்பா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 4:39, 37 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. காட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்கு. எல்லாம் டைலாக் டெலிவரி மாடுலேஷன் பிச்சு பெடல் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம்.
3: அந்த வரிசையில அடுத்து யார் என்ன பேச போறாங்க அப்படின்னு
2: கேட்டுலாம்.
4: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கு மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கு. அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேர் தான் வாரிசான். இந்த பெரிசாதி கண்ணுக்கே தெரியாதான், இது கண்ணுக்கு
3: அழகாப்பா.
2: எவ்வளவு
3: அந்த மாடுலேஷன் பாருங்க. அப்படியே வந்து இந்த ஃபீமேல் கவுண்டர் பண்ணியே கண்ணுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த நக்கல், நையாண்டி, குசும்பு
2: எல்லாமே வெளியே வருது.
3: அப்ப இந்த டைலாக பல தடவை நீங்க பல பேர்ட்ட
4: பேசிருக்கீங்க.
3: இதை நீங்க வந்து பேசி காமிச்சிருக்கீங்க பல பேர்ட்ட, கரெக்டா?
4: மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொன்னியே, இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டீங்களாடா.
3: எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆனந்தம் சொல்லி
4: முடிக்கிறீங்க.
3: அந்த டைலாக எங்களை சொல்லலையே,
4: சொல்லலாமா?
3: இன்னொரு டைலாக் போட்டமே கேட்டீங்களா?

0: நாலு பேரையும் புடிச்சு முதல்ல கட்டி வைங்க மாப்பிள்ள. இவனுங்க நாலு பேரலதான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு.
1: இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க சொல்லுவாங்களே, அதான் இவங்க தானே மாமா?
2: இவங்களேதான் மாப்பிள்ள.
3: பாத்தீங்களா இன்னொரு காலர் வராங்க, அவங்ககிட்ட பேசலாமா?
1: பேசலாம் கண்டிப்பா.
3: வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் சார்.
3: வணக்கம்
4: சாருக்கும், புவனே சாருக்கும், ரேவதி மேடத்துக்கும் மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம். யார் என்ன பேசுறீங்க தெரிஞ்சிக்கலாமா?
4: கண்டுபிடிச்சிட்டேன். சகலகலை நாயகி ரேவதி மேடத்துக்கும் அன்பான தோழன் புவனேஸ்வரன் சாருக்கும் மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
1: வெண்ணிலா மேம்,
4: அடலூர்ல இருந்து வெண்ணிலா.
3: தெரியும் தெரியும்,
1: எங்களுக்கு தெரியும். ஓகே மேம், பேசலாமா?
4: பேசலாம்.
1: கட் கேமரா ரோலிங்.
4: பெரிய சோழ பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், இவர் ராஜேந்திர சோழன், இவங்க ரெண்டு பேரும் தான் தஞ்சாவூருக்கே வாரிசு. பெருசாடி கண்ணுக்கே தெரியாதான், கண்ணு தலைதான்.
1: டக்குன்னு அப்படியே பாருங்களா, அப்படியே யதார்த்தமா பேசி முடிச்சுட்டாங்க. சூப்பரா
4: சாருக்கு ஒரு டைலாக் சொல்லிட்டு
3: போயிடுறேன்.
4: வாட் இஸ் த ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். ஏன் என்ன ப்ராப்ளம்? நீங்க சீத்தைக்கு போறீங்களா? எஸ் எஸ். அண்ணா இவர் யாருன்னு தெரியலையா? இவரை தெரியலையா? இவர் தான் சதீஷ் இளவரசர் புவனேஸ்வர்.
1: எப்போ வருவாங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது, வர டைம்ல கரெக்டா வருவாங்க. ஓகேங்களா?
3: எஸ் ரெடியா இருங்க,
4: அடுத்த டயலாக் போய்டலாம் மேம்.
1: எஸ் கண்டிப்பா.
3: ஓகே மேடம்.
4: பஸ் வந்து என்ன வரும் சொல்றேன், உண்டங்க வீட்ல ரெண்டங்கம் பாக்குறேன்.
1: உண்ட வீட்ல ரெண்டங்கம் பண்றாங்க
4: பாக்குறாங்களே. திருட்டு பசங்க வரும், என்ன அது வரும்?
3: உண்ட வீட்டுக்கு ரெண்டங்கம் பண்றீங்களா? திருட்டு பசங்களா?
4: திருட்டு பசங்க தான். உண்டங்க வீட்ல ரெண்டங்கம் பண்றீங்க, திருட்டு பசங்களா? இந்த நாலு பேரை பட்டி வச்சு என்ன கட்டி வைங்க
3: மாப்பிள்ள,
4: அப்பதான் மாப்பிள்ள அப்படின்னு வரும். நான் என் வாழ்க்கையே நார் அடிச்சுட்டாங்க. இதான் இதை ஊருக்குள்ள சொல்லுவாங்களே, இந்த நாலு பேர் நாலு விதம் பேசுவாங்களே, அவங்க தான் நான் இருந்தேன்.
3: அது இவங்களேதான்
1: மாப்பிள்ளே தான்.
3: அப்படியே தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க.
1: ஒரு தடவை போடலாம் நீங்க சொல்லலாமா?
3: ஒரு நடிகை
4: வெண்ணிலா
3: மேடம் பாத்தீங்களா?
1: அதுதான் சொல்றேன், பெர்ஃபார்மர் அவங்கலாம்.

0: அவசியம் இல்ல, நம்மளே கலாய்க்கிற மாதிரி பல டைலாக் அப்படியே அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க, அந்த அளவுக்கு வேற லெவல்ல பேசுவாங்க. சோ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: கண்டிப்பா.
0: சிலிந்திருக்கிறது எஃப்எம் ரெயின்போ பொது 102.8.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரம் 4:54 ஒரு நொடிகள் ஆயிடுச்சு. ரெயின்போ 102.8 காட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கே வந்தாச்சு. டைம் போனதே தெரியலன்னு சொல்லலாம்ல,
3: டைம் போனதே தெரியல. சோ கடைசியா வந்திருக்க அந்த லக்கி சாம் யாரும் கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
4: எங்கள் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம் கூறுவது யார்?
4: கலையரசு, நல்லா பாளையம்.
3: சார் எப்படி இருக்கீங்க?
4: நலம். நாங்கள் இருவரும் நலமா?
2: நல்லா.
4: எங்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் இருவரும் நலமா?
3: இருவரும் நலமாக இருக்கிறோம். டயலாக கேட்டீங்களா?
4: நான் சுருக்கமா சொல்லுறேன், நேரம் பற்றாக்குறையா இருக்கு.
3: எஸ் கண்டிப்பா, ஷார்ட்டா ஒரு டயலாக் பேசலாம். எஸ்
4: சவுண்ட் மணி சஞ்சலோட நகைச்சுவை ஒன்னு
2: கொடுக்குறேன். ஓகே சார்.
4: பாட்டு காசு குடிச்சு பாட்டு செல்றீங்க, செலவு காசு குடி பாட்டு உள்ள போறே. ஐயோ, கதவு காப்பாத்தீங்களே. ஐயோ, என்ன ஆச்சு? என்ன சத்தம் பாரு. என் பேரு கது கௌரவத்துக்கு உள்ள போட்டு வந்து காப்பாத்து விடுங்க.
3: கதவு உடைச்சீங்களா
4: எங்க அப்பா சார், எங்க எங்க வீட்டுக்காரு ஜெயிச்சு வச்சு கதவுடா. கேள்வியா, கதவுதான் போச்சு பாத்தியா? உன் பேர புள்ள போச்சு பாக்கலையா? எனக்கு வந்த என்ன ஆயிருப்பான் உன் பேர புள்ள போட்டு இருப்பானே.
3: நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அந்த டயலாக் டெலிவரி பண்ற விதம் ஆகட்டும், ஸ்லாங் ஆகட்டும், அடே நமக்கே வந்து
2: நடிக்கிறாங்க.

0: கண்டிப்பா ரொம்ப என்ஜாய்
1: பண்ணுங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. சோ அப்படியே நம்ம இன்னைக்கு வந்து கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்கு அப்படியே டாடா பை பை சொல்லிட்டு அடுத்து நம்மை சுற்றி நிகழ்ச்சியில யார் எங்க இருந்து பேச போறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இணைந்திருங்கிறது FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஈவினிங். கையில ஆவி பறக்கிற டீயோட ரேடியோ வால்யூமை கொஞ்சம் ஏத்தி வச்சுக்கிட்டு ரெடியா இருங்க. இன்னைக்கு எந்த ஊரோட வாசத்தை சுவாசிக்க போறோம்னு தெரிஞ்சுக்க இதோ வந்தாச்சு நம்மை சுற்றி. நிகழ்ச்சியில் தான் உங்கள் சஹீர் ரேவதி. நம்ம புதுவை மற்றும் அதை சுத்தி இருக்க நம்ம ஊர்கள்ல காலகாலமா மறைஞ்சு கிடக்கிற சுவாரஸ்யமான வரலாற்று உண்மைகள், அந்த ஊருக்கே பெருமை சேர்க்கிற ஸ்பெஷல் விஷயங்கள்னு நிறைய இருக்கு. அத வெறும் பேச்சா இல்லாம அந்தந்த ஊர் மக்கள்

0: மூலமாவே நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த வரலாற்று பயணத்துக்காக நம்ம ஸ்டுடியோல இருந்து ரெண்டு ஆர்ஜேக்கள் நேரடியா ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அவங்க தான் நம்ம ஆர்ஜே சாண்டி மற்றும் ஆர்ஜே ஜார்ஜ். இன்னைக்கு அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க, அங்க இருக்க மக்கள் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ண போறாங்க, நம்ம ஆர்ஜேஸ் நமக்காக என்னென்ன ஆச்சரியமான ஊர் கதைகளை சேகரிச்சு கொண்டு வர போறாங்கன்னு அவங்களே கேட்டலாம். ஹாய் வணக்கம்.
1: உற்சாகமான என் கூட இன்னொரு ஆர்ஜி இருக்காங்க, அவங்க பேரு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் என் பேர் நான் சொல்றேன். என் கூட இன்னொரு ஆர்ஜி ஆர்ஜி சாண்டி தான் இருக்காங்க. நான் வந்து உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜி சாண்டி. நீங்க என்ன சொல்றீங்களா, நான் அப்படியே ஆரம்பிக்கலாம்.
2: நேயர்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அழகான மாலை வணக்கம் சொல்லிக்கிறது ஆர்ஜி சாண்டி. இதுதான் என்னோட வீதி. நீங்க
1: ஆரம்பிக்கிறேன். சரி, நீங்க நம்மை சுட்டில நம்ம ஒன்று கடம் புதுச்சேரி எல்லையை ஒட்டிருக்க செம்ம அழகான, அதே சமயம் வரலாற்று சிறப்பு மிக்க கோட்டைக்குப்பம். ஜில்லு நிகழ்ச்சி கடல் காற்றுக்கும் மூணு நூற்றாண்டு பழமையான ஆழமான வரலாற்றுக்கும் பேர் பண்ண ஒரே ஊரு. திருப்பூர் மாவட்டத்தோட முக்கியமான எல்லையில எல்லைப்புற ஊராட்சிகளை இதுவும் ஒன்னா இருக்கு.
2: அது மட்டும் இல்ல, கோட்டைக்குப்பம் பரபரப்பான ஒரு ஊரை தாண்டி ஈவினிங்ல வந்து ஒரு வாக் போற மாதிரி ஒரு சூப்பரான பீச், ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம்.
1: அது மட்டுமா, நூற்றாண்டு கடந்து கம்பீரமா நிக்கிற அஞ்சுமா நூலகம் 1926 தொடங்கப்பட்ட நூலகத்துல இன்னைக்கு 20,000 அதிகமான புக்ஸ் இருக்கு. பழைய காலத்துல சென்னை புதுச்சேரி போக்குவரத்து வரலாற்றுல ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்த ப்ரொவின்சியல் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தோட ஹெட் ஆபீஸ் இயங்குனது நம்ம கோட்டைக்குப்பத்துல தான்.
2: அது போல பாண்டிச்சேரி விடுதலை போராட்டத்துக்கு அப்போ வா சுப்பையா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்த ஒரு பெருமை இந்த மண்ணுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
1: எஸ், அப்புறம் 1867 கட்டப்பட்ட பழமையான பள்ளிவாசல்னு கோட்டைக்குப்பத்தோட சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம். என்னப்பா நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்களா? எஸ் எப்பவும் போல இந்த ஊரோட சின்ன கிளிம்ஸ் நான் சொல்லிட்டேன், சின்ன கிளிம்ஸ் அப்படி இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்களை இந்த ஊர் மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்மள்ட்ட முதல்ல பேசுறதுக்கு ஒரு ஐயா காத்துட்டு இருக்காரு, பேசலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர்
3: சொல்லுங்க.
1: ஐயா இந்த ஊரை பத்தி சொல்லுங்க ஐயா. கோட்டைக்குப்பத்தை,
3: கோட்டைக்குப்பத்தை வந்து சிறப்பு மிக்க ஊரு, ஜாதி ஜன சண்டை இல்லாத
1: ஐயான ஒரு ஊரு. அப்படி ஐயா, இப்ப இந்த ஊர் வந்து இப்பவும் பரபரப்பா இருக்கு மாலை வேலையில. உங்க காலத்துல ஒரு 1960 அப்படிலாம் எப்படி
3: அப்பெல்லாம் இந்த மாதிரி அமைச்சர் அப்ப இன்னும் அமைச்சர்
1: என்னெல்லாம் இருக்கும் ஐயா, என்னெல்லாம் பாப்பீங்க? அப்ப
3: இப்போ வந்து தொழில் தான் பாப்பாங்க, அவங்க தொழிலுக்கு போவாங்க வருவாங்க, அவங்க ஜோலியை பார்த்துட்டு
1: போயிட்டு
3: வந்துருக்குடிகால் பயிர் வேலை, பயிர் வேலை வெங்காயம்
1: இப்ப வந்து இவ்வளவு டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஜனால எல்லாம் பாத்து வரீங்க, நீங்க என்ன டெவலப் எல்லாம் கோட்டைக்கு போய் செம்ம டெவலப் ஆயிருக்கு நடந்தா என்னென்ன சொல்றீங்க ஐயா?
3: என்ன சொல்றது, பயணம் போறோம், வெளிநாடே இல்லைன்னா எங்க பொழப்பு பெரிய பாடு.
1: வெளிநாட்டு பயணம் நிறைய பேர் போறாங்க. அது இல்லாம இப்ப இந்த ஊர் மக்கள் வேற என்னென்ன தொழில் எல்லாம் பண்றாங்க ஐயா? வெளிநாட்டுக்கு போறது
3: இல்லாம
1: பழைய கால இங்க பள்ளி பள்ளிவாசல் ஒண்ணு ஃபேமஸ் கேள்விப்பட்டோம். ஜாமியா மஸ்ஜித், அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்களா. தெரிஞ்சது
3: பழைய பள்ளி அது புதுப்பிக்கப்பட்டது.
1: ஒரு பேர் ஒண்ணு கேள்விப்பட்டேன், இந்த ஊர்ல வந்து மகாத்மா காந்தி ரோடே கிடையாது, பாண்டியிலிருந்து சென்னையில இருந்து வர்றது வந்து ஒரு வேற ஒரு வழியா
3: போகும்.
1: பழைய பட்டண பாதை, இதான் நான் தெரியாம யோசிச்சிருந்தேன். பழைய பட்டண பாதை அதை பத்தி சொல்லுங்களா, எப்படி அப்புறம் நாடுல எப்படி ரூட்டு மாறுச்சு?
3: அதாவது அப்ப அந்த ரூட்டாலதான் போய்க்கணும் இந்த பஸ்லாம். அப்புறம் நான் இந்த பிடி கட்டடம் வந்ததால மறுபடியும் இந்த பக்கம் பஸ்ணும்.
1: நூற்றி 2.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: வெல்கம் பேக் டு த ஷோ நம்மை சுற்றி. இன்னைக்கு நம்மை சுற்றி நிகழ்ச்சிக்காக பாண்டிச்சேரி அடுத்து இருக்க கோட்டக்குப்பம் பகுதியில தான் வந்து நம்ம ஆர்ஜிஎஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்க்ளூசிவா. அடுத்து யார் யார்கிட்ட பேச போறாங்க, என்னென்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னு கேட்டலாம்.
1: வெல்கம் பேக் டு நம்மை சுற்றி. நீங்க கேட்டிருக்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஆர்ஜிஎஸ் சாண்டி ஜார்ஜ் கூட கோட்டக்குப்பம் பகுதியில இருந்து பேசிட்டு இருக்கோம். பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த பகுதியில, இந்த பகுதியை பத்தி நம்ம கூட ஷேர் பண்றதுக்கு இப்ப ஒரு ஐயா ஒருத்தர் நம்ம கூட இருக்காங்க, பேசிடலாம்.
2: எனக்கு 67 வயசாகுது. எனக்கு பூர்வீக ஊரே இதுதான். நான் இந்த பூர்வீக ஊர்ல வளர்ந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுல இந்த ஊர்ல கரண்ட் கிடையாது. எல்லாமே சிமினி விளக்கு விளக்குகளால வந்து கூரைகள்ல அதிகம். அதை ஒட்டு மொத்தமா தொழில் ரீதியா சிறு தொழில், சிறு தொழில்னா அதாவது வந்து வெத்தலை தோட்டம், நெல் பயிர் இந்த மாதிரி உள்ள பகுதி. ரெண்டாவது ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் கம்மி. இன்றைக்கு நல்ல வளர்ச்சியில இருக்கிறாங்க, எல்லாமே ஸ்கூலுக்கு போறாங்க, எல்லாமே நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துக்கிறாங்க. அது என்ன காரணம்னா அவங்களுடைய மன தைரியம். பாண்டிச்சேரி என்பது வந்து எங்களுக்கு பாதாக இருக்கிறது. எங்களுடைய தொழிலுக்கெல்லாம் வந்து அதிகமா ஊன்றுகோலா இருந்தது வந்து பாண்டிச்சேரி. அதே நேரத்துல வந்து சமுதாய ரீதியா பாத்தீங்கன்னா எல்லாமே ஒற்றுமையா இங்க வாழும். எந்த பிரச்சனை வந்தாலும் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஊருக்கு கிடைச்சிருக்கு. அதனால வந்து நாங்க இந்த ஊர்ல நாங்க வாழ்ந்துருக்கிறது ரொம்ப நன்றி கடனா இருக்குது. பெரியவங்களுடைய மரியாதை, அதே மாதிரி பொதுமக்களுடைய எல்லாம் ஒத்துழைப்பு, அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு எல்லாமே இங்க நல்ல முறையில் இருக்குது. அந்த வகையில் எனக்கு ரொம்ப என் சொந்த ஊரான கோட்டகுப்பம் ரொம்ப சிறப்பான ஊர்.
1: ரொம்ப அழகா வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ கோட்டக்குப்பம் அப்படின்னும் போது உங்களோட ஒரு பார்வையை வந்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ கோட்டக்குப்பத்துல இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம்
2: வரலாறுன்னா எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த வந்து அப்ப சொல்லுவாங்க கோரின்ற ஒண்ணு. இந்த கோரி தான் வந்து எங்களுக்கு ஆச்சரியமான பொருளா இருந்தது. அப்போ அந்த காலத்துல நவாப்பு காலம் வந்து எங்க ஊர்ல வந்து குதிரையெல்லாம் காக்குறது தட்டி வைக்கிறதுக்கு இடங்கள்லாம் இருந்தது. இன்னைக்கு அதை நாங்க எங்களுடைய சொல்லியிருக்கிறாங்களே தவிர நாங்க பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிறப்பா அந்த நாள்லேருந்து வந்து நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்.
1: இப்ப வந்து
2: கோட்டக்குப்பம் பீச்சுக்குள்ள கடற்கரையில வந்து நாங்க எப்போதுமே சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள விளையாடுறதுக்கு போவோம். தெளிவான மண், அதாவது வெளிச்சமா இருக்கும், மணல்லாம் வெளிச்சமா இருக்கும். ஒரு 6 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் கேப் இருக்கும். அந்த கேப்ல போய் அந்த நிலவு காலங்கள்ல போய் அங்க உட்காந்து கபடி விளையாடுறது, அவன் பால் விளையாடுறது, இந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்சமான ஒரு விளையாட்டுலாம் நாங்க விளையாடுவோம். அந்த விளையாட்டுலாம் விளையாடி அந்த இடத்துலயே வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு சிரமத்துக்கு உள்ளவங்க எல்லாம் அங்க ஒரு 2 தெரு 3 தெரு வீடு கட்டினாங்க. அந்த வீடு என்னக்குள்ள கூரை வீடாக இருந்தது. சுனாமி என்று வந்தது. அந்த சுனாமி வரக்கூடிய காலத்துல வந்து அந்த வீடுங்கள்லாம் அடிச்சுட்டு போச்சு. அடிச்சுட்டு போன பிறகு கவர்மெண்ட் மூலியமா நாங்க அணுகணும். அப்போ கவர்மெண்ட் மூலியமா அணுகக்குள்ள எங்களுக்கு வந்து கல்லு கொட்டினாங்க. ரெண்டாவது என்னுடைய ஞாபகத்துக்கு மறக்க முடியாது, அங்க இருந்த மக்களுக்கு நல்ல முறையில வந்து வெளியிலேந்து நல்ல மண் செலவு வந்து உதவி பண்ணி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மேல. அதை வந்து எங்களால மறக்க முடியாத ஒரு.
1: இப்ப வந்து என்ன வகையான திருவிழாக்கள் வந்து இங்க ரொம்ப
2: திருவிழாக்கள்லாம் வந்து எங்களை பொறுத்தவரையிலும் எல்லா சமுதாயத்திலையும் வந்து

0: அவங்கவுங்க எந்த அளவுக்கு சிறப்பா செய்யறாங்களோ அந்த அளவுக்கு திருவிழாக்களை வந்து செஞ்சுக்கிட்டு
1: என்னென்ன திருவிழாக்கள்
0: குறிப்பா திருவிழாக்கள் என்ன இந்த பிள்ளையார் இது மற்ற பண்டிகை காலங்கள்ல வந்து நாங்க எங்க சார்பா வந்து இந்த கடற்கரைக்கு என்னைக்கு வந்து சுனாமி வந்தது அன்னிலேருந்து போகாத எங்க ஊருக்குள்ள ஒரு மைதானம் இருக்கு, அந்த மைதானத்திலேயே கடை தெருவெல்லாம் அமைச்சு நாங்க மக்கள் எல்லாம் அங்க போய் சைட்ல ஒரு திருவிழா காலம் அதுல வந்து எல்லாரும் சந்தோஷமா அராட்டினங்க இத்தனை எல்லாம் போடுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட பெரிய முதலியார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் பாட்டு கோட்டகுப்பம் பாட்டு. இதுல வந்து பெரிய முளைச்சாடி சின்ன முளைச்சாடி தண்டராகுப்பம் நடுக்குப்பம் மற்ற கோட்டகுப்பம் எல்லாம் பகுதியுமே வந்து இது வந்து நகராட்சியா இருக்கனால 27 வார்டு. இந்த 27 வார்டுக்கு உள்பட்ட எல்லா பகுதியுமே வந்து நல்ல ஜனங்க நல்ல ஒரு ஒரு நல்ல ஜனங்களா நாங்க ஒரு சிம்மா வாழ்ந்துட்டோம்.
1: போட்டதுக்கு வந்து என்னென்ன ஊர்கள் இந்த பஸ் எல்லாம் போகுது இல்லையா, எந்தெந்த ஊர்களை வந்து கனெக்ட் பண்ணுறோம்?
0: அதாவது எங்களுக்கு வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து எங்க பாண்டிச்சேரியில கோட்டகுப்பம் எல்லையிலேருந்து மரக்கான வரலன்னா எல்லா பகுதியிலேருந்தும் ஊருக்கு பிரியும். அப்ப ஈசிஆர் வந்துச்சு, அது ஊரும் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி மாநில லெவல்ல வந்து எல்லாமே சுற்றுலா வரக்குள்ள பாண்டிச்சேரிக்கு வரக்குள்ள இந்தியன் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு தேடிட்டாங்க. ரெண்டாவது ஆரோவில் அமைஞ்சிருக்குது. இந்த ஆரோவில் அமைஞ்ச பிறகு மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா வந்து இங்க நல்ல நல்ல சுத்தி பார்த்துட்டு அவங்களுக்கு உண்டான ஒரு சந்தோஷத்தை நல்ல முறையில பார்த்துட்டு போறாங்க.
1: பாண்டிச்சேரியில வந்து நீங்க என்னென்ன இடத்துக்கெல்லாம் போயிருக்கீங்க?
0: பாண்டிச்சேரியில வந்து பொதுவா வந்து நம்மளுடைய சூழ்நிலைக்கு தக்காரு சின்ன வயசுல வந்து கடற்கரை ஓரமா நாங்க நடந்துப்போம். இன்னைக்கு கடல்கரை ஓரமா பாத்தீங்கன்னா எல்லாம் கல் கொட்டி கடல் அரிப்பு தடுக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பீச் இங்கேருந்து நடந்து போவோம். இன்னைக்கு எங்க ஊர்ல இருந்து வந்து காலையில வாக்கிங் போவோம் பீச்சுக்கு போவோம். அதே மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஒரு சிட்டி அது, நல்ல ஒரு நல்ல ஊர். எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதும் பாண்டிச்சேரி. அதே நேரத்துல வந்து தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல கண்காணிக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் எல்லாமே நல்ல முறையில இங்கே செயல்படுது. நாங்க வந்து கடைசி ஊரா இருங்கனால வியாபார ஸ்தலத்துக்கெல்லாம் தான் நாங்க பாண்டிச்சேரி.
1: அனுபவம் கலந்த ஒரு வரலாறு வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, கேட்டதும் ஊரை பத்தி ஸ்போர்ட்டிவா எங்க கிட்ட பேசுனீங்க, ரொம்ப மிக்க நன்றி ஐயா. நேர்லயே தொடர்ந்து இணைந்திருந்தால் நீங்க கேட்டு எடுக்கிறது 102.8 நம்ம ஐஸ்கிரீம்.

0: ஆமா,
1: முதல்ல இருந்தது செம்மையாற்காடு ஜில்லா. தென்னாற்காடு ஜில்லாவ ஆற்காடு நவாப்பிருந்து அதுக்கு அதுக்கு பிரிட்டிஷ் காரங்க மாறிவிடுச்சு. ஆமா, ஆனா பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி பார்டர் ரெண்டு பார்டர், அதாவது இந்த காலத்துக்கு வச்சா பாண்டிச்சேரி, இந்த காலத்துக்கு வச்சா கோட்டகம். சரிங்களா, கோட்டகம் தான் பார்டர். அதனால வந்து அங்க என்ன எல்லை பாதுகாப்பு எப்படி போட்டாங்களோ அந்த காலத்துல எல்லாம் அதே மாதிரி. அங்கே நீங்க வரணும்னா பாஸ்போர்ட்,
0: பாஸ்போர்ட்.
1: ஆமா, பாண்டிச்சேரியில இருந்து கோட்டை போனா பாஸ்போர்ட், இங்கே போறதுனால பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் இல்லாத போக முடியாது.
0: பாஸ்போர்ட் வச்சு அப்ப டிராவல் பண்ணீங்களா?
1: யாரும் பண்ணலாம்.
0: எதனால பாஸ்போர்ட் வச்சாங்க?
1: பன்னாள் இருந்து இது அது பிரிட்டிஷ், அது
0: வேற வேற கவர்மெண்ட்,
1: கவர்மெண்டே வேற, ஆட்சியே வேற.
0: ஓகே,
1: அது வந்து பிரெஞ்சு டூபெக், இது வந்து பிரெஞ்சு. இதுல வந்து எடப்பட்ட இடத்துல இருந்ததுதான் கோட்டை உப்பன் டு காலாப்பட்டு கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் எடப்பட்ட இடம் தான் யூனியன். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி,
0: அது மறுபடியும் பாண்டிச்சேரி.
1: பாண்டிச்சேரி

0: நூலகம் ஒண்ணு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அதை பத்தி சொல்லுங்க.
1: இங்க வந்து பஞ்சாயத்து போல ஜாமியா மசூதியில சேர்ந்த நூலகம் அஞ்சு மணி நூல் பேசலாம். அதாவது பழங்காலத்து நூலகம், பழங்காலத்து நூல்கள்லாம் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்தினுடைய நூல் அப்படியே இருக்கு.
0: 200-300 வருஷம்
1: அப்படியே இங்க இருக்குது. அதை வந்து அதை மெயின்டெனன்ஸ் வந்து இந்த ஊருக்காரங்க அவரு சரியான முறையில பண்ணாருனால அந்த
0: டிஜிட்டலைஸ் எல்லாம்
1: பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலும் அந்த மெயின்டெனன்ஸ் சரியான முறையில இருக்கிறாரு. அதுக்காக வேண்டிய கட்டணம் இருக்குது. அதுக்காக வேண்டிய அதுக்காக வேண்டிய எல்லாம் இருக்குது.
0: அருமையா. அப்புறம் இத பத்தி பேசாம இருக்க முடியாது. இங்க கோழி வந்து பாண்டிலே ரெண்டு கோழி தான் இருக்கு நினைவிட மாதிரி.
1: ஒண்ணு கோழி மோடு, கோழி மோட்ல ஒரு கோழி. அதே மாதிரி இங்க பழைய பட்டணம் பாரு,
0: ஒரு கோழி இருக்கு.
1: ஆமா, ரெண்டு கோழி.
0: இது வந்து பழைய என்ன ஒரு சொன்னீங்க?
1: பழைய பட்டணம் பாரு.
0: பழைய பட்டணம் பார்க்க
1: மாட்டோம் பாருங்க. ஓல்டு மெட்ராஸ் ஸ்ட்ரீட்.
0: ஓல்டு மெட்ராஸ்,
1: அது அதான் ஓல்டு மெட்ராஸ் ஸ்ட்ரீட். அங்கயா அந்த ரோடு வழியா தான் இந்த ரோடு தான் இப்போ. இப்ப இருக்கிற ஈசிஆர் எந்த ரோடு தான் புதுசு. அந்த எல்லா போக்குவரத்து எல்லாமே வந்து ஓல்டு மெட்ராஸ் ரோடு, ஓல்டு மெட்ராஸ் ஸ்ட்ரீட் தான். அந்த வழியா தான் மெட்ராஸ் போர்டு, மெட்ராஸ் போர்டு வருவோம்.
0: ஓல்டு மெட்ராஸ் ரோடு இப்ப என்ன வயா இருக்கு, என்ன ஏரியா இருக்கு?
1: இப்ப இருக்குது ஓல்டு மெட்ராஸ் ரோடு இருக்கு,
0: தனியாக இருக்கு,
1: தனியா இருக்குது. ஆனா வந்து மெயின்டெனன்ஸ் கிடையாது, அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கிடையாது. எஸ்டி ரோடு வந்ததுல இருந்து
0: அந்த ரோடு அந்த பக்கம் இருக்கு.
1: அதுக்கு அந்த இப்ப ஈசிஆர் வந்து ஓல்டு மெட்ராஸ் ரோடு பாண்டிச்சேரியில இருந்து அந்த வழியா மெட்ராஸ் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எம்ஜி ரோடு, அதுக்கப்புறம் இப்ப ஈசிஆர்.
0: பழைய காலத்து வணிகங்கள்ல இந்த பழைய பட்டணம் பக்கம் ரோடு
1: தான். அதே தான் அந்த அந்த பக்கம் தான் வந்து மாற்றி வண்டியது வண்டியில அந்த காலத்துக்கு
0: இருக்காங்க. அந்த ரோட்ல
1: போனதுக்கு இங்கதான் பட்டுக்குள் தான் நீங்க வந்து அந்த யூனிட் பண்ணுவாங்க.
0: சின்ன பிள்ளைங்க அப்படியே ஓடினது.
1: இதுல வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நவாப் நவாப் ஆர்கார் நவாப்
2: குழந்தைக்கு ஹெச்ஐவி பரவுதலை தடுக்க முடியும். கருவுற்ற தாய்மார்கள் ஹெச்ஐவி பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.
3: பெற்றோரிடம் இருந்து குழந்தைக்கு ஹெச்ஐவி பரவுதலை தடுக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக ஹெச்ஐவி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.
2: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
4: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே குருமே.

மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய், தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா? சந்திரராய் சூரியராய் உம் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா?

0: 5:38. வெல்கம் பேக் டு த ஷோ. நம்மை சுற்றி நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோட்டக்குப்பம் பகுதியில இருந்தா பேசிட்டு இருக்காங்க. கோட்டக்குப்பம் பத்தி நமக்கு தெரியாத பல இன்ஃபர்மேஷன் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆடியன்ஸ். அடுத்து யார் கூட பேச போறாங்கன்னு அவங்களை கேட்டலாம்.
1: கோட்டக்குப்பம் பகுதி அப்படின்னாலே பரபரப்பான ஒரு ஊரை தாண்டி ஒரு மீனவ பகுதி அப்படின்னே சொல்லலாம். சோ அதை பத்தி ஷேர் பண்றதுக்கு இப்ப ஒரு சார் நம்ம கூட இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
2: என் பேர் ஜானகிராம.
1: எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
2: நாங்க பிறந்துல இருந்து ஒரு இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இங்கதான் இருக்கிறோம். நாங்க வெளியே
1: நடுகுப்பம்
2: மீனவ கிராமத்தை சேர்ந்த விழுப்புரம் மாவட்டம் மீனவரின் தலைவர். நானு ரெண்டு பேரும் கவுன்சிலரா வந்திருக்கிறேன், நகராட்சி கவுன்சிலர் பேரூராட்சி கவுன்சிலரா இருக்கிறேன், ஊர் பஞ்சாயத்து தலைவரா இருந்த
1: கோட்டகுப்பத்துல
2: இருக்கிற நடுகுப்பம் கிராமத்துல கடற்கரைக்கு வந்து எங்களுக்கு வந்து படகு போட்லாம் நிறுத்தத்துக்கு இடம் இல்லாத ரொம்ப கஷ்டமான இதுல தான். இப்போ இந்த மழை காலம் வந்து போச்சு, மழை காலம் புயல் வந்துன்னா எங்க போட்லாம் வந்து அப்புறப்படுத்தி வரணும். எங்க ஊர் பெரிய தோட்டம் திருவாடு அங்க கடல் ஓட்டா 70 மீட்டர் கடலும் சுடுகாடும்
1: கட்டுமரத்துல
2: போவோம், பாய் கட்டிட்டு போவோம், துடுப்பு போட்டுக்கிட்டு போயிட்டா வருவோம். இப்ப எல்லாம் வந்து இன்ஜின் வந்துடுச்சு, அதனால போயிட்டு ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு மீன் புடிச்சிட்டு வந்துருவாங்க. ஆமா, கரிங்கல் செவர் போட்டாங்க, அது இல்லனா எங்க ஊரை இருந்திருக்காது. நாங்க அரசாங்கத்துக்கிட்ட கல்லு போட சொல்லி போராடிட்டு இருக்கிறோம். மாரியம்மன் கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில்ல வருஷம் வருஷம் நல்லபடியா ஆடி மாசம் திருவிழா 3-5 நாள் திருவிழா பண்ணி இந்த ஆடல் பாடல் இதெல்லாம் பொழுதுபோக்கு எல்லாம் வைப்போம். அப்ப எல்லா கிராமங்களும் வந்து 1000-கணக்கான ஜனங்க வந்து பாப்பாங்க. ஆமா,
1: இது ஒரு பக்கத்துல வந்து இத மாதிரியும் வந்து ஒரு ஊர்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே கூட நீங்க ஷேர் பண்ணி தொடர்ந்து இணைந்திருக்காங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 102.8 இல் நம்ம சுற்றி.

0: நேரம் 5:47. நம்மை சுற்றி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆட்சி சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க ஷோவை. கோட்டுக்குப்பம் பாண்டிச்சேரிக்கு அடுத்து இருக்க கோட்டுக்குப்பம் பகுதியில இருந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்னெல்லாம் பேச போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: கேட்டு தெரிஞ்சுக்க ரெடியா இருங்க. அடுத்து நம்மகிட்ட பேசுறதுக்கு ஒரு ஐயா காத்துட்டு இருக்காரு. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ரமான்.
1: ஐயா, இப்ப வந்து கோட்டக்குப்பம் வந்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது ஐயா?
2: முத்தியால்பட்டை எல்லையில ஆரம்பிச்சு பெரிய முலாச்சாவடி வரையும் நம்ம
1: பெரிய முதலியார் சாவடி அது வரைக்கும் போகும்.
2: ஆமா, ஆர்வோவில் என்ட்ரன்ஸ் வரையும்
1: சரிங்க ஐயா. இப்ப வந்து நான்

0: நினைக்கும் போது என்ன மாதிரி விளையாடலாம்
1: விளையாடுறீங்க?
0: சரிங்க, கோட்டைக்குப்பத்துல பொரோட்டா ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுங்களையா?
1: பொரோட்டா நல்லா இருக்கும், பிரியாணியும் நல்லா இருக்கும்.
0: பிரியாணி பரோட்டாங்க கோட்டைக்குப்பத்துல ரொம்ப ஸ்பெஷல். சூப்பரையா. இப்ப நம்ம நிறைய வரலாற்று சிறப்பு மிக பகுதி அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம்.
1: கோரி வந்து பழைய பட்டன பாதையில இருக்கு. அந்த கோரியும் கோரி மூட்ல ஒரு கோரி எடுக்கும். அதுவும் இதுவும் ஒண்ண, அதுவும் நவாப்பு கட்டாதான், இதுவும் நவாப்.
0: அதனால பன்னெண்டு பேர் ரெண்டு கோரி தான். இந்த பழைய அந்த பழைய பட்டணமாக ரோடு எப்படிதான் போன கோட்டை போகுது? இப்ப நான் முத்தியார்பட்டில இருந்து வரேன், எனக்கு வழி சொல்லு.
1: அந்த மசூதி ஒண்ணு இருக்கும்.
0: ஆமா,
1: மசூதிக்கு நேர் எதிரில் ஒரு ரோடு போகும்.
0: ஆமா, ஒரு ரோடு
1: அதுல போனா அதான் பழைய பட்டம் பாதை.
0: மசூதிக்கு நேர் எதிரில் ரோட்ல போனீங்கன்னா பழையதான் பழையதும். சூப்பர் ஐயா, ரொம்ப அருமையான தகவல் ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி ஐயா. நேர்களே, நாங்க திரும்ப போறோம். இறந்தவர்கள் ரெயின்போ புதுவை 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 5:54. வெல்கம் பேக் டு தி ஷோ நம்மை சுற்றி. ஸோ இன்னைக்கு நம்ம சுற்று நிகழ்ச்சிக்காக கோட்டக்குப்பம் பகுதியில் தான் இருக்காங்க நம்ம ஆர்ஜிஸ். கோட்டக்குப்பம் வரலாற்றுக்கு மட்டும் சிறப்பு இல்லை, பிரியாணி மற்றும் பரோட்டாக்கு ரொம்பவே பேர் போனது. மதுரையில் எப்படி பரோட்டா ஃபேமஸோ நம்ம பாண்டிச்சேரி சுற்றி இருக்க இடங்களில் கோட்டக்குப்பத்தில் பரோட்டா அவ்வளோ ஃபேமஸ் சொல்கிறப்பே வந்து அப்படியே எச்சில் வருது. அடுத்து என்ன விஷயம்லாம் சொல்லி நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க நம்ம ஆர்ஜிஸ்னு அவங்களே கேட்டலாம்.
2: மறுபடியும் கேட்டலாம். நெக்ஸ்ட் நம்மள்ட்ட ஒரு யங்ஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் முகமது சாதிக் பாஸ்தார்.
2: முகமது, முகமது நீங்க சொல்லுங்க, உங்க கோட்டக்குப்பம் ஊரை பத்தி எப்படி ஆரம்பிங்க? நம்ம அடுத்த கேள்வி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கேட்கணும்.
3: நீங்களே கேள்வியை பத்தி கேளுங்களா.
2: அப்ப கோட்டக்குப்பம் பத்தி ஆரம்பியண்டா,
3: கேள்வி கேட்டாரு பதில் சொல்லு.
2: கோட்டக்குப்பம் உங்க ஊரை பத்தி சொல்லு முதல். ஃபர்ஸ்ட்
3: ஊர்னா எல்லாருமே வாங்க, எல்லாருமே பழகுவோம். இந்த மாதிரி ஊர் நம்ம ஊர்
2: ஒரு மரியாதை மிக்க ஊர், வாங்க பழகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுற ஒரு ஊர். சரி, ஓகே, உங்களுக்கு தான் தெரியும், நீங்க எங்ஸ்டரா இருக்கும் போது தெரியும் கோட்டக்குப்பம் என்ன மாதிரிலாம் டெவலப் எல்லாம் ஆகுதுன்னு. உங்க பறவையில கோட்டக்குப்பம் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு?
3: முன்னாடி கடை எப்படி இருந்ததோ இப்ப டெவலப், ரொம்ப டெவலப் ஆயிருக்கு எல்லா கடையுமே. இப்ப சொல்ல போனா முன்னாடி ஒரு பொருளுக்கு வேணும்னா நம்ம அங்க நடந்துதான் வரும், முன்னாடி தட்டு வண்டி. இப்ப எல்லாமே நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்குது. இந்த கோட்டக்குப்பிலே வெளியவும் போட்டாலும் உள்ள கரெக்டா மீனுக்கு வந்தாலே நம்மளுக்கு எல்லாத்தையும்
2: தேவையான பொருள். நீங்க வெளியே பாண்டிக்கு போச்சாலும் பக்கம் வெளியூர் போச்சால
3: இப்ப நம்ம வந்து இப்ப கல்யாணம் நடக்க போதுன்னா ஜாமாக்கியமா வேணும், ரோடு தாண்டி வந்து எல்லா பொருளும்
2: ஒரு கல்யாணத்துக்கு தேவையான பொருள் கோட்டக்குப்பத்தில வாங்கிக்குவோம். இந்த அளவுக்கு ஒரு டெவலப் ஆயிருக்கு இல்லையா? அது போய் இந்த கடைகளும் இப்போ நிறைய டெவலப் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. அப்போ வந்து கூரைக்கொட்டவா இருந்த கடைகள்லாம் இப்போ வந்து
3: பெரிய பெரிய கடைகளா, அது கடைகளுக்கு ஒரு பேரு. இப்போ நீங்க போயிட்டு வெளியூர்ல போயிட்டு கோட்டக்குப்பத்தில் 5 ரூபா போட்டாங்கன்னா இந்த கடை போய்
2: தரவாசி போய் எடுத்துக்கிறது வந்து அதான் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க பரோட்டாக்கு ஃபேமஸ். நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ஊரு பத்தி கொஞ்சம் சொல்லணும். ஊருக்குள்ள நானும் போல, இந்த ஊர் எப்படி இருக்கு அப்படியே எங்களுக்கு அப்படியே விசுவலா அப்படியே பேசிய காட்டுறேன்.
3: ஊருலன்னா இப்ப பாண்டிக்கு வச்சாங்கன்னா, இப்ப நம்ம பாண்டிக்கு போனா எல்லாம் மெரினாக்கி தான் சொல்லுவாங்க. பாண்டிக்கு வந்தாலே செர்னிட்டி பீச்சு அதெல்லாம் கேட்கற வார்த்தை, அது ஒரு வார்த்தை தான்.
2: ஓகே,
3: செர்னிட்டி பீச்சு அந்த ஒரு பாத்திலே ஊரே நம்ம பாத்துலாம்.
2: ஊட்டில ஒரு பழமையான குளம் ஒண்ணு இருக்கு,
3: குளம் கொஞ்சம் மெயின்டைன் பண்றாங்க, அவ்வளவு கொஞ்சம் செடிக்கலாம் அங்க கொஞ்சம் வளர்ந்து. ஆனா நடுவுல குளம் சூப்பரா இருக்கு,
2: குளம் பார்க்கவே அழகா இருக்கு, தண்ணியோட தான் இன்னமும் இருக்கு இல்லையா? சார், இப்ப பழமையான மரங்கள் நீ பார்த்து ரொம்ப பழமையான மரம் ஆயுது அப்படின்னா,
3: நம்ம மெயின் ரோட்ல இருந்து பார்த்தாலே அந்த மரம் ஒண்ணு அழகா தெரியும்.
2: என்ன மரம்?
3: அந்த மரம் நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிறேன் அந்த மரத்தை, அப்படியேதான்
2: இருக்கு மரம்.
3: ஆமா, பெரிய
2: தெரிஞ்சு என்ன ஒரு 50 வருஷம் இருக்குமா?
3: நான் பிறந்த அப்பா அப்படி பாக்குறேன்.

0: அப்பனா பாத்துக்கு எனக்கு ஒரு 20 வயசு
1: உனக்கு 20. அப்ப உங்க அப்பலாம் சொல்லிருப்பாங்களே அது பழமை மரம், 50 வருஷம் பழமையான மரம் இங்க இருக்கு கோடம்பத்துல இருக்கு,
0: மெயின்லயே நம்ம
1: மெயின்லயே இருக்கு. சரி தம்பி, இப்ப வந்து நான் வெளியூர்ல இருந்து வரேன்னு வச்சுக்கேன் தம்பி, இந்த கோட்டக்குப்பத்துல நான் சுத்தி பாக்குறேன்னா இதுப்பா நல்ல ஒரு பழமையான மரம் இல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒண்ணு காட்டு போனா டக்குனு என்ன சொல்லுவோம்?
0: நம்ம வந்து எல்லாம் சொல்லுவாங்க கோட்டக்குப்பத்துல ஆறுவில் எண்ணுவோம், ஆறுவில்லாம் கிடையாது, பாண்டிகளே தெரிநிதி பீச் தான்.
1: தெரிநிதி பீச் கோட்டக்குப்பத்து சரியான பீச் இல்லையா?
0: உண்மையா வந்து எந்த ஊர் வந்து பாண்டியில வந்து சும்மா சொன்னா வெளியே போக கூடாது, இந்த மாநில எங்காச்சும் பண்ணாலும்
1: இப்ப டூரிஸ்ட் பிளேஸ் இங்க சொல்லிட்டு ஆறுவில் சொல்லக்கூடாது, ஏன்னா கோட்டக்குப்பத்துல ஆறுவில் காட்டக்கூடாது. அது மாதிரி கோட்டக்குப்பத்துலயே காட்டணும்னா சரி ஒரு சரியான பீச் இங்க இருக்கு,
0: எல்லாருமே போட்டோ ஷூட் எல்லாம் எடுப்பாங்க, எல்லாமே படம் கூட எடுத்திருப்பாங்க, நம்ம
1: நிறைய மூவிஸ்
0: எல்லாமே எடுத்திருப்போம்.
1: ஆமா, இந்த சொன்னா அந்த பழைய படம்லாம் எல்லாம் இங்கிருந்து ஆரம்பிச்ச வரலாறு எல்லாம் சொன்னாங்க. நெக்ஸ்ட் நம்ம நிறைய ஊரை பத்தி அழைச்சிட்டோம், ஊர் மக்களை பத்தி, ஊர் மக்களை பத்தி சொல்லுங்களேன்.
0: ஊர் மக்கள்லாம் எப்படின்னா
1: ரொம்ப நல்லவங்க, ஒத்துமையானவங்க, அது மாதிரி இருக்கும்.
0: எல்லாமே இப்ப நீங்க வந்து சின்ன பசங்க கிட்ட கூட கேட்டு இந்த மாதிரி வழி போனா இப்படி போங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மரியாதை அண்ணே
1: திரும்ப வருகிறோம் இளைஞர்கள் மாணவோடு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ நம்மை சுற்றி. இன்னைக்கு நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கோட்டக்குப்பம் பகுதியில இருந்தா நம்ம ஆட்சி சூப்பரா கொண்டு போனாங்க. அப்படியே கோட்டக்குப்பம் வரலாற்ற அப்படியே விஷ்ணுவா நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அடுத்து என்ன சொல்ல போறாங்க நம்ம ஆட்சியஸ் கேட்டலாம்.
2: கிட்டத்தட்ட நம்மை சுற்றி பகுதியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். கோட்டக்குப்பம் பகுதியை பாத்தீங்கன்னா பரபரப்பான ஒரு ஈவினிங்ல என்ன இந்த ஊரை பத்தி சொல்றது எது இல்ல அப்படின்னு சொல்றதுன்னே இங்க கிடையவே கிடையாது. சோ வரலாறு தொடங்கி பழமையான சின்னங்கள்னு தொடங்கி இங்க இருக்கிற இப்ப இருக்கிற ஃபேமஸ் அப்படியே பரோட்டா வாசனை சுண்டி இழுக்குது. இங்க இருக்கிற ஒரு ஊரோட அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பா தான் இருக்குது. இங்க வந்து இங்கதான் நிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சின்ன வயசுல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே வந்து நவாப் காலத்துக்கே நம்மள கூட்டு போய் அப்புறம் பிரெஞ்சு கிட்டே இருந்து திருப்பி பிரிட்டிஷ் அரசுன்னு கூட்டு வந்து நம்மள இங்க நிறுத்திட்டாங்க. சோ அப்படி ஒரு பரபரப்பான ஊரு.
3: எஸ் பரபரப்பு பஞ்சம் இல்லைனாலும் ஊருக்குள்ள ரொம்ப அமைதியா இருக்கும்னு சொன்னனால போகும்போது அப்படியே ஊருக்குள்ள சுத்தி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். எதுக்காக சொல்றோம் தெரியுமா? எஸ் நம்ம நம்மை சிறு நிகழ்ச்சியில நிறைவு தந்ததுக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மற்றும் கேவச்சு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் இளையத்தின் சார்பாக நன்றியை தெரிந்து கொண்டு நான் ஜாலி வெளிப்படுறேன். இன்னொருத்தவங்க அவங்களே அவங்க பேர் சொல்லுவாங்க.
2: ஆர்ஜி சாண்டி உங்க அதிரடி சரவடியும் வந்து டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புற டைம் வந்தாச்சு. கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு அடுத்த ஷோல வந்து திரும்ப ஹாய் சொல்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்லிருக்க. உள்ள இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்க அன்பு சகி ரேவதி அவர்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருந்தால் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 102.8.

0: விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ் ஆ?
2: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
3: பிளாக் ஆக கூடாது, லிங்க கிளிக் பண்றேன்.
4: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, மாநில செய்திகள், வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் ஆயுதங்கள் முதல் பயிற்சி வரை எல்லா அம்சங்களிலும் சுயசார்பை எட்ட முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆழமற்ற கடல் பகுதிகளுக்கு ஏற்ற இந்தியாவின் ஐஎன்எஸ் மாங்க்ரோல் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் இன்று முறைப்படி கடற்படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தனது 33வது நிறுவன நாளை புதுடில்லியில் இன்று கொண்டாடியது. புதுச்சேரியில் சிஎஸ்ஆர் நிதி மூலம் புனரமைக்கப்பட்டுள்ள காட்டேரிக்குப்பம் மாரியம்மன் கோவில் குளத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று பொதுமக்களுக்கு அர்ப்பணித்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்புத் துறையில் ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் முதல் சீருடை மற்றும் பயிற்சி வரை எல்லா அம்சங்களிலும் நவீனமயம் மற்றும் சுயசார்பை எட்ட முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் இந்திய உணவுக் கழகத்திற்கும் இராணுவத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஹரியானா மாநிலம் கர்னாலில் உள்ள எஃப்சிஐ தானிய கிடங்கிலிருந்து வடக்கு மண்டல இராணுவத்தின் குளிர்கால கையிருப்பு தேவைகளுக்கு அரிசி எடுத்துச் செல்லும் சரக்கு வாகன தொகுதி ஒன்றை இரு அமைச்சர்களும் இணைந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சர் ஆற்றிய உரை குறித்து கூடுதல் தகவல்கள்.
7: பாதுகாப்பு துறைக்கு தேவையான ஆயுதங்கள் தற்போது பெரும்பாலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதாகவும், பாதுகாப்பு படையினருக்கு நல்ல உணவு, நவீன ஆயுதங்கள் மற்றும் திறம்பட்ட பயிற்சி அளிப்பதால் படையினரின் மன உறுதி வலுப்பெறும் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்திய ராணுவத்திற்கு ஆண்டுதோறும் 25,000 டன் அளவிற்கு அரிசி தேவைப்படுவதாகவும், இதில் உள்ள கொள்முதல் மற்றும் போக்குவரத்து சவால்களை சமாளிக்க பாரத் ரைஸ் திட்டம் பெருமளவில் உதவி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய உடன்பாட்டின் கீழ் இந்திய உணவுக் கழகத்தின் சேமிப்பு

0: கிடங்குகள், உபகரணங்கள் மற்றும் ஆள் பலத்தை அவசர காலத்தில் ராணுவம் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். ஒவ்வொரு பிரச்சனையிலும் அரசாங்கத்தின் எல்லா துறைகளையும் முழுமையாக ஈடுபடுத்தும் அணுகுமுறையின் ஒரு பகுதியாக எட்டப்பட்டுள்ள இந்த உடன்பாட்டினால் இந்திய ராணுவத்தின் ஒட்டுமொத்த செயல்பாட்டு தயார் நிலை மேம்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார்.
1: ஆழமற்ற கடல் பகுதிகளில் எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கவல்ல INS மாங்க்ரோல் என்னும் இந்தியாவின் மூன்றாவது ASW ரக போர்க்கப்பல் இன்று முறைப்படி இந்திய கடற்படையில் சேர்த்து வைக்கப்பட்டது. மும்பையில் உள்ள கடற்படை கப்பல் தளத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மேற்கு மண்டல கடற்படை தலைவர் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாத்சாயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தினால் 80% உள்நாட்டு பொருட்களை கொண்டு கட்டப்பட்டுள்ள இக்கப்பல் இந்தியாவின் பொறியியல் திறன்கள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் நாட்டின் ஒட்டுமொத்த மனோதிடத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக திரு வாத்சாயன் கூறினார். நடப்பு 2026 ஏற்கனவே 10 புதிய கப்பல்கள் கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 8 கப்பல்கள் விரைவில் சேர்த்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கடற்படையில் 10 ஆண்டுகளுக்கும் குறைவான வயதுள்ள கப்பல்களின் எண்ணிக்கை 2034 60% மேம்படும் என்றும் அவர் கூறினார். அதிநவீன தேடுதல் கருவிகள் மற்றும் ஆயுதங்களுடன் கூடிய INS மாங்க்ரோல் போர்க்கப்பல் வழக்கமான கடற்படை கப்பல்கள் மற்றும் ரோந்து வாகனங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் ஆற்றல் பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுடில்லியில் 2011 பிரிவைச் சேர்ந்த இந்திய வெளியுறவு பணி அதிகாரிகளுக்கான பணியிடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். உலக அளவிலான பல்துருவ ஒழுங்கு அமைதி, அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதான இந்தியாவின் நிலைப்பாடு மற்றும் உலக அளவிலான பொருள் விநியோக சங்கிலியில் தடைகளை களைவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. இதேபோல் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர சிங் இந்திய வனப்பணி அதிகாரிகளுக்கான பணியிடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு இந்தியாவின் வனவளம், வனவிலங்கு வளம் மற்றும் பல்லுயிர் சூழலை பாதுகாப்பது குறித்தும் மனிதனுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையிலான பிணக்குகள், காட்டுத்தீ மற்றும் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். வடகிழக்கு பிராந்தியங்களின் வளர்ச்சிக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா மிசோரம் மாநிலம் ஐஸ்வாலில் நாளை வடகிழக்கு வங்கியாளர் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். வடகிழக்கு மாநிலங்களில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விவசாயிகளுக்கான வங்கிக் கடன் வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்து இம்மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என அமைச்சர் திரு சிந்தியா இன்று ஐஸ்வாலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். மிசோரம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் எல்லா துறைகளிலும் வளர்ச்சிக்கு பல வாய்ப்புகள் இருப்பதாகவும் 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் வடகிழக்கு பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தனது 33வது நிறுவன நாளை புதுடில்லியில் இன்று கொண்டாடியது. உலக அளவிலும் தொழில்நுட்ப ரீதியிலும் புதிதாக உருவாகி வரும் சவால்களின் பின்னணியில் மனித உரிமைகளை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் கொண்டாட்டங்கள் அமைந்திருந்தன. விழாவையொட்டி ஆணையத்தின் தலைவர் நீதிபதி வி ராமசுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், உலக அளவில் கல்வி, மருத்துவம் மற்றும் வாழ்க்கை தரம் அதிகரித்து வருகின்ற போதிலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சமூக பாகுபாடு, காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சனைகளால் பல கோடி மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நவீன உலகின் டிஜிட்டல் வசதிகளால் தனிநபர்களின் அந்தரங்க உரிமை பாதிக்கப்படுவது குறித்தும், சமூக ஊடக பிரச்சாரங்களால் எந்தவொரு பிரச்சனையிலும் மக்களின் ஒட்டுமொத்த நிலைப்பாட்டையே முறைகேடாக மாற்ற முடிவது குறித்தும் கவலைகள் அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய சூழலுக்கு ஏற்ப மனித உரிமை அமைப்புகளும் தங்களின் செயல்பாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்திக் கொண்டு மனிதகுலத்தின் சுதந்திரம் மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்க மறு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்

0: சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. முத்தலாக் முறை ரத்து செய்யப்பட்டதால் முஸ்லீம் பெண்களுக்கு அரசியல் சாசன பாதுகாப்பு கிடைத்திருப்பது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: முஸ்லீம் பெண்களை 3 முறை தலாக் சொன்னாலே விவாகரத்து செய்து விடலாம் என்ற நிலை இந்தியாவில் நிலவியது. முன்கூட்டியே நோட்டீஸ் கொடுக்கவோ அல்லது விவாகரத்திற்கு பிந்தைய எதிர்கால தேவைகளுக்கு ஏற்பாடு செய்யவோ தேவையில்லை என்ற நிலைதான் இருந்து வந்தது. 2019 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட முஸ்லீம் மகளிர் திருமண உரிமை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முத்தலாக் முறை செல்லாது என அறிவிக்கப்பட்டு முத்தலாக் முறையில் விவாகரத்து செய்வது 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதத்திற்கு உரிய குற்றமாகவும் மாற்றப்பட்டது. விவாகரத்திற்கு பிந்தைய கால ஜீவனாம்சம் கோரும் உரிமையும், 18 வயது பூர்த்தியாகாத குழந்தைகளை தன் பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளும் உரிமையும் முஸ்லிம் பெண்களுக்கு வழங்கப்பட்டது. பெண்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே சீரான அரசியல் சாசன உத்தரவாதம் உண்டு என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. முத்தலாக் தடை சட்டம் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து ஓராண்டிற்கு உள்ளாகவே முத்தலாக் விவாகரத்துகளின் எண்ணிக்கை 82% வீழ்ச்சியடைந்ததை புள்ளி விவரங்கள் நிரூபித்தன. இந்த சட்டத்தினால் நீண்டகாலமாக விடுபட்டு போயிருந்த பெண்களுக்கும் அரசியல் சாசன பாதுகாப்பு கிடைத்திருப்பதில் ஐயமில்லை.
0: புதுச்சேரியில் கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ள காட்டேரிக்குப்பம் மாரியம்மன் கோவில் குளத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், உள்ளாட்சித்துறை செயலர் திரு விக்ராந்த் ராஜா, துறை இயக்குநர் திரு ஆதர்ஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். துணைநிலை ஆளுநரின் தலையீட்டினால் குளம் புனரமைக்கப்பட்டது குறித்து ஊர் மக்கள் துணைநிலை ஆளுநருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக நாளை தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத் துறையில் ஆயுதங்கள் முதல் பயிற்சி வரை எல்லா அம்சங்களிலும் சுயசார்பையற்ற முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆழமற்ற கடல் பகுதிகளுக்கு ஏற்ற இந்தியாவின் INS மாங்க்ரோல் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் இன்று முறைப்படி கடற்படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தனது 33வது நிறுவன நாளை புதுடில்லியில் இன்று கொண்டாடியது. புதுச்சேரியில் CSR நிதி மூலம் புனரமைக்கப்பட்டுள்ள காட்டேரிக்குப்பம் மாரியம்மன் கோவில் குளத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று பொதுமக்களுக்கு அர்ப்பணித்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் KYC-யும் அப்டேட் பண்ணனும்.
3: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? KYC-ல எந்த மாற்றமும் இல்லனா அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு. மத்த சேஞ்சஸ்க்கு வீட்ல இருந்தே வீடியோ KYC அல்லது ஆதார் OTP அடிப்படையிலான eKYC மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ்ட் சேனல்ஸ் மூலம் மட்டுமே KYC-யை புதுப்பிக்கணும். இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே. RBI சொல்கிறது
4: KYC உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:22:05. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் மாதாஸ் பராசக்தி என்ற பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பாம்பே சகோதரர்கள் அவர்கள் பாடிய பாடல்.

0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
3: HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்க முடியும். கருவுற்ற தாய்மார்கள் HIV பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.
4: பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.
3: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
0: விநாயகா மிஷின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
5: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, இனி நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:00 to 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 to 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர். 9:30 to 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே 7:00 to 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் 9:00 to 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்களே, இனி நமது 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:00 to 7:15 வரையிலும், 8:21 to 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. இதில் விழுப்புரம் மாவட்டம் அர்பிசாம்பாளையம் கிராம உழவர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி கேட்கலாம். 8:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் ஜெம் போர்ட்டல். அரசு கொள்முதலில் டிஜிட்டல் வெளிப்படைத்தன்மை குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் பண்டக ஆய்வாளர் திரு செந்தில்குமரன் அவர்கள். நேர்முகம் காண்பவர் கே வெற்றி கொண்டான். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவையொட்டி சிறப்பு நிகழ்ச்சி. 10:30

10:35 தென்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளாகவும் நிறைவு பெறும். இதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மேலும் 8:58 செய்தி சுருக்கம் இடம்பெறும். நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீஜாமிருதம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடு மாடு மேய்ப்போர் ஆண்டு 2026 வழங்குபவர் டி அரவிந்த் ராஜா அவர்கள். 7:02 மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி, வளரிளம் பருவத்தினரும் ஊடக பயன்பாடும் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கஸ்தூர்பா மகளிர் கல்லூரியின் உளவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி சுரேஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ, மலேரியா காய்ச்சல் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை இனிய நேரம். தலைப்பு மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்க வேண்டும். 8:55 சைபாலி என்ற தகவல் வழங்கியவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேர் நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் என்று, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆனந்தி. 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி, சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற காண்டங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர் உலக இரத்த உறைவு தினம் குறித்து நேரலில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இரத்த மாற்று மருத்துவத்துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5:00 முதல் 6:10 வரை நம்மை சுற்றி நேரலில் இணைகிறார்கள் ஆர் ஜே ரத்னா மற்றும் ஆர் ஜே புவனேஷ். 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பாதுகாப்புத்துறையில் ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் முதல் சீருடை மற்றும் பயிற்சி வரை எல்லா அம்சங்களிலும் நவீனமயம் மற்றும் சுயசார்பை எட்ட முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்திய உணவுக் கழகத்திற்கும் இராணுவத்திற்கும் இடையே உடன்பாடு கையெழுத்தாகும் நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஆழமற்ற கடல் பகுதிகளில் எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கவல்ல INS மாங்க்ரோல் என்னும் இந்தியாவின் 3வது ASW ரக போர்க்கப்பல் இன்று முறைப்படி இந்திய கடற்படையில் சேர்த்து வைக்கப்பட்டது. மும்பையில் உள்ள கடற்படை கப்பல் தளத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மேற்கு மண்டல கடற்படை தலைவர் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாட்சாயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுடெல்லியில் இந்திய வெளியுறவு பணி அதிகாரிகளுக்கான பணியிடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். இதேபோல மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர சிங் இந்திய வனப்பணி அதிகாரிகளுக்கான பணியிடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். வடகிழக்கு பிராந்தியங்களின் வளர்ச்சிக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா மிசோரம் மாநிலம் ஐஸ்வாலில் நாளை வடகிழக்கு வங்கியாளர் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். வடகிழக்கு மாநிலங்களில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான வங்கிக் கடன் வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும் என திரு சிந்தியா தெரிவித்துள்ளார். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தனது 33வது நிறுவன நாளை புதுடெல்லியில் இன்று கொண்டாடியது. மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப மனித உரிமை அமைப்புகளும் தங்களின் செயல்பாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்திக் கொண்டு மனிதகுலத்தின் சுதந்திரம் மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்க மறு உறுதி ஏற்க வேண்டுமென ஆணையத்தின் தலைவர் நீதிபதி வி ராமசுப்பிரமணியன் கூறினார். புதுச்சேரியில் கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ள காட்டேரிக்குப்பம் மாரியம்மன் கோவில் குளத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 93.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 7:47 இது மனம் விரும்புதே நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர் ஜே புவனேஷ். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணணுமா? நீங்க உடனே போனை எடுத்து கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண் இருக்கு. வெளியூரா இருந்தால் 0413 போட்டு டயல் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: சரோஜா சாமான் நிக்காலா.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சைபாலின் என்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: மீண்டும் மனம் இருந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் ஒருத்தங்க வந்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், சிதம்பரம் இன்ப கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன் சார் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து சைவம், பாடல் வந்து அழகேன்னு ஒரு வரி இருக்கு. அந்த வரி
0: ஓகே சார். உங்களுக்கான பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.
1: நன்றி.
0: நன்றி சார்.

0: இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை ஏஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் உட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து பொருளாதார வர்த்தக குழு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அகமதாபாதில் பிரிக்ஸ் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரிக்ஸ் நாடுகளின் பாரம்பரிய விளையாட்டுகள் இதில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டுகளும் இதில் இடம்பெறுவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மிசோரமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு வங்கியாளர்கள் மாநாடு நாளை நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டினார். இம்மாநாடு வடகிழக்கு மாநிலங்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்று அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிப்பதற்கு பதிலாக அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நன்மை பயக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தது. இருப்பினும் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கின் விசாரணை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணையம் மக்களின் கண்ணியம் மற்றும் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் திரு ராமசுப்பிரமணியன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு மனித உரிமைகள் ஆணையம் செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும்

0: திரு ராமசுப்பிரமணியன் வலியுறுத்தினார். தில்லியில் போராட்டங்கள் நடத்துவதற்கான இடமாக ஜந்தர் மந்தர் அறிவிக்கப்பட்டதை காவல்துறை விலக்கிக் கொண்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது இடங்களை கண்டறிவதற்காக உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட குழு 3 புதிய இடங்களை பரிந்துரைத்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ராம்லீலா மைதானம், புராரி மைதானம், கிழக்கு தில்லியில் உள்ள சிபிடி மைதானம் ஆகியவை போராட்டங்களுக்கான புதிய இடமாக கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கான அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா தொடர்ந்து திகழ்வதாக சர்வதேச எஃகு சங்கம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அச்சங்கம் வெளியிட்டுள்ள மதிப்பீட்டு அறிக்கையில் இந்தியாவின் எஃகு வர்த்தகம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நுண்ணிய பொருளாதார அடிப்படையில் பொருளாதார நிலைத்தன்மைக்கான ஆய்வுக்காக இந்த விருது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நேரடி அந்நிய முதலீட்டிற்கான கொள்கை. இந்தியாவின் நேரடி அந்நிய முதலீட்டுக் கொள்கை கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருகிறது. பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு, காப்பீடு, விண்வெளி போன்ற முக்கிய துறைகளில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு துறையில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான உச்சவரம்பு 74% உயர்த்தப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு, விண்வெளி மற்றும் காப்பீட்டுத் துறையில் இது 100% அளவிற்கு உயர்த்தப்பட்டது. 2014 தொடங்கி 2025 வரை 748 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடுகள் பெறப்பட்டன. முதலீடு செய்யும் நாடுகளின் எண்ணிக்கையும் 89 அதிகரித்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்து வருவதை சுட்டிக்காட்டி பேசினார். நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொண்டது பெரிய அளவில் பயன் தந்துள்ளதாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாராயணன் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது.
1: தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் தோல்விக்கு காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்துவதாக குறை கூறினார். தொலைநோக்கு பார்வையற்ற தலைமை காரணமாகத்தான் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு அக்கறை இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி மக்கள் நலனுக்காக எவ்வித போராட்டங்களையும் நடத்தவில்லை என்று குறை கூறினார். ஜனநாயகத்தில் போராடுவதற்கு உரிமை உள்ளது என்ற போதிலும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுவது தவறானது என்று திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக கூறினார். உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம்

0: ரிசர்வ் வங்கி போன்ற அமைப்புகளின் தன்னிச்சையான அதிகாரத்தை குலைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் உள்ளதாக திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்தார். பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். ஹரித்வாரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு புஷ்கர் சிங் தாமி கூறினார். தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் 15-7, 15-7 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் லாரா ரோவிசோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்து உடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் உட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் இருமுது நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில இன்னொரு ஆர்ஜே என் கூட இணைஞ்சிக்கிட்டாங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: நான் உங்கள் சஹி ரேவதி. எஸ், மனம் இருந்த நிகழ்ச்சியில நானும் மிங்கிள் ஆயிட்டேன். யாரு என்ன பாடல் கேட்க போறாங்க, கேட்டு வைப் ஆக போறாங்க அப்படின்னு கேட்டலாமா?
0: கண்டிப்பா.
1: எஸ்,
0: வணக்கம்.
2: இரு ஆர்ஜே அவர்களுக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: ஓகே சார், மனம் விரும்புத நிகழ்ச்சியில உங்க மனம் கவர்ந்த பாடல் என்ன?
2: காதலே நிம்மதி. பாடல் இந்த ஜெயவதிக்கு அந்த பாடல் வருகிறீங்க மேடம்.
1: பாடலை யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க?
2: இந்த பாடல் சங்கீத பின்னணி பாடிக்கு அவருக்கு குடியினரோட பாடி இருப்பாங்க மேடம் சார். இது சிறப்பா இருக்கு மேடம், இந்த பாடல் கேட்கறதுக்கு அனைத்து நேயர்களுக்காக கேட்கறேன் மேடம்.
1: எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்றாரு, நம்மளும் சேர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றி சார்.
2: நிச்சயமா மேடம், மிக்க நன்றிங்க மேடம். நன்றிங்க சார்.
0: நன்றி மேடம். நன்றி சார்.
3: இந்த தேவதை

0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். மீண்டும் மனமிருமிதே நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. எஸ், அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். கண்டிப்பாக.
1: ஹலோ, வணக்கம்.
2: எங்கள் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் முன்னேற வணக்கம்.
1: வணக்கம் கூறுவது யார்?
2: கலையரசு நல்லாப்பாளையம்.
1: சார், என்ன பாடல் வேணும்? என்ன படத்துல இருந்து?
2: பாவை நெஞ்சில் ஆசை வந்து மோதும், காதல் ராகம் பாடவர் முன்னிரவு நேரம், பூங்குயல் இந் இசைக்கையில் ஆடுபுலி ஆட்டத்தோடு பாடல் வழியே வருவது பாணி சேராம்.
1: ஓகே சார், அப்படியே கவிதையாவே சொல்லிட்டீங்க.
2: இப்படி ஒரு பாடல் இருக்கு, எனக்கு தெரியாது.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். நன்றி.

0: மீண்டும் மனமிருவதே நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. எஸ், அடுத்த காலர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: தெரிஞ்சுக்கலாமே. வணக்கம்.
2: வணக்கம் ரேவதி மேம்.
1: வணக்கம்.
0: நல்லா
1: இருக்கோம். எப்படி இருக்கீங்க? யார், எங்க இருந்து பேசுறீங்க மேம்? ஓகே, நீங்க நலமாக இருக்கீங்களா? எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். மனம் இருந்த நிகழ்ச்சியில உங்க மனம் கவர்ந்த பாடல் என்ன? என்ன படத்துல இருந்து? ஒரு காலத்துல எப்படி சக்க போடு கும்பலா சேர்ந்து கோரஸா பாடின பாட்டு இதெல்லாம். இந்த பாட்டு எதனால பிடிக்கும்? யாருக்கு டெடிகேட் பண்றீங்க இந்த பாடல?
2: இந்த பாடம் உங்களுக்கு மேம் புவிக்கா இருக்கும். அப்ப நான் மேயர் அனைவருக்கும்
1: மேம். ஓகே மேம், இந்த பாட்டு ஏன் பிடிக்கும் சொல்லுங்க. எதனால?
2: நல்லா இருக்கு மேம்.
1: நல்லா இருக்கு. கருத்தாவும் இருக்கும், அப்படியே வைபாவும் இருக்கும் இல்லையா? ஓகே, எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்றீங்க. நன்றி மேம்.
0: நன்றி நன்றி.
1: இணைந்து நிகழ்ந்த FM Rainbow 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமம்பாக்கம் பாண்டிச்சேரி.
0: மறுபடியும் ஷோக்குள்ள வந்தாச்சு ஆர்ஜி ரேவதி.
2: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்க போற அந்த லக்கி சாம் யாரும் கேட்டலாம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார், இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் சார், யாரு எங்க பேசுறீங்க?
3: பாடல் யார் வாய் கேட்பினும் தப்பாமல் அப்பாடலை தந்து கொண்டிருக்கும் இருவருக்கும் நன்றி சொல்றது திருவண்ணி நல்லூர்
2: தஸ்தாமடா. சூப்பர் சார், அப்படியே என்ட்ரியே பக்கவா இருக்கே. என்ன பாடல் கேட்க போறீங்க? என்ன படத்துல இருந்து
3: மனசெல்லாம் மழையான ஒரு பாடல், பாடலுக்கு ஒரு சின்ன கவிதை.
0: ஓகே சார்.
3: நெஞ்சமெல்லாம் நந்தவனமாய் உந்தன் நினைவு பூக்கள், எந்தன் கற்பனையில் உதிக்கின்றன பல கவிதை பாக்கள், மனசெல்லாம் மழையே காதல் மறந்தும் செய்வதில்லை பழையே.
2: என்ன போறீங்க?
3: குற்றால உதல்களின் குளிர்மொழி வார்த்தைகளில் வற்றாத இசை அறிவாய் வழிந்தோடும் பாடல் இது. ஒலிக்கட்டும் திக்கட்டும்
2: ஒலிக்கட்டும் திக்கட்டும். சூப்பரா சொல்லிட்டீங்க, அழகா அப்படியே மணிமணியா கவிதை சொல்லிட்டீங்க. இதை யாருக்கு டெடிகேட் பண்றீங்க?
3: ரொம்ப நன்றி சார். எல்லாருக்குமே தான் சார்,
2: எல்லாருக்கும் டெடிகேட் பண்றீங்க.
3: என்னுடைய மனைவி தமிழ்ச்செல்வி உட்பட எல்லாருக்கும்.
2: அப்படி சொல்லுங்க, மதர் அப்படி மார்க் பண்ணுமா இல்லையா எனது மனைவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
0: அதுக்கப்புறம் தான் நாங்க.
2: ஓகே சார், நீங்க கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சார்.
0: இருவருக்கும்

0: சைவாலின் இன்றொரு தகவல் நாலை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர்.

0: பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: Welcome back to the show, மனம் வருவதே.
3: நிகழ்ச்சியில அடுத்த காலர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஹலோ, வணக்கம்.
4: அடுத்த காலர் என்ன? அருமை தங்கைக்கும் அருமை தம்பிக்கும் எனது அன்பான மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
2: வணக்கம் சார். மாலை வணக்கம் சொல்றது யாரு?
4: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
2: கணேஷ் ராஜா சார், எப்படி இருக்கீங்க?
4: எனக்கு வந்து கமலஹாசன் நடிச்ச படத்துல அபூர்வ சகோதரர் படம் பாடல் வந்து அண்ணாத்து ஆடுறா வச்சுக்கோ.
2: ஆடா, என்ன மாதிரி பாட்டு இது? இத வந்து யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க?
4: நண்பர்களுக்காக.
2: சூப்பரான பாடல் சார்.
4: ஆனந்தன், சுந்தரமூர்த்தி, திருஞான சேகர் இவங்களுக்காக.
2: ஓகே, எல்லாரும் ரெடியா இருக்க சொல்லுங்க டான்ஸ் ஆட. அப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, அப்படியே வைப் ஆக போறீங்க.
3: எல்லாம் சரி, டான்ஸ் ஆடுங்க சார்.
2: ஆடுவோம் சார், பாட போறாங்க பாருங்க. ஓகேங்களா?
4: ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம்.
2: அதேதான். ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
3: நன்றி சார்.
4: நன்றி, நன்றிமா. ரொம்ப அன்பா பேசுறீங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றி சார், நன்றி.
3: சூப்பரான ஒரு பாடல் வந்து கேட்டு
2: சூப்பர் வைபா இருக்கும் போது அப்படியே ஆடிக்கிட்டே பாட்டு கேளுங்க. இணைந்திருக்கிறது FM 90.2 102.8.

0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமம்பாக்கம் பாண்டிச்சேரி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்க முடியும். கருவுற்ற தாய்மார்கள் HIV பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.
2: பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு HIV பரவுதலை தடுக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அரசு மருத்துவமனைகளை அணுகி இலவசமாக HIV பரிசோதனை செய்து கொள்ளுங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
3: விநாயகா மிஷின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
4: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
3: மனம் விரும்பிய நிகழ்ச்சி நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. எஸ், இன்னைக்கு நிறைய பேரால கால் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கலாம். எஸ் டைம் கம்மியா இருந்ததுனால டக்கு டக்கு டக்குன்னு வந்து டைம் போனதே தெரியலன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாளை காலையில வந்து பாத்தீங்கன்னா இணைய வழி நேரு விருப்பம் நிகழ்ச்சியும் இருக்கு. உங்களுக்கு வேணுன்ற சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நீங்க டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம
5: ஈவினிங் 7:00 வந்து மனம் விருந்த நிகழ்ச்சி இருக்கு, அதுக்கு கால் பண்ணி உங்க மனம் கவர்ந்த பாடல் கேட்டு அப்படியே வைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
3: எஸ், இதோட நாங்களும் டாடா பை பை சொல்லிக்கிட்டு கிளம்புறோம்.
5: நன்றி.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் உச்சநீதிமன்றத்தின் கதவுகள் திறந்தே இருப்பதாகவும் மக்கள் அல்லது மக்கள் பிரதிநிதிகளின் எந்தவொரு மனுவையும் நீதிமன்றம் வரவேற்பதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33ஆம் ஆண்டு நிறுவன நாள் விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பாதுகாப்புத் துறையில் ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் முதல் சீருடை மற்றும் பயிற்சி வரை எல்லா அம்சங்களிலும் நவீனமயம் மற்றும் சுயசார்பை எட்ட முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் இந்திய உணவுக் கழகத்திற்கும் ராணுவத்திற்கும் இடையே உடன்பாடு கையெழுத்தாகும் நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கொள்கை உருவாக்கம் தொடர்பான புதிய யோசனைகள் மற்றும் புதுமையாக்க கருத்துக்களை வழங்குவதன் மூலம் இந்திய இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய பங்கேற்க வேண்டுமென்று மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் டில்லி டயலாக் மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். மாநில மாவட்ட மற்றும் உள்ளூர் அளவில் பிச்சைக்காரர்களை முறையாக கணக்கெடுத்து மறுவாழ்வு உதவிகளை வழங்குவதன் மூலம் யாசக பழக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது குறித்து மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சகம் வரும் 14ஆம் தேதி புதுடில்லியில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பாரம்பரிய உள்ளூர் விளையாட்டுகள் குறித்த செயல் விளக்க போட்டிகளை தொடக்கி வைத்தார். உள்நாட்டு பாரம்பரிய விளையாட்டுகள் நாட்டின் கலாச்சார அடையாளமாகவும் உலக ஒத்துழைப்பிற்கான புதிய வாய்ப்பாகவும் திகழ்வதாக அவர் கூறியுள்ளார். பொருளியல் துறைக்கான நோபல் பரிசு டாக்டர் ராபர்ட் ஹால், டாக்டர் மைக்கேல் வுட்ஃபோர்ட் ஆகிய பொருளாதார வல்லுநர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருவளர்ச்சி அல்லது பின்னடைவு காலத்தில் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவது குறித்த ஆராய்ச்சிகளுக்காக இவர்கள் நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ, தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
1: உடனே நானும் டியூன்

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: தொடர்புதோ மியூசிக் பை த பே சென்னை அஞ்சல்.

0: news.gov.in and News on AIR app. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் 12 ஆண்டு சாதனைகள், அதனால் மக்களுக்கு பகிரப்பட்ட முக்கியமான தகவல்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி 12 ஆண்டுகளை கடந்து ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. இதன் வாயிலா நிறைய விஷயங்கள் மக்களை சென்றடைஞ்சிருக்கு. ஒரு நாட்டின் பிரதமர் நாட்டு மக்கள் கிட்ட பேசணுங்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் வாயிலாக சொல்லப்பட்ட கருத்துக்கள், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்?
4: இதுக்கு மிக முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு அரசியல் தலைவருமே தங்களுக்கான ஒரு கருத்துக்களை, அதாவது சொந்த கருத்து, அதே சமயத்தில் ஒரு அரசாங்கத்தினுடைய கருத்து, அவருடைய கொள்கைகள், அவருடைய பார்வை, அவருடைய திட்டங்கள், எதிர்காலம், இதை எல்லாவற்றையும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த மாதிரியான ஒரு தொடர்பு வாயிலாக செய்வது என்பது ஒரு வழக்கம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி உலக தலைவர்கள் யாரெல்லாம் இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூஸ்வெல்ட் அவர் வந்து ஃபயர் சைடு சாட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான இந்த மாதிரி ஒரு உரையை வந்து அவர் தொடர்ச்சியாக வழங்கி வந்திருக்கிறார். அதே மாதிரி பின்னாடி பிபிசியில் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் வந்து இதே மாதிரியான ஒரு உரைகளை வந்து அவர் வழங்கியிருக்கிறார். நீண்ட காலம் இதே மாதிரி நம்ம சொல்ற மாதிரி ஒரு 12 ஆண்டுகள் அது மாதிரிலாம் அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். நமது பிரதமர் அவர்கள் இந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு செய்திகளை மக்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த உரையை வந்து அவர் பயன்படுத்தி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று வெளியான இந்த ஒரு அரை மணி நேர உரை என்பது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நீங்க தோராயமா பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு வாரத்திலும் குறைஞ்சபட்சம் 6-8 விஷயங்களை வந்து அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த 6-8 விஷயங்களுக்குள்ள அரசியல் கிடையாது, அல்லது அரசியல் ரீதியா வந்த விமர்சனங்களுக்கு பதில் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டா சோசியல் அண்ட் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்ட்ஸ், இந்த ஒரு தேசியத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை எடுத்து பேசுவது மட்டும்தான் பிரதமர் அவர்களுடைய உரை நோக்கமாக இதுல இருந்தது. இது அரசியல் கலப்பில்லாத முழுசான ஒரு உரையாக இருந்திருக்கு. இந்த 12 ஆண்டுகள் என்பது மிக நீண்ட காலகட்டம். இந்த காலகட்டத்துல பொருளாதார ஏற்றம் இருந்திருக்குது, தளர்வு இருந்திருக்கிறது, அதே மாதிரி மிக முக்கியமான கொரோனா போன்ற மிக குழியமான நோய் தொற்று இருந்திருக்கிறது, பொருளாதார பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன, சமூக ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. இவை அத்தனைக்குமே இவருடைய உரையின் வாயிலாக நீங்கள் வந்து பல்வேறு சமயங்களில் பதில் கொடுத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அதே சமயத்தில் நாட்டு மக்களுக்கு எதை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமோ, எவற்றுக்கெல்லாம் அவர்களை தயார்படுத்த வேண்டுமோ, எவற்றையெல்லாம் அவர்கள் வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும், தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமோ, அவற்றையெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக 138 உரைகளில் வந்து வழங்கியிருக்கிறார். இந்த உரைகளை பற்றிய மிக விரிவான ஆய்வுகள் வந்து இந்தியாவில் பல இடங்களில் நடைபெற்று இருக்கின்றன. பல்வேறு விஷயங்கள் வந்து அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்னா, கன்சிஸ்டன்டா ஒரு வேலையை வந்து பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியா மக்களோடு பேசுவது, மக்களிடம், மக்களோடு, மக்களை பற்றி, மக்களிடம் இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான ஒரு கருத்தை ஒரு தலைவராக முன்னின்று பேசுவது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாட்டினுடைய தலைவர் என்ன செய்திகளில், அரசாங்கம் என்ன விதமான கருத்துக்களை வைத்திருக்கிறது, அவர் என்ன விதமான கருத்துக்களை வைத்திருக்கிறார், அவர் எந்த திசையில் இந்த நாட்டை அழைத்துச் செல்ல போகிறார் என்பதை பற்றி எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உரைகளை குறிப்பாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த உரைகளில் அவர் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள், அரசாங்கம் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள், அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கிறது மக்களிடமிருந்து என்பதை பற்றிய ஒரு குறிப்புகள், இவை எல்லாம் இந்த உரைகளில் இருந்து இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு செய்தி, நாம் வந்து இதுல அவர் பயன்படுத்தின ஒரு குரல் தொனி, அது வந்து ரொம்ப முக்கியம். அரசியல் மேடைகளில் பார்க்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களின் மன் கி பாத் பேச்சுகளில் நாம் பார்க்கவே இல்லை. இங்கே ஒரு சக மனிதராக, ஒரு குடும்பத்தின் தலைவராக, அல்லது ஒரு சமுதாயத்தின் இருக்கக்கூடிய ஒரு பெரியவராக எப்படி பேசுவாரோ, கிராமத்து தலைவராக வச்சுப்போமே, அப்படி பேசக்கூடிய அந்த அணுக்கமான துணி தான் மொத்த 138 உரைகளிலும் நாம் பார்க்க முடிகிறது.
3: எடுத்தவுடனே எனதருமை நாட்டு மக்களின் சொல்ற அந்த வார்த்தையை நீங்க குறிப்பிடுறீங்க.
4: ஆமா. அதே சமயத்துல திருப்பியும் பாயோன் பகனோ அந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிக்கும் போது இயல்பாகவே நானும் நீங்களும் பேசுகிறோம், நான் உங்களிடம் வந்து என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன், உங்களிடமிருந்தான் இந்த விவரங்களை நான் பெற்றுக் கொண்டேன். அதனால்

0: ஆனால் நீங்கள் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும், தேர்வுக்கு இப்படி தயாராக வேண்டும் மாணவர்களுக்கு சொல்கிறார். கொரோனா காலகட்டத்தில் வந்தபோது அதற்கு வேறு விதமான ஆலோசனைகள் வழங்கினார். இப்ப பொருளாதார ரீதியாக நடைபெற வேண்டிய முன்னேற்றங்களை பற்றி பேசும்போது அதை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னார். ஆத்ம நிர்பர் பாரத் விஷயங்களை பற்றி பேசும்போது, நம்ம சுய தொழில், தனிப்பட்ட அளவில் நம்முடைய ஒரு உள்நாட்டு உற்பத்தி, இவற்றை பற்றி பேசும்போது எந்த ஒரு துறை சம்பந்தமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு பேசினாலும் அதில் ஒரு நெருக்கமான துணி, ஒரு அணுக்கமான துணி, சக மனிதர் நம்மோடு உட்கார்ந்து பேசுவது போன்ற ஒரு துணியை அவர் உருவாக்கியிருக்கிறார். இந்த துணிதான் அவரை பற்றி நம்மிடம் பேற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிம்பம். அதாவது இந்த உள்ளடக்கம் என்பது ஒரு தனி செய்தி, அதை வந்து நாம் தனியாக அணுக வேண்டும். ஆனால் அவர் மேற்கொண்டிருந்த குரல் என்பது, அந்த துணி என்பது மிக மகத்தான ஒரு விஷயம். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து, நாம் அதில் இருக்கக்கூடிய சாதனைகளையும் அதில் செய்யப்பட வேண்டிய விஷயங்களையும் எடுத்து பேசும்போது இந்த நெருக்கமான அணுக்கமான நண்பன் போல, மூத்த குடும்ப உறுப்பினர் போல பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த துணியை அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது வந்து மிக முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்க்கிறேன். மூன்றாவது அம்சம், எப்படி வந்து இதை நாடெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஈர்க்கக்கூடிய விதமாக மாற்றுவது. பெரும்பாலும் முன்னாடி இருந்த ரூஸ்வெல்ட்டையோ அவர்கள் நாம் சர்ச்சில் அவர்களோ எடுத்தால், அவர்களுக்கு இருந்த செய்திகள் என்பவை ஒன்றுதான். அப்போ நீங்க போர்க்காலம் இல்லது பொருளாதார சிரமம், இந்த காலகட்டத்தை எதிர்கொள்வதற்கானதை மட்டும்தான் அவர்களால் இன்றைக்கு பேச வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கு பரந்துபட்ட மாநிலங்கள், ஏராளமான வேற வேற விதமான சிக்கல்கள், அல்லது வேற வேற விதமான சாதனைகள், வேற வேற விதமான புதிய இஷ்யூஸ்க்கு முகம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதிலும் ஏராளமான ஒரு பன்மைத்தன்மைன்னு நம்ம சொல்றோம், அது இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதில் அத்தனை மாநிலங்களையும் உள்ளடக்கி அனைவருக்கும் போய் சேர வேண்டிய செய்திகளை தேடி தேடி அவர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மன் கி பாத்தை வழங்கியிருக்கிறார். அப்போ இது வந்து எப்படி நாம வரலாற்றுல இன்னைக்கு பின்னாடி பார்க்கும்போது, அதுதான் நான் குறிப்பா சொல்வேன், இன்றிலிருந்து ஒரு 50 ஆண்டுகள் கழித்து அல்லது இன்றிலிருந்து ஒரு 100 ஆண்டுகள் கழித்து, இந்த ஆவணங்கள் நிச்சயமாக என்றைக்காயிருந்தாலும் பதிவாகத்தான் இருக்க போகிறது. அது எழுத்து வடிவத்திலும் இருக்கும், குரல் வடிவத்திலும் இருக்கும், எப்படி வேணா இருக்கும். ஆனா அந்த வடிவங்கள் என்ன சொல்ல போகிறது என்றால், இந்த 12 ஆண்டுகள் அல்லது இன்னும் எத்தனை ஆண்டுகள்ல வந்து அவர் தொடர்ச்சியாக பேசுவார் என்பது பொறுத்து, அந்த ஆண்டுகளினுடைய ஒரு கைரேகையாக, அந்த ஆண்டுகளினுடைய அடிப்படை ஆவணமாக இந்த உரைகள் இருக்கும். எப்படி ஜவஹர்லால் நேரு வந்து அவர்களுடைய மகளுக்கு எழுதிய கடிதங்களை நாம வந்து இன்னைக்கும் நாம குறிப்பிட்டு பாராட்டுகிறோமோ, அது வந்து எப்படி ஒரு வரலாற்று பொக்கிஷமாக நேரு அவர்களுடைய கடிதங்கள் இருந்தனவோ, அந்த மாதிரி ஒரு வரலாற்றினுடைய ஆவணங்களா, அன்றைக்கு அது கடிதங்களாக இருந்தன, எழுத்து வடிவத்தில் இருந்தன, இன்றைக்கு இது ஒளி வடிவத்தில் இருக்கிறது. இந்த ஒளி வடிவத்திலிருந்து இது எழுத்து வடிவத்திற்கு மாறும். ஆனால் இந்த ஒளி வடிவத்தில் இவை சேமிக்கப்பட்டிருக்கும் பொழுது இவை நிச்சயமாக ஒரு காலத்தினுடைய ஆவணமாக, ஒரு காலத்தினுடைய மிக முக்கியமான முன்னேற்றங்கள் என்னவோ, அதுவும் குறிப்பாக இந்தியா சார்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்னவோ, அவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவணங்களாக இவை வருங்காலத்தில் எதிர்கால சந்ததியினருக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. அந்த வகையில் இந்த ஒரு 12 ஆண்டு கால இந்த 138 உரை என்பது மிகச்சிறந்த ஒரு வரலாற்று பொக்கிஷத்தை பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.
1: நிச்சயமா சார், இந்த 138 அத்தியாயம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை உருவாக்குச்சு அப்படின்றத நீங்க வந்து சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பமும் சரி, டிஜிட்டல் கட்டமைப்பும் சரி, ரொம்ப வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பிரதமர் நாட்டு மக்கள் கிட்ட பேசுறதுக்கான ஊடகமா வானொலியே ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா கடைக்கோடி பாமரனுக்கும் போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஊடகமா இது இருக்கு அப்படிங்கறதுனாலயா, எதனாலன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: மிக எளிமையான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் இந்தியாவில வந்து பல்வேறு பகுதிகளில் இன்னும் வந்து இதர ஊடகங்கள் இன்னும் போய் சேராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒன்று, இரண்டு, இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குரல் என்பது, நீங்க வந்து காட்சி குரல் இவற்றுக்கும் மிக முக்கியமான வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காட்சி பல சமயங்களில் உங்களுக்கு போதுமான ஒரு நெருக்கத்தை அணுக்கத்தை தராமல் போகக்கூடும். ஆனால் ஒளி என்பது, குறிப்பாக வானொலி, அதுவும் வந்து நீங்க பேச்சு என்பது ஒரு மிகுந்த ஒரு நெருக்கத்தை, அதாவது ஒரு மனசுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை. ஏன் நாம இன்னைக்கு நம்ம பாடல்களை வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அந்த பாடல்கள் ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த ஒளி தான். அந்த ஒளி வந்து நம்முடைய மனதிற்குள் ஆழமாக போய் பதிந்துவிடும். அப்போ இயல்பாகவே பிரதமர் அவர்கள் இதை உணர்ந்து கொண்டுதான் இந்த ஊடகத்தை தேர்வு செய்திருக்கிறார். குறிப்பாக வானொலியை தேர்வு செய்திருக்கிறார், குரலை தேர்வு செய்திருக்கிறார். அந்த குரலின் வாயிலாக தான் என்ன விதமான ஏற்ற இறக்கத்தோடு எந்த செய்தியை, நிச்சயமாக நீங்கள் ஒரு விஷயத்தை இதில் கவனித்திருக்க வேண்டும், அவருடைய உரை தயாரிப்பு என்பது ஒன்றாக இருக்கும், பின்னர் அந்த உரையை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் அவர் நிச்சயமாக ஒரு கவனத்தோடு தான் இதில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அப்போ எந்த இடத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், எந்த இடத்தில் ஒரு இடைவெளியை கொடுக்க வேண்டும், பாஸ் கொடுக்க

0: வேண்டும், என்ன இடத்துல வந்து அழுத்தி சொல்ல வேண்டும், வலியுறுத்தி சொல்ல வேண்டும், எந்த இடத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உணர்வுகளை எப்படி கடத்த வேண்டும் என்பது நிச்சயமாக இந்த வானொலியின் வாயிலாக பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக செய்திருக்கிறார். அப்போ இயல்பாகவே அழகான ஒரு வடிவத்தை அவர் வந்து தேர்வு செய்தது என்பதே இந்த வடிவத்தினுள்ள இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஒரு தன்மை ஒன்று இருக்கிறது. இது நெருக்கத்தை உருவாக்குவது, மனதிற்குள் போய் பதிவது, ஞாபகத்தில் நிற்பது. மிக முக்கியமாக அவர் சொன்ன பல வரிகளை பல பேர் நிச்சயமாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கான ஒரு வரிகளாக இவை வந்து மாறிவிடுகின்றன. அப்போ இவை எல்லாவற்றையும் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த குரல் வடிவம்தான் மக்களிடம் போய் சேரும், அவர்கள் மனத்தில் தங்க முடியும், அவர்களிடம் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் புரிந்து கொண்டு இந்த ஊடகத்தை தேர்வு செய்திருப்பதாக நான் கருதுகிறேன்.
1: நிச்சயமா சார். இப்போ இந்த நிகழ்ச்சியோட முக்கிய அம்சங்கள் நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
0: இதுல வந்து ரொம்ப முக்கியமான அம்சங்கள் த்ரூ அவுட் இந்த ஒரு 138 உரைகள்ல பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 6-8 சப்ஜெக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் அதிகமாக பேசியிருக்கிறார், எதை வந்து அதிகமாக தொற்றுக்கிறார் அப்படிங்கறத முக்கியமானது. குறிப்பா அவர் அதிகமாக தொற்றுக்கூடிய கல்வி, அதே சமயத்துல பெண்களுடைய வளர்ச்சி, பெண் கல்வியை வந்து மிக முக்கியப்படுத்தியிருக்கிறார், பெண்களுடைய ஆரோக்கியத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறார். அதே சமயத்துல நம்முடைய நாட்டினுடைய பண்பாடு, நம்ம நாட்டினுடைய கூட கலைகள், இதுல இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இவற்றை வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு வரலாற்று ரீதியா நமக்கு இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு இடத்தை, நம்முடைய நோக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார், வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி குறிப்பாக இளைஞர்கள், அவர்களைத்தான் அவர் வந்து மையப்படுத்தி பேசுகிறார். அவர்கள் தங்களை எவ்வாறு தயார் செய்து கொள்ள வேண்டும், குறிப்பா இன்னொரு பகுதி பாத்தீங்கன்னா மாணவர்கள், அந்த இளைஞர்களுடைய ஒரு பகுதியாக மாணவர்கள், மாணவர்களுடைய தேர்வுக்காக அவர்கள் தங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், எதிர்காலத்திற்காக எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும், எப்படி வந்து தங்களை வந்து தேர்வுக்கு மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கும் எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயத்துல மொத்தமாக இளைஞர்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்கிக் கொள்வதற்கு, எப்படி தங்களை ஸ்கில் பண்ணிக்கணும், இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இதன் மூலமாக எப்படி வந்து நாட்டிற்கு நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும், மிக முக்கியமாக நாம் நம்முடைய நாட்டுக்காக என்ன வகையான பங்களிப்பை செய்வதன் வாயிலாக இந்த நாட்டை முன்னேற்ற முடியும், இந்த நாட்டினுடைய ஒரு பொருளாதாரத்தையும் இங்கிருக்கூடிய கலைகளையும் அல்லது இதர அம்சங்களையும் எப்படி வளப்படுத்த முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் மீண்டும் பல்வேறு விஷயங்கள் வாயிலாக, பல்வேறு செய்திகளின் வாயிலாக பிரதமர் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு குளோபலா இது எல்லாத்தையும் நாம் எடுத்து படிச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். இன்னொரு வகையிலையும் நம்ம இதை பார்க்கணும், ரீஜன் வைஸ் எப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னக பகுதிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கலாச்சார சின்னங்கள் தான் அவரை வந்து மிகுந்த ஒரு ஈடுபாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கின்றன. இன்னொன்று வடகிழக்கு மாநிலங்கள், ஸோ 8 மாநிலங்களையும் உள்ளடக்கி நீங்கள் அஷ்டலட்சுமி என்ற பெயர், ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை வந்து அதில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பண்பாடு, அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலைகள், அதே சமயத்தில் அந்த ஊர்களில் செய்யப்படக்கூடிய இவை அனைத்தையும் அவர் வந்து தொடர்ச்சியாக தொற்றுக்கிறார். அப்போ பகுதி ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பகுதி, தனிப்பட்ட மாநிலங்கள் என்று பார்த்தீங்கன்னா தமிழகம் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடியது. இதில் வந்து அவர் மீண்டும் மீண்டும் மீண்டும் நீங்க எந்த இடத்துல நீங்க போய் சொன்னாலும் அவர் தமிழகத்தை தொடாமல் இருந்ததில்லை, திருக்குறளை தொடாமல் இருந்ததில்லை. இங்க இருக்கக்கூடிய
1: சுற்றுலா தலங்களை பத்தியும்
0: சுற்றுலா தலங்களை பத்தி சொல்லியிருக்கிறாரு, தமிழகத்தை பற்றி அவ்வளவு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக இங்கே இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், இங்கே இருந்து சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள், உலக அளவில் இவற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பின் காரணமாக, இந்திய அளவில் அதை வந்து அத்தனை பேருக்கும் கவனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவம் காரணமாகவும், இயல்பாகவே அவரிடம் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்னவென்றால் தமிழகம் வளமான ஒரு பகுதியாக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலை பண்பாடு, கல்வெட்டியல் அல்லது கோவில் அல்லது இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள், இங்க இருக்கக்கூடிய தொல்லியல் அம்சங்கள் எல்லாமே அவருக்கு வந்து மிக மிக வளமான ஒரு அம்சங்களாக தெரிகின்றன. அதை பற்றி மீண்டும் மீண்டும் மீண்டும் வந்து பல்வேறு சமயங்களில் அவர் வந்து அதிகமாகவே பேசியிருக்கிறார். நாம் அந்த வகையில பெருமையா சொல்ல வேண்டும் என்றால் மன் கி பாத்தில் அதிகமாக இடம்பெற்றவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான், தமிழகம் தான் என்பதில் உறுதியாக நாம் சொல்லலாம்.
1: தமிழகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தன்னுடைய மன் கி பாத் நிகழ்ச்சியில பிரதமர் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராரு. இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

நேரம் 9:30 57 நொடிகள் ஆகிட்டுருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்தே வானம் நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடச்சிருக்க நல்ல விஷயங்கள்லாம் ரசிக்கக்கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சில விஷயத்தை விட பார்க்காம அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படின்னு அதை நோக்கியே ஓடிட்டுருக்கோம். நம்ம கையில் இருக்கிற விஷயம் எதுவுமே பெருசாக தெரிய மாட்டேன்னு சொல்லலாம். அப்படி கொஞ்சமாக கிடச்ச விஷயத்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்கிறதையும் நினச்சி சந்தோஷமாக இருக்க நம்ம மறந்துடுறோம்.

இப்படி போயிட்டே இருந்தா நம்மக்கிட்ட இருக்க சந்தோஷத்தை எப்போ அனுபவிக்கிறது? இப்போது இன்றைக்கி காட்டில் வாழ்ந்த ஒரு அணிலுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு கிடைச்ச ஒரு பொருள் அதோட வாழ்க்கையே மாற்றிடுச்சு. அந்த பொருள் அப்படி என்ன தான் இருந்துச்சு? தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தென் சிந்திய வானம் நிகழ்ச்சி.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேனிசந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு அழகான காட்டில் சிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அணில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு சாப்பிட பழங்கள் இருந்துச்சு, தங்கறதுக்கு மரப்பு வந்து இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் சிட்டுக்கு எப்பயுமே ஏதோ ஒன்றில் குறை இருந்துகிட்டே இருக்கும். மற்ற அணிலை விட பெரிய வீடெலாம் இருந்துச்சுன்னா மற்ற அணிலுக்கு நமக்கு இப்படி பெரிய வீடு இல்லையே அப்படின்னு நினச்சி பார்க்கும். ஒரு மயிலுக்கு அழகான ரக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ரக்க இல்லையுன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கோம். ஒரு குரங்கு மரத்தில் ரொம்ப உயரமான மரத்தில் ஏறிடுச்சுன்னா நம்மளும் அதை விட உயரமாக ஏறணும் அப்படின்னு சொல்லி அப்படியே முயற்சி பண்ணும். இப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது சிட்டுவோட அம்மா கேட்டாங்க, சிட்டு உனக்கு தான் எல்லாமே இருக்கே, இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது சிட்டு சொல்லிச்சு, எல்லாமே இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் இன்னும் எவ்வளவோ உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சிட்டு அம்மா சிரிச்சுக்கிட்டே வேலை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி சிட்டுவுக்கு கிடைக்க போகிற பொருள் ஆசை இன்னும் அதிகமாக போகுது. அப்படி என்ன பொருள் அது, தொடர்ந்து கேளுங்கள்.

0: விநாயகா மிஷின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: இப்போ ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நாள் காலையில் சிட்டு உணவை தேடி, அதாவது சாப்பாடை தேடி காட்டுக்குள்ளே போச்சு. அப்போது ஒரு பெரிய ஆலமரத்து வேருக்கு நடுவில் ஏதோ ஒன்று அப்படி ஜொலிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. பக்கத்தில் போய் பார்த்தா அங்கே ஒரு அழகான கண்ணாடி இருந்துச்சு. அது சாதாரண கண்ணாடி மாதிரி தெரியல, அதோடய விளிம்பில் தங்க நிறத்தில் வித்தியாசமாக ஏதோ குறியீடுலாம் இருந்தது. சித்து அதோட முகத்தை அந்த கண்ணாடியில் பார்த்துச்சு. அடுத்த செகண்ட் கண்ணாடிக்குள்ளே ஒரு பெரிய அரண்மனை. சிட்டு காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் போட்டுட்டு தங்க கிரீடத்தோடு அதில் உக்காண்ட்ருந்துச்சு. சிட்டு, என்னடா இது அதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது சிட்டு கண்ணாடி எடுத்துகிட்டு கடை கடைக்கடன் ஓடிடுச்சு வீட்டுக்கு. அந்த கண்ணாடியில் உண்மையான சக்தி என்னென்னு அப்போ அதுக்கு தெரியல. என்னவா இருக்கும் தொடர்ந்து கேளுங்க. தீபம் ரெயின்போ புத்தகம் 102.8 தென் சிந்து தேவானம் நிகழ்ச்சி.

பார்த்தீங்கன்னா மாம்பழம், பலாப்பழம், கொய்யாப்பழம் அப்படின்னு ஏராளமான பழம்லாம் தெரியுது. சிட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு, எனக்கு இவ்வளோ பழம் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்குது. உடனே கண்ணாடியில் இருந்து அந்த பழங்கள்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு பதிலாக மறுபடியும் அரண்மனையில் சிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி மறுபடியும் வந்துடுச்சு. அப்போ இது நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றுற கண்ணாடியா அப்படின்னு சிட்டு அப்படியே சந்தோஷப்பட்டு அப்படியே துள்ளுது. துள்ளும்போது இன்றைக்கி தனக்கு பிடிச்ச எல்லாமே இந்த கண்ணாடியில் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. ஆனால் சிட்டு அது சின்ன விஷயத்தை கவனிக்கல. அந்த கண்ணாடியில் எதையெல்லாம் அது பார்த்துச்சோ அதுக்கப்புறம் நிஜ வாழ்க்கையில் எதுவுமே அதுக்கு போதுமானதாக தெரியல. அடுத்து என்ன நடந்திருக்கும் தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் 9:50 13 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி. சிட்டு என்ன பண்ணிச்சு தெரியுமா? கண்ணாடி எடுத்துன்னு குடு குடுன்னு வீட்டுக்குள்ளேருந்து எடுத்துட்டு வந்துடுச்சு. எடுத்துட்டு வந்து திரும்பவும் பார்க்குது. பார்க்கும்போது இந்த முறை நிறைய பழங்களாக அதில் தெரியுது.

0: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். விநாயகா மிஷின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
0: ராம் தங்கனகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதைகளில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் 13/10/2026 செவ்வாய்க்கிழமை அன்று மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை கணபதி நகர், வரதராஜ நகர், மூகாம்பிகை நகர், முத்துலட்சுமி நகர், மகாலட்சுமி நகர், சேத்திலால் நகர், நயனார் மண்டபம், ரங்கசாமி நகர், முருங்கப்பாக்கம் முழுவதும், கோவிந்தராஜ நகர், முத்துலட்சுமி நகர், அரியாங்குப்பம், மணவெளி, நோணாங்குப்பம் பொதுமக்கள் இத்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

நேயர்களுக்கு மீண்டும் ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி மின்துறையில் செயற்பொறியாளர் நகரம் பிரிவுக்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் மின்துறை சம்பந்தமான தங்களது குறைவுகளை நிவர்த்தி செய்து கொள்ளும் விதமாக குறை தீர்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. குறிப்பிட்டுள்ள பகுதியை சார்ந்த மின் நுகர்வோர்கள் தங்களது மின்துறை சம்பந்தமான குறைகள் இருப்பின் அந்தந்த குறிப்பிடப்பட்ட நாட்களுக்குண்டான முகாமில் கலந்து கொண்டு நிவர்த்தி செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாள் நேரம் 14/10/2026 காலை 10:30 முதல் மதியம் 12:30 வரை. துணை பிரிவு தனியார் திருமண மண்டபம், வில்லியனூர் ரோடு, முருங்கப்பாக்கம். பகுதிகள் முருங்கப்பாக்கம், நயனார் மண்டபம், வேல்ராம்பேட், கொம்பாக்கம், கொம்பாக்கம்பேட் அதற்குட்பட்ட பகுதிகள். 21/10/2026 காலை 10:30 மணி வரை மணி முதல் 12:30 மணி வரை. துணை பிரிவு மரப்பாலம் நடைபெறும் இடம் கடலூர் சாலையில் உள்ள மலப்பாரம் துணை மின் நிலைய வளாகம், முதலியார்பேட்டை, தேங்காய்த்திட்டு, வேல்ராம்பேட் அதற்கு உட்பட்ட பகுதிகள்.

நேரம் 10:03 45 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ பொதுவாய் 102.8 டென்ஸ் தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த சில நாட்களில் பார்த்தீங்கன்னா சிட்டு அப்படியே மாறிடுச்சு. முன்னாடிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடும், இப்போ தனியாகவே உட்காந்து கண்ணாடியை பார்த்துட்டு ஏற்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச பழத்தை சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். மற்றது மேலே ஆசை இருந்தாலும் கிடைச்சது அட்லீஸ்ட் சந்தோஷமாக சாப்பிட்டுச்சு. ஆனால் இப்போல்லாம் கண்ணாடியில் தெரிஞ்ச அந்த பழம், அந்த நிறைய பழம் தான் வேணும், அவ்வளோ பழம் வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சுது. ஒரு நாள் அது ஒரு ஃப்ரெண்டு குரங்கு வந்து கேட்டுச்சு, சிட்டு வாடா வெளியே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ முடியாது நான் முக்கியமான வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. என்ன வேலை அப்படின்னு கேட்டவுடனே சிட்டு உடனே அப்படி என்ன பண்ணிச்சு, கண்ணாடியை மறைச்சிக்கிட்டு அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொன்னோடனே குரங்கு அப்படியே அப்செட் ஆகி போயிடுச்சு. சிட்டு மறுபடியும் கண்ணாடியை எடுத்து பார்த்துச்சு. ஆனால் இந்த முறை அதில் ஒரு விசித்திரமான ஒரு விஷன், ஒரு வியூ தெரிஞ்சுது. அது என்னவா இருக்கும் தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் 10:09 7 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ புதுவாய் 102.8 இது தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி. அந்த கண்ணாடியில் அப்படி என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் இருந்த நரி, அது நரியான விக்ரம் அது பேர், பெரிய தங்க கிரீடத்தை போட்டுட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது. விக்ரம் காட்டிலேயே புத்திசாலியான ஒரு நரி. அதுக்கு அந்த கண்ணாடியை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஆனால் சிட்டு எப்பயுமே அந்த கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்சுது. ஒரு நாள் சிட்டுகிட்ட கேட்டுச்சு, என்ன சிட்டு இப்போ அந்த கண்ணாடியில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சிட்டு தயங்குச்சு சொல்கிறதுக்கு. அப்புறமா பின்னாடி அப்படியே கண்ணாடி காட்டிச்சு. விக்ரம் அதை பார்த்துட்டு உடனே சொல்லிச்சு, இதில் நம்ம ஆசையெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், ஆனால் கவனமாக இரு, ஆசைப்படுற தப்பு இல்லை, அதுக்காக இருக்கிற வாழ்க்கையை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. சிட்டு அப்படியே சிரிச்சுது, நீ எதுவும் புரியாமல் பேசுகிற, இதில் நான் ராஜாவாக இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ விக்ரம் எதுவுமே சொல்லாமல் கவனம் போயிடுச்சு. போகும்போது கண்ணாடியோட பேக் சைடில் ஏதோ எழுத்து இருக்கிறது கவனிச்சுது. அதில் ஒரு கோட் மாதிரி ஏதோ எழுந்திருந்தது, பார்ப்பவரின் ஆசையே அவருடைய உலகமாகும் அப்படின்னு. அடுத்து என்னெல்லாம் நடந்திருக்கும் தொடர்ந்து கேளுங்கள்.

இப்போ ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நைட் சிட்டு கண்ணாடி எடுத்து பார்த்துச்சு. இந்த முறை ஒரு பெரிய ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. கண்ணாடியில் ராஜாவாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் காட்டிலே அதிகமான பழங்களை அதுக்கிட்ட வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிது. அதுவும் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா மற்ற எல்லா விலங்குகளும் தன்னை பாராட்டணும்,

அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. அதுவுமே கண்ணாடியில் தெரிஞ்சுது. ஆனால் ஒவ்வொரு முறை கண்ணாடியை பார்த்துட்டு நெஜ வாழ்க்கைக்கு திரும்பும்போது சிட்டுக்குள்ளே ஏதோ ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமை அதிகமாகிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு நைட் அது தனக்குள்ளேயே கேட்டுக்குச்சு, நான் இவ்வளோ ஆசைப்பட்டோம், ஏன் எனக்கு சந்தோஷமே இல்லை? அதுக்கு பதில் சொல்ல யாருமே இல்லை, கண்ணாடி மட்டும் மங்களா அப்படியே மின்னிக்கிட்டே இருந்துச்சு. என்னவா இருக்கும்?

0: மறுநாள் சிட்டு மரத்தடியில் சோகமாக உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்போ வயசான ஆமை ஆடி அங்கே வந்துச்சு. என்ன சிட்டு, ஏன் இவ்வளோ கவலையாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. சிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிச்சு. ஆழி அப்போ அமைதியாக கேட்டுது, ஒரு கேள்வி கேட்டுச்சு. அது சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, நீ கடைசியாக எப்போ உனக்கு கிடைச்ச ஒரு விஷயத்தை பார்த்து சந்தோஷப்பட்டேன்? சிட்டு யோசிச்சுது, பதில் சொல்ல முடியல. சரி, கடைசியாக உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட மனசு விட்டு சிரித்து என்ஜாய் பண்ணது எப்போ அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கும் பதில் இல்லை. அப்போ ஆழி மெதுவாக சொல்லிச்சு, சிட்டு இன்னும் நீ வேணும் அப்படின்னு நினைக்கிற தப்பே கிடையாது, ஆனால் ஏற்கனவே உன்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் நீ ரசிக்க மறந்துட்டேன்னா எவ்வளோ கிடைச்சாலும் சந்தோஷமே வராது அப்படின்னு சொல்லிச்சு. சிட்டு கண்ணாடியை பார்த்துச்சு. அதனால் வந்து அதை பார்வையை திருப்பவே முடியல. ஏன்னா அந்த கண்ணாடியில் இப்போ அதை விட அழகான ஒரு காட்சி அதில் வந்துச்சு. என்னவா இருக்கும் தொடர்ந்து கேளுங்க.
1: சங்கத்தில் பாடாத கவிதை அங்க

நேரம் 10:21 17 ஆகிட்டு இருக்கே ஃபம் ரெயின்போ பொதுவாய் 102.8 இது தென் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் கண்ணாடி வச்சுட்டு ஒரு பெரிய அரண்மனையில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி மறுபடியும் தோன்றுச்சு. அது முன்னால் எல்லா விலங்குகளும் பார்த்தீங்கன்னா தலை வணங்கி நிற்கிறாங்க. அதுக்கு பெரிய அரண்மனை இருந்துச்சு, ஏராளமான பழங்கள்லாம் இருந்துச்சு. எல்லாருமே சுற்றி அதை வந்து பார்த்தீங்கன்னா புகழறாங்க, புகழ்ந்து தள்ளுறாங்க அப்படியே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்து அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சு, இதுதான் எனக்கு வேணும். ஆனால் அந்த காட்சியில் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. அதோட பக்கத்தில் யாருமே இல்லை, அதோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அம்மா இல்லை, சிரிப்பு சத்தம் இல்லை. எல்லாரும் தூரத்தில் நின்றுக்கிட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க. சித்து அதை கவனிக்கவே இல்லை. அதுக்கு அரண்மனை மட்டும்தான் தெரிஞ்சுது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்ணாடியில் அதோட ஓரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வாசகம் வந்துச்சு. உனக்கு எல்லாமே கிடைத்து விட்டால் நீ எதை இழப்பாய் அப்படின்னு. சித்தா அந்த கேள்வியை படிச்சுட்டு ஆனால் பதிலை யோசிக்காம கண்ணாடியை மீண்டும் பார்த்துச்சு. அதுக்கு பிறகு ஒன்று நடந்துச்சு. என்னவா இருக்கும் தொடர்ந்து கேளுங்க.

தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த நாள் காலை வச்சுட்டு கண்ணாடியை பார்த்துச்சு. ஆனால் இந்த முறை அதோட நெஜ முகம் தெரியல. கண்ணாடிக்குள்ளே இருந்த அந்த ராஜா சிட்டு மட்டும்தான் தெரிஞ்சுது. சிட்டு அப்படி பயந்துருச்சு. என்னாச்சு, என்னோட முகம் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது கண்ணாடியை திருப்ப ட்ரை பண்ணுது. பார்த்தா இந்த ராஜா சிட்டு மட்டும் மறையவே இல்லை. திடீர்னு கண்ணாடிக்குள்ளே இருந்து அந்த சிட்டு ராஜா சிட்டு பேச ஆரம்பிச்சிட்டுச்சு. நீனும் பெரிய ராஜா ஆகணும் இல்லையா, அப்போ என்னை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுது. நிஜத்தில் இந்த சிட்டு பயந்துட்டு அப்படியே, நீ யாரு, நீ ஆசைப்பட்ட எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லுது. சிட்டு கண்ணாடியை கீழே வச்சுட்டு ஓட ட்ரை பண்ணுது. ஆனால் அதோட கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அது கண் வந்து திரும்ப திரும்ப கண்ணாடியே பார்க்க ட்ரை பண்ண போகுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்ட் ஆகிடுச்சு. அந்த ஆசைப்பட்ட உலகம் இப்போ அதை தண்ணியிடம் இழுக்குது. அந்த கண்ணாடி திரும்ப திரும்ப அந்த கண்ணாடியை வச்சுட்டு ஓடணும்னு ட்ரை பண்ணாலும் அதுக்குள்ளே இழுக்குது. அடுத்து என்ன நடந்திருக்கும் தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் 10:33, 46 ஆகிடுச்சு. கேஃபம் ரெயின்போ பொதுவாய் 102.8 கேட்டில் இது தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி. சிட்டு அப்படியே கண்ணாடியிலேருந்து பார்வை திருப்ப முடியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வயசான ஆந்தை சிட்டோட தாத்தா அங்கே வந்துச்சு. கண்ணாடியை பார்த்தது எல்லா விஷயமும் புரிஞ்சிடுச்சு. சிட்டு உடனே அந்த கண்ணாடியை விட்டு விலகி நில்லு அப்படின்னு சொல்லும்போது, என்னால் முடியல தாத்தா. ஆந்தை உடனே அங்கே வந்து சொல்லிச்சு, அது உன்னோட ஆசையை மட்டும் காட்டுற கண்ணாடி இல்லை, நீ எதை தொடர்ந்து பார்க்குறியோ அதையே உன்னோட முழு உலகமாக மாற்றிடும் அப்படின்னு சொல்லிச்சு. சிட்டு பயத்தில் நடுங்கி, அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது ஆந்தை ஒரு நொடி யோசிச்சுது. யோசிச்சுட்டு அங்கே என்ன பண்ணிச்சு, அங்கே ஏதோ ஒன்று தேடிட்டு இருந்துச்சு. அப்புறம் சொல்லிச்சு, நீ தேடிக்கிட்டு இருக்க சந்தோஷம் அந்த கண்ணாடிக்குள்ளே இல்லை, வேற எங்கே இருக்குது அப்படின்னு சிட்டு கேட்டவுடனே, அதோட சிறகால வந்து பக்கத்தில் ஒரு பூ இருந்தது கண்ணாடி பக்கத்துலேயே, அந்த பூவில் ஒரு பனித்துள்ளாக இருந்துச்சு. அது நீட்டி கை காட்டி ஒன்று சொல்லிச்சு, என்னவா இருக்கும் தொடர்ந்து கேளுங்கள்.

இப்போ பிரெயின் பொதுவாய் 102.8 தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். ஆந்த தாத்தா சிட்டுகிட்ட ஒன்று சொல்லிச்சு, அந்த பூவை பாரு, அதுக்கு அரண்மனை கிடையாது, தங்க கிரீடம் கிடையாது, ஆனால் அதோட காலையில் அந்த பூக்கு மேலே இருக்க பனித்துளியில் இது எவ்வளோ அழகாக இருக்குது. சிட்டு அதை பார்த்துச்சு. பார்க்கும்போது அதோட இதழ்களில் சின்ன சின்ன பனித்துளிகள்லாம் இருந்துச்சு, அப்படியே ஜொலிச்சுது. அந்த காட்சியை பார்த்து இத்தனை நாளாக இதெல்லாம் நம்ம ரசிக்கவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுது. அதுக்கப்புறம் ஆந்த தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்துச்சு. சந்தோஷன்றது நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்றத மட்டும் இல்லை, நம்ம இருக்கிறத எவ்வளோ ரசித்து மனசார வாழறோம் அப்படின்றதே தான் அப்படின்னு சொல்லிச்சு. சிட்டு மெதுவாக கண்ணாடியிலிருந்து அதோட பார்வை அப்படியே திருப்பிச்சு. அதுக்கு முன்னாடி உண்மையான காடு இருந்துச்சு, அழகான மரங்கள், பூக்கள், பறவைகளோட சத்தம். இத்தனை நாளாக இந்த உலகத்தை நம்ம அழகாக இருந்தும் ஏன் ரசிக்கலை அப்படின்னு நினச்சிது. ஆனால் கண்ணாடியோட சக்தி இன்னும் முழுமையாக மறையலை. அதுக்கு வேற ஒரு காட்சி தோணுச்சு அந்த கண்ணாடியில் வந்து தெரிஞ்சுது. என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் 10:45 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ புதுவாய் 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. கண்ணாடிக்குள்ள மறுபடியும் சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட அரியணையில், அதாவது சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த முறை அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அணில் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த குட்டி அணில் அழுதுகிட்டே, அம்மா என் கூட கொஞ்ச நேரம் விளையாட மாட்டியா அப்படின்னு கேட்டுச்சு. சிட்டு அதிர்ச்சியாக பார்த்துச்சு. ஏன்னா அந்த குட்டி அணிலும் வேற யாரும் கிடையாது, அது சிட்டு தான். அந்த காட்சியை பார்க்கும்போது குட்டி சிட்டு தன்னோட அம்மா கூட விளையாட ஆசைப்பட்டுச்சு. ஆனால் அம்மா அணில் எப்பயுமே அதோட உணவை சேகரிக்கிறதுலையும் வேலை செய்கிறதுலையும் தான் மும்முரமாக இருந்தாங்க. குட்டி சிட்டு வெயிட் பண்ணிச்சு, அம்மா விளையாட வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனால் அந்த நேரம் கடந்து போயிடுச்சு. இப்போது சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே தவறை தான் செஞ்சிட்ருக்கு. யாரையும் கவனிக்காமல் தனக்கு கிடைச்ச

வாழ்க்கையெல்லாம் ரசிக்காம இன்னும் ஏதோ ஒன்று வேணும் அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. சித்தம் அந்த காட்சியை பார்த்து அது கண்ணீரே வந்துருச்சு. மனசில் ஒரே ஒரு கேள்வி தான் வந்துச்சு. நான் சந்தோஷத்தை தேடிக்கிட்டே இருந்தப்போ என் வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை ஏன் கவனிக்கலை அப்படின்னு சித்து மெதுவாக கண்ணாடியை மூடிச்சு. அதோட முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை, ஒரு ஸ்மைல் வந்துச்சு. சிட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பிச்சு. அம்மா அணில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சாப்பாடு சேகரிக்கிறதுல இருந்தது. சிட்டு அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா இன்னைக்கு உங்க கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாமா? அம்மா ஆச்சரியமாக பார்த்துட்டு, என்னடா ஆச்சு சிட்டு, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா அப்படின்னு சிரிச்சிட்டே கேட்டுச்சு. சிட்டுவும் சிரிச்சிட்டு, இல்லைம்மா உங்க கூட இருக்கணும்னு தோணுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் மரத்தடியில் போய் உக்காந்தாங்க. சிட்டு தன்னோட சிறு சின்ன வயசு கதையெல்லாம் சொல்லிச்சு. அம்மா சிரிச்சுது. பல நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அந்த வீட்டில், சாரி சொல்லணும்னா அந்த வீட்டில் சிறு சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போச்சு. அங்கே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் எல்லோரையும் மீட் பண்ணி ஜாலியாக பேசிகிட்டு இருந்துச்சு, அவங்களோட விளையாடிச்சு. கிடச்ச பழங்கள்லாம் நல்லா ரசித்து சாப்பிட்டுச்சின்னு சொல்லலாம். அப்போ சந்தோஷம் எங்கேயுமே தூரத்துலலாம் இல்லை, நம்ம சுற்றி தான் இருக்குது அப்படின்றது சிட்டோ அன்னைக்கு புரிஞ்சிக்கிச்சு. அப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கும் தொடர்ந்து கேளுங்க.

நேரம் 10:52 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நாள் காலையில சிட்டு மறுபடியும் ஆலமரத்துக்கு அடியில போச்சு. அந்த மாய கண்ணாடி அங்கேயே இருந்துச்சு. சிட்டு அதை எடுத்து பார்த்துச்சு. இந்த முறை அது தன்னோட முகம் தெரிஞ்சுது. அதுக்கு பின்னாடி பச்சையான மரங்களும் அழகான பூக்களும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் சிரிச்சிட்டு இருக்கிற விலங்குகளும் தெரிஞ்சுது. கண்ணாடி விளிம்பில் மறுபடியும் நிறைய ஒரு வாசகம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து தோன்றுச்சு. உன் ஆசைகள் உனக்கு பாதையை காட்டலாம், ஆனால் எப்போது நிறுத்தி மகிழ வேண்டும் என்பதை உன் மனம்தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு அதில் வந்துச்சு. சிட்டு அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிச்சு. அந்த கண்ணாடியை மீண்டும் மரத்தடியிலே வச்சுட்டு அங்கேருந்து போயிடுச்சு. இப்போ அதுக்கு எல்லாத்தையும் அடையணும் அப்படின்ற அவசரமே இல்லாமல் போச்சு. தான்கிட்ட இருக்கிறத ரசிக்கவும் தேவையானதை முயற்சி செஞ்சு ட்ரை பண்ணி அதை அடைஞ்சி அடையணும் அப்படின்றத கற்றுக்குச்சு. அந்த மாய கண்ணாடி அடுத்ததாக வேறு யார் கையில் கிடைக்க போகுதுன்னு அந்த காட்டுக்கு தான் தெரியும். ஆனால் சிட்டுவுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிடுச்சு. நம்ம சுற்றி இருக்கிற விஷயந்தான் நமக்கு சந்தோஷமே. அதை விட்டுட்டு நம்ம ஒரு கண்ணாடியில் இருக்கிற ஆசையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா எதுவுமே நடக்காது அப்படின்றது தொடர்ந்து கேளுங்கள்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தென்சின் தேவானம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு அணிலை வச்சு அழகான ஒரு கதையை கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சிட்டுவோட கையில் இந்த மாய கண்ணாடி நம்ம கையிலையும் இருக்குன்னு சொன்ன நம்ப முடியுதா? எஸ், ஒரு வகையில் நம்ம கையில் இருக்க அந்த மொபைல் அதுவும் ஒரு வகையான மாய கண்ணாடின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆசைப்படுறது ஆசைப்பட நினைக்கிறதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே அதில் பார்க்க முடியும். ஆனால் பார்க்க மட்டும்தான் முடியும். அதில் நம்ம ட்ரை பண்ணலாம், இது சம்பாதிக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், என்ன வேணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவனிக்க தவறிட்டோன்னா மொபைலை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுனாலையோ எந்த பிரயோஜனமே இல்லை. எஸ், நம்மளும் சம்பாதிக்கணும், முயற்சி பண்ணணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆனால் எல்லாமே எதுக்காக? சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையை ரசிக்கணுன்றதுக்காக. நமக்குன்னு இருக்கிற ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து ரசிப்போம். உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் RJ புவனேஷ். இது தென்சிந்து தேவானம் நிகழ்ச்சி.

நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கிறார் முனைவர் சா அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 6:15 தெய்வீக ராகம். 6:35 உடவர்களுக்கான செய்திகள். இதில் பீஜாமிரதம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடு மாடு மேய்ப்போர் ஆண்டு 2026 வழங்குபவர் டி

0: ரவீந்திர ராஜா அவர்கள். 7-2 மலரும் மொட்டுக்கள். வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரிளம் பருவத்தினரும் ஊடக பயன்பாடும் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கஸ்தூர்பா மகளிர் கல்லூரியின் உளவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி சுரேஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 விநாயகா மிஷின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ மலேரியா காய்ச்சல் குறித்து விளக்கமளிக்கிறார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும். இனிய நேரம், தலைப்பு மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்க வேண்டும். சைபாலின் என்று தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். ஒன்று இரண்டிற்கு ஹாய் ஸ்நேகிதே, சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் பி. பானுமதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்.ஜே. ஆனந்தி. 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ஹலோ டாக்டர், இரத்த தானம் மற்றும் எஃபரெசிஸ் குறித்து நேரலில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை இரத்தமாற்று மருத்துவத்துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ. வடிவேல் அவர்கள். 4:00 காட் கேமரா ரோலிங். 5:00 முதல் 6:10 வரை நம்மை சுற்றி நேரலில் இணைகிறார் ஆர்.ஜே. ரத்னா மற்றும் ஆர்.ஜே. புவனேஷ். 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 8:00 வரையிலும். மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தென் சிந்து தேவானம். 11:00 முதல் 11:00 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒளிபரப்பு யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுவை வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் 7:15 காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடியில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Abhineet Shukla. Commerce and Industry Minister Piyush Goyal has called for doubling India-UK bilateral trade by 2030. Mr. Goyal said this while addressing the JETCO business plenary under the 16th session of the India-UK Joint Economic and Trade Committee, JETCO, in New Delhi today. The minister reaffirmed country's commitment to deepening India-UK economic cooperation through sustained engagement, stronger institutional mechanisms and enhanced collaboration. He said, this will unlock new opportunities for businesses in both countries.
2: We can create greater corridors of cooperation in fintech, insurance, cross-border payments, transition finance, trade finance. We should really be looking at both these centers becoming one connected pathway towards greater progress and prosperity. And finally, healthcare and consumer sectors, whether it is generic pharma on the Indian side or branded pharmaceutical innovative products on the UK side, our diagnostics, food processing and consumer goods.